இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 21 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 28 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 12 தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நிலையத்தில் நேரம் காலை 5:56.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6 மணி.
1: குரலோசை மெய்யுணர்தல் 36 அதிகாரம் 2வது குறட்பா.

மயக்கம் நீங்கிய குற்றமற்ற மெய்யறிவு உடையவர்களுக்கு அவ்வுணர்வு இருளிலிருந்து விடுபட்டு அடைகின்றதான இன்பத்தை கொடுக்கும்.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: நீர்கள் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். நேர்களே, இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவருக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மரளை மொழி, பங்கேற்கும் மரளை ஆர் ஷார்ஷினி, 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி JK குழந்தைகள் மருத்துவமனையின் நால்வலர், தருமபுரி அரசு பட்டுக்கோடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கறி விலை நிலவரம் குறித்த அறிவிப்புகளை அறிந்து கொள்ளலாம். 7:10 தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. 7:15 தமிழில் செய்திகள். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS வளரியின் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல். 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புனல், இது அறிமுகர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறுகுகள், வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். 8:45 சர்மரோக நிவாரணி சைபாள் வழங்கும் இன்று ஒரு தகவல், வழங்குகிறார் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது, வழங்குகிறார் தவத்திருக்குன்றுகுடி பொன்னம்பல் அடிகளார் அவர்கள். 9:05 அழகு குட்டி செல்லம். 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம், வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன். 10:05 நீங்கள் கேட்டவை. 11:00

0: தருமபுரி இனிமி சீமியா மற்றும் மாவு வகைகள் விளங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:5 பூவே பெண் பூவே, 12:10 மலரும் மொட்டுக்கள். இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 12:50 சூழல் காப்போம், அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை. 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் மருத்துவம் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ். பிற்பகல் 2 இலக்கியம் பேசுவோம். 2:30 ஒருபட பாடல். 3 கட்சவியல் கலக்கல் பாடல்கள். மாலை 4 நாடகம். ஒய்ஜி மதுவந்தி அவர்களின் டாம் மீடியாஸ் வழங்கும் லக்ஷ்மி கல்யாண வைபோகமே மேடை நாடகம். எழுதியவர் வெனிராடை மூர்த்தி அவர்கள். இயக்கம் ஒய்ஜி மகேந்திரன். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன். 6 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரியின் தினபுரி திருக்கோவில். 6:10 இசை மின்னல். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூர் புலா. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன். 7:25 வயல்வெளி. இந்த நிகழ்ச்சியில் மஞ்சள் ராகி மற்றும் காய்கறி சாகுபடி அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் மிட்டாரட்டியள்ளி பகுதியை சார்ந்த ஆர்ஜி செல்வம் அவர்கள். 8:00 இளம் தென்றல் இன்று விடுகதை. 8:45 தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகுமான ராகங்கள். இன்று அனைத்து மாவட்ட நேயர்களும் பங்கேற்கக்கூடிய சுகுமான ராகங்கள். நேர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சி நிரல். வன்வழியில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். அதனைத் தொடர்ந்து இணைத்தானோம் நலவை கேட்க சென்னை அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi has concluded his historic 2-day visit to New Zealand and departed for India. The visit, the first by an Indian Prime Minister to New Zealand in over 4 decades, gave a major boost to bilateral ties. During the visit, Mr. Modi held talks with his New Zealand counterpart, Christopher Luxon. The two leaders witnessed the exchange of 5 memoranda of understanding in areas including defence, tourism, sports, disaster management, dairy and animal husbandry. A major highlight of the visit was the community event at Auckland Spark Arena, attended by over 10,000 members of the Indian diaspora. Addressing the gathering, Mr. Modi stated that the future of India and New Zealand is intertwined and the bilateral trade agreement will accelerate India's journey towards a developed nation.
2: भारत और न्यूजीलैंड के रिश्ते में यादें भी हैं, दोस्ती भी हैं, वैल्यूज भी हैं और एक कमिटमेंट भी है. भारत न्यूजीलैंड की यही वाका एक नई यात्रा पर निकलने के लिए तैयार है. हमारे सामने अवसरों से भरा खुला समुद्र है. हवाएं हमारे साथ है. समंदर की विशाल लहरें हमारे साथ है. इच्छा शक्ति का नीला आसमान हमारे साथ है. पाने को काफी कुछ है और मैं जानता हूं हम सफल होंगे.
1: Vietnamese Prime Minister Lee Minh Hoan has ordered a probe into the speedboat tragedy near Phu Quoc Island that claimed the lives of 15 Indian tourists. According to a statement issued by Consulate General of Vietnam in Mumbai, Prime Minister Hoan asked authorities to identify shortcomings, determine causes of the accident and implement corrective measures to prevent similar incidents in the future. The Vietnamese Prime Minister also directed authorities to take strict legal action against anyone found to have violated regulations that may have caused the accident. The tragic incident occurred yesterday when a speedboat carrying 36 people, including 4 crew members, flipped after reportedly being hit by a sudden wave of Root Nguai Islet. While local authorities managed to rescue 21 people, 15 Indians, including 2 women, were dead. The United States launched a new round of strikes against Iran after Islamic Revolutionary Guard Corps IRGC forces attacked a Cyprus-flagged container ship transiting the Strait of Hormuz. The U.S. military said the strikes were carried out at the direction of President Donald Trump. U.S. CENTCOM said the attack on the commercial vessel left a civilian crew member missing and the vessel is unable to continue the journey due to an onboard

0: Caught fire and significant engineer room damage. Explosions were heard in Kesh Island, Bandar Abbas and Sirik following the attacks. Meanwhile, Iran has closed Strait of Hormuz until further notice. The announcement came after the IRGC claimed it fired a warning shot and stopped the vessel. Food Safety and Standards Authority of India, FSSAI, has issued 9 notices to food business operator Swiggy Instamart following multiple consumer complaints alleging violations under the Food Safety and Standards Act 2006. In a social media post, FSSAI said that the food business operator has been directed to submit a detailed explanation and compliance report, failing which appropriate action, legal action will be initiated. Consumer complaints allege the supply of expired, spoiled, rotten, contaminated and otherwise unsafe food products through Swiggy Instamart. The food regulator's notices also raise concerns over incorrect, invalid or non-existent license numbers and food business entities allegedly operating under names different from those registered with FSSAI. In the FIFA World Cup, England have advanced to the semi-finals, beating Norway 2-1 at Miami Stadium, Florida this morning. Jude Bellingham's brilliant 2-goal display inspired England to come from behind to beat Norway after extra time. In tennis, the 21-year-old Linda Navskova won her maiden Grand Slam title after defeating fellow Czech Karolina Muchová 6-2, 5-7, 6-3 in the Wimbledon women's singles final at Centre Court, London last night. And that is the end of this news bulletin.
1: Neram Kalai, 6 mani 10 nimidam.
2: Akashvani. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
3: உலகில் சாகாவரம் பெற்றவை நூல்களே என்றார் கதே என்ற அறிஞர். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றார் அதிவீரராம பாண்டியர். கல்வி கற்பதற்குரிய இனிய பருவம் இளமை பருவமாகும். அந்த பருவத்தில் எவ்வளவு கற்க முடியுமோ அவ்வளவு கற்றால் மூளை வளத்தை மூலதனமாக பெறலாம், ஆற்றலை அகச் சொத்தாக சேர்க்கலாம், புலமையின் புதல்வர்களாக ஒளிவீசலாம். வெள்ளத்தால் அடியாது, வெந்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவுடைய குறைபடாது. கல்லொர்க்கோ மிக அரிது, காவலோ மிக எளிது, கல்வி எனும் உள்ளத்தை பொருளிருக்க உலகமெல்லாம் பொருள் தேடி உழல்வதேனோ என்பது விவேக சிந்தாமணியில் இடம்பெற்ற அற்புதமான பாடலாகும். அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற 4 பயனையும் தந்திடும் செல்வம் அருமை கல்வியே ஆகும். ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது அந்த பிறப்பிற்கு மட்டுமல்லாமல் 7 பிறப்பிற்கும் உதவும் தன்மை கொண்டது என்பார் திருவள்ளுவர். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து என்பது அவர் தீட்டிய இனிய குரட்பா. திருக்குறளுக்கு இணையான இன்னொரு நீதி நூல் நாலடியார். அதில் ஒரு பாடல், கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல, தெள்ளிதின் ஆராய்ந்து அமையுடைய கற்பவே, நீருடைய பால்உன் குறுகின் தெரிந்து. பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் உண்ணுகின்ற அன்னத்தை போல் நல்ல நூல்களை மட்டும் நாம் தேர்ந்து படிக்க வேண்டும் என்று அந்த நூல் கூறுகின்றது. மனிதனாக இந்த உலகில் பிறப்பது மட்டும் முக்கியமல்ல, மனிதனாகவே இறுதி வரை வாழ்ந்து சிறப்பதுதான் முக்கியம் என்றார் கலீல் ஜிப்ரான். மனிதனை மனிதனாகவே செதுக்குவது படிப்பு. அந்த படிப்புக்கு ஆதாரமாக இருப்பது புத்தகம். 1000 புத்தகங்களை வாசித்தவர் யாரோ அவரை காட்டுங்கள், அவரே என்னுடைய வழிகாட்டி என்றார் ஜூலியஸ் சீசர். உலக வரைபடத்தில் உள்ள மூளை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகின்றாயா? ஒரு நூலகத்துக்கு செல் என்றார் டெஸ்காட்டஸ் என்ற அறிஞர். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலைசிறந்த நண்பன் என்றார் ஆப்ரஹாம் லிங்கன். அறிஞர்களும் வீரர்களும் அப்படி கூறியதன் காரணம் என்ன? துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை விட புத்தகம் வலிமையானது என்பதை உணர்த்தத்தான். பாவேந்தர் ஒரு பாடலில் சொல்லுவார், நூலைப்படி, நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி.

0: காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி. கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவர் வாழ்வது எப்படி? அறம்படி, பொருளைப்படி, அப்படியே இன்பம்படி, இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி என்று படிப்படியாய் அவர் நல்ல பல கருத்துக்களை பொழிந்தார். கருத்தூன்றி படித்தவர்கள்தான் காலத்தின் நெற்றியில் சுடராய் உணர்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கரும் பேரறிஞர் அண்ணாவும் தம் இளம் வயதில் நாள்தோறும் நூலகம் சென்று அது பூட்டப்படும் வரை படித்துவிட்டுத்தான் வெளியேறுவார்களாம். ஒரு நூலகம் திறக்கப்படும் போது 100 சிறை கதவுகள் மூடப்படுகின்றன என்றார் விவேகானந்தர். நூலகம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற புதுமொழி இப்போது உருவாகியிருக்கிறது. எனவே எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் உண்ணுவதற்கு நேரம் ஒதுக்கி உண்ணுவதைப் போல் படிப்புக்கும் நேரம் ஒதுக்குவோம். பாரில் சிறந்தவராய் வாழ்ந்திடுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

நிலையத்தில் நேரம் காலை 6:15. இது ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் இணைகிறோம். இது பக்தி மாலை. நேர்களை, உங்களை பக்தி கடலில் ஆழ்த்த, உங்களை பக்தி பரவசப்படுத்த முத்தான பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறேன்.

நிகழ்ச்சியில் முதல் பாடலாக நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியிருக்கக்கூடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

நேர்களே, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் திருச்சி எஸ் எம் யூசப் பாடியிருக்கக்கூடிய பாடல். அல்லாவின் என துவங்கும் இந்த அற்புதமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

6:26 கேட்டு கொண்டிருக்கிறோம். இது பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் பி ஏ சசிரேகா பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: நேர்களை ஒழிக்கின்ற பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. இதில் நேரம் காலை 6:36 நிமிடம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். வாழை இலைக்கு அதிக அளவில் தேவை இருப்பதால் விவசாயிகள் இலை வாழை சாகுபடி செய்து நல்ல லாபம் பெறலாம். சரி, இதுக்கு ஏற்ற ரகங்கள் என்ன? இலை வாழை சாகுபடிக்கு பூவன் ரகம் ஏற்றது. இதுபோல கற்பூரவல்லி, மந்தன் ஆகியவையும் ஏற்ற ரகங்கள் ஆகும். சாகுபடி நடத்த சுற்றிலும் அகத்தி, கிளரிசிரியா போன்றவற்றை மரப்புகளில் உள் வரிசையிலும் சவுக்கு மற்றும் யூக்கலிப்டஸ் மரங்களை வெளி வரிசையிலும் நட வேண்டும். இந்த மரங்கள் சிறந்த காற்று தடுப்பு அரணாக செயல்படும். அதிக வேகத்தில் வீசும் காற்றினால் இலைகள் கிழிந்து போகாமல் தடுக்க முடியும். இலைவாழை நட 4 அடிக்கு 4 அடி இடைவெளியில 1 அடி நீள அகலத்திற்கு குழிகள் எடுக்கணும். 1 ஏக்கர் நடவு செய்வதற்கு 2150 கிழங்குகள் தேவைப்படும். தாய் மண்ணுடன் 10 கிலோ மக்கிய தொழு உரம் மற்றும் 30 கிராம் ட்ரைகோடெர்மா விரடி, 30 கிராம் அசோஸ்பைரலம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா கலந்து குழியில இட்டு கிழங்குகளை நடவு செய்யணும். எப்படி நடவணும்? தாய் மண்ணுடன் 10 கிலோ மக்கிய தொழு உரம் மற்றும் 30 கிராம் ட்ரைகோடெர்மா விரடி, 30 கிராம் அசோஸ்பைரலம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா கலந்து குழியில இட்டு கிழங்குகளை நடவு செய்யணும். நட்ட 1 மாதத்திற்கு பிறகு கிழங்கை காற்றிலும் காலாலும் நட்ட

ஒரு மாதத்திற்கு பிறகு கிழங்கை சுற்றிலும் காலால் மிதித்து மண்ணை கட்டிப்படுத்தணும். இலைவாழை பயிரிடும் போது ஓடு பயிராக தக்காளி, மிளகாய், கொடி வகை காய்கறிகள் பயிர் செய்வதை தவிர்க்கணும். நட்ட மூணாவது மாதத்தில் செடிக்கு 50 கிராம் யூரியா, 30 கிராம் டிஏபி, 100 கிராம் பொட்டாஸ் இடணும். இதுக்கு நீர்ப்பாசனம் எப்படி செய்யணும்? இலைவாழைக்கு சொட்டு நீர் பாசனம் மூலம் 3வது மாதம் வரைக்கும் ஒரு மாதத்திற்கு 8 லிட்டர் நீரும் அதன் பிறகு 16 லிட்டர் நீரும் கொடுக்கணும். தாய் வாழ்க்கையினுடைய அருகில் 3 பக்கக்கன்றுகள் வரைக்கும் வளர அனுமதிக்கணும். அவ்வாறு செய்யும்போது 1 ஏக்கரில் 6000 வாழைகள் இருக்கும். இலைகள் முழு வளர்ச்சியை பெற 4 முதல் 6 மாதங்கள் வரைக்கும் ஆகலாம். இந்த வாழை தோட்டம் நிழல் இல்லாமல் சூரிய ஒளியானது இலையின் மேல் படும் பணியாக இருக்கணும். கன்று நட்ட 43வது நாட்களில் 1 முதல் 10 இலைகள், 54வது நாட்களில் 11 முதல் 20 இலைகள், 65வது நாட்களில் 21 முதல் 30 இலைகள், 76வது நாட்களில் 31 முதல் 40 இலைகள் என்ற எண்ணிக்கையில் இலைகள் தலைக்கும். பரிந்துரை அடிப்படையில் யூரியா மற்றும் பயிர் ஊக்கிகள் இடணும். ஒரு இலை வாழையில் முதல் ஒவ்வொரு மாதமும் 2 முதல் 3 பெரிய இலைகள் அறுவடை செய்யலாம். 1 ஏக்கரில் சாகுபடி செய்துள்ள 6000 வாழைகளில் இருந்து ஒரு மாதத்திற்கு 16000 இலைகள் அறுவடை செய்யலாம். சந்தையில் நல்ல விலைக்கு வாழை இலைகள் வாங்கப்படுவதால் இலை வாழை சாகுபடிக்கு இப்போது மவுசு கூடி வருகிறது. அடுத்து தமிழ்நாட்டில் சொந்த நிலம் வைத்திருக்கும் அனைவருக்கும் பட்டா, சிட்டா போன்ற ஆவணங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை தெரியணும். ஆனால் இந்த ஆவணங்கள் இல்லாவிட்டால் என்னாகும்? அவற்றை எப்படி பெறுவது? பெயர் மாற்றம் செய்வது எப்படி என்பது குறித்து பலருக்கும் குழப்பங்கள் இருக்கும். உங்களுடைய நிலத்திற்கான உரிமையை நிலைநாட்ட சில முக்கிய ஆவணங்கள் அவசியம். அவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பட்டா, நிலம் யாருடைய பெயரில் இருக்கிறது என்பதற்கு அரசு நில உரிமை சான்றிதழ் இதுவே நிலத்தின் உரிமையாளரை அடையாளம் காட்டும் முக்கிய ஆவணமாகும். சிட்டா, நிலம் விவசாய நிலமா அல்லது வீட்டு மனையா என வகை காட்டும் ஆவணமாகும். இப்போது இது இ-அடங்கல், ஆ-பதிவேடு போன்ற ஆவணங்களில் இணைக்கப்பட்டுள்ளன. FMP நிலத்தினுடைய அளவு, எல்லைசார் மற்றும் பிற புவியியல் விவரங்கள் உள்ளடக்கிய வரைபடம் ஆவணமாகும். பட்டா, சிட்டா இல்லாவிட்டால் உண்மையில் ஒரு நிலத்தை சொந்தமாக வைத்திருந்தாலும் சட்டப்படி உங்கள் உரிமையை நிரூபிப்பது மிகவும் கடினமாகும். நிலத்தை விற்பனை செய்யவோ, அடமானம் செய்யவோ, வீட்டு கடன் பெறவோ அல்லது வேறு எந்த கடன் பெறவோ முடியாது. நிலத்தின் கட்டிடம் கட்ட அல்லது வேறு எந்த கட்டுமான பணிகளை மேற்கொள்ள அரசு அனுமதி கிடைக்காது. மின்சார இணைப்பு, தண்ணீர் குழாய் இணைப்பு போன்ற அத்தியாவசிய அரசு சேவைகள் பெறுவதில் சிக்கல் ஏற்படும். அரசின் பஞ்சாயத்து வருவாய் பதிவுகளில் உங்களுடைய பெயர் காணப்படாவிட்டால் அந்த நிலத்தை வேறு யாராவது தங்களுடையது என்ற கோரிக்கை செய்யவும் வாய்ப்பு உண்டு. எனவே இணையதளம் வாயிலாக பட்டா, சிட்டா பெற விண்ணப்பித்து விரைவாக பட்டா பெறலாம். எனவே அரசின் திட்டங்களின் பலனை அடைய கண்டிப்பாக தனிப்பட்டா தேவை. அடுத்து நிலக்கடல் பயிரில் தரமான விதை உற்பத்தி எப்படி பண்ணுறது? வேளாண் உற்பத்தியில் தரமான விதைகளை உபயோகிப்பது முக்கியமான அடிப்படை தேவைகள் ஒன்று. அதிக இன தூய்மை, கல், மண், தூசி, பதிர் போன்றவை நீக்கப்பட்டு அதிக புற தூய்மையும் பூச்சி நோய் தாக்காததும் நல்ல முளைப்புத்தருடன் கூடிய வேகமான வளர்ச்சியும் கொடுக்கவல்ல விதைகள் தரமான விதைகள் ஆகும். விதை உற்பத்தியை சரியான பருவத்தில் விதைப்பது மிக சிறந்தது. பூச்சி நோய் தாக்குதலை தவிர்க்க, வறட்சியை தவிர்த்திட, அதிக மழையினால் பயிர் பாதிப்பிலிருந்து ஊக்காமல் இருப்பதை தவிர்க்க, அறுவடை சமயத்தில் அதிக மழையை தவிர்த்திட மற்றும் மகசூலை அதிகரிக்க தகுந்த பருவம் மிக அவசியம். நிலக்கடலையில் அதிக மழையினால் செடிகள் உயரமாக வளர்ந்து விழுதுகள் நிலத்தினுள் செல்ல தாமதமாகி மகசூல் குறைய வாய்ப்புள்ளது. மேலும் அறுவடை சமயத்தில் அதிக மழை பெய்து காய்கள் முளைத்தும் மகசூல் குறையலாம். ஆகவே பருவத்தை விதைத்திடல் பலனை கூட்டும். நிலக்கடலை விதைப்புக்கு சிறந்த பருவம் ஜூன், ஜூலை மற்றும் டிசம்பர், ஜனவரி மாதங்களே ஆகும். நல்ல வளமான செம்மண் பாங்கான காற்றோட்டமும் நல்ல வடிகால் வசதியும் உடைய நிலமாக இருக்கணும். போரான் மற்றும் கால்சியம் சத்துக்கள் குறைபாடு இல்லாமல் இருக்க வேண்டும். அப்போதுதான் தரமான நல்ல விதைகளை பெற முடியும். போரான் சத்து காய்களில் விதைகளின் எண்ணிக்கையை குறைக்கும். ஒரு கொட்டை காய்கள் அதிகம் உற்பத்தியாகும் பூஞ்சான தொற்றுகள் அதிகரிக்கும். கால்சியம் சத்து விதையின் முளைவேர் கருப்பாகி முளைப்பு திறன் பாதிக்கும். விதை அளவு 1 ஏக்கர் கவல் பண்ணும்.

0: சிறிய பருப்பு விதைகள் 55 கிலோ, பெரிய பருப்பு 60 கிலோ. விதையினை விதைப்பதற்கு முன் லைசோபியம், பாஸ்மோபாக்டீரியா போன்ற உயிர் உரங்களை கொண்டு விதைநிலத்தை செய்வது நல்லது. பயிர் இடைவெளி ஒரு விதைக்கும் போது வரிசைக்கு வரிசை ஒரு அடியும், செடிக்கு செடி 5 சென்டிமீட்டர் இடமெளியில் இருக்குமாறு விதைக்கணும். விதைக்கப்படும் விதை 4 சென்டிமீட்டர் ஆழத்தில் கீழே சென்றுவிடக்கூடாது. நிலக்கடலில் இது ஒரு முக்கிய பின்சை நிலத்தை ஆகும். விதைத்த 45வது நாள் மண் அணிக்கணும், அதாவது மண்ணை எடுத்து செடியினை சுற்றிலும் அதன் மேலும் இட்டு அணைத்து விட வேண்டும். மண் அணைப்பதால் விழுதுகள் எளிதில் மண்ணில் இறங்குவதற்கு ஏதுவாகின்றன. செடியின் அதிக எண்ணிக்கையில் காய்கள் பிடிக்கும். நிலக்கடலை உற்பத்தியில் பயிருக்கு ஜிப்சம் இடுவது மிக முக்கியம். ஜிப்சம் சுண்ணாம்பு சத்து, கந்தக சத்து அடங்கியுள்ளன. சுண்ணாம்பு சத்து காய்கள் திறச்சியாகவும் எடைகள் உடையதாகவும் உருவாக வழி செய்கிறது. கந்தக சத்து நிலக்கடலை எண்ணெய் சத்து அதிகரிக்கவும் 1 ஏக்கருக்கு 160 கிலோ ஜிப்சத்தை விதைத்த 45வது நாள் இட்டு செடியில் சுட்டு மண் அணைக்கணும். நீர் நீர்வாகும் விதைக்கும் சமயம் உயிர் தண்ணீர், அப்புறம் விதைத்த 20-22வது நாள் விழுதுகள் இறங்கும் சமயம், காய்கள் முதிர்ச்சி அடையும் தருணத்தில் நீர் பாய்ச்சணும். சனியான நேரத்தில் அதாவது நிலம் காய்ந்து இருந்தால் நீர்ப்பாய்ச்சிய பின் களை கொத்து மூலமாகவோ கையினாலோ செடிகளை பிடுங்கணும். செடிகளை பிடுங்கி காய்கள் பாதிக்காமல் குவித்து வைக்கக்கூடாது. செடிகளை பிடுங்கி சேகரித்துடன் ஆட்களை கொண்டு காய்களை செடியிலிருந்து பிரித்தெடுக்கணும். அறுவடையின் போது காய்களில் கிட்டத்தட்ட 35-40% ஈரப்பதம் இருக்கணும். காய்களை 2-3 நாட்கள் வெயிலில் உலர்த்தணும். அவ்வப்போது காய்களை நன்கு கிளறி விடணும். காய்கள் 12% ஈரம் வரும் வரைக்கும் விதையின் பருப்பில் ஈரப்பதம் 6.7 வரைக்கும் காய வைக்கணும். இவ்வாறாக உற்பத்தி செய்யப்பட்டுள்ள விதை குவியலில் முளைப்புத்திறன், புற தூய்மை, ஈரத்தன்மை அறிந்திட ஒரு விதை மாதிரிக்கு 800 ரூபாய் கட்டணமாக செலுத்தி விதை பரிசோதனை செய்து பயன்பெறணும்.
1: பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். பொருளாதாரம், சுற்றுச்சூழல் போன்ற அம்சங்களில் கவனம் செலுத்துவதுடன் இந்தியா தனது கலாச்சார பாரம்பரியத்தையும் பாதுகாத்து வந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பயணத்தின் போது அளிக்கப்பட்ட சிறப்பான அன்பிற்காக நியூசிலாந்து பிரதமர் திரு லக்சன் அந்நாட்டு அரசு மற்றும் மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்திய பிரதமர் மேற்கொண்ட இந்த பயணம் இந்த இரு நாடுகளின் உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உத்திசார் ஒத்துழைப்பு, வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, கல்வி, கலாச்சாரம், விளையாட்டு, மக்கள் தொடர்பு போன்ற துறைகளில் ஏற்பட்டுள்ள புதிய உத்வேகம் போன்றவை இவ்விரு நாடுகளின் நட்புறவு மேலும் வலுவடைந்து வருவதை எடுத்து காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் காரணமாக பொருளாதாரம், தொழில்துறை, சுற்றுலா, வேலைவாய்ப்பு ஆகியவை உத்வேகம் பெறும் என்று கூறினார். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் ரயில்வே திட்டப் பணிகளுக்காக மத்திய அரசு கடந்த நிதியாண்டில் 8000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டி மாநிலம் முழுவதும் 75 ரயில் நிலையங்கள் மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். பத்திரப்பதிவு துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் மாநில அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளின் நிலை குறித்து அவர் ஆய்வு செய்தார். பத்திரப்பதிவு துறையில் ஆன்லைன் நடைமுறை பின்பற்றப்படுவதால் அதிகாரிகளின் கையெழுத்திட ஆவணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்று திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். தமிழகத்தில் தற்போது நேர்மையான ஆட்சி நடைபெற்று வருவதாக மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் ஒருங்கிணைந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.

0: தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று திரு மாணிக்கம் தாக்கூர் கூறினார். இலவச வேட்டி சேலை உற்பத்தி தொடங்குவதற்கு முன்பாக கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் பண்டிகையின் போது பொதுமக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை உற்பத்திக்கான 80 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை கூட்டுறவு சங்கங்களுக்கு விடுவிப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி

0: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரபல திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி நேற்று மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. 17 மொழிகளில் 48,000 அதிகமான திரைப்பட பாடல்களை பாடி ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளார். செந்தூரப்பூவே என்ற பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது 1988 ஆண்டு அவருக்கு வழங்கப்பட்டது.

4 தேசிய விருதுகள், 33 மாநில விருதுகளும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவரது மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய், கேரளம், கர்நாடகா, ஆந்திரப்பிரதேசம், தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்பட துறையினர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது மறைவால் வாடும் குடும்பத்தினருக்கும் இசை ரசிகர்களுக்கும் திரையுலகினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், திரைத்துறையில் தனித்துவமான குரலால் பல தலைமுறைகளின் மனதை வென்ற பழம்பெரும் பின்னணி பாடகி என்றும், அவரது மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், 60 ஆண்டுகளுக்கும் மேலாக ஈடு இணையற்ற இசை பாரம்பரியத்தின் மூலம் காலத்தால் அழியாத குரலால் அனைத்து தலைமுறையினரின் மனதில் இடம் பிடித்தவர் என்று தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தென்னிந்திய திரையுலக இசை ரசிகர்களின் இதயத்தில் தனது இனிமையான குரலால் நீங்காத இடம் பிடித்து முத்திரை பதித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் வெளியிட்டுள்ள பதிவில், ஜானகி அவர்களின் மறைவு இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். கேரள மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில், தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற திரைப்பட பாடகியின் மறைவு வருத்தமளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். ஸ்விக்கி நிறுவனத்தின் செயல்பாடுகள் மீதான வாடிக்கையாளர்களின் புகார்களை அடுத்து, இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் அந்நிறுவனத்திற்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளது. சமூக வலைதளத்தில் அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள பதிவில், இது தொடர்பாக விரிவான விளக்கம் அளிக்குமாறு அந்நிறுவனத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், விதிமுறைகளை பின்பற்ற தவறும் பட்சத்தில் அந்நிறுவனத்தின் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால், அடுத்த 2 தினங்களுக்கு அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படும். இருவரி செய்திகள். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. ஸ்பெயினில் நிலவி வரும் கடும் வெப்பம் காரணமாக ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். சீனாவில் பாவி சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து 600,000+ அதிகமான மக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேற்குவங்கத்தில் பொது சிவில் சட்ட வரைவு மசோதாவை ஆய்வு செய்வதற்காக 9 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. தனிநபர் வருமானத்தில் சிக்கிம் மாநிலம் நாட்டின் முன்னணி மாநிலமாக மீண்டும் உருவெடுத்துள்ளதாக அண்மையில் வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

திருப்பத்தூர் மாவட்டம் ஆயுதப்படை வளாகத்தில் பருவமழை பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் அவசர கால பணிகளில் காவலர்கள் திறம்பட செயல்படுவது குறித்த சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்படுவதாக தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் மண்டல அலுவலகம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள மோசூர் ரயில்வே கேட் பழுதானதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்தி. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத்தை தொடங்கிய இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஆடி வரும் இந்தியா இரண்டாவது நாளான நேற்று ஆட்ட நேர இறுதியில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் ஸ்கோர் 285 ரன். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதியில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி நேற்று தொடங்கியது. இந்த போட்டியில் 19 அணிகள் பங்கேற்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: 6:55 ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களினை கேட்கலாம்.
1: தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
1: தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் மழலை மொழி.
3: வணக்கம் நேயர்களே, சின்ன சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலை மொழி நிகழ்ச்சி. இன்றைய மழலை மொழி நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றியின் நடுநிலைப்பள்ளி பெரிய சோரகை பள்ளி குழந்தை ஆர் சாசினி. வணக்கம் சாசினி.
4: வணக்கம் சார்.
3: சாசினி எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும் சார்.
3: நல்லா இருக்கீங்க, அழகா வந்திருக்கீங்க. கையில வாட்ச் எல்லாம் கட்டுறீங்க, பெருசா இருக்கு. யாரு வாங்கி கொடுத்தா இந்த வாட்சி?
4: எங்க அப்பா.
3: வாட்ச் வச்சுட்டு என்ன பண்றீங்க?
4: டைம் பாக்குறோம்.
3: டைம் பாக்குறீங்களா? எப்பப்பெல்லாம் அதிகமா டைம் பாப்பீங்க நீங்க?
4: கொஞ்சமா தான் பாக்குவேன்.
3: கொஞ்ச நேரம் தான் பாப்பீங்க. ஓஹோ, லஞ்ச் டைம் டைம் பாக்கலாம், என்னாச்சு சாப்பிட அப்படின்னு பாப்பீங்களா?
4: எஸ் சார்.
3: சரி சரி சரி, நல்லா சாப்பிட்றீங்களா?
4: எஸ் சார்.
3: என்ன சாப்பிட பிடிக்கும் உங்களுக்கு?
4: தோசை, இட்லி, அவருக்கு பீட்ரூட், கேரட், தக்காளி சாப்பாடு, காய் சாப்பாடு.
3: நிறைய சாப்பிட்றீங்க. என்ன ஹோட்டல் கடை வச்சிருக்கீங்களா நீங்க?
4: என்ன
3: பண்றாரு அப்பா?
4: அப்பா லாரி ஓட்ட போறாரு.
3: ஓ, லாரி ஓட்ட போயிடுறாரு. வெளி ஸ்டேட்னா போயிட்டு வந்துறாரா?
4: எஸ் சார்.
3: எந்தெந்த ஊருக்கு போயிருக்காரு?
4: கர்நாடகம், அதுக்கப்புறம் கேரளா, அதுக்கப்புறம் திருச்செங்கோடு எல்லாம் போயிருக்கிறாரு.
3: ஓ, அங்கெல்லாம் போயிருக்காரா? பரவாயில்லையே, இங்கே ஃபுல்லாக சுற்றிருக்காரப்பா. சரி சாஷினி, என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்?
4: நாங்கள் கதை ரைம்ஸ்.
3: அப்படியா? இங்கே முதல்ல கதையை அழகாக சொல்லுங்கள்.
4: ஒரு ஊரில் ஒரு பாட்டி வளர்ச்சி விட்டுட்டு இருந்தாங்களா, அப்புறம் மரத்த மேலே ஒரு காக்காய் இருந்தாச்சான். அந்த காக்காய் வந்து அந்த வலையை தூக்கிட்டு போய் மரத்த மேலே உட்காந்துக்கிச்சான். அப்புறம் கீழே ஒரு குள்ள நரி வந்துச்சான். அப்புறம் அந்த குள்ள நரி வந்து அந்த காக்காயை பாட்டு பாட சொன்னான். அப்புறமேலும் அந்த காக்காய் வயல வடையை வச்சுக்கிட்டு காக்கான்னு பாடிச்சான். அப்புறம் அந்த வடை வந்து கீழே வந்து போச்சான். அப்புறம் அந்த குள்ள நரி வந்து அந்த வடையை தூக்கிட்டு போயிடுச்சான். மறுபடி இன்னாலும் அந்த பாட்டி வளர்ச்சி விட்டுட்டு இருந்தாங்களா, அப்புறம் அந்த காக்காயே வந்து மரத்த மேல உட்காந்துட்டு இருந்துச்சான். அந்த காக்காய் வந்து வடி எடுத்து போய் மரத்த மேல உட்காந்துக்கிச்சான். அப்புறம் அந்த குள்ள நரி வந்துச்சான். குள்ள நரி இன்னைக்கு

0: பாட்டு பாட சொன்னா அப்புறம் அந்த காக்காய் வந்து காக்கான்னு பாத்துக்கு இந்த மடி வந்து காலை மச்சுக்கிட்டு காக்கான்னு பாடிச்சான்.
1: முடிஞ்சு போச்சா?
0: எஸ் சார்.
1: அடே, அழகா சொல்லிட்டீங்க. பெரிய கதைய நிறைய மனப்பண்ண முடியுங்களா கதை பாட்டுலாம்?
0: எஸ் சார்.
1: இது வரைக்கும் எத்தனை கதை தெரியும், எத்தனை பாட்டு தெரியும் உங்களுக்கு?
0: மூணு
1: கதை மூணு பாட்டுலாம் தெரியுமா?
0: ஆமா சார்.
1: சரி, இருக்கட்டுங்க. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா?
0: எங்க மிஸ்.
1: அவங்க பேர் என்ன?
0: சத்தி மிஸ்.
1: சரிங்க சாஸ்னி, இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்களா, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணு அப்புறம் நீங்க என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க?
0: நர்ஸு.
1: செவிலியர். எதுக்காக செவிலியர் ஆகணும் ஆசை உங்களுக்கு?
0: எங்க அப்பா அம்மா காப்பாற்றுக்காக.
1: அப்படியா? ஏன் உடம்பு சொல்லியா உங்களுக்கு?
0: எஸ் சார்.
1: என்ன பண்ணுது உங்களுக்கு?
0: சளி இருமல் காய்ச்சல்.
1: ஓ, இதுக்கே நீங்க நர்ஸாயி அவங்களெல்லாம் ஊசி போட்டு குணப்படுத்த போறீங்களா?
0: எஸ் சார்.
1: அது எங்கப்பா, நல்ல எண்ணம் கொண்ட நர்ஸாக இருக்கீங்க. சரிங்க சாஸ்னி, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணாண்டுக்கப்புறம் ஒரு சிறந்த செவிலியராக தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனமாற வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: இணையினே இன்றைய மலாளி மலைச்ச சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பெரிய சோரகை பள்ளி குழந்தை ஆர் சாஸ்னி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7 மணி. நேர்களை நாம் இணைகிறோம். இது காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
4: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
4: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
6: இன்று ஜூலை 12.
7: ஆராய்ச்சியாளர், பொறியாளர், கல்வியாளர், பேராசிரியர், எழுத்தாளர் என்ற பன்முகம் கொண்டவர்.
8: ஐக்கிய நாடுகள் அவையின் தொழில்நுட்ப பிரிவில் பணிபுரிந்தவர்.
7: அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர், உயர்கல்வி மன்றத்தின் துணைத் தலைவர், தமிழ்நாடு அரசின் தகவல் தொழில்நுட்ப ஆலோசகர் போன்ற பல்வேறு பதவிகளை வகித்தவர்.
8: பல்வேறு நூல்களையும் கட்டுரை தொகுப்புகளையும் எழுதியுள்ளார்.
7: பத்மஸ்ரீ, பிரேசில் நாட்டின் தேசிய அறிவியல் விருதும் பெற்றவர்.
8: தமிழ் இணைய வளர்ச்சியின் முன்னோடியாக திகழ்ந்த மு அனந்தகிருஷ்ணன் பிறந்த தினம் இன்று.
7: ஆண்டு 1928.

0: ஒலித்த பாடல் வரிகளை எழுதியவர்.
1: உதவி இயக்குனர், பாடலாசிரியர், வசனகர்த்தா, நாவலாசிரியர் என பன்முகம் கொண்டவர்.
0: தமிழ் திரைப்பட பாடல்களில் நவீன கவிதை முறைகளை பயன்படுத்தியவர்.
1: திரை உலக வரலாற்றில் வர்ணனைகளை மாற்றி வரலாறு படைத்தவர்.
0: 12 ஆண்டுகளில் 1500க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியவர்.
1: 2 தேசிய விருதுகள், தமிழக அரசின் சிறந்த பாடலாசிரியர் விருதுகளை பெற்றவர்.
0: 10க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியவர்.
1: நவீன இலக்கிய பாடல்களின் நாயகன் கவிஞர் நா முத்துக்குமார் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1973.
1: 20ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த கவிஞர்.
0: இவர் தன்னுடைய முதல் கவிதை தொகுப்பை 19வது வயதில் வெளியிட்டார்.
1: உலக அமைதிக்கான நோபல் பரிசு, இலக்கியத்திற்கான நோபல் பரிசு, லெனின் அமைதி பரிசு போன்ற பரிசுகளை பெற்றவர்.
0: சிலி நாட்டில் பிறந்த பாப்லோ நெருடா என்ற புனைப்பெயர் கொண்ட ரிகார்டோ இலிசர் நெப்டாலி ரியாஸ் பொசால்டோ பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1904.
0: எழுத்தாளர், விமர்சகர், கவிஞர், மெய்யியலாளர், இயற்கை ஆர்வலர் என்று பன்முகம் கொண்டவர்.
1: இவரது புத்தகங்கள், கட்டுரைகள், கவிதைகள் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கொண்டுள்ளன.
0: இவரது இலக்கிய பணி பெரும்பாலும் இயற்கையை சார்ந்ததாகவே இருந்தது.
1: அமெரிக்காவைச் சேர்ந்த

0: ஹென்றி டேவிட் தூரோ பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1817.
0: தமிழ் திரைப்பட நடிகர்
1: ஜோசப் தாலியாத் என்பவரால் திரைப்படத்தில் அறிமுகமானவர்.
0: 200 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர்.
1: கலைமாமணி விருது பெற்றவர்.
0: தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட், வெள்ளிக்கிழமை நாயகன் என்ற சிறப்பு பெயரும், சங்கர் என்ற இயற்பெயரும் கொண்ட ஜெய்சங்கர் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1938.
0: கணினியில் தமிழ் வழியில் பயன்படுத்துவதற்கு காரணமானவர்.
1: தமிழ் இணைய அகராதியை கொண்டு வந்தவர்.
0: கணினியிலும் இணையத்திலும் தமிழை பயன்படுத்துவதற்கு செயலிகளை உருவாக்கியவர்.
1: வந்தவழி இயந்திரம் எனும் சமுதாய சேவை செய்யும் அறக்கட்டளையின் நிர்வாகியான உமர் தம்பி நினைவு தினம் இன்று.
0: ஆண்டு 2006.
1: சர்வதேச அளவில் ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் கல்வி அடிப்படை உரிமையை நிலைநாட்டுவதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது.
0: இளம் வயதில் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற மலாலா யூசப் சாயின் பிறந்த நாளான இன்று சர்வதேச மலாலா தினமாக கொண்டாட ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்தது.
1: இன்று உலக மலாலா தினம்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
5: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
4: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
6: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
7: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE/BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
8: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா?
9: புதுசுதான்.
8: எப்படி வாங்கின?
9: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
8: அது எப்படி?
9: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
8: தங்க விலை ஏறலாம்,
9: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
8: அப்ப விலை குறைஞ்சா?
9: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
8: ஹே சூப்பர்.
9: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
8: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
10: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
11: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லேப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: 7:07 கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது காலை வணக்கம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கறி விலை நிலவரம் குறித்த அறிவிப்பு. தக்காளி 16 ரூபாய், கத்திரிக்காய் 44 ரூபாய், வெண்டைக்காய் 18 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், கொத்தவரை 40 ரூபாய், முள்ளங்கி 26 ரூபாய், பச்சை மிளகாய் 36 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 90 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், பீர்க்கங்காய் 45 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 56 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், கேரட் 76 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 46 ரூபாய், பூண்டு உடைத்தது 170 ரூபாய், பூண்டு பிரியது 244 ரூபாய், இஞ்சி 270 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், காலிஃபிளவர் 40 ரூபாய், குடைமிளகாய் 98 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், எலுமிச்சை பழம் 100 ரூபாய், வெள்ளரிக்காய் 48 ரூபாய். இவை யாவும் இன்றைக்கு நம் தருமபுரி உழவர் சந்தையின் கிலோ ஒன்றுக்கான காய்கறி விலை நிலவரங்களாகும். உழவர் சந்தை செல்லும் பொழுது மறவாமல் பிளாஸ்டிக் அல்லாத பைகள் எடுத்து செல்லுங்கள். அன்பு நேர்களே, பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:10.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
4: நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
6: என்ன தாத்தா, குச்சி வச்சு நடந்துட்டு இருந்தீங்க, இப்போ வண்டிய ஓட்டிக்கிட்டு போறீங்க.
7: ஆமா சாமி, கண்ணுல பொறை இருந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட்டில்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
2: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
8: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஒரு காசு துறவி என்கின்ற ஒரு துறவி, அவருடைய இயல்பு என்ன என்றால், அவருக்கு முன்னால் யாராவது ஒரு குழந்தைகள் எதிர்ப்பட்டால் அந்த குழந்தைகளை கொஞ்சி பையிலிருந்து இனிப்புகளை எடுத்து கொடுப்பார். அதுவே பெரிய மனிதர்களை பார்த்துவிட்டால் ஒரு காசு கொடுங்கள், ஒரு காசு கொடுங்கள் என்று கேட்பார் அந்த துறவி. எல்லோருக்கும் ஒரே வியப்பு, ஏன் இந்த துறவி எப்போது யாரை பார்த்தாலும் ஒரு காசு கொடுங்கள், ஒரு காசு கொடுங்கள் என்று கேட்கிறாரே என்கின்ற வியப்பு. சுற்றியும் இருந்த சீடர்களால் தாங்க முடியவில்லை. ஒரு நாள், என்ன நீங்கள் இப்படி செய்வது சரியல்ல, யாரை பார்த்தாலும் போயும் போயும் ஒரு காசு கொடுங்கள், ஒரு காசு கொடுங்கள் என்று கேட்கிறீர்களே, இது எங்களுக்கு அவமானமாக இருக்கிறது என்று சுற்றியிருந்த சீடர்கள் சலித்து கொண்டார்கள், வேதனைப்பட்டார்கள். அப்போது அந்த துறவி, ஒரு காசு துறவி சொன்னார், நான் எதற்காக கேட்கிறேன், அனைத்தையும் துறந்தவன் துறவி, அந்த ஒரு காசை கேட்டு வாங்கி சேகரித்து நான் வீடு கட்டப் போகிறேனா, மாட மாளிகைகள் கட்டப் போகிறேனா, ஆடம்பர வாழ்க்கை வாழப்போகிறேனா, நான் எதற்காக ஒரு காசு, பார்ப்பவர்களிடத்திலெல்லாம் கேட்கிறேன் தெரியுமா, அவனுக்கு கொடுக்கக்கூடிய குணம் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் நான் கேட்கிறேன். கொடுக்க வேண்டும் என்கின்ற குணம் அவனிடத்தில் இருக்கிறதா என்பதை சோதிப்பதற்காகத்தான் அவ்வாறு நான் கேட்கிறேன். ஒரு காசு இன்று கொடுத்தால் நாளை அவன் 5 காசு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம், அந்த ஈகை உணர்வு அவனுக்கு வளரும் என்பதற்காகத்தான் கேட்டேன் என்றார் அந்த துறவி. உண்மைதான், ஒருவன் துன்பத்தோடு இருக்கும்போது அப்படியே அள்ளி கொடுக்க வேண்டும் என்பது இல்லை, ஒரு அடிப்படையில் ஒரு சிறிய உதவியாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சிறிய எண்ணமாவது நமக்கு இருக்க வேண்டும். இப்படித்தான் ஒரு நாள் கர்த்தர் இயேசு காலையில் தம் சீடர்களுடன் ஜெருசலத்துக்கு புறப்பட்டார். முன் இரவில் அவர் எதுவும் சாப்பிடாததால் காலையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. வழியில் இருந்த ஒரு அத்தி மரத்துக்கு அருகே அவர் போனார். மரத்தில் ஏதாவது அத்திப்பழங்கள் இருக்கிறதா என்று அண்ணாந்து பார்த்தார். ஆனால் ஒரு பழம் கூட இல்லை. அந்த அத்தி மரத்தை இயேசுநாதர் சபித்தார். இன்றிலிருந்து என்றைக்குமே யாரும் நீ தரும் கனிகளை உண்ணாது இருக்கட்டும் என்று சபித்தார். இதனுடைய பொருள் என்ன? இயேசு அப்படி யாரையும் சபிப்பவர் அல்ல. ஆனால் ஏன் சபித்தார்? சில பணக்காரர்களும் முதலாளிகளும் இந்த அத்தி மரத்தை போல பகட்டாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் இந்த சமுதாயத்திற்கு எந்த பயனும் இல்லை. அவ்வாறு வாழ்வது சாபத்துக்கு இடமளிக்கும் என்பதை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அத்தி மரத்தை இயேசுநாதர் சபித்திருக்கிறார். வாழ்வில் எதில் இருக்கிறது இன்பம்? பதுக்கிக் கொள்வதில் இல்லை இன்பம், கொஞ்சமாவது பகிர்ந்து கொடுப்பதில் இருக்கிறது இன்பம்.

0: மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: நிறைவு பெற்றது காலை வணக்கம் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக இணைந்திருங்கள் நேர்களே.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு லீ மின் ஹூங் தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார் மாநிலங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரதீகா பிரதீப் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர் மற்றும் மின்னணு சாதன உற்பத்தியில் ஹைதராபாத் முக்கிய பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர், மின்னணு சாதன உற்பத்தி மற்றும் நவீன உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவை இன்றியமையாதது என்று கூறினார். நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு தேவையான பணியாளர்களை உருவாக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பாடத்திட்டங்கள் ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். செமிகண்டக்டர் உற்பத்தி செய்வதற்கான ஆலைகள் நிறுவப்பட்டு வருவதாகவும், 3 ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படும் செமிகண்டக்டர் சிப் ஐரோப்பா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் நிலவி வரும் திறன் வாய்ந்த பொறியாளர்களுக்கான பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு தொடர்பான நவீன கருவிகளை 315 பல்கலைக்கழகங்களுக்கு மத்திய அரசு வழங்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மொபைல் சாதனங்களின் ஏற்றுமதி 20 லட்சம் கோடி ரூபாயை எட்டும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்தார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் சிறுபான்மையினர் கலாச்சார விழாவை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நாட்டின் வளமான கலாச்சாரத்தை பாதுகாப்பதுடன் நீடித்த வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் மேம்பாடு, தொழில் முனைவு, சந்தை வாய்ப்பு உருவாக்கம் போன்ற நடவடிக்கைகள் மூலம் சிறுபான்மையின மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் உள்ள கைவினை கலைஞர்களுக்கு வாழ்வாதார மேம்பாட்டை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளிலும் அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் தாக்கத்தை எதிர்கொள்ளும் வகையில் இந்த ஆண்டு 1,25,00,000 மரக்கன்றுகளை நடும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மியாவாக்கி காடு வளர்ப்பு முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ள வன பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 60,00,000 மரக்கன்றுகளை அம்மாநில வனத்துறை நட திட்டமிட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. ஹிந்தி மற்றும் பிற இந்திய மொழிகளில் நீதித்துறை சேவைகளை வழங்குவதற்கு ஏதுவாக சட்டக்கல்வியை மேம்படுத்தும் வகையில் 10 ஆண்டு காலத்திற்கான செயல் திட்டத்தை உருவாக்குவது குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மத்திய சட்டத்துறை மற்றும் இந்திய பார் கவுன்சில் இணைந்து

0: இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்தது. பிரபல திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி நேற்று மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. மைசூருவில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அன்னாரது உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார். 17 மொழிகளில் 48,000 அதிகமான திரைப்பட பாடல்களை பாடி ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளார். 4 தேசிய விருதுகள், 33 மாநில விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவரது மறைவிற்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள், திரைப்பட துறையினர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு லே மென் ஹூன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மும்பையில் உள்ள அந்நாட்டின் தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விபத்துக்கான காரணங்கள் குறித்து கண்டறியுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளை பின்பற்றாத காரணத்தால் இந்த விபத்து ஏற்பட்டிருந்தால் அதற்கு காரணமானவர்கள் மீது சட்டரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற விபத்துகள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் அமல்படுத்தப்படும் என்று அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. மணிப்பூரில் ஆளுநர் கோப்பை டேக்வாண்டோ போட்டியை அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னாம் கேம்சந்த் சிங் நேற்று தொடங்கி வைத்தார். இம்பாலில் உள்ள குமன் லம்பாக் உள்ளரங்க விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இப்போட்டி ஜூலை 15 தேதி வரை நடைபெற உள்ளது. இப்போட்டியில் 29 பிரிவுகளைச் சேர்ந்த மொத்தம் 1141 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அம்மாநில முதலமைச்சர், 40 மேற்பட்ட சர்வதேச அளவிலான விளையாட்டு வீரர்களை மணிப்பூர் மாநிலம் உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டார். திறமையான விளையாட்டு வீரர்களை வளர்ப்பதில் அனைத்து மணிப்பூர் டேக்வாண்டோ சங்கம், அதன் தொழில்நுட்ப அதிகாரிகள், பயிற்சியாளர்கள், ஆசிரியர்களின் உறுதியான அர்ப்பணிப்பு உணர்வு இந்த வெற்றிக்கு காரணமாக உள்ளது என்று திரு யும்னாம் கேம்சந்த் சிங் கூறினார். நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், பஞ்சாப், சண்டிகர், ஹரியானா, தில்லி, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், ஒடிசா, திரிபுரா, அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார் மாநிலங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள கல்லாடி பகுதியில் நேரிட்ட நிலச்சரிவு குறித்து ஆய்வு செய்வதற்காக 5 உறுப்பினர் கொண்ட நிபுணர் குழுவை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. புவிசார் விஞ்ஞானி டாக்டர் சி பி ராஜேந்திரன் தலைமையிலான இக்குழு பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்து தனது அறிக்கையை 1 காலத்திற்குள் அம்மாநில அரசிடம் சமர்ப்பிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு அனில்குமார் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதி வழியாக சைப்ரஸ் நாட்டின் கொடியுடன் சென்ற சரக்கு கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதற்கு எதிராக அமெரிக்கா மீண்டும் வான் தாக்குதலை நடத்தியது. இது தொடர்பாக அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள செய்தியில், அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஹோர்முஸ் நீரிணை பகுதி அடுத்த கட்ட அறிவிப்பு வரும் வரை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இதனிடையே மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் ஈரானுடனான சண்டை நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரித்திகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் தனிநபர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு

21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத்தை தொடங்கிய இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் 170 ரனுக்கு ஆட்டம் இழந்தது. இதனையடுத்து தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஆடி வரும் இந்தியா இரண்டாவது நாளான நேற்று ஆட்ட நேர இறுதியில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதிமத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு லீ மின் ஹூன் தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார் மாநிலங்களில் இன்று கனமுதல் அதிக மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிருத்திகா பிரதீப் வெண்கலப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:25.
1: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
0: நேயர்கள் இனி கேட்கலாம்.
3: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
4: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி.
5: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
4: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
6: குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
7: ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னால பிறக்கும் போதுலேருந்தே நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, குழந்தை பிறப்பு எடை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பிறக்கும் போது வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிறந்த குழந்தை வந்து 2.5-3 கிலோ இருந்தால் அது நார்மல் எடை, சரியான எடையோட பிறந்திருக்கு குழந்தைன்னு சொல்லுவோம். அது வந்து நான் சொல்லுவது நிறை மாதத்தில் பிறந்த குழந்தை. குறை மாதம்னா அதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் எடை கம்மியாக இருக்கலாம். ஸோ நிறை மாதத்தில் பிறந்த குழந்தை பிறக்கும் போது 2.5-3 கிலோ எடை இருக்கணும். பிறந்த உடனே வந்து குழந்தைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு கதகதப்பாக வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. குழந்தையோட கை, உள்ளங்கை, உள்ளங்கால்லாம் தொட்டோம்னாக்க சில்லுன்னு இருக்கக்கூடாது. நம்மளோட உள்ளங்கையை தொட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கணும் குழந்தை தொட்டோம். அந்த மாதிரி கதகதம் இருக்கணும். அதனால வந்து குழந்தைய வந்து நல்லா போத்தி அணைச்சி வச்சுக்கணும். நாங்கள் என்ன சொல்லுவோம், குல்லா, சாக்ஸ், கிளவுஸ், ஸ்வெட்டர் இதெல்லாம் துணி போட்டு, ஒரு பருத்தி ஆடை துணி போட்டு குழந்தை அது மேலே இதெல்லாம் போடணும். போட்டு நல்லா போத்தி அணைச்சி வச்சுக்கணும் குழந்தை. பர்டிகுலராக வந்துட்டு இந்த மழைக்காலம் பனிக்காலத்தில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக தேவைப்பட்டால் ஒரு நைட் டைம்லலாம் ஒரு 60 வாட்ஸ் இல்லை 100 வாட்ஸ் பல்போ கூட ஆனில் வச்சுக்கலாம் கொஞ்சம் கதை கதை இருக்கிறதுக்காக. ஸோ அது முக்கியமானது. குழந்தைய வந்து சில்லுன்னு ஆகக்கூடாது. குழந்தையோட உடல் சூடு வந்து குறைஞ்சதுன்னு சொன்னாக்க எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் யூஸ் ஆகும். எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் யூஸ் ஆச்சுன்னா உடம்புல இருக்கிற சக்கரை சத்து குறைஞ்சதுனாக்கா சில நேரத்தில் அதனால் வலிப்புலாம் கூட வரலாம், அதனால் பல விளைவுகள் வரலாம். அதனால் வந்து சில்லுன்னு ஆகாமல் பார்த்துக்கணும். அது முக்கியமானது. இரண்டாவது வந்து பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்கிறது. பிறந்த உடனே தாய்ப்பால் நான் சொல்றது என்னன்னா பிறந்த உடனே தான் பிறந்த இப்போ நாங்கள் சொல்றது வந்து பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்கும். இப்போ நான் நார்மல் டெலிவரியாக பிறக்கிறவங்களுக்கு வந்து குழந்தைய கீழே எடுத்து அப்படியே கூட தாயோட மார்பில் போடலாம். அதான் நாங்கள் இப்போ என்கரேஜ் பண்றோம். இது ஒரு சிசேரியன் செக்ஷன் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்த குழந்தையா இருந்தாக்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கொடுக்கலாம். ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் கூட கொடுக்கலாம். பட் வந்து நார்மலாக பிறந்த குழந்தைங்க வந்து பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்கறது நல்லது. ஏன்னா பிறந்த உடனே குழந்தைங்க வந்து நல்லா துரு துருன்னு அழுதுட்டு இருப்பாங்க, துரு துருன்னு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் போக டைம் ஆகாக என்ன ஒன்னாக்க குழந்தைங்க தூங்க போயிடும். தூங்க போயிட்டாங்கன்னா எழுப்பி பால் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த பிறந்த உடனே கொடுக்கறதுனால அந்த சக்கர சத்து நார்மலாக இருக்கும். அந்த பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து சக்கர சத்து குறையக்கூடாது, அது நல்லதில்லை. அதனால் இதெல்லாம் தான் முக்கியமாக பார்க்க வேண்டியது. கதை கதைன்னு வச்சுக்கணும். பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்கணும். குழந்தைய வந்து தாயோட பக்கத்திலே வச்சுக்கணும்னு சொல்கிறோம் நாங்கள். ரூமிங்னு சொல்லுவோம் நாங்கள். குழந்தை ஒரு இடத்துல, தாயோட இடத்துல, தொட்டில்ல,

0: பானையிலாம் இருக்கக்கூடாது. குழந்தை பக்கத்திலேயே இருக்கணும். தாயை வந்து அப்பப்போ குழந்தை தொட்டு பார்க்கணும். ஸோ இது ரூமிங் இன்சூரன்ஸ். இது வந்து தாய்ப்பால் கொடுக்கறது அடுத்த கேள்வி என்ன வரும்னாக்க, எவ்வளவு நேரத்துக்கு ஒரு வட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். 2.5 மணி நேரத்துக்கு ஒரு தரம், 3 மணி நேரத்துக்கு ஒரு தரம் கண்டிப்பா தாய்ப்பால் கொடுக்கணும். பிறந்த குழந்தைக்கு வந்துட்டு பிறந்த குழந்தை வந்து ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் கூட தூங்கிட்டே இருப்பாங்க பகல் நேரத்துல. அது ஏன்னாக்க கர்ப்பப்பையில இருக்கும்போது தண்ணீர்ல மிதந்துட்டு இருப்பாங்க கருவுன்னு சொல்ல. அப்போ வந்து தாய் வந்து பகல்ல வந்து வீட்டுல வேலை செய்யும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்கும்போது அது ஊஞ்சல் மாதிரி இருக்கும் குழந்தைங்க தண்ணியில மிதக்கிறது. அதனால பகல்ல தூங்கி தூங்கி பழக்கம் இருக்கும். அந்த பழக்கம் மாறத்துக்கு வந்து 2 மாதம் ஆகும். அது ஜெட்லாக் மாதிரி. இப்ப அமெரிக்கால இருந்து வந்தாங்கன்னா பகல் நீங்க தூங்கிட்டே இருக்கான். அந்த மாதிரி ஒரு இதுதான் குழந்தைக்கு இருக்கும் அது ஆரம்பத்துல. அதனால நல்லா தூங்குது குழந்தைக்கு, நல்லா பால் குடிச்சிருக்கு போல இருக்கு, நல்லா போகும் அப்படின்றது எடுத்துக்கூடாது. ஒரு 2.5 மணி நேரத்துக்கு ஒரு தரம், 3 மணி நேரத்துக்கு ஒரு தரம் கண்டிப்பா எழுப்பி பால் கொடுக்கணும் குழந்தைக்கு. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா திரும்ப திரும்ப சொல்லுங்கன்னா சக்கர சத்து குறையக்கூடாது. பிறந்த குழந்தைக்கு சக்கர சத்து குறைஞ்சதுனாக்க மூளையில பாதிப்பு வரலாம். மூளையில என்ன வந்து வலிப்பு வரலாம், அதனால பின்விளைவுகள் வரலாம். அது முக்கியமானது. 2.5 மணிலேருந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, இரவா இருந்தாலும் பகலா இருந்தாலும், பகலா இருந்தாலும் இரவா இருந்தாலும் 2.5லேருந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு தரம், 6 மாதங்கள் முடிகிற வரலாம் வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். தண்ணி கூட தேவையில்லை. நம்ம இப்ப வெயில் காலத்துல இருக்கிறோம், தண்ணி ஏதாவது கொடுக்குமான்ற சந்தேகம்லாம் வரும். தாய்ப்பாலே தேவையான தண்ணி இருக்கு, அதனால தண்ணி எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அவசியம் இல்லை. தண்ணி தாகமா இருக்கும் குழந்தைக்கு, நம்மளுக்குலாம் தண்ணி தாகமா இருக்கு, குழந்தைக்கு தண்ணி தாகமா இருக்குன்னு தோணுச்சுன்னா தாய்ப்பால் கொடுத்துட வேண்டியதுதான். அதுதான் சேஃபஸ்ட். இதெல்லாம் சேஃப் பிராக்டிசஸ்ன்னு சொல்லுவோம். பிறந்து 6 மாதங்கள் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் கொடுக்கறது. இணை உணவுகள்னு சொல்லுவோம், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீலிங் சொல்லுவோம். அது வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் அதெல்லாம் ஆரம்பிக்கும் போது வந்து தாய்ப்பாலும் 6 மாதத்துக்கு அப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும். தாய்ப்பால் குறைய ஆரம்பிக்கிறது பிளஸ் இணை உணவு ஆரம்பிக்கிறதுனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். அப்புறம் வந்து 10-11 மாதத்துக்கு அப்புறம் பகலில் தாய்ப்பால் கொடுக்கறத நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். 10-11 மாதத்துக்கு அப்புறம் இரவில் மட்டும் கண்டிப்பாக கொடுக்கணும். 4-5 தரம் கூட கேட்பாங்க. 1 வயசுக்கு அப்புறம் வந்து 2 தரம் 3 தரம் கேட்பாங்க. 2 வயசுக்கு அப்புறம் ஒரு தரம் 2 தரம் கேட்பாங்க. 2 வயசுக்கு அப்புறம் வேணா நம்ம நிறுத்தணும்னா ஸ்லோவா பார்த்து நிறுத்திக்கலாம் குழந்தைக்கு.
1: இதுவரை குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
3: நேரம் காலை 7:31.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவிவினா. தற்போது சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு செல்லும் இந்திய வம்சாவளி விண்வெளி வீரர் யார்? தற்பொழுது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் இந்திய வம்சாவளி விண்வெளி வீரர் யார் என்பதே இன்றைய சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சிக்கான பொது அறிவு வினா. இந்த வினாவிற்கான விடை நிகழ்ச்சி நிறைவில் உங்களுக்காக காத்திருக்கிறது. நேர்களே, நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது தாலாட்டு திரைப்படத்திலிருந்து இசை ஞானி இளையராஜாவின் இசையில் புலமைப்பித்தன் பாடல் வரிகளில் மலேசிய வாசுதேவன் பாடியிருக்கக்கூடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
1: புதுசுதான்.
0: எப்படி வாங்கின?
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
1: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
0: தங்க விலை ஏறினா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும்.

0: நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்,
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
6: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
5: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
7: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
8: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
7: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
9: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
10: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் BE சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
11: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
12: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன், கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பாத்து இன்ஜினியரிங் சேரணும்.
13: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
14: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் College Autonomous, Kumarapalayam. Call 9965523999.
15: அடுத்த பாடல் உத்தமராசா திரைப்படத்திலிருந்து இசைஞானி இளையராஜாவின் இசையில் வாலியின் பாடல் வரிகளில் மனோவின் குரலில்

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
2: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
3: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
4: புதுசுதான்.
3: எப்படி வாங்கின?
4: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
3: அது எப்படி?
4: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
3: தங்க விலை ஏறா?
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
3: அப்ப விலை குறைஞ்சா?
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
3: ஹே சூப்பர்.
4: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
3: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
5: India's most trusted dweller, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
6: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
7: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: நேரம் காலை 7:49. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: நிர்கலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கோகுலம் திரைப்படத்திலிருந்து. சிற்பியின் இசையில் பழனி பாரதி பாடல் வரிகளில் மனோஸ் வர்ணலதா பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு, தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
5: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
1: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
0: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: நெர்கிலே நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில் இருக்கும். இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவினா, அதாவது தற்பொழுது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லக்கூடிய இந்தியா வம்சாவளி விண்வெளி வீரர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதாவது இன்னும் சில நாட்களில் சர்வதேச விண்வெளிக்கு செல்லக்கூடிய இந்திய வம்சாவளி விண்வெளி வீரர் அனில் மேனன். நெர்கிலே நிறைவுக்கு வருகிறது.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷச்சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
9: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: நேரம் காலை 8:02.
10: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
11: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
10: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.

0: இன்று ஜூலை 12. சின்ன குழந்தைகளுக்கு கதை சொல்லுவது என்பது சுகமான ஒரு அனுபவம் என்றாலும் கூட, என்ன கதை சொல்லுவது என்று சிந்திக்கிற பொழுது பலவிதமான இடர்பாடுகள் வந்து விடுகின்றன. நாம் சொல்லுகிற கதைகள் சின்ன குழந்தைகளுக்கான கதைகள் தானா என்கிற சந்தேகமும், அது அந்த குழந்தைகளுக்கு அவசியம்தானா என்கிற ஆரோக்கியமான கேள்வியும் நம்முடைய மனத்தில் உதிக்க தொடங்கினால் நாம் சரியாக இருக்கிறோம் என்றுதான் பொருள். ஏனெனில் எல்லாவற்றையும் குழந்தைகளிடத்தில் சொல்ல வேண்டும் என்பதில்லை, எல்லாவற்றையும் குழந்தைகளிடத்தில் மறைக்க வேண்டும் என்பதும் இல்லை. அந்தந்த வயதிற்கேற்ற பக்குவ நிலைகளில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கதைகள்தான் பின்னாளில் அவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இந்த கதைகள் ஒரு முன் உதாரணங்களாக நின்று வழிகாட்டுகின்றன. அப்படி ஒரு கதையை நேற்று சில குழந்தைகளோடு பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிட்டியது. ஈசாப் கதைகளை எளிய நிலையில் தமிழில் வழங்கிய வை கோவிந்தன் சொல்லிய கதைதான் இன்றைக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு வயல், அங்கே பறவைகள் கூடு கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. வயலில் முதிர்ந்த நெல் அறுவடைக்கு தயாராகி விடுகிறது. ஆனால் அந்த குஞ்சுகள் இன்னும் பறக்கின்ற நிலைக்கு ஆளாகவில்லை. தாய் பறவைக்கு கவலை, திடீரென்று அறுவடைக்கு மக்கள் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கை என்னாவது என்று சிந்திக்கிறது தாய் பறவை. குஞ்சு பறவைகளுக்கு இறை தேடி செல்வதற்கு முன்னதாக குஞ்சுகளை அழைத்து சொல்கிறது, யாராவது வயல் பக்கம் வந்து பேசிக் கொண்டிருந்தால் கவனமாக கேட்டு வைத்து என்னிடம் சொல்ல வேண்டும் என்று அந்த தாய் பறவை சொல்லியது. இந்த பறவை சென்று திரும்பியதற்கு பின்னால் குஞ்சுகள் சொல்லின, இன்று இந்த வயலுக்கு உரிமைக்காரராக இருக்கக்கூடிய தந்தையும் மகனும் வந்தார்கள். நாளைக்கு காலை அறுவடைக்கு ஆக வேண்டும். ஊராரிடமும் உறவினரிடம் சொல்லி இந்த வேலைக்கான ஆட்களை அழைத்து கொண்டு வந்துவிடு, ஆகவே இப்போது கிளம்பு என்று சொல்லிவிட்டது. இதை கேட்டவுடன் தாய்ப்பறவை சொன்னதாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஊரார்கள் ஒன்றும் நாளைக்கு இவர்கள் பேச்சை நம்பி வரப்போவதில்லை, அமைதியாக இருக்கலாம் என்று சொல்லிவிட்டது. தாய்ப்பறவை சொன்னது போலவே மறுநாள் யாரும் வரவில்லை. மூன்றாம் நாள் அதே குஞ்சுகள் தாயினம் சொல்லின, இன்றும் அந்த தந்தையும் மகனும் வந்தார்கள். இருவரும் பேசிக் கொண்டிருக்கிற செய்தி இதுதான், நாளை யாரும் வரப்போவதில்லை, நம்முடைய உறவினர்களை யாரும் அழைத்து கொண்டு வா என்று தந்தை மகனிடத்தில் கட்டளையிட்டார். உடனே தாய்ப்பறவை சொன்னது, அவ்வளவுதானே, அதுவும் நடக்கப் போவதில்லை என்று சொல்லிவிட்டது. அதற்கும் மறுநாள் இதே நிலை தொடர்கிறது. குஞ்சு பறவைகள் தாயிடம் சொல்லின, இன்றைக்கும் அதே தந்தையும் மகனும் வந்தார்கள். இப்பொழுது தந்தைக்கு கோபம் வந்துவிட்டது. மகனே, இனி யாரையும் நம்பக்கூடாது, நம் கைகளே நமக்கு உதவி, எனவே நாளை கதிரருவாளை கொண்டு வந்து அதிகாலையில் நாம் இந்த பணியை தொடங்கி விடுவோம் என்று மகனிடம் தந்தை சொன்னார் என்று அந்த குஞ்சு பறவைகள் சொல்லியவுடன் தாய்ப்பறவை துடிதுடித்தது. இனிமேல் இங்கு இருக்கக்கூடாது, ஏனெனில் சொந்த முயற்சியில் இறங்குகிறவர்கள் எப்பொழுதும் பின்வாங்க மாட்டார்கள், உடனடியாக நம்முடைய கூட்டை கலைத்துவிட்டு பாதுகாப்பான இடத்திற்கு நாம் செல்ல வேண்டுமே என்ற அக்கறையோடு தாய்ப்பறவை தன் குஞ்சுகளை தூக்கி கொண்டு வேறொரு இடத்திற்கு போனது என்கிறதாக இந்த குட்டி கதை முடிகிறது. சொல்லி முடித்ததற்கு பின்னால் வருகிற செய்தி என்ன என்பதை அந்த குழந்தைகளிடத்தில் நான் கேட்டு தெரிந்து கொண்ட பதில் இருக்கட்டும். இந்த கதை குறித்து இன்று நன்று ஒன்று என்கிற நிலையில் செவிமடுக்கும் நேயர்களே, உங்கள் சிந்தனையில் தோன்றுவது என்ன? நண்பர்களுக்கும் இந்த கதையை சொல்லி விளங்க வைத்தால் கூட இதுவும் ஒரு வகையில் நன்றுதானே நண்பர்களே?
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: ஆகாஷ்வாணி தருமபுரி வன்பலை 102.5, ஏற்காடு வன்பலை 103.7. நேரம் காலை 8:07. தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேர்களே, பொன்னியின் புதுப்பு நிகழ்ச்சியில் அறிமுகர்கள் பங்கேற்க 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலும், மற்றும் 0-43-42-24-40-31 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான புத்தம் புதிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
3: திருச்செங்கோடு

0: இடம் காலை 8 மணி 7 இடம். தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேர்களே, பொன்னியின் புதுப்பு நிகழ்ச்சியில் அறிமுகர்கள் பங்கேற்க 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலும் மற்றும் 0-43-42-24-40-31 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான புத்தம் புதிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500-84-8820.
5: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
6: நீ கேக்குற எல்லா

நிகழ்ச்சியில் முதல் பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்கக்கூடிய நேயர் ஆட்டுக்காரன்பட்டி வெங்கடேஸ்வரா கல்லூரி பகுதி அருகிலிருந்து பிரசாத் அவர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் கருப்பு திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். இணைந்திரங்கள் இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
5: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
4: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
6: நேரம் காலை 8:15. தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதல் அறிமுக நேயர், வணக்கம்.
7: வணக்கம் சார்.
6: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
7: சாந்தி.
6: சொல்லுங்கம்மா சாந்திமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
7: என்ன
6: இணைப்பு சரியா இல்லீங்களே? என்ன பாட்டு கேட்க ஆசைப்படுறீங்க?
7: பிகின் படத்துல இருந்து சிங்கப்பெண்ணை
6: பாடல். சிங்கப்பெண்ணை பாடல், சரிம்மா, இதோ உங்களுக்காக வருது, கேட்டு ரசிங்க.

0: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
1: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
0: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி, பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி, B.Pharm, D.Pharm, B.Sc நர்சிங், டிப்ளமோ நர்சிங், DMLT, B.Ed போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: சரி சரி.
8: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: 8:25 நிகழ்ச்சியின் அடுத்த பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. ரங்கம்பாளையம் ஆவண எழுத்தர் வளாகத்தை சேர்ந்த சதானந்தன் அவர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து.

0: நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாச மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறனா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
5: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
6: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
5: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனை கரரிகள் தர்மபுரி.
7: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848820.
9: நேயர்கள் இதுவரை கேட்டது
10: தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னையின் புது புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
9: நேரம் காலை 8:31 நேர்களினை கேட்கலாம்.
11: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
12: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
13: சுபமுகர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
12: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
13: என்றும் இனி என்றென்றும்
12: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
13: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
12: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
13: சுபமுகர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
12: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
13: என்றும் இனி என்றென்றும்
12: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
13: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
12: தருமபுரி.
11: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
14: வணக்கம். பெரும் காப்பியங்களில் கதாநாயகன், எதிர்நிலை பாத்திரமாகிய வில்லன், கதாநாயகி இவர்களுடைய பேர் நமக்கு நினைவில் இருக்கும். இப்போ ராமாயணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமர், சீதை, ராவணன், ரொம்ப பெரும் உதவி செய்த ஆஞ்சநேயர் இவருடைய பேரெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் சாதாரணமாக வந்துட்டு போகக்கூடிய சில பேருடைய பேர் ஞாபகத்துக்கு வராது. ஏன், பரதனே ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது. இப்போ நீங்கள் மகாபாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பஞ்சபாண்டவர்கள் தலைவனாகிய தர்மன், அவருடைய 4 சகோதரர்கள் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா,

0: அந்த மந்திரத்தை தன் தங்கையாகிய மாத்ரிக்கு சொல்ல, அவள் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் நகல சகாதேவர்கள், அஸ்வினி தேவர்களுக்கு பிறந்தவர்கள் அந்த ரெண்டு பேரும். இதில் நகலனுக்கு ஒரு சிறப்பு என்ன என்று கேட்டால், அவன் மருத்துவத்தில் வல்லவன். அவன் கைவச்சான்னா சாகப்புற உயிர் கூட பிழைச்சேந்திரிக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு நகலன். சகாதேவனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் சகாதேவன் தான் காலத்தை கணிக்கக்கூடிய வல்லமை உள்ளவன். எப்படின்னு கேட்டால், சோதிடத்தில் வல்லமை மிக்கவன். ரொம்ப அழகாக சொல்லுவார் பாரதியார் பாஞ்சாலி சபதத்தில். பாஞ்சாலி அப்படி சபையில் இழுத்து வந்தபோது, வீமன் மூச்சு விட்டான் முலையின் வியநாகம் போல, காமனத்து பார்த்தன் அங்கே களையிழந்து விட்டான். இப்படியே எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஊமை போல் இருந்தான் பின்னோன் உண்மை முற்றுணர்ந்தோன் அப்படிம்பார். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்தான் சகாதேவன். ஏன்னா என்ன நடக்க போதுன்னு அவனுக்கு தான் தெரியும். யுத்தத்துக்கு இது வைக்கிறதுக்கு முன்னாடி தூது அனுப்புகிறாங்க, கிருஷ்ண பரமாத்மா தூது போகிறார். அப்போ தூது போகிறப்ப இவங்களை எல்லாரையும் உட்கார வச்சு கேட்குறார், தர்மன் பீமன் அர்ஜுனன் நகலன் சகாதேவன் பாஞ்சாலி எல்லாரையும் உட்கார வச்சு, நான் போய் தூது போய் கேட்கட்டுமா, யுத்தம் வேணுமா இல்லை சமாதானமா? அதில் சமாதானங்கிறாரு தர்மர். பீமன் ஒத்துக்கிற மாட்டேங்கிறான், அர்ஜுனை ஒத்துக்கிற மாட்டேங்கிறான், நகுலன் ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். பாஞ்சாலி ரொம்ப கவலைப்படுறா, இந்த யுத்தம் நடக்கலைன்னா நான் எப்படி தலைய முடிய முடியுங்கிறா. சகாதேவன்கிட்ட வந்து கேட்டார் கிருஷ்ண பரமாத்மா, நான் வந்து போய் போருக்கு தூது போகிறேனே, நான் இப்போ யுத்தம் வேணுமா வேண்டாமா? சகாதேவன் சிரிக்கிறான். எதுக்கு சிரிக்கிறேன், இந்த யுத்தம் நடந்த என்ன, நடக்கலைன்னு என்ன, என்ன ஆனால் என்ன, ஆகலைன்னு என்ன, ஏன் இப்படி சொல்கிற, நான் உண்மையை சொல்லட்டுமான்னு கேட்டான். இங்கே வேண்டாம் உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார் கிருஷ்ண பரமாத்மா. சொல்லு. அப்போ அவன் சொன்னா, கிருஷ்ணா நீ இந்த பூமியில் பிறந்திருக்கதே எதுக்காகன்னு கேட்டால், பூபாரத்தை குறைப்பதற்காக பிறந்திருக்கிற. எனக்கு தெரியாதா கர்ணன் யாருன்னு? எனக்கு தெரியாதா? எனக்கு எல்லாமே தெரியும். நீ பாரத அமரில் யாவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல்வண்ணா, கோபாலா கோவிந்தா போரேரே நீ என்றி மாபாரதம் தீர்க்க மற்றார்கள் உள்ளாரோ? நீ பிறந்திருக்கதே இதுக்காக தான், அதனால் நீ போகிற யுத்தம் வரப்போகுது. உன்னை கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே கேட்டார், சரி அப்படின்னா இது வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நான் சொல்கிறதெல்லாம் குறிச்சிக்கோ, வராமல் செய்யலாம். சொல்லு அப்படின்னார் கிருஷ்ணன். எங்களுக்கெல்லாம் முந்தி பிறந்தானே கர்ணன், எங்கள் அம்மா வயிற்றில் அவனை அரசனாக்குனா சண்டை வராது, துரியோதனை ஒத்துக்கிடுவான், நாங்களும் ஒத்துக்கிடுவோம். சரி அது செய்ய முடியாது. இந்த இருக்கான அர்ஜுனை இவனை கொண்டுட்டால் யுத்தம் நடக்காது, அதுவும் நடக்காதுன்றார் கிருஷ்ணர். சரி அப்போ ஒன்று செய், பாஞ்சாலி இருக்கால அவளை கூப்பிட்டு போய் திருப்பதியில் ஒரு மொட்டையை போட்டு வந்தோம்னா அந்த யுத்தம் நடக்காது. கிருஷ்ணர் சிரித்தார், இதெல்லாம் செய்ய முடியுமா? எல்லாம் முடியாதுன்னா ஒன்றே ஒன்று செய்யலாம், உன்னைய பிடிச்சி கட்டி பாதாள அறைக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா யுத்தம் வராதுன்னா. கிருஷ்ணருக்கு சிரிப்பு தாங்க முடியல, என்னை பிடிச்சி கட்டி வைக்க முடியுமா உன்னால? இந்த வச்சு கட்டட்டுமா சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கிருஷ்ணர் ஆயிரம் கிருஷ்ணராக மாறிட்டாருங்க. அப்போ அவன் அப்படி உட்கார்ந்து தன்னுடைய மனசை ஒருங்கிணைச்சான், பக்தியில் அன்பினால் கட்டினான், அந்த ஆயிரம் கிருஷ்ணன் கட்டுப்பட்டாங்க. அப்போ அவர் அவுத்து விட்றா அவுத்து விட்றா அப்படின்னாரு. அவுத்து விட்றேன், எங்கள் அஞ்சு பேர்த்த காப்பாற்றுவேன்னு நீ எனக்கு உறுதி தரணும், நிச்சயமாக என்ன நடந்தாலும் அஞ்சு பேரை காப்பாற்றுவேன்னு சொல்கிறாருங்க. அந்த உறுதிமொழி தான் அந்த அஞ்சு பேரை காப்பாற்றி கொடுத்தது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக் ஏஐடிஎஸ் ஐடி அக்ரி பிஇ பயோமெடிக்கல் சிஎஸ்சி ட்ரிபிள்இ இசிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் பொம்மிடி தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: நேரம் காலை 8:37.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ்
2: பொம்மிடி தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: நேரம் காலை 8:37.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரபி, கீமோ தெரபி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.

0: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
1: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
0: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
3: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா? புதுசுதான். எப்படி வாங்கின? ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன். அது எப்படி? ரொம்ப ஈஸி. மாச மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
4: தங்க விலை ஏறனா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
4: அப்ப விலை குறைஞ்சா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
4: ஹே சூப்பர்.
3: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
4: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
5: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 860-865-3440.
2: எட்டு மணி 8:41 நிமிடம் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் சார், சேலம் மாவட்டம் ஓமலூர், ராஜாராம்.
2: ஐயா சொல்லுங்க, ராஜராம் ஐயா என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க?
3: நம்ம முறுக்கு தொழில் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க.
2: அப்படிங்களா, சரிங்க. தொழிலாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: நல்லா போயிட்டு இருக்குங்கய்யா.
2: சரிங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
3: இன்னைக்கு ஜானகி அம்மா இதனால வேலை பட்டதாரில இருந்து ஏதோ ஒரு பாட்டு.
2: ஏதோ ஒரு பாடலா?
3: ஐயா சின்ன ஒரு கோரிக்கைங்க.
2: சொல்லுங்க.
3: நிகழ்ச்சி பற்றி கடிதங்கள் எழுதுங்கன்னு சொல்லி நம்ம பண்பலையில சொல்லணுங்கய்யா, ரொம்ப நாள் ஆச்சு, அது சொல்லவே மாட்டேங்கிறாங்க.
2: அப்படிங்களா?
3: ஆமாங்கய்யா.
2: கடிதம் வழியாக வந்து,
3: ஏன்னா 2 கோடி நேர்கள் நம்ம ஏற்காடு பண்பலையிலிருந்து 2 கோடி நேர்கள் நம்ம பண்பலையை கேட்கறாங்க. அதனால அது வந்து கொஞ்சம் எழுதி போட, நிகழ்ச்சி பத்தி உங்க கருத்துக்களை எழுதி போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நல்லா
2: இருக்கும். சரிங்க, நிச்சயமா அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு.
3: ஓகேங்கய்யா, தேங்க்யூ.

0: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
1: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
0: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
2: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2600.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் அள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நீர்கள் இனி கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். முகத்தில் கருமா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: முகத்தில் கருமா சைபால் சரியாக
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
4: ஒரு பெரிய தத்துவ சிந்தனையாளர் இருந்தார், சுவாங் சு அப்படின்னு பேர். அவருடைய மனைவி ஒரு நாள் திடீர்னு காலமாயிட்டாங்க. ஐயோ பாவம், அவர் ரொம்ப வருத்தப்படுவார், போய் ஆறுதலாக 4 வார்த்தை பேசிவிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். வந்தவங்களுக்கு ஆச்சரியம், ஏன்னா இவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க. அப்படி இல்லை, தாளம் போட்டு

0: ஒரு பெரிய தத்துவ சிந்தனையாளர் இருந்தார், சுவாங்சு அப்படின்னு பேர். அவருடைய மனைவி ஒரு நாள் திடீர்னு காலமாயிட்டாங்க. ஐயோ பாவம், அவர் ரொம்ப வருத்தப்படுவார், போய் ஆறுதலாக 4 வார்த்தை பேசிவிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். வந்தவங்களுக்கு ஆச்சரியம், ஏன்னா இவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க. அப்படி இல்லை, தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறார், தாளத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்கிறார். என்ன மனுஷன் அவர், கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஒருத்தர் துணிஞ்சு அவர்கிட்ட கேட்டுவிட்டார், என்னங்க இது இப்படி அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதை பாருங்கள், என்னுடைய மனைவி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு உயிரும் கிடையாது உடலும் கிடையாது, அதுக்கு பிறகு தான் உயிர் வந்தது உடல் வந்தது அந்த உருவம் வந்தது. இப்போ என்ன ஆச்சு, அந்த உருவமும் உயிரும் போயிட்டுது, அவ்வளவு தானே, வந்தது போயிட்டுது. இளவேனில் காலம், இலையுதிர் காலம், பனிக்காலம், இப்படி பருவங்கள் வந்து மாறி மாறி வருது இல்லையா, அது மாதிரி பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருது, இது இயற்கை, இதுக்காக அழுதா அது எப்படி அப்படின்னாராம். ஞான தெளிவு அடைஞ்சவங்களுக்கு எல்லாமே சுகந்தான், திருவள்ளுவரும் அதை தான் சொல்கிறார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்கிறதுக்கெல்லாம் நாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமா, இன்றைக்கி தூங்க வேண்டியிருக்குதே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தூங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது அழுதுகிட்டு இருப்பாங்களா? அதனால் இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பை வந்து யதார்த்தத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் நாம் கவலை இல்லாமல் வாழ முடியும். ஒரு வயசான தாத்தா பாட்டி 60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒன்றாவே வாழ்ந்தாங்க, ஒன்றாவே இறந்து போனாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே எல்லா வசதியும் இருந்தது, ஒரு பெரிய பங்களாவே இவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்களாம். இதுக்கு எவ்வளவு வாடகைன்னு கேட்டார் தாத்தா. வாடகையெல்லாம் கிடையாது, இலவசம் அப்படின்னார் அங்கே இருந்தவர். அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய புல்வெளி இருந்தது, இதில் விளையாட ஏதாவது கட்டணம் உண்டான்னு கேட்டிருக்கார் தாத்தா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பணம்லாம் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னார் அவர். பக்கத்தில் ஹோட்டல் மாதிரி ஒரு பெரிய கட்டடம், உள்ளே சாப்பாட்டு மேஜைகள், அது மேலே விதவிதமான பலகாரங்கள், சாப்பாட்டுக்கெல்லாம் எவ்வளவு அப்படின்னு விசாரித்தாராம் தாத்தா. அதுதான் சொன்னேனே, இங்கே எல்லாமே இலவசம்தான், எது வேணும்னாலும் சாப்பிட்லாம், எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட்லாம் அப்படின்னாரா. நீங்கள் சொல்கிறீங்க அப்படி, ஆனால் நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கக்கூடாது, உப்பு சேர்த்துக்கக்கூடாது, பாட்டி கையால் எப்போவும் பத்திய சாப்பாடு தான் அப்படின்னாராம் தாத்தா. இதை பாருங்கள், இங்கே உங்களுக்கு அந்த கவலையும் வேண்டியதில்லை, இங்கே நீங்கள் ஸ்வீட்டு சாப்பிட்லாம், காரம் சாப்பிட்லாம், உங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னாராம் அங்கே சொர்க்கத்தில் இருந்தவர். இதை கேட்ட உடனே அந்த தாத்தா பக்கத்தில் நின்ன பாட்டியை பார்த்து கத்துனாராம், அடி பாவி, எல்லாத்தையும் கெடுத்துட்டியே, நீ எனக்கு பத்திய சாப்பாடு போடாமல் கண்டதை திங்க விட்டுருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இங்கே வந்து சேர்ந்துருப்பேனே அப்படின்னாராம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது. சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: சிஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
2: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
3: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
4: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
3: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
5: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
9: புதுசுதான்.
8: எப்படி வாங்கின?
9: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
8: அது எப்படி?
9: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
8: தங்க விலை ஏறா?
9: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
8: அப்ப விலை குறைஞ்சா?
9: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
8: ஹே சூப்பர்.
9: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
8: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
10: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
2: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
3: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா?

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 8:57 நிமிடம் நிகழ்ச்சி நிறைவு பாடல். தருமபுரி மாவட்டம் வைரவள்ளி பகுதியிலிருந்து சரண் அவர்கள் கேட்கக்கூடிய பாடல் டான் திரைப்படத்திலிருந்து.

0: நீர்கள் இதுவரை கேட்டது
1: வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:01. நேயர்களை கேட்கலாம்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: குன்றக்குடிக்கு அருகே குரட்டி என்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தின் குடிசைகள் திடீர் திடீரென தீப்பிடித்தன. மக்கள் மந்திரவாதிகளை நோக்கி போனார்கள். இது கொள்ளிவாய் பிசாசின் வேலை என்று நம் மகா சன்னிதானம் அந்த கிராமத்திற்கு சென்று மக்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு, காரைக்குடியில் இருக்கக்கூடிய சிக்ரி என்று சொல்லக்கூடிய மைய மின்வேதியியல் ஆய்வகத்தின் விஞ்ஞானிகளை இந்த குடிசைகள் தீப்பிடிப்பதை என்ன காரணம் என்று கண்டறிந்து வரச் சொன்னார்கள். விஞ்ஞானிகள் குரட்டி என்ற கிராமத்திற்கு போனார்கள். அங்கு குடிசைகள் தீப்பிடிப்பதை ஆய்வு செய்தார்கள். ஆய்வின் முடிவை மகா சன்னிதானத்திடம் சொன்னார்கள். யாரோ நச்சு வேதிப்பொருளை கூரைக்கு கீழே வைத்து விடுகிறார்கள். அந்த வேதிப்பொருள் காலையில் சூரிய ஒளி பட்டவுடன் அது தீப்பிடிக்கிற போது கூரையும் சேர்ந்து எரிகிறது. இதை சொல்லிவிட்டு அவர்கள் விடை பெறுகிற போது மகா சன்னிதானம் அவர்களும், உங்கள் வேலை இன்னும் முடியவில்லை என்றார்கள். நாங்கள் குடிசைகள் தீப்பிடித்ததை கண்டறிந்து சொல்லிவிட்டோமே என்றார்கள் விஞ்ஞானிகள். இல்லை, இனிதான் உங்கள் வேலை இருக்கிறது. மேற்கூரைகள் எரிந்த காரணத்தை சொல்லிவிட்டீர்கள். கீழே இருக்கிற அடுப்புகள் ஏன் எரியவில்லை? அதை எரிய வைக்கிற பணியை நீங்கள் செய்ய வேண்டும். குடிசைகளுக்கு உள்ளே இருக்கிற அடுப்புகளை எரிய வைப்பதுதான் உங்கள் முதல் பணி என்றார்கள். அதன் விளைவுதான் ஒரு ஆன்மீக நிறுவனமும் குன்றக்குடி ஆதீனமும், ஒரு அறிவியல் நிறுவனம் சிக்கிரியும் இணைந்து பணி செய்தன. அதன் விளைவுதான் வறுமை எதிர்த்த ஒரு போரை பிரகடனம் செய்தார்கள். வார் எகேன்ஸ்ட் பாவர்டி. அறிவியல் தொழில்நுட்பம் கிராம மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கியது, கிராம மக்களின் வறுமையை போக்கியது. அதன் விளைவு 1980களில் இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் குன்றக்குடி மாடல் வில்லேஜ் என்று பிரகடனம் செய்தார்கள். அந்த பெருமையை குன்றக்குடி பெற்றது. அது மகா சன்னிதானத்தின் அறிவியல் பார்வையும் மனித நேயமுமே காரணம். அடிக்கடி குறிப்பிடுவார்கள், தூரல்களால் பயிர் விளையாது, தூரல்களால் ஒருபோதும் பயிர் விளையாது, சலுகைகளால் ஒரு நாடு முன்னேறாது என்று சொல்வார்கள். மண்டைக்காட்டில், குமரி மாவட்டத்தின் மண்டைக்காட்டு கிராமத்தில் மதக்கலவரம் நடைபெற்ற போது அங்கு சென்று தன்னை அர்ப்பணித்து பணி செய்தார்கள். ஒரு கட்டத்தில் மடத்தின் மரபுகளை தாண்டி பணியாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அப்போது கடலுக்கு மீன்பிடித்து வருகிறவர்கள் அதை கரையோரம் கடைகளில் விற்க வருகிற போது அதை வாங்க மறுத்தார்கள்.

0: கடலுக்குள் சென்று மீன்பிடித்து வருகிற மீனவர்களின் மீனை ஒரு சாரார் வாங்க மறுத்த போது நம்முடைய மகா சன்னிதானம் தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட தொட்டு பார்த்திராத மீனை தன் கையில் பிடித்து கூவி ஏலம் போட்டு விட்டார்கள். வாங்க மறுத்தவர்கள் கண்களில் கண்ணீர் மெல்க ஓடி வந்து வாங்கினார்கள். மீன்பிடித்து வந்தவர்களின் கண்களிலே ஆனந்த கண்ணீர் வழிந்தது. மடத்தின் மரபுகளை தாண்டி மனிதத்தின் உச்சத்தை காக்கிற பணி இது. இதுதான் ஆன்மீக திருப்பணி என்று உலகம் போற்றி பாராட்டியது. மண்டைக்காட்டின் அமைதி பணியை பாராட்டி அன்றைய தமிழக முதலமைச்சராயிருந்த புரட்சித் தலைவர் MGR அவர்கள் மகா சன்னிதானத்தின் மனிதநேய மத நல்லிணக்கப் பணிகளை சட்டமன்றத்தில் திறந்த மனதோடு பாராட்டி குன்றக்குடி அடிகளார் செல்லுகிற பாதையில் தமிழகம் பயணிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். மனிதத்தை காக்கிற முயற்சியில் எப்போதும் ஆன்மீகத்தின் தடம் இருக்க வேண்டும் என்பதுதான் மகா சன்னிதானத்தின் பணியாக எப்போதும் இருந்தது, திருப்பணியாக இருந்தது.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: இது உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: வணக்கம் வணக்கம் பண்ணிருக்கலே. எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு சூப்பரான ஒரு மார்னிங் சொல்லிடலாம். இதை எடுத்துக்கு இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 9:07. வாழ்க்கையில இந்த கஷ்டங்கள் இல்லாத மனிதனே இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் அந்த எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, இந்த குழந்தைங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களோட பேசி நம்ம உருவாடணும் அப்படின்னா, எவ்வளோ பெரிய எவரெஸ்ட்டை விட பெரிய கஷ்டங்கள் வந்தால் கூட அந்த கஷ்டம் கஷ்டமாகவே தெரியாது. நேர்களை கேட்டு ரசிக்கலாம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் கேட்கவிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா. மாபெரும் தள்ளுபடி விற்பனை July 16-20.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்து செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16-20 மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
4: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
5: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12-ல் வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் ₹8,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
6: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
0: டேலண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் அப்படிங்கிறது வேறுபடும். ஒவ்வொருத்தருக்கு பாட்டு பாடுறது பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு கதை சொல்கிறது பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு கதை கேட்குறது பிடிக்கும் என்னைய மாதிரி. அப்படி இல்லாட்டி ஒரு பிளே ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணுறது, அதாவது விளையாட்டுகள் சம்மந்தமாக பிடிக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப படிக்கிறது பிடிக்கும். ஸோ குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு ஈர்ப்பு திறன் அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா. ஸோ உங்கள் குழந்தைக்கு எந்த மாதிரியான திறமைகளில் அவங்க ஈடுபடுறாங்க, அதிக ஈர்ப்பு திறனுடன் செயல்படுறாங்க அப்படிங்கிறத நினச்சி அவங்களுடைய ஃப்யூச்சரை அவங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிங்க. இது பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கலாம். நம்ம 103.5 103.7.

புதிய குழந்தைகளாக இருந்தால் நேரலையில் பங்கேற்க 0433 42 24 40 30 மற்றொரு எண் 94 86 81 10 25. ரெகுலராக வந்துட்டுருக்க குழந்தைங்க 0343 42 24 40 31 மற்றொரு எண் 94 86 65 20 25.

0: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்தன் கோ.
5: ஒன்பது மணி 15 நிமிடம் இன்று சித்துக் கொண்டிருக்கிறோம் வானொலியில் வசந்தம். இன்று அழகு குடிச்சலமாக நிகழ்ச்சியினை காத்திருக்கும் ஒரு அழகு குடிச்சலத்தை இணைச்செல்லாம். வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம் மேடமா. சரி வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
6: ஜஸ்வந்திகா.
5: யாரு?
6: ஜஸ்வந்திகா.
5: ஜஸ்வந்திகாவா?
6: ஆமாங்க சார்.
5: சூப்பரா இருக்கே உங்க பேரு. எத்தனாவது படிக்கிறீங்க ஜஸ்வந்திகா?
6: 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
5: 4th ஸ்டாண்டர்டா? நானும் 4th தான். ஹலோ ஜஸ்வந்திகா.
6: ஹலோ.
5: சரி, என்ன சொல்ல போறீங்க?
6: பாட்டு சொல்ல போறேன்.
5: நல்ல பாட்டு ஒன்று பாடுங்களேன்.
6: அன்னை தமிழே, அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தே, சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே.
5: பாரு, சொல்ல முடியல அந்த அளவுக்கு இருக்குன்றீங்களா? சரி சரி, உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்கு சொல்லி தந்தாங்களா உங்க மிஸ்
6: சொல்லி தந்தாங்க?
5: எத்தனை எத்தனை இருக்கு சொல்லுங்க ஜஸ்வந்திகா.
6: 12.
5: ஆத்தாடி. மெய்யெழுத்துக்கள் அது சொல்லியா? சரி பரவாயில்ல. மெய்யெழுத்துக்கள் 18ஆ?
6: ஆமா.
5: வெரி குட் ஜஸ்வந்திகா, சூப்பர். ரொம்ப அழகா நிறைய கதைகள் சொல்லணும், இது மாதிரி பாட்டுல நிறைய கத்துக்கணும். சரியா? வாழ்த்துக்கள். பாய்.
6: தேங்க்யூ.
5: தேங்க்யூ. பாய் பாய்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என மிக மிக குறைந்த விலையில் 25,000+ பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
4: தர்மபுரி 102.5, ஏற்காடு 103.7 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு விழா. மாபெரும் தள்ளுபடி விற்பனை July 16 முதல் 20 வரை. நிகழ்ச்சி நடத்ததாக இணைய காத்திருக்கும் செல்லகுட்டி, வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: தர்மபுரி மாவட்டம் நாகனம்பட்டியிலிருந்து வைஷ்ணவி பேசுறேன்.
4: நாகனம்பட்டியா? நாகனமட்டில நாவல் பழம் கிடைக்குதா? நாகப்பழம்? நாகப்பழம்?

0: நான் கிடைக்குதா இல்லையா?
1: இருக்கு.
0: ஆனா தர மாட்டீங்க அப்படிதானே? கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்கறீங்களா? உங்க பேர் என்ன டைம் சொல்லுங்களா. ஸ்வீட்டா இருக்கு. வைஷ்ணவி. வைஷ்ணவி எத்தனாவது படிக்கிறீங்க? ஐந்தாம் வகுப்பு. பிடிக்கிறீங்களா? என்னடா அது, செல்லுக்குடி சின்ன பாப்பான்னு நினைச்சா ஐந்தாவது பிடிக்கிறீங்க, பெரிய பாப்பாவா நீங்க? எஸ் சார். ஓகே, என்ன சொல்ல போறீங்க வைஷ்ணவி? பாடுங்க கேப்போம்.
1: தேனும் காய்ச்சும் பாகிடைய சுவையும் நனைப்பசு பொழியும் பாலும் என்னை நல்கிய குளிர நீரும் இனியும் தமிழை என்ன கண்டி புரட்டி கவிஞர் பாரதிதாசன்.
0: யார் எழுதுனதுக்கு உட்பட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. கனியிட ஏறிய சுளையும் முட்டல் களியிட ஏறிய சாரும். வா சூப்பருங்க. யார் பாரதிதாசன் எழுதிருந்தா அந்த பாட்டு? யார் சொல்லி தந்தா உங்களுக்கு? உங்க மேம் பேர் என்ன?
1: ரம்யா மேம்.
0: சரி, வேற என்ன தெரியும் வைஷ்ணவிக்கு? சொல்லுங்களேன்.
1: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு கற்றதனால் ஆழ பயனென்கோள் வாழறிவன் அட்டான் தொழார் எனி மலத்தை ஏகினான் ஆனடி சேர்ந்தான் நிலகுசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டார் நடி சேர்ந்தாக்கு யான் இடுப இலை இருள் தேர் இருவினையும் தேரா இறைவன் பொருள் செயல் புகழ் புரிந்தார் மாற்று.
0: சூப்பர். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க?
1: பொறிவாயில் ஐந்து விட்டான் போய் தீர் ஒழிக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்கு வகை இல்லாதால் தாசுந்தக்கு கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவு மலை சிறப்பீனும் செல்வமும் மீனும் அறப்பினுங்கு ஆசனம் எவனோ உயிர்த்து.
0: வாவ் சூப்பர் வைஷ்ணவி. இப்ப எத்தனை திருக்குறள் சொன்னீங்க? ஏதாவது ஒரு கவுண்டிங் இருக்கா? சரி ஓகே பரவாயில்ல. இருந்தாலும் எத்தனை திருக்குறள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்களேன், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.
1: 1330.
0: வாவ் சூப்பர்ல வைஷ்ணவி. இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி தரா? பயங்கர பிரில்லியண்டா இருக்கீங்க நீங்க.
1: எங்க மேம் தான் சார் சொல்லி தருறாங்க.
0: அதே ரம்யா மேடமா?
1: எஸ் சார்.
0: சரி சரி, உங்களுக்கு கிடைச்ச ரம்யா மேடம் மாதிரி எங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே வைஷ்ணவி, நல்லா படிக்கணும் சரியா?
1: எஸ் சார்.
0: தேங்க் யூ, பை பை.
1: பை.
0: அதே மாதிரி உங்களுடைய செல்ல குட்டிகள், உங்களுடைய அழகு குட்டிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேலண்ட் இருக்கும். அது என்ன டேலண்ட் அப்படிங்கிறத எங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீட் பண்ணுங்கள். நிகழ்ச்சி புதிய குழந்தைகளாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் என் 94 86 81 10 25. மற்ற குழந்தைகள் 0 43 42 24 40 31 மற்றும் ஒரு எண் 94 86 65 20 25.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். தி சென்னை சில்க்ஸ்,
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை.

0: இனிமை, வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
2: பிஏ தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட், எம்எட் என நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.
2: கான்டாக்ட் 9524 9

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
5: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
4: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
6: ஒன்பது மணி 26 நிமிடம் கேட்டு கொண்டிருக்கிறோம் அழகு குடி செல்லு. அடுத்த செல்லு குட்டி யாருன்னு பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ ஹலோ, யாரு? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? கார்த்திகாயினியா? வா, சூப்பரா இருக்கே. உங்க பேரும் என்ன பண்றீங்க, என்ன படிக்கிறீங்க? நான்காம் வகுப்பு. எங்க படிக்கிறீங்க? பள்ளிக்கூடத்தில் தான் இருக்கீங்களா? வித்யா மந்திரலியா? சரி சரி சரி சரி சரி, என்ன சொல்ல போறீங்க கார்த்திகாயினி?
7: சொல்லுங்களேன்.
6: என்ன சாமி உங்களுக்கு பிடிக்கும்? யாரு? மொத்தம் ஒரு 3 ஆப்ஷன் வச்சுக்க வேண்டியதான் இல்ல, சிவன், முருகன், விநாயகரா? சரி, ஓகே கார்த்திகாயினி, வேற என்ன சொல்ல போறீங்க? அவ்வளவுதானா? அப்படியா? அடப்பாவீங்களா, அதை முதல்ல சொல்ல மாட்டீங்களா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு கார்த்திகாயினி. வாழ்த்துக்கள். ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்பா அம்மா, அப்பா அம்மா சொல்றத கண்டிப்பா கேட்கணும். சரியா? கேப்பீங்களா மாட்டீங்களா? அப்பா அம்மா சொல்றத கேப்பீங்களா மாட்டீங்களா? கேப்போம் கேப்போம். ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள் கார்த்திகேயினி. பாய்
7: பாய்
6: பாய். நிகழ்ச்சியினை காத்திருக்கும் அடுத்த செல்லக்குட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம். யார் பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. சரி, வானொலியில் கொஞ்சம் சவுண்டு மட்டும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிடுங்க, ஏன்னா அவங்க நீங்கள் பேசுறது அப்படியே எக்கோ கேட்கும். அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கும் புரியாது, கடைசியில் கேட்குறவங்களுக்கும் புரியாமல் போயிடும். என்ன சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? கோகுல பிரசாத்தா? கோகுலா? கோகுல் தானே பேசுகிறீங்க?
8: மேலும் விவரங்களுக்கு

0: എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ് ഓട്ടോണമസ്, കുമാരപ്പാളയം. കോൾ 9965-2399.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626-55-8383.
6: மேச்சேரி ரதி கிரியேஷன், ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
7: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
8: புதுசுதான்.
7: எப்படி வாங்க?
8: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
9: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா. மாபெரும் தள்ளுபடி விற்பனை July 16-20. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணைய காத்திருக்கும் அழல் குட்டிச்செல்லம், வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கங்க. முகுந்தனா? என்ன, எத்தனாவது படிக்கிறீங்க முகுந்தன்? என்னது ரைம் சொல்ல போறீங்களா? சொல்லுங்களேன். நீங்க சவுண்ட் மட்டும் அம்மாவை கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்க. நீ சொல்ற ரைம்ஸ் இங்கிலீஷ்ல சொல்ற, அதுவும் எங்களுக்கு இங்கிலீஷே பாதிதான் அரைகுறை. அது மட்டும் இல்லாம பேக்ரவுண்ட்ல நீங்க சவுண்ட் வச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு எப்படி கேட்கும் முகுந்தா? ஆனா சூப்பரா சொன்ன முகுந்தா, ஏதோ சொல்ல வந்த, கரெக்டா சொல்லியிருக்க. வாழ்த்துக்கள், நன்றி, பாய் பாய் பாய். அடுத்த ஹலோ குட்டிச்சல, வணக்கம்.
10: வணக்கம்.
9: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க? உங்க பேர்
10: சொல்லுங்களேன்.
9: தனுஷா? தனுஸ்ரீயா? சரி, தனுஸ்ரீ எப்படி இருக்கீங்க?
10: நல்லா இருக்கு.
9: என்ன சாப்பாடு இன்னைக்கு?
10: தோசை, உருளைக்கிழங்கு குழம்பு.
9: தோசை, உருளைக்கிழங்கு குழம்பா? சரி சரி, சாப்பிட்டாச்சா? இல்லையா? சரி, சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லையா?
10: சாப்பிட்டேன்.
9: சரி, என்ன சொல்ல போறீங்க தனுஸ்ரீ? சொல்லுங்க.
10: தனக்கு அம்மை இல்லாதான் தாழ் சேர்ந்த கல்ல மணக்கவலை மாறுதல் அறிது அறவாளி அந்தனர் தாழ் சேர்ந்த கல்ல பிறவாளி நீட்டல் அறிது கோயின் பொறியில் குணமிழவே என் குணதான் தாழை தலை பிற வீட்டு

0: மாமாட்டீங்களா? கொடுங்களேன். ஹலோ, வணக்கங்க. கைல்வெளியா? கைல்வெளி எத்தனாவது படிக்கிறீங்க? ஓ, அக்கா வந்து அக்கா எத்தனாவது படிக்கிறாங்க? ஆறாவது. நீங்க தேர்ட். சூப்பர். நீங்க என்ன சொல்ல போறீங்க கைல்வெளி? பாடுங்க. சின்ன பாட்டுல சொல்லிட்டீங்க கைல்வெளி. நன்றி தனுஸ்ரீ. பாய். ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோனட்னு சொல்லுவாங்களே, அந்த விண்ணில் போயிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணலாம், வானவெல்லாம் பிடிச்சி வீட்டுக்கே இழுத்துன்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொல்லிட்டாங்க கைல்வெளி. சேலம் மற்றும் திருச்சி மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சீதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: The Kaveri Engineering College, Autonomous.
2: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
3: தீராத தலைவலி, கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ். பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
0: நிகழ்ச்சி நடத்ததாக என்னை காத்திருக்கும் அவளை குட்டி செல்லம், வணக்கம். வணக்கம் வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க? என்னதுங்க? கபிலன். கபிலன், நீங்க ஏதாவது ஒரு குறிஞ்சி பாட்டு எழுதுங்க பார்க்கலாம். பாட்டு பாட போறீங்களா, கதை சொல்ல போறீங்களா, எதாவது படிக்கிறீங்க கபிலன்? ஃபிஃப்தா? ஹலோ, என்னது புரியல? ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்னா 4ஆம் வகுப்பு தானே? புரியல.
5: 5ஆம் வகுப்பு.
0: அதை சொல்லல, நீங்க 5ஆவது படிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களுக்குலாம் அப்படி தெரியும். சரி சொல்லுங்க கவிலன், என்ன சொல்ல போறீங்க? டிஸ்ட்ரிக்ட் நேமா சொல்லுங்க. வாவ், சூப்பரா சொல்றீங்க. மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு தமிழ்நாட்டுல?
5: 31.
0: என்னது?
5: 31.
0: 31ஆ? இல்லை, 31ஆ 38ஆ? கபிலா 38ஆ? லைட்டா கன்ஃபியூஸ் ஆயி சாப்பிடல அண்ணா கபிலன்னு. சரி, அதனாலதான் ஒரு 7 மிஸ் ஆயிடுச்சு. சரி கபிலா, நல்லா சாப்பிடணும், நல்லா படிக்கணும். ஓகே, சூப்பரா சொன்னீங்க டிஸ்ட்ரிக்ட் நேம் எல்லாம். ஆ சரியா, புதுக்கோட்டை சொன்னீங்களா? புதுக்கோட்டை சொன்னியா? சொல்லிட்டியா? சரா சரா, ஓகேடா. ஓகே ஓகே, பாய். அடுத்து செல்லக்குட்டி, வணக்கம்.
6: வணக்கம் சார்.
0: வணக்கம், உங்க பேசலுங்க.
6: மோலிவேனூர் இருந்து சுகன்யா பேசுறேன்.
0: சுகன்யா, எதனால படிச்சிருக்கீங்க, படிக்கிறீங்க
6: சார்?
0: எதனால படிக்கிறீங்க சுகன்யா?
6: சார், 7th ஸ்டாண்டர்ட்.
0: சரி, என்ன சொல்ல போறீங்க சுகன்யா நீங்க?
6: சார், சைல்ட் லைப்ரரி சொல்ல போறேன் சார். குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு பற்றிய ஒரு சிறிய கவிதை. பணக்கார வீட்டு குழந்தைக்கு உயிருடன் பொம்மை, வேலைக்கார சிறுமி.
0: வாவ், எங்க படிச்சீங்க இது?
6: சார், அம்மா எழுதி கொடுத்தாங்க.
0: சூப்பர் சூப்பர். இன்னொரு டைம் சொல்லுங்களேன், அதை நீங்க உங்க குரல்ல கேட்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க.
6: பணக்கார வீட்டு

0: குழந்தைக்கு உயிருடன் பொம்மை, வேலைக்கார சிறுமி.
1: எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு கவிதை. இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா சுகன்யா?
0: பணம் வச்சிருக்க குழந்தைங்களுக்கு வேலைக்கார செய்யற சிறுமிங்கிறேன் சார், அவங்களுக்கு ஒரு அடிமை மாதிரி.
1: அந்த தனத்தெல்லாம் போக்கணுன்றீங்க இல்லையா? இந்த கவிதை அம்மா எழுதுனாங்களா, எங்கேயாவது படிச்சிருக்காங்களா? இதை வீட்டு வேலைக்காரருடைய குழந்தை அவங்களுக்கு ஒரு பொம்மையாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கறது ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒரு யதார்த்தமான உண்மையை வந்து நமக்கு அப்படி போட்டு உடச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சுகன்யா.

0: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
1: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
4: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
3: செம்ம டேஸ்ட்.
4: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
5: பெண்ணகரம் ரோடு, ஆட்டக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 நன்றே கேட்போம், இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
9: லைஃப் எப்பவுமே ஜாலியா இருக்கணும். அதுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களோட ரொம்ப அழகா பேசணும். எந்த ஒரு வெஞ்சன்ஸும் இல்லாமல், எந்த ஒரு மோதலும் இல்லாமல் ஜாலியாக பேசிட்டே இருக்கணும் இல்லை. ஸோ ஓகே, நடுத்த நிகழ்ச்சி நடத்ததாக நீ காத்திருக்கும் அழகு குட்டி செல்லம். வணக்கம். வணக்கம்
10: வணக்கம்
9: வணக்கம் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் பீட்ரா? பிகே சுஜிதரன். உங்களுக்கே சரி பண்ணா பீட்ருன்னு ஒன்று நல்லா இருக்குல்ல பீட்ரு. இல்லை பீட்ரு சொல்லல, என்ன சொல்ல போறீங்க, எங்க என்ன படிக்கிறீங்க? வரலையா சொல்லா சுசீந்திரன்,
10: பாட்டு சொல்லலாமா?
9: சொல்லு சொல்லு.
10: அன்பும் அத்தமேன் புலிகம் எங்கள் தமிழ்
9: வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த செல்லக்குட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை காத்திருக்கும் அடுத்த செல்லக்குட்டி. வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. யாரு? ஜீவிதாவா? ஜீவிதா எத்தனாவது படிக்கிறீங்க? மூணாவது படிக்கிறீங்களா? சரி, என்ன சொல்ல போறீங்க ஜீவிதா? அவ்வளவுதானா?

0: இன்னும் இருக்க, இன்னொன்னு சொல்லு, அதாவது கேக்குதான்னு பாப்போம். சொல்லு.
1: மகிழ்ச்சி, வியப்பு, வருத்தம், அழுகை, அச்சம்.
0: என்ன என்னடா இதெல்லாம் ஜீவிதா? அப்படியே உணர்வுகளா? சரி, ஓகே, சரிங்க ஜீவிதா. சரி, சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டியா? சரி சரி, ஓகே, நல்லா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த குழந்தைகிட்ட பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்
2: சார்.
0: சொல்லுங்க சார், குழந்தைங்கிட்ட கொடுங்க.
3: ஹலோ.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. ஒரு சில குழந்தைங்களாம் பார்த்து பார்த்து வீக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வியந்து போயிடுவோம்.

0: சார்
1: சொல்லுங்க சார், குழந்தைங்கிட்ட கொடுங்க.
2: ஹலோ,
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. ஒரு சில குழந்தைங்களாம் பார்த்து பார்த்து வீக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வியந்து போயிடுவோம். சே, அந்த நேரத்தில் நம்ம குழந்தையாக இருந்தால் எப்படி இருந்திருக்கோம், நம்மளாம் சொல்லி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி பயங்கரமாக அள்ளியிருப்போம். எல்லா ப்ரைஸில், அதாவது எல்லா காம்படிஷன்லையும் நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகல. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஒரு டேர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையாகவே மாதிரி, அந்த குழந்தையே நீங்கள் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படத்தில் சதயராஜுக்கெல்லாம் கதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. வெயில் ஒரு சத்தத்தோட குழந்த பிறகு சார், கடைசியில் அந்த குழந்தையே நீங்கள் தான் சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸும் பேசணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களுக்குலாம் தனியாக வேறு வேறு நிகழ்ச்சிகள் இருக்கு.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக், எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும்

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: அழகு குட்டி செல்லம், எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட பேசும்போது மனசு ரொம்ப லேசாகும் சொல்லுவாங்களே. நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிகிட்டே இருந்தாலும் இந்த குழந்தைங்களோட பேசி பழகும் போது அந்த நிகழ்ச்சி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீலே தனியும் சொல்லலாம். இந்த லாஸ்ட் செக்மெண்ட் பண்ணிட்டோம் அழகு குட்டி செல்லம்ல. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இனியை காத்திருக்கும் செல்லக்குட்டி. வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் செல்லக்குட்டி, உங்க பேர் சொல்லுங்க.
4: என்னது
3: உங்க பேர் சொல்லுங்க இன்னொரு டைம்.
4: மயிலேஸ்வரன்.
3: மயிலேஸ்வரனா? ஏய் சூப்பரா இருக்குல உங்க பேரு. யார் வச்சா உனக்கு இந்த பேரு?
4: அப்பா.
3: அப்பாவா? சரி சரி. வாழ்த்துக்கள். எத்தனை படிக்கிறீங்க மயிலேஸ்வரன்?
4: 4th ஸ்டாண்டர்ட்.
3: 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? என்ன சொல்ல போறீங்க?
4: பாட்டு.
3: பாடுங்க.
4: காமராசர்
3: எழுதின பாட்டு சொல்லிட்டீங்க, வேற என்ன சொல்ல போறீங்க மயிலேஸ்வரன்? அவ்வளோதானா? என்ன வீட்டுல மட்டனா இன்னைக்கு கறி குழம்பா?
4: இல்ல.
3: எடுத்து சொல்லிருங்க சாயந்தரத்துக்குள்ள. நன்றி.
0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: மேச்சேரி ரதி கிரியேஷன். ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி. சிறுநீரக கற்க

0: மற்றும் சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: சிம்பனியும் சிலருக்கு மிஸ் செய்ய தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அழகுக்குட்டி செல்லத்தில் அடுத்ததாக இங்கே காத்திருக்கும் அழகுக்குட்டி செல்லம் நினைவிலிருந்து விடுபட்டாங்க. வணக்கம்.

வளைத்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவேறுகிறது. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சீதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நிலையத்தில் நேரம் காலை 10:01, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிற முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
3: ஆசிரியர் இல்லாத வகுப்பறை என்றால் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மேலதிகாரி இல்லாத அலுவலகம் என்றால் அலுவலர்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அம்மா அப்பா வெளியே சென்று விட்டால் வீடுகளில் பிள்ளைகளுக்கு கொண்டாட்டமாக இருக்கிறது. அறிவுரை சொல்லும் மூத்தோர் வீட்டில் இல்லை என்றால் எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது நடைமுறை உலகில் நாம் காணும் மனித மன இயல்புகள். இந்த மாதிரியான கட்டுப்பாடில்லாத வாழ்க்கையில் கழிப்பெய்தும் மனோபாவம் நமக்குள் எப்படி வந்தது கேட்டால் சுதந்திரம் என்று சொல்லுவோம். கட்டுப்பாடில்லாத சுதந்திரம் என்று கூட இட்டுக்கட்டி சொல்லுவோம். சுதந்திரம் என்றால் கட்டுப்பாடில்லாமல் கண்டபடி இருப்பதுதான் என்று கருதிவிட்டால் வாழ்க்கையின் நிலைமையை என்னவென்று சொல்லுவது? யாராவது வேகமாக செல்ல வேண்டும் என்பதற்காக பிரேக் இல்லாத வாகனத்தில் பயணம் செய்வோமா? கதவில்லாத வீடுகளில் குடித்தனம் புகுவோமா? அப்படியானால் கட்டுப்பாடு என்றால் என்ன? சுதந்திரம் என்பதுதான் என்ன? இயற்கை சுதந்திரமானதுதான். மலைகளில் காடுகளில் உழவும் உயிரினங்களும் சுதந்திரமானவைதாம். ஆனாலும் பூமியில் பிறந்த அனைத்தையும் இயற்கையின் ஈர்ப்பு விசை ஒழுங்கு ஒன்று இழுத்து பிடித்து கொண்டுதான் இருக்கிறது. ஏதோ ஒரு ஒழுங்குக்குள் தான் இந்த உலக நடப்பே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, நமது சராசரி நடைமுறை வாழ்க்கைக்கு வருவோம். எப்போதும் வகுப்பறையில் கண்டிப்பாக இருக்கும் ஆசிரியர், எப்போதும் அலுவலகத்தில் உத்தரவுகளை மட்டுமே போட்டுக் கொண்டிருக்கும் மேலதிகாரி, எப்போதும் வீட்டில் அறிவுரைகளை மட்டுமே வழங்கி அலுப்பை உண்டு பண்ணும் மூத்தோர்கள், இவர்களிடமிருந்து விடுபட வேண்டும் என அகப்பட்டவர்கள் நினைப்பதில் தப்பில்லை. ஆனால் ஒழுங்குக்குள் சிக்காமல் எப்போதும் நினைத்தது நினைத்தபடி இருக்க வேண்டும் என்று நினைக்கிற மனோபாவத்திலும் தவறு இல்லாமல் இல்லை. உலகத்திலுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளிலிருந்தும் வெளியேற வேண்டும் என நம் மனது நினைத்தாலும் நமக்கு நாமே ஓர் ஒழுங்குக்குள் இயங்குகிறோமா என்பதை அடிக்கடி நினைத்து பார்த்து இயங்கினால் போதும். நம் மனக்கட்டுப்பாட்டை மீறி வேறு புறக்கட்டுப்பாடுகள் எவையும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: நேரம் காலை 10:05. நேர்களை நாம் இணைகிறோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
4: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
5: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500 84 8820.
0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பப்பாளர் இடம்பெறுவதற்கு 0 43 42 24 40 30 என்ற நம் நிலைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர் ஆகியவற்றை நீங்கள் உங்கள் குரலில் பதிவு செய்து அனுப்புங்கள். நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இடம்பெறும் முதல் பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
7: தர்மபுரி எப்பமது காலை வணக்கம். நான் தர்மபுரி மாவட்டம் கீழ்நாக்கம்பட்டியிலிருந்து சிவகாமி பேசுகிறேன். என் பிடித்த பாடல் மஞ்சு விரட்டு படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
1: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
0: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், விஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
7: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா?
8: புதுசுதான்.
7: எப்படி வாங்கின?
8: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
7: அது எப்படி?
8: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
7: தங்க விலை ஏறலாம்,
8: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
7: அப்ப விலை குறைஞ்சா?
8: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
7: ஹே சூப்பர்.
8: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
7: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
9: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
10: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
11: கண்ணு,
10: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
11: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
12: அதனால இப்ப பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
10: எங்க?
12: அட்மிஷன் வாங்க. கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
10: ஆர்பிஐ சொல்கிறது.
12: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
13: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான பொருட்கள்.

0: இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரைட் டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: பத்து மணி பதினாறு நிமிடம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நேர்களே, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
2: வணக்கம். ஈரோடு மாவட்டம் பவானியிலிருந்து வளர்மதி பேசுறேங்க. கிழக்கு சீமையிலே படத்திலிருந்து ஆத்தங்கர மரமே சாங். நன்றி.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தருமபுரி
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
7: ஆர்பிஐ சொல்கிறது.
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
9: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2688.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம்.

0: வருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: 10:25 நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
2: தர்மபுரி பண்பலைக்கு காலை வணக்கம். மேச்சிலிருந்து அம்மு பேசுகிறேன். மூவி நேம் தேவர் மகன், சாங் இஞ்சி ஈடுபழகா. நன்றி, வணக்கம்.
3: இஞ்சி ஈடுபழகா. மஞ்சச்சவா பழகா.

0: நேர்களை ஒழித்த பாடலோடு இதுவரை நேர்கள் கேட்டது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. 10:32 நிமிடம் நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: திருச்செங்கோடி மாவட்டம் அஞ்செட்டி வட்டம் கோட்டியூர் கிராமத்திலிருந்து சா கௌரீசன் பேசுறேன். எனக்கு பிடிச்ச பாடல் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து சின்ன சின்ன கிளியே.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.

0: 10:39 நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நீகிரின் குரல் பதிவு.
1: சின்னமலையிலிருந்து டெய்லர் கணேஷ், படம் எல்லாம் என்ற ஆசாதான், பாடல் ஒரு சந்தான காட்டுக்குள்ளே, பிளீஸ் மை.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறலாம்,
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்,
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன்

0: தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
7: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965-2399.
8: பத்து மணி 47 நிமிடம் கேட்டு இருக்கிறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
9: தர்மபுரி பண்பலுக்கு உங்களுக்கு காலை வணக்கம். நான் கல்குமாரம்பட்டிலிருந்து திருப்பதி பேசுகிறேன். எனக்கு பார்வை ஒன்றே போதுமே படத்திலிருந்து அசைந்தாடம் காட்டுறது பாட்டு போடவும் நன்றி, வணக்கம்.

0: இவர்களே நிகழ்ச்சி இடம்பெறும் நிறைவு பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: ஹாய் தர்மபுரி பண்பலைக்கு காலை வணக்கம். வெள்ளாறுல இருந்து பிரியா பேசுகிறேன். எனக்கு ஒரு பாடல் வேண்டும். மூவி நேம் வைதேகி காத்திருந்தால், சாங் அழகுமலராத அபிநயங்கள் கூட. நன்றி, வணக்கம்.

0: நல்ல முதலாளி பிள்ள மனம் பிள்ள குணம் உள்ள முதலாளி.
1: ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க.
2: தம்பி ஊருக்கு புதுசோ?
1: ஏன்னா அப்படி கேக்குறீங்க?
2: இல்ல, நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே.
1: என்ன சொல்றீங்க, புரியலையே.
2: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்பதான் முத தடவையா பாக்குறேன். அதான் இந்தாங்க டீ குடிங்க.
1: என்னமோ சொல்றீங்க, சரி குடுங்க.
2: டீ எப்படி?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
2: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க. உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்.
1: என்ன விஷயம்னா?
2: நீங்க அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியா தானே போக போறீங்க?
1: ஆமா. ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
2: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்றத கவனிங்க.
1: அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறது இல்ல.
2: தொப்பூர் மலைப்பாதையில போற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகணுமா. அங்க ஏதோ மிஷின்லாம் வச்சிருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனா அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
1: இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
2: இந்த வழியா அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிடுறேன்.
1: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ணே.

நேர்களை நிறைவு பெறுகிறது. இன்றைக்கு நீங்கள் கேட்டபடி நிகழ்ச்சி இதுவரை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய மன நிறைவோடு உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் அறிவிப்பாளர் சுபாஷ். நன்றி நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை முற்பகல் 11 மணி.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய முற்பகல் வணக்கம். இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில முருங்கைக்கீரை கொள்ளு பொரியல் எப்படி செய்யலாம் தான் நம்ம கேட்க போறோம். வாங்க. அது என்ன முருங்கைக்கீரை கொள்ளு பொரியல் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கொள்ளுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா உழுவல்னு சொல்லுவாங்க. அதை தனித்தனியாக நம்ம ஒரு சட்னியோ இல்லை வந்து கொள்ளு வேக வச்சு நம்ம ரசம் வச்சு நம்ம சாப்பிடுவோம். இந்த அது கூடவே முருங்கைக்கீரையும் சேர்த்து செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தி நிறையவே கிடைக்கும். உங்களுக்கே தெரியும், முருங்கைக்கீரையை வந்து சாப்பிடும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அந்த முருங்கைக்கீரையை அப்படியே கொடுத்தா நம்ம வீட்டுக்குள்ள கொஞ்சம் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. கூடவே இந்த சுவையான இந்த உளுவலைய வேக வச்சு அதை கூட சேர்த்தி அதை வந்து ஒரு பொரியலாக செஞ்சு சாதத்துக்கு பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதை இப்போ எப்படி செய்யலாம் நம்ம கேட்க போகிறோம். வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள், முருங்கைக்கீரை ஒரு கட்டு எடுத்துக்கோங்க, உளுவல் என்று சொல்லக்கூடிய கொள்ளு அரைக்கப் எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயமும் சேர்த்திக்கலாம், ஆனால் இந்த மாதிரியான ஒரு பொரியலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது நமக்கு சுவை ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால சின்ன வெங்காயம் சிரம பார்க்காம கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு குட்டி குட்டியா நறுக்கி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் 2-3 உங்களோட காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. இது தேங்காய் போடும்போது அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு தனியாவே கிடைக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்திக்கோங்க. இல்லைனாலுமே வெறும்னே அப்படியேவும் சாப்பிடலாம். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு இப்ப இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க. முருங்கைக்கீரைய நல்லா தண்ணியில அலசிட்டு தண்ணீரை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியா அதை நறுக்கி வச்சுக்கோங்க. கொள்ளு நம்ம வந்து இப்ப காலையில செய்யறோம் அப்படின்னா நம்ம முதல் நாளே நம்ம ஊற வச்சுட்டு அதை குக்கர்ல ஒரு 3-4 விசில் வரைக்கும் வேக வைக்கலாம். அப்படி இல்லை மதியானம் சாதத்துக்கு செய்யறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க காலையில நீங்க எழுந்தோனையுமே ஊற வச்சுட்டு அதை வந்து மதியானம் செய்யும் போது சமையல் செய்யும் போது அதை நீங்க 3-4 விசில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை வந்து வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வடித்து வச்சுக்கோங்க. தண்ணியில் நீங்கள் ரசம் வச்சுக்கோங்க. நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி கொள்ளு ரசம் அந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியில் வச்சுக்கோங்க. இந்த கொள்ளு அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு அது நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போடுங்க. கூடவே நறுக்கிய நம்ம வெங்காயம் இருக்குங்க இல்லையா, சின்ன வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து நம்ம முருங்கைக்கீரை நம்ம கழுவி வச்சோம் இல்லையா, அதை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு வந்து தூவி விட்டுட்டு நல்லா வதக்கிட்டு வாங்க. முருங்கைக்கீரை நல்லா சுருங்கி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கொள்ளு வந்து சேர்த்திக்கணும். சேர்த்திட்டு ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம துருவி வச்ச தேங்காவை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு எல்லாம் ஒன்றோட ஒன்றை கலறி அடுப்புலேருந்து இறக்கி வச்சிங்கன்னா சுவையான சத்தான முருங்கைக்கீரை கொள்ளு பொரியல் தயார். இதை நம்ம சாதத்தோட கலந்து சாப்பிட்லாங்க. சாதத்தோட மட்டும்தான் கலந்து சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை நம்ம எடுத்து சாப்பிட்லாம். பெரியவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது நோயிலிருந்து அவங்களுக்கு எதிர்ப்பு சக்திகள் நிறையவே கிடைக்கும். இதை மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்ககிட்ட சொல்லுங்கள். நாவின் சுவையை செவி சுவையாக கேட்டு ரசித்த உங்க எல்லோருக்கும் எனது நன்றிகள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இம்சில் இருக்கும் இசை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தர்மபுரி மைசூலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி மைசூலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மைசூலி தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
7: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
6: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
8: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
9: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஹோப் டே அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் சின்ன வயசுலேருந்து நமக்கு கிடச்சிருக்கும். அதாவது நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது நம்ம அப்பா அப்பயே மேலே தூக்கி போடுவார், கண்டிப்பாக பிடிச்சிவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் நம்ம கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிற அந்த எண்ணமே வராது. அந்த நம்பிக்கை, அப்பா மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது வாழ்க்கையில் தொடங்கும். அதுபோல தான் ஒவ்வொருத்தருடைய அந்த ஹோப் அப்படிங்கிறது யாரை டிஃபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது அமையும். முயற்சி இருக்கிற இடத்துல தாங்க நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை இருக்கிற இடத்துல நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். சில தோழிகள் பேசலாம், உங்களுடைய அந்த ஹோப் அப்படிங்கிறது என்ன, யாரு அப்படிங்கிறத பத்தி நீங்க எங்களோட பகிர்ந்துக்கலாம். கூடவே உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அறிமுக தோழிகளாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றொரு 94 86 81 10 25. மற்ற தோழிகள் 0 43 42 24 40 31 மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25. நிகழ்ச்சியில் முதலாவதாக இனிய காத்திருக்கும் தோழி, வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கங்க.
1: வணக்கம். பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சொல்லுங்க சாந்தி, உங்களுடைய ஹோப்.
1: எல்லாரும்
0: நல்லா இருக்குமா நிலையத்துல? நீங்க சாந்தி, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு நபரோ இல்ல ஒரு விஷயமோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எதை சொல்லுவீங்க?
1: நம்ம நம்பிக்கையே பெருசுங்க. நாமளே மத்தவங்க மேல நம்பிக்கை வச்சாதாங்க நடிக்க இருக்க முடியும்.
0: அதாவது நீங்க நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே நீங்க வச்சுக்கிறது தான் நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா?
1: ஆமாங்க, மத்தவங்க மேல நம்ம வைக்கிறதே பெரிய நம்பிக்கை தானே.
0: மத்தவங்க மேல வைக்கிறது நம்பிக்கை இல்ல, நீங்க யார் பர்டிகுலரா இதுதான் எனக்கு ரொம்ப ஹோப், எனக்கு வாழ்க்கையில இவங்களுடைய தைரியம் தான் எனக்கு ரொம்ப ஒரு உத்வேகத்தை கொடுக்குது அப்படின்னா யார சொல்லுவீங்க?
1: சொல்ல முடியலங்க, திடீர்னு சொன்னதுமே.
0: சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: 16 வயது நில படம்.
0: ம்,
1: ஜானகம்மா பாடின பாட்டுங்க. நம்மளுக்கு இழப்பு, அவங்க பெரிய இழப்பாயிருச்சு. 16 வயது நில செந்தூரப்பு என்ற பாட்டு வேணுங்க.
0: செந்தூரப்பூவாவா?
1: ஆமாங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாமா? நன்றிமா.
1: நன்றிங்க.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இளவரசி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. 11:15, தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. இன்னைக்கு பூவே பெண் பூவையில ஹோப், அதாவது நம்பிக்கை அப்படிங்கிறது எந்த ஒரு ஒரு அச்சாணையை வச்சு சொல்லுது உங்களுடைய லைஃப்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த தோழி வணக்கம்.
2: வணக்கம்.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என்ஜோ காலையில இருந்து ராணி.
0: சொல்லுங்க ராணி, உங்களுடைய ஹோப், உங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது என்ன உங்களுடைய வாழ்க்கையில?
1: ஃபர்ஸ்ட் நம்ம பேசி பழகணுங்க ஐயா, அவங்க நம்மளுக்கு நம்பிக்கையான ஆளுங்களான்னு தெரியணும். அப்பதான் அவங்க கிட்ட எந்த விஷயத்த இருந்தாலும் ஷேர் பண்ண முடியும்.
0: அப்படியா?
1: ஒரு சில விஷயத்த சொல்லலாம், போய் சொல்லுட்டுன்னே சொல்றதுங்க ஐயா ஒரு சிலர் கிட்ட.
0: இல்லை, நான் கேட்குறது பேசி பழகிறது அப்படிங்கிறது வேறுங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் இதுதான் என்னோட ஹோப், இதுதான் என்னுடைய அச்சாணி அப்படி சொல்லிட்டு நீங்கள் பயணிக்கக்கூடியது என்ன?
1: நான் வந்து ஸ்டேட் பார் விடுங்க ஐயா, எதாக இருந்தாலும் டைரெக்டாக கேட்டுருவேன், எதாக இருந்தாலும் உண்மையாக பேசுவேன், இல்லை ஒழிச்சு. அதே மாதிரி எங்கள் பிள்ளைங்களையும் அதே மாதிரி தான், எதுவும் சொல்லிலாம் கொடுக்க மாட்டேன். அப்பா வந்து அப்படி பேசு, ஆயா வந்து அப்படி பேசு, அப்பா தான் வந்து பேசு அப்படிலாம் சொல்லித்தரமாட்டேன். அந்த பழக்கம் இன்னமும் அப்படி தான் இருக்குது. அவங்களா சொல்லி அவங்களா வளர்ந்துக்கிடுங்க ஐயா. நாமளா சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வளரக்கூடாது, அந்த மாதிரி எண்ணம்லாம் வளர்த்தக்கூடாது. நடிங்க செய்யுங்கன்றதெல்லாம் இன்ன வரைக்கும் அந்த பழக்கமே கிடையாது.
0: சரிங்க சரிங்க, நேர்மை அப்படிங்கிறது சொல்றீங்க இல்லையா?
1: கண்டிப்பாங்க ஐயா.
0: சரிங்க, நன்றிமா, அடுத்த தோழிகிட்ட பேசலாம். நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த தோழி வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கங்க, யாரங்க இது பேசுறீங்க?
2: நல்லமா
0: இருக்கிறோம். நீங்க உங்களுடைய நம்பிக்கை தைரியம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ஈஸ்வரியம்மா?
2: என்ன
0: படிக்கிறாரு? பிரியாணி மாஸ்டரா?
2: சமையலுக்கு
0: போயிருக்காரா?
2: நன்றிமா,
0: வாழ்த்துக்கள். தொடர்ந்து பேசலாம், அடுத்த தோழிகிட்ட பேசலாம். நல்ல ஒரு பாடலும் கொடுத்துறேன் உங்களுக்கு, சரியா?
2: சரிங்கய்யா,
0: நன்றிமா. அடுத்த தோழி வணக்கம்.
3: ஹலோ.
0: ஹலோ, வணக்கங்க.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: நல்லா இருக்கிறீங்களா ஐயா?
0: நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேன் ஐயா.
0: இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிறது தாங்க, அதாவது வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் விருந்தோம்பலுங்கிறது. நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறோம்ல. சரி, அதான். சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க. உங்களுடைய
3: என்னுடைய நம்பிக்கை, முழு நம்பிக்கை முன்ன சொன்னா தோடி சொன்ன மாதிரி எங்க பையன் மேலதான் ஐயா.
0: நிஜமாவா?
3: முழு நம்பிக்கை எங்க பையன் மேல தான் வச்சுங்கறேன்.
0: என்ன பண்றாரு உங்க பையன்? உங்க பையன் பேர் சொல்லுங்க.
3: எங்க பையன் பேர் ரவி, வாஜியாரா இருக்கறாய்யா,
0: ஆசிரியரா இருக்காரா? அவர்லாம் வளர்த்துறதுக்காக எவ்வளவு நீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க சின்ன வயசுல இருந்து சொல்லிட்டு, அதெல்லாம் நீங்க அப்படியே ரீகால் பண்ணி பார்க்கும்போது, இப்ப அவர் ஒரு வெற்றி அடைஞ்சு தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரு எப்படி உள்ளம் குளிர்ந்து இருக்கிறது?
3: 30 வருஷத்துக்கு முன்னே எங்க வீட்டுக்காரி இறந்தாங்க ஐயா.
0: சரிங்க,
3: பையன் ரொம்ப சின்ன பையனா இருக்கிற வளர்த்தி இது பண்ணி அவனை வேலைக்கு கொண்டு வரதுக்குள்ள எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயா. இப்போ நல்லா இருக்கிறான் ஐயா, ஒரு 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நல்ல நியாயமான ஆளா இருக்கிறான் ஐயா.
0: சரிங்க, அதுதான் உங்களுடைய வெற்றியும் கூட.
3: எந்த தப்பு எந்த பிரச்சனையானாலும் எதுக்குமே போறதில்லையா, நல்ல பையன் ஐயா.
0: சூப்பர்மா, தன் மகனை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா. உங்க ஒவ்வொரு தாயும் தன் மகனை எப்பவுமே விட்டு கொடுக்க. என்ன பாட்டு வேணும் உங்க பையனுக்காக கொடுத்துடலாம் சொல்லுங்க.
3: ஜானகி பாட்டு ஒண்ணு போட்டுருங்க ஐயா.
0: ஜானகி அம்மா பாட்டு ஒண்ணு போட்டலாமா? சரிங்கம்மா, நல்லதுமா, வாழ்த்துக்கள், நன்றி.
3: ரொம்ப சந்தோஷம் ஐயா.
0: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, அப்படியே சந்தோஷமா இருக்கும். வாழ்த்துக்கள்.
3: ரொம்ப சந்தோஷம்,
0: நன்றி, நன்றி.

0: தோளில்லை நான் துப்போட
1: துள்ளி துள்ளி துள்ளி.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
3: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
4: புதுசுதான்.
3: எப்படி வாங்கின?
4: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
3: அது எப்படி?
4: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
3: தங்க விலையா?
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
3: அப்ப விலை குறைஞ்சா?
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
3: ஹே சூப்பர்.
4: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
3: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
5: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை,
6: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
7: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
8: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
9: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
8: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
9: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
8: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
9: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
8: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
10: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
12: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
13: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
12: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
14: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
15: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
16: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
17: மேச்சேரி ரவி கிரியேஷன், ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரவி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
18: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
19: சதஸ்வரங்களின் சுரங்கம், தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அமைதிவரை கேட்டு சித்தம் தர்மபுரி பைசலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
20: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
21: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
1: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.

0: நேர்களினிக்கிட்டு ரசிக்கலாம். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. இன்னைக்கு பூவே பின் பூவேல ஹோப், நம்பிக்கை அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம போயிட்டுருக்கோம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஏற்கனவே பல பழமொழிகள் நம்ம கேட்டிருப்போம். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடிக்கடி கேட்கக்கூடியதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த துடுப்பிடாத படகு அப்படின்னு சொல்லுவாங்க. துடுப்பில்லாத படகு, நம்ம செல்லக்கூடிய அந்த சரியான திசை நோக்கி போக முடியாது, காத்தடிக்கிற திசையில் அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லிடணும். இந்த வியட்நாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த படகு கவிழ்ந்து மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. அவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மனசு ஒரு ஆழ்ந்த ஒரு ஆழ்மா ஒரு அனுதாபத்தையும் ஒரு இரங்கலையும் நம்ம தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியினையை காத்திருக்கும் அடுத்த தோழி, வணக்கம்.
1: வணக்கங்க ஐயா.
0: வணக்கம், உங்க பேசலுங்கம்மா.
1: மணிமேகலை அங்கனாமுதுரங்க ஐயா.
0: ஐம்பெரும் காப்பியங்கள்ல இருந்தே அவன் வந்திருக்கு பாருங்க நிகழ்ச்சிக்கு.
1: கண்டிப்பா, எங்க தாத்தா நிறைய புத்தகங்கள் படிப்பாரு, கதையெல்லாம் படிச்சிருக்காரு, அதனாலதான் எனக்கு மணிமேகலை என்று பேரு சூட்டியிருக்காருங்க ஐயா.
0: உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: கண்டிப்பா, எனக்கு சின்ன வயசுல தெரியல, ஆனா இப்ப அதோட அந்த பேரோட வேல்யூ என்னன்னு புரியுது, அதன்படி நான் வாழ்றேங்க ஐயா.
0: சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள்மா. என்ன பண்றீங்க மணிமேகலை?
1: அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் ஐயா, வருங்கால நிறைய இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன், அதுல வந்து கரெக்டா செய்யும் போது
0: சரி அதெல்லாம் சொல்லலாம். அப்போ இப்போ நடக்கும்போது கண்டிப்பாக அது அந்த சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் சொல்றேன்றீங்க இல்லையா?
1: கண்டிப்பாக
0: வாழ்த்துக்கள், கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற வாழ்த்துக்கள். சொல்லுங்க, உங்களுடைய ஹோப்னா என்ன மணிமேகலை?
1: அதாவது எனக்கு வந்து அனைத்து நல்ல உறவுகளையும் சுற்றுலாரையும் கொடுத்த இறைவன் தான் ஐயா. அறம்
0: அறம் செய்ய விரும்பு இல்லையா?
1: கண்டிப்பா, அது மட்டும்தான்.
0: அது அது அந்த ஒரு அச்சானையை கொண்டு நீங்க பயணிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? வாழ்த்துக்கள், நன்றி மணிமேகலை, தொடர்ந்து உங்களுடைய வெற்றி சிறக்க வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: அடுத்த தோழி, வணக்கம்.
2: சொல்லுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய நம்பிக்கை, என் வந்து எது நினைச்சா அது நடக்கும், உண்மையாவே இருக்கணும். எது நினைச்சாலும் உண்மையான நினைப்பு தான் எனக்கு வரும், அது என்ன நினைக்கிறதோ அது நடக்கும் இல்லையா. எனக்கு வந்து இன்னைய வரலையும் அப்படித்தான் போயிட்டு இருக்கு, என்னுடைய
1: என்னன்னு பாத்தீங்கன்னா
2: எங்க அப்பா வந்து உண்மையா இருக்கிறது, அது பிடிக்க எங்க அப்பா போய் சொல்லக்கூடாது, எதுவுமே உண்மையா இருக்கணும், அடுத்தவங்க எதுக்கு ஆசைப்படக்கூடாது, எல்லாமே நமக்கு என்னவோ அதுதான் நம்ம இருக்கிறத வச்சுதான் நம்ம நிறைவா நினைச்சுக்கணும். எங்க அப்பா சொல்லி வளர்த்திருந்தாரு, அதன்படிதாங்க இது இப்பதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், இன்னைக்கு வரையும் அப்படித்தான் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து பாடல் போடலாம், கவி குயில படத்துல இருந்து அந்த ஜானகி அம்மா பாடல் வந்து குயில கை குயில பாடல் போட்டிருக்கேன், என்ன விட்டுட்டு வேற நேரம் கூப்பிட்டாலே அந்த பாடல் போட நல்லா இருக்கும்.
0: நன்றிமா, கண்டிப்பா போட்டலாம். சரியா, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நீங்க, வணக்கங்க.
3: ஹலோ.
0: வணக்கம் சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வரகூர்ல இருந்து ரஞ்சிதா சார்.
0: சொல்லுங்க ரஞ்சிதா, உங்களுடைய ஹோப்னா என்ன, உங்களுடைய தைரியம், உங்களுடைய நம்பிக்கை அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க?
3: ஃபர்ஸ்டே அம்மா சொல்லுங்க சார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அத்தை மாமியார்.
0: ஓ, மாமியாரா?
3: என்னால
0: முடியும்
3: சார், நான் கூட பேசணும் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன்.
0: ஒரு பாடல் கூட கேட்டோம் இல்லையா, அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடல் எஸ் ஜானகி அம்மா பாடினது. அவங்க இப்ப நம்ம கிட்ட இல்ல அப்படின்னும் போது எவ்வளவு வருத்தங்கள் இருக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியும். இருந்தாலும் அடுத்து ஜானகி அம்மா பாடினது ஒரு சோலோ பாடல் முரட்டுக்காலை.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2,00,000 करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தருமபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்ட டைமண்ட்ஸ் நம்ம தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்ட டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தருமபுரி.
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500-84-8820.
8: 11:42. ஹோப் அப்படிங்கிறது எதுல இருக்கு, அந்த தைரியம் அப்படிங்கிறது, நம்பிக்கை அப்படிங்கிறது எதுல இருக்குன்னா, நீங்க கால் பண்ணிட்டே இருக்கீங்களா? இப்போ நிச்சயமா அந்த நிகழ்ச்சியில பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்போட நீங்க கால் பண்ணிட்டே இருக்கீங்க. விளம்பரங்கள் வந்தாலும், தொடர்ந்து அடுத்த நேர்கள் வந்து தொடர்ந்து பேசினாலும், அடுத்து நாம இருப்போமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட கால் பண்றீங்கல்ல. ஸோ எல்லா விஷயங்கள்லயும் ஹோப் இருக்குங்க. நிகழ்ச்சி நடத்ததாக்க நீங்க காத்திருக்கும் தோழி. வணக்கம். வணக்கம். வணக்கங்க.
9: வேண்டுதல்
8: வைக்கும் போது யாருக்காக முதல்ல வேண்டுவீங்க? உங்களுக்காக வேண்டுவீங்களா? இப்ப கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க, அது முதல்ல உங்களுக்காக இருக்குமா, உங்க குழந்தைகளுக்காக இருக்குமா?
9: முன்ன வந்து என் பிள்ளைங்க தான்.
8: சரிங்கம்மா, கண்டிப்பா உங்களுடைய அந்த வேண்டுதல் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க, இனி வரும் காலங்களிலும் நடக்கும். வாழ்த்துக்கள். நன்றிமா.
9: உங்க புரோகிராம் ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது போய் வரவான்னு சொல்றீங்களா, அப்புறம் ஒரு பாட்டு ஒண்ணு போடுவீங்க, ரொம்ப எனக்கு பிடிச்ச அந்த பாட்டு.
8: போய் வாடா ஒளிகாட்டுறா,
9: ரொம்ப நல்ல அந்த பாட்டு, சூப்பரா இருக்கும். போய் வாடா ஒளிகாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு எல்லாம்.
8: சரிங்க சரிங்க,
9: ரொம்ப நல்லா ப்ரோக்ராம் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம்.
8: நல்லா
9: இருங்க.
8: நன்றிமா.
9: நல்லா ஒரு ஒரு நல்ல ஜாதி பாட்டா ஒண்ணு போடுவீங்களா?
8: கண்டிப்பா போடுறேன். சரியா?
9: சரிங்க.
8: நல்லது நல்லதுமா. வாழ்த்துக்கள். ஒரு ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பார்த்தேன். அது என் மனசை ரொம்ப ஒரு ரணமாக்கின ஒரு ஒரு சின்ன ஒரு வீடியோவாக இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, வெனிசுலா நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அடுத்தடுத்து ரெண்டு நிலநடுக்கமாகிடுச்சு. இதை சொல்லும் போதே எனக்கு மனசு அவ்வளோ ஒரு நடுக்கமாக இருக்குது. ஏன்னா ஒரு குழந்தை கீழே மாட்டிக்கிச்சு, அவங்க அப்பா கையை பிடிச்சிருக்கு, மேலே அவர் இருக்கார், ரெண்டு பேருமே இல்லை. ஆனால் அந்த சமயத்தில் இடிபாடுகளில் கிடச்சி உள்ளே இருக்காங்க. அவர் கை விடலை, அந்த அவங்களுடைய குழந்தைய அவர் கை விடலை. அந்த ஹோப், அந்த குழந்தை என்ன நினச்சிருக்கோம், அந்த கடைச்சி மூச்சு வரைக்கும் நம்ம அப்பா நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அந்த குழந்தைக்கு இருந்திருக்கும். அந்த வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனசு திறனமாச்சு இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை அப்படி இருக்கும், இறுதி மூச்சு வரைக்கும் போராடி வெற்றி அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட பயணிப்பாங்க. அடுத்து தோழிக்கிட்ட பேசுகிறோம். வணக்கம். வணக்கம்.
10: உங்களுடைய
8: நம்பிக்கை என்ன சொல்லுங்க?
10: என்னுடைய நம்பிக்கை வந்துங்கய்யா, கடவுள்ன்றது வந்து ஒரு நெறிமுறைங்க, பிள்ளைங்க வந்து வழி தவறி போகக்கூடாதுன்றதுக்காக கடவுளை நம்ம

0: கடவுள் பிடிக்கிறோம். ஆனா எனக்கு வந்து நம்பிக்கை இங்கயா விடாமுயற்சி தன்னம்பிக்கை
1: தன்னம்பிக்கை
0: வெற்றி அடையும்.
1: வெற்றி கூடட்டும், வெற்றி பெருகட்டும். வாழ்த்துக்கள்மா.
0: நன்றி நன்றி
1: நன்றிமா. அடுத்த தோழி வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ வணக்கங்க.
2: வணக்கம் ஐயா. அண்ணா உங்களோட குரல் எல்லாமே நல்லா இருக்கும் கேக்கும்போதுல.
1: சரிங்க, ரொம்ப சந்தோஷமா. சொல்லுங்க ராஜேஸ்வரி ராஜேந்திரன். அப்படி ஆதார் கார்டு
2: அப்பா அம்மா எல்லாம் சொல்லி வளர்த்தது வந்து எந்த பொய் பேசக்கூடாது, திருக்கக்கூடாது, இருக்கிறத வச்சு பயன்படுத்தணும். அதே மாதிரி இந்த வந்த இடத்துலயும் அதே மாதிரிதான். என் பிள்ளைங்களும் ரெண்டு பொண்ணு நல்லா இருக்காங்க. தம்பியும் போயிருக்கான், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. என் புருஷனும் அதே மாதிரிதான், எந்த குடி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. உழைப்பு உழைப்பாலும் நாங்க இப்ப நல்லா இருக்காங்கண்ணா.
1: நிச்சயமா நிச்சயமா கண்டிப்பா நீங்க இருக்கக்கூடிய சந்தோஷம் வாழ்த்துக்கள் அப்படியே இருக்கணும். வாழ்த்துக்கள்மா. நன்றிமா. வாழ்க்கையில் அந்த சந்தோஷத்தை தாங்க தேடி ஓடிட்டு இருக்கிறோம். பேர் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, சந்தோஷ் சந்தோஷ்குமார் அப்படிலாம் பேர் வச்சுருப்பாங்க. ஸோ வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை அப்படி நோக்கி ஓடிட்டே இருப்போம். அதுக்கான மிக முக்கியமான காரணம் நான் கூட சின்ன வயசுலேருந்து சொல்லிகிட்டே இருக்கிற விஷயம் தான், எங்கள் குழந்தைங்களுக்கு கூட சொல்கிறது தான். என்ன அப்படின்னா, நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு உண்டான அந்த உயர்ந்த இடம் அதுவே கொண்டு போய் விட்டுரும். நம்ம எப்பயும் ஒரு ஹானஸ்டான ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம், தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த இறைவனும் சரி, அறமும் சரி, தன்னம்பிக்கையும் சரி, ஹார்ட் ஒர்க்கும் சரி, ஒரு சரியான இடத்துல அவங்கள கொண்டு போய் நிறுத்திடும். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனபஸ் வழங்கும் பூவி பின் பூவி நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ்.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களம் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர்
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களம் மங்களுக்கு வாங்க.
4: மங்களம் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் என்

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: மீண்டும் கோகிலா திரைப்படத்திற்காக கேஜே எஸ் தாஸ் கூட

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2

0: சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: ரிங்காரமிடம் ரிதம்ஸ், தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய பூவே பெண்போவில ஹோப், நம்பிக்கை, தைரியம் அப்படிங்கிறது எங்கிருந்து வருது? நீங்கள் எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கீங்க? எதை ஒரு அச்சாணியாக கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததாக இணைய காத்திருக்கும் தோழி, வணக்கம்.
4: இனிமையான முற்பகல் வணக்கம்.
3: வணக்கம்.
4: பெண்கள் வந்து நம்பிக்கை தாங்க. நாளைக்கு நம்ம இன்னைக்கு நாளைக்கு நம்ம உறுதியா ஒரு செயலை செய்யணும், அது ஒரு செயல நம்பிக்கை வச்சு நம்ம இன்னைக்கு முடியலனாலும் நாளைக்கு செஞ்சிருவோம்ன்ற நம்பிக்கை தான் வாழ்க்கைய. நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்க. நீங்களாகட்டும் நானாகட்டும் யாராகட்டும் நம்பிக்கை தானே. அதனால தன்னம்பிக்கை, அதுவும் பெண்களுக்கு தன்னம்பிக்கை கண்டிப்பா அவசியங்க. நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நம்மளால முடியும், மத்தவங்களோட துணையை நம்ம இது பண்ண கூடாது, மத்தவங்களை கூட கூட்டிக்க கூடாது, நம்மளே ஒரு தனிச்சு நின்னு நம்மளே தனியா ஒரு ஆளா நின்னு செய்யணும் அப்படின்ற தன்னம்பிக்கை பெண்களுக்கு கண்டிப்பா நிறைய இருக்கு இப்பெல்லாம்.
3: அப்படியா?
4: ஆமா ஆமா, முன்னாடி மாதிரி எல்லாம் இல்ல, பெண்கள்லாம் இப்பெல்லாம் தன்னம்பிக்கையோட நிறைய செயல்படுறாங்க.
3: சரிங்க சரிங்க, நிச்சயமா தன்னம்பிக்கை வேணும்,
4: பெண்களுக்கும் தன்னம்பிக்கை ரொம்ப அவசியம், அது இப்பெல்லாம் நிறைய இருக்கு.

0: ஆண்களை விட பெண்கள் நிறைய சாதிக்கிறாங்க.
1: வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். நன்றிமா.
0: நன்றிங்க, நன்றிங்க.
1: அடுத்த தோழி வணக்கம்.
2: அப்படியா
1: ஜோக்கா இருக்க நான் பேசுறது உங்களுக்கு? அப்படியா? சரிங்க சரிங்க
2: சரிங்க. என்னுடைய கருத்து
1: சொல்லுங்க.
2: ஒரு நம்பிக்கைன்றது ஒரு பொண்ணாலதான் எல்லாமே, குடும்பங்கிறது ஒரு பொண்ணாலதையா, ஆவதும் பொண்ணாலே, உலகம் அணியறதும் பொண்ணாலயா,
1: சரி
2: குடும்பம் ஆகிறதே பொண்ணாலதான்
1: உண்மை.
2: எல்லாமே பொண்ணுங்கதான் செய்யறது, பொண்ணுங்க.
1: சரிங்க சரிங்க. அதாவது பெண்மை ஒரு குடும்பத்துக்கு ஆச்சாரியா இருக்கிறது பெண்மை தான் அப்படின்றீங்க இல்லையா? வாழ்த்துக்கள். நன்றிமா. நன்றி நன்றிமா. வணக்கம் வணக்கம். நிறைவு நேயர் வணக்கம்.
3: வணக்கம்
1: ஐயா, சுகந்தி அன்பழகன் பேசுறேன்.
3: பாஸ்கர் சார், நம்பிக்கை சொல்லிருக்கீங்க சார். நம்பிக்கை, யானையின் பலம் தும்பிக்கையில், மனிதனின் பலம் நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க சார். அதே போலதாங்க சார், நம்ம வாழ்க்கையில் முன்னேற மூன்று முத்தான ரகசியங்கள்னு சொல்லுவாங்க
1: சார்.
3: இந்த ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உழைப்பு உழைப்பு உழைப்பு தாங்க சார். உழைப்பை மட்டும்தான் சார் நான் நம்பி வாழுவேங்க. யாரையும் நம்ப கூடாதுங்க சார். இப்ப வந்து நம்மையே நம்ம நம்ப கூடாதுங்க சார். ஒரு சில தருணங்கள்ல அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இப்ப இருக்கிற சூழ்நிலை. அதனால நம்பிக்கை வேணுங்க சார். அதை எதிர்நீச்சல் போட்டு எதையென்னும் நம்ம முயற்சி பண்ணி சாதிக்கணும்ன்ற ஒரு வெறியும் இருக்கணும் சார் நம்ம.
1: சரி, மூன்று அந்த ரகசியங்கள் உழைப்பு தான் இல்லையா?
3: ஆமாங்க சார், உழைப்பு தாங்க சார். அந்த உழைப்பு தாங்க சார், அந்த உழைப்பு இருக்கிற வரைக்கும் தாங்க சார் எல்லாருமே, உலகமே அதை நோக்கிதான் இயங்கி இருக்குது சார்.
1: சூப்பர்மா, அழகா சொன்னீங்க சுகந்தி அன்பழகன்மா. வாழ்த்துக்கள்மா, நன்றிமா.
4: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
6: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU, நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
1: இன்றைக்கு நிகழ்ச்சியில் அந்த ஹோப் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசணும். ஹோப் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை, தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு தருணங்கள்லையும் ஒவ்வொரு நாட்களையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்பா அம்மா அவங்கள சார்ந்து நம்ம அந்த வாழ்க்கையை நகர்த்தி இருப்போம். நகர்ந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் வந்து யாரை டிஃபெண்ட் பண்ணி போயிருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கைக்காக கொண்டு அவங்க போயிருப்பாங்க அப்படின்னா, தன்னுடைய குழந்தைகள் அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கூட, என்ன சொல்கிறது, தனக்கு இருக்கக்கூடிய சந்தோஷங்களை விட்டுட்டு கூட குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா விஷயங்களும் செஞ்சுருப்பாங்க. நம்பிக்கையோடு செயல்பட நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நம்பிக்கையோடு போராடுங்க, உழைப்போடு போராடுங்க, நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நம் இதுவரை கேட்டு சிதம் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ் வழங்கிய பூவை பெண் பூவை இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.

நேர்களை கேட்கலாம். நம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிரல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெலியஞ்சலாக 12:10 உங்கள் களம் வளரும் முட்டுக்களாக. இன்று தருமபுரி மாவட்டம் நாலம்பள்ளி வட்டம் லலிகம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்ஸ்வை நிகழ்ச்சியினை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்தி அறிக்கை. 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை ஆகிய நேடுமர் கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை விளங்கும் ஆரோக்கியம் ஆய்வு முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. பகல் 2 மணிக்கு விவசாயம். பகல் 2 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். 2:30 ஒருபட பாடல். 3 மணிக்கு கட்சியில் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு லக்ஷ்மி கல்யாண வைபோகமே மேடை நாடகம் கேட்கலாம். 5 மணிக்கு மாலை தென்றல். 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோயில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூர் உழா. தொடர்ந்து அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7 மணிக்கு திரைசை. 7:10 மாவட்ட செய்திமலர். இன்று ராமநாதபுரம் மாவட்ட செய்திமலராக. 7:15 தமிழில் செய்தி அறிக்கை. 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் மஞ்சள் ராகி மற்றும் காய்கறி சாகுபடி அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் மிட்டாரெட்டி அள்ளி பகுதியைச் சேர்ந்த ஆர்ஜி செல்வம் அவர்கள். 8 மணிக்கு இளம் தென்றல் விடுகதையாக. 8:45 தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடா இசை மழை. 10 மணிக்கு சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அனைத்து மாவட்ட நேர்களும் பங்கேற்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிரல். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லி அஞ்சலாக.

0: சிம்படியும் சிலிருக்கும் இசை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரும் பகல் 12:10.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: மலரும் மொட்டுக்கள். பள்ளி மாணவ மாணவியர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி.
4: இன்று தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக,
5: எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை, வரலாறாய் ஆனவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை என்று சொன்னவர் கரைவேட்டி கட்டி கரைப்படியா கரங்களுக்கு சொந்தக்காரர் மனிதருள் மாணிக்கம், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, தென்னகத்து தென்றல், இத்தனை சிறப்புக்கும் சொந்தக்காரர்
4: நம்மளோட கருப்பு தங்கம் கர்ம வீரர் காமராஜரை பத்தி சொல்ல வராங்க. 6 மாணவி சிவதாரணி.
6: காமராஜர் கல்வி தந்தை என்று அழைப்பார். இவருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இவர் 1903 ஜூலை 15 நாள் அன்று விருதுநகரில் பிறந்தார். இவரின் பெற்றோர் குமார

0: சுவாமி சிவகாமி ஆவார். இவருடைய இயற்பெயர் காமாட்சி. காமராஜர் தமிழக முதல்வராக 9 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இவருடைய ஆட்சி தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. காமராஜர் இலவச கல்வி திட்டம், மதிய உணவு திட்டம் போன்றவை அறிமுகம் செய்தார். காமராஜர் தென்னாட்டு காந்தி, கிங் மேக்கர் என்று அழைப்பார். நேர்மையின் அடையாளம், எளிமையின் அவதாரம், கல்வியின் நாயகன். காமராஜரை போற்றோம், அவர் வழி நடப்போம். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த காமராஜர் அவர்களால் திறக்கப்பட்டது எங்கள் லலிகம் அரசு மேல்நிலைப் பள்ளி என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம்.
1: ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. அந்த மாதிரி தான் நம்மளோட திருக்குறளுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. 2 அடியில் வள்ளுவர் அழகா எளிய முறையில நிறைய விளக்கங்களை கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த திருக்குறளோட சிறப்புகளை பத்தி சொல்ல வராங்க 6ஆம் வகுப்பு மாணவி ஜெசிகா.
2: திருக்குறளின் எந்த முக்கிய சொல் பயன்படுத்தவில்லை தமிழ்? திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எவ்வளவு? 42,194. திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் 247. எத்தனை எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறவில்லை? 37. திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் யாவை? அனிச்சம், குவளை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் எது? நெருஞ்சு பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை எது? குன்றிமணி. திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து எது? ஔ. திருக்குறளில் இடம்பெறும் 2 மரங்கள் யாவை? பனைமரம், மூங்கில் மரம். திருக்குறளில் 1,705 முறை பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து எது? நீ. திருக்குறளில் ஒரே முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துக்கள் யாவை? ஆ, லீ. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எழுத்து எது? 9. திருக்குறளில் இதுவரை எத்தனை மொழிகளில் வெளிவந்துள்ளது? 26 மொழிகள். திருக்குறளில் ஆங்கிலத்தில் இதுவரை எத்தனை பேர் மொழி பெயர்த்துள்ளனர்? 4.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்மளுடைய முண்டாசு கவி பாரதியை பத்தி சொல்ல வராங்க 6ஆம் வகுப்பு மாணவி நிறைமதி.
3: மகாகவி பாரதியார் தமிழ்நாட்டின் தலை சிறந்த கவிஞர் ஆவார். இவர் இயற்பெயர் சுப்பிரமணியன் பாரதி என்ற பட்டம் பெற்றார். பாரதியார் ஒரு சிறந்த சுதந்திர போராட்ட வீரர். தேசப்பற்று மிக்க பல பாடல்களை பாடி மக்களை எழுப்பினார். இவர் பாடிய பாடல்கள் மிகவும் எளிமையான தமிழில் இருக்கும். பெண் விடுதலைக்காகவும் பெண் கல்விக்காகவும் குரல் கொடுத்தார். ஜாதிகள் இல்லை என்றும் அனைவரும் சமம் என்று வலியுறுத்தினார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்றவை அவர்கள் எழுதிய பிரபலமான நூல்கள். இன்றும் அவர் பாடல்கள் நம்மை ஊக்கப்படுத்துகின்றன என்று நினைத்து நிற்கும் ஒரு பெரும் கவிஞர்.
1: அடுத்ததான் ஒரு தமிழ் பாட்டு கேட்போமா? இன்ப தமிழ் பாடல் பாட வராங்க 6ஆம் வகுப்பு மாணவிகள் பிரியதர்ஷினி, வசிவா, அஸ்மிதா, யுவஸ்ரீ ஆகியோர்.
4: தமிழ்

தமிழங்கள் அசதிக்கு சுரத் தந்தேன், தமிழங்கள் அறிவுக்கு தோல், இந்த தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். பாரதி.

யார் நினைச்சாலும் அழிக்க முடியாத ஒரு சொத்து அப்படின்னா கல்வியை சொல்லுவோம் இல்லையா. நம்ம உடல் மண்ணுக்கு போனாதான் நம்ம கற்ற கல்வியும் போகும். அது வரைக்கும் நம்மளோட கஷ்டத்துலையும் சரி நஷ்டத்துலையும் சரி எல்லா இடங்கள்லயும் கை கொடுக்கக்கூடியது கல்வி அப்படின்னே சொல்லலாம். இந்த கல்வியை பத்தி கவிதை சொல்ல வராங்க ஆறாம் வகுப்பு மாணவிகள் ஜெயஸ்ரீ, ரித்திகா ஆகியோர்.

0: படித்தாலும் சிந்தனைகள் நினைத்தது உன் வாழ்க்கை.
1: எப்படி சிந்திக்க வேண்டும் என்று தெரிந்தவர்களுக்கு ஆசிரியர் தேவையில்லை. நல்ல நண்பனை விரும்பினால் நீ முதலில் நல்ல நண்பனாக இரு. இந்த மாதிரி நிறைய பொன்மொழிகளை சொன்ன நம்மளுடைய மகாத்மா காந்தியை பத்தி தான் அடுத்ததா சொல்ல வராங்க. 6வகுப்பு மாணவி சிவன்யா.
2: கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வு. கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி. பண்டு செய்த புண்ணியம் தான் பலித்ததே நாம் பார்த்திட. காந்தி என்ற சாந்தமூர்த்தி தேர்ந்தெடுத்து

0: மட்டும் செந்நெறி மாந்தர்க்குள் தீமை கொன்ற வாய்ந்த தெய்வ மார்க்கமே.
1: அடுத்ததா நிறைய தலைவர்களை பத்தி கேட்டுட்டோம், தமிழ் பாட்டு கூட கேட்டோம், கல்வியை பத்தின கவிதையெல்லாம் கேட்டோம் இல்லையா. அடுத்ததா ஒரு போயம், ட்ரீஸ் போயம் சொல்ல வராங்க ஆறாம் வகுப்பு மாணவர் மகிழ் அருணகிரி.
2: Trees, the banyan is the largest of trees. The people cover in the breeze. The coconut grows up straight and tall. The neem tree fruits are very small. The tamarind gives us pleasant shade. The date leaf is as sharp as a blade. The teak tree gives us useful wood. The mango gives us fruit that is good. Adapted and based on a poem by Sarah Coleridge.
1: மனிதனோட மிகப்பெரிய அடையாளம், மிகப்பெரிய சொத்து அப்படின்னா அவனோட அறிவை சொல்லலாம் இல்லையா. மனுஷனுக்கு மட்டும்தான் ஆறு அறிவு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த அறிவை பத்தின ஒரு கதை தான் சொல்ல வராங்க ஏழாம் வகுப்பு மாணவி தஷ்வனா.
3: ஒரு ஊரில் ஒரு எலியும் அதன் பிள்ளையும் வாழ்ந்து வந்தன. அப்போ வந்து அந்த எலி சாப்பாடுக்கு தேடி போறதுக்குள்ள ஒரு பூனையை பார்த்துச்சு. அந்த பூனை வந்து கொஞ்சம் பயந்துச்சு, இதை பார்த்து இதுவும் பார்த்து பயந்துச்சு. ரெண்டு பேரும் அப்புறம் பேச பேச நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. அப்போ ஒரு நாள் வந்து பூனை கூட விளையாடலான்னு போறதுக்குள்ள பூனையை காணோம். எங்கன்னு பார்த்தா வேட்டுக்காரன் வலையில மாட்டிக்குச்சு. ஆனால் இது எலிக்கு தெரியல. எலியும் போயிட்டு தேடுது. அப்போ வந்து கண்டுபிடிச்சிச்சு. ஆனால் அது பிள்ளையும் பின்னாடியே ஒடியாந்துச்சு, அது பார்க்காம இருந்துச்சு. அப்புறம் கண்டுபிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் பிள்ளையும் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஆனால் வந்து அதுக்கப்புறம் வேட்டுக்காரன் வர சவுண்டு கேட்குது. அப்போ வந்து எலி வந்து அதை பிள்ளைக்கிட்ட நீ போன் கண்ணை காட்டுது, அதுவும் போயிடுச்சு. அப்புறமா வந்து ரெண்டு பேரும் தப்பிச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ வந்து அந்த வீட்டில் கேட்குற அந்த பிள்ளை, ஏம்மா என்ன சேர்த்தல அப்படின்னாங்க. ஏன்னா இப்போ நீ வந்திருந்தேன்னா இன்ன யாரும் நீ இறந்துட்டுப்ப, அது உன்னை சாப்பிட்டுட்டுக்கும். என் பூனை வந்து சாப்பிட்டுருச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, உனக்கு நீ எனக்கு நான் மட்டும்தானே அப்படின்னு. இந்த கதையில் இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம எப்பயுமே அறிவாக இருக்கணும் அப்படின்னு. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
1: தமிழ் இதை சொன்னாலும் அழகு, கேட்டாலும் அழகு. இந்த வார்த்தையை நம்ம எங்கே பார்த்தாலும் நம்ம மனசுக்கு ஒரு விதமான புத்துணர்வு கிடைக்கும். சரி, அடுத்ததா எங்கள் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பாட வராங்க ஏழாம் வகுப்பு மாணவிகள் கவினா, தர்ஷ்வனா, தனுஸ்ரீ, நர்மதா, யாஷிகா, மோகனப்பிரியா ஆகியோர்.

0: நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதுங்க. இது இல்லாம நம்மளோட வாழ்க்கை நகரவே நகராது. ஒவ்வொரு மனுஷனும் ஏதாவது ஒரு கட்டத்துல இந்த இடத்துல நம்ம கொஞ்ச நேரம் இருந்தா, இந்த இடத்துல நம்ம இத பார்த்து ரசிச்சா நம்மளோட வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இயற்கை. இயற்கை நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசான் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா இயற்கை இத பத்தின கவிதை தான் சொல்ல வராங்க. ஏழாம் வகுப்பு மாணவி கவினா.
1: இறைவன் வரைந்த அழகிய ஓவியம் இயற்கை அழகோ அழகு, மலர் வீசும் மனம் அழகு, மலை தந்த நதி அழகு, நதி ஓசைதான் அழகு, நீல கடலில் அலை அழகு, கரை கொண்ட நுரை அழகு, கருமையில் தந்த மலை அழகு, மலையில் ஆடும் மயில் அழகு, இரவில் உலகும் நில அழகு, பனித்துளி புள்ளியின் மேலே அழகு, சூரியன் மறையும் மாலை அழகு, சுண்டுல இயற்கை அனைத்தும் அழகு, இயற்கை கொடுக்கும் ஒவ்வொன்றும் அழகு, இதற்கு ஈடாகுமா செயற்கை அழகு.
0: ஃப்ரெண்ட்ஷிப் அழிக்க முடியாத ஒரு சொத்து, கடவுள் கொடுத்த அற்புதமான ஒரு உறவு அப்படின்னே சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததா இரு தோழிகள் கதை தான் சொல்ல வராங்க. ஏழாம் வகுப்பு மாணவி நர்மதா.
2: ஒரு கிராமத்துல வந்து அமுதா கீதான் இரு தோழிகள் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நாள் பள்ளிக்கூடம் போசல வந்து ஒரு வழியில ஒரு தொட்டில் அழகான அன்னப்பறவை குட்டி வந்து விழுந்திருக்கு. அதை காப்பாத்தி அதை கூட்டிலே விட்டுறாங்க. நமக்கு பள்ளிக்கூடம் போடுறாங்க. அப்ப ஆசிரியர் கேக்குறாங்க, ஏன் இன்று இவ்வளவு தாமதம் கேக்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க நடந்த கதையில சொல்றாங்க, நாங்க வர வழியில அன்னப்பறவை குட்டி வந்து ஒரு தண்ணி தொட்டில் விழுந்துருச்சு, அதை காப்பாத்தினால இன்னைக்கு எங்களுக்கு தாமதம் சொல்றாங்க. அதுக்கு எல்லாருமே அவங்க பாராட்டு அளிக்கிறாங்க, ஆசிரியர் பரிசு கொடுக்குறாங்க. இதுல என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா வந்து ஒரு உயிர் வந்து உயிருக்கு போராடும் போது அதை காப்பாற்றணும், எந்த விலங்கு பூச்சி நம்ம துன்புறுத்தக்கூடாது. இது ஒரு இரு தோழிகளின் கதை. மனத்துக்கண் மாசு.

0: அடுத்ததா உங்களுக்கு இன்னொரு கதை கூட இருக்குங்க, சிங்கமும் சிலையும். யார் சொல்றாங்கன்னு பாப்போமா? ஏழாம் வகுப்பு மாணவி மோகன பிரியா.
1: ஒரு நாள் ராம வந்து அவனோட சிங்கத்தை வந்து காட்டு பகுதிக்கு தேன் எடுத்துட்டு வரதுக்காக கூட்டு போறான். அப்போ வந்து ராம சொன்னான், நான் தான் பலசாலின்னு சொன்னான். சிங்கம் சொல்லிச்சான், இல்ல நான் தான் பலசாலின்னு சொல்லிச்சான். கொஞ்சம் தூரத்துல போயினே இருக்கும் போது ஒரு சிலை ஒன்று பார்த்தாங்களாம். அப்ப வந்து சிங்கம் அடியில் படுத்துட்டு மனிதன் மேலே இருப்பது போல இருந்துச்சான். அப்ப வந்து ராம சொன்னானா, இதை வச்சே பார்த்தாயா, நான் தான் பலசாலின்னு சொன்னானா. அதுக்கு வந்து சிங்கம் சொல்லிச்சா, இது மனிதனே செஞ்ச சிலை, அதே சிங்கம் உண்மையாலே செஞ்சா மனிதனை கீழே தள்ளி சிங்கம் மேலே இருப்பது போல் செய்யலாம். நீதி தனக்கென்றால் தனக்குத்தான்.
0: தாய் ஒரு தாய்க்கு நிகர் தாய் தான். தாய் இல்லாம இந்த உலகமே இயங்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அம்மா தான் நம்மளோட முதல் ஆசான். அம்மா கிட்ட இருந்து தான் நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம். அம்மா மூலமா தான் நம்ம இந்த உலகத்துக்கு வரோம். இப்படி அம்மாவை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். அம்மாவை சிறப்பிக்க வார்த்தைகளே கிடையாது. நிகழ்ச்சியில அடுத்ததா வைரமுத்துவோட அம்மா பத்தின ஒரு கவிதை தான் சொல்ல வராங்க. எட்டாம் வகுப்பு மாணவி கனிஷ்கா.
2: ஆயிரம் தான் கவி சொன்ன, அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவளே ஒம்பெருமை ஒத்த வரி சொல்லலையே. காத்தெல்லாம் மகம் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரெல்லாம் மகம் பேச்சு ஓங்கிருத்து எழுதலையே. எழுதவோ படிக்கவோ ஏலாத தாய்பக்தி, எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ. பொன்னையா தேவன் பெத்த பொன்னே குளமகளே, என்னை புறந்தல்ல இடுப்பு வழி பொறுத்தவளே. வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்தலல்ல, வயிற்றில் நீ சுமந்தோன்னு வைரமுத்து ஆயிருச்சு. கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம், இடங்கக்கம் கிடைக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப. கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ, தரணி ஆழ வந்திருக்கும் தாசில்தார் இவந்தானோ, இந்த விவரம் ஏதொன்னு அறியாம நெஞ்சுட்டி வளர்த்த ஒன்ன நினைச்ச அழுக வரும். கத கதனு களி கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே. தொண்டையில் அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு, மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்கிதம்மா. கொத்தமல்லி வறுத்து வச்சு, குறுமுளகா ரெண்டு வச்சு, சீரகமும் சிறுமுளகும் சேர்த்து வச்சு, நீ தெளிச்சு கும்மி அரைச்சு, நீ கொழ கொழன்னு வலிக்கையில அம்மி மணக்கும் அடுத்த தெரு மணமணக்கும். தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேனொழுகும். கோழி குழம்புல குட்டி குட்டியா மெதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சு ஊறும். வறுமையில நாம பட்ட வலி தாங்க மாட்டாம பேனா எடுத்தேன் பிரபஞ்சம் பிச்செறிஞ்சு. பாசமுள்ள வேலையில காசு பணம் கூடலையே, காசு வந்த வேலையில பாசம் வந்து சேரலையே. கல்யாணம் நான் செஞ்சு கதி எதிர்த்து நிக்கையில பெத்த அப்பன் சென்னை வந்து சொத்தெழுத போன பின்னே, அஞ்சாறு வருஷம் ஆசை முகம் பார்க்காம பிள்ளை மனம் பித்தாச்சு, பெத்த மனம் கல்லாச்சு. படிப்பு படிச்சுக்கிட்டே பணம் அனுப்பி வச்ச மகன் கைவிட மாட்டான்னு கடைசியில நம்பலையே. பாசம் கண்ணீர் பழைய கதை எல்லாம் வெறிச்சோடி போன வேதாந்தம் ஆயிடுச்சு. வைகையில ஊர் முழுக வள்ளலாரும் சேர்ந்தழுக கைப்பிடியா கூட்டி வந்து கரை சேர்ந்து விட்டவளே. எனக்கு என்ன ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளையும் உண்டு, உனக்கு ஏதும் ஆனதுன்னா எனக்கு வேற தாயிருக்கா.

0: இந்த உலகத்துல எல்லா உயிர்களும் சமம்தான் இல்லையா? என்ன திடீர்னு இப்படி சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? அடுத்ததா அனைவரும் சமம் அப்படின்ற கதையை தான் சொல்ல வராங்க. ஏழாம் வகுப்பு மாணவி யாஷிகா.
1: ஒரு ஊர்ல ராமு அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். அவன் காலையில 6 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு தோட்டத்துக்கு போய் மாடெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு வீட்டுக்கு வந்து அவன் தங்கச்சி எழுப்பி ஸ்கூலுக்கு அவனும் அவன் தங்கச்சியும் ரெண்டு பேரும் ரெடி ஆகி சைக்கிளில் போறாங்க. தங்கச்சியும் ஸ்கூல்ல விட்டுட்டு அவனும் ஸ்கூலுக்கு போவான். ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது, அம்மா எனக்கு இந்த கறி சமைச்சு கொடுங்கம்மா, எனக்கு இது சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்றான். அவங்க அம்மாவும், சரிப்பா நான் இந்த கறியை சமைச்சு கொடுக்குறேன், ஆனா நீ வந்து வீடையும் பாத்திரத்தையும் கழுவி வச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா. சரிம்மா நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்கிறான் ராமு. ராமுவும் செஞ்சுட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட போகிறான். அவங்க அம்மாவும் பிளேட்டில் போட்டு தராங்க. தங்கச்சியும் நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. தங்கச்சியும் ராமுவும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வராங்க. ராமு, தோட்டத்தில் வேலை இருக்குது, வரையா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அப்பா. சரிப்பா நான் வரேன் அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு ராமுவும் அவங்க அப்பாவும் தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. தோட்டத்தில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நைட் ஆயிடுது. நைட்டு வந்து ராமுவும் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு சாப்பிட்டு தூங்குறாங்க. இதோட இந்த கதை வந்து முடியுது. இதில் வந்து என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணும் பெண்ணும் சமம் தான், இவங்க செய்கிற வேலையை தான் இவங்க செய்யணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, அனைவரும் சமம்.

0: நம்ம ஊர், நம்ம அடையாளம் இல்லையா? ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு, அதுலேயும் நம்ம மண்ணுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம தர்மபுரி மாவட்டத்தோட சிறப்புகள் பத்தி தான் சொல்ல வராங்க 8ஆம் வகுப்பு மாணவி மௌனிகா ஸ்ரீ.
1: தர்மபுரி தமிழ்நாட்டின் பழமையான மாவட்டங்களின் ஒன்றாகும். இது இயற்கை வளம், மலைகள் மற்றும் விவசாயத்திற்கு பெயர் பெற்றது. ஒகேனக்கல் அருவி தர்மபுரியில் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலமாகும். இதை இந்தியாவின் நாயகரா என்று அழைக்கப்பட்டன. இங்கு ஆண்டுதோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தன. தர்மபுரி மக்களின் முக்கிய தொழில்கள் விவசாயமாகும். மாம்பழம், தென்னை, கரும்பு போன்ற பயிர்கள் அதிகம் விளைக்கப்பட்டன. இயற்கை அழகும் உழைப்பாளி மக்களும் தர்மபுரியில் பெருமை விளக்கின்றன.
0: அடுத்ததா நம்மளோட அழிக்க முடியாத சொத்து கல்வி. இத பத்தின கவிதை சொல்ல வராங்க 6ஆம் வகுப்பு மாணவர் யாஷித்.
2: கல்வி என்பது வெறும் முன்றெழுத்து தான், ஆனால் மனிதர்களின் தலையெழுத்தை மாற்றி எழுதும். கல்வி என்னும் கற்கண்டு பல வாழ்வை கற்ப விருட்சம் போல் வளரச் செய்யும். சிறப்பாக நீ படித்தால் பல சிந்தனைகள் நிறைந்தது உன் வாழ்க்கை.
0: கிரிக்கெட் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த கிரிக்கெட் முதல்ல எங்கே ஆரம்பிச்சது, இது எப்படி வந்து வளர்ந்து வந்துச்சு அப்படின்ற நிறைய விஷயங்கள் இன்னும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இந்த கிரிக்கெட் பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை சொல்ல வராங்க 8ஆம் வகுப்பு மாணவி வேதஸ்ருதி.
3: கிரிக்கெட் விளையாட்டு 16ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அது 18ஆம் நூற்றாண்டில் தான் முறையான விதிகள் உருவாக்கப்பட்டு பிரிட்டிஷ் அரசால் உலகம் முழுசும் பரவச்சு. என்னதான் பிரிட்டிஷ் அரசு கண்டுபிடிச்சாலையும் நம்ம இந்தியா தான் அதில் முதல் இடத்துல இருக்குது. இந்தியா 1932 தான் அதிகபூர்வமான டெஸ்ட் போட்டியில் ஆட தொடங்கிச்சு. இந்திய அணி 1983 கபில் தேவ் தலைமையில் முதல் ஒரு நாள் உலக கோப்பையையும், எம்எஸ் தோனி தலைமையில் 2011 இரண்டாவது ஒரு நாள் உலக கோப்பையும் வென்றுச்சு. T20 வேர்ல்டு கப்பில் எம்எஸ் தோனி தலைமையில் 2007 பாகிஸ்தானுக்கு எதிராகவும், 2024 ரோஹித் சர்மா தலைமையில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராகவும், 2024 இந்த ஆண்டில் சூரியகுமார் யாதவ் தலைமையில் நியூசிலாந்துக்கு எதிராகவும் இந்திய அணி 3 T20 கோப்பையை வென்றிருக்கு. இது இந்திய அணி தான் கிரிக்கெட்டில் முதல் இடத்துல இருக்குது. எம்எஸ் தோனி ஐபிஎல் வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான கேப்டன் இவங்க தான். 2008 தான் முதல்ல ஐபிஎல் சீசன் ஆரம்பித்த அப்போருந்தே இவங்க சிஎஸ்கேன்ற அணி வந்து ஏலத்துக்கு எம்எஸ் தோனியை முதல்ல எடுத்தாங்க. அப்போருந்தே இவங்க சிறந்த கேப்டனாக செயல்பட்டு 5 சிஎஸ்கே அணிக்காக 2010 மும்பைக்கு எதிராகவும், 2011 பெங்களூருக்கு எதிராகவும், 2018 ஹைதராபாத்துக்கு எதிராகவும், 2021 கொல்கத்தாக்கு எதிராகவும், 2023 குஜராத்துக்கு எதிராகவும் 5 தோனியால் சிஎஸ்கே அணி வந்து கப்பை பெற்றிருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து கிரிக்கெட்டில் நல்ல நிலைமையில் இருக்காங்க. அவங்க வந்து அஸ்மின், வாஷிங்டன், வருண் சக்கரவர்த்தி, சாய் சுதர்ஷன், சாய் இவங்கெல்லாம் சென்னையில் இருந்தும், ஆக்கர் கிங் என்று அழைக்கப்படும் நடராஜன் சேலத்தில் இருந்தும் கிரிக்கெட்டில் விளையாடிட்டு இருக்காங்க. உமன்ஸ் கிரிக்கெட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்து 2 ஸ்மிருதி மந்தனா. இவங்க வந்து July 18, 1996 மும்பையில் தான் பிறந்திருக்காங்க. இவங்களும் ஆரம்பம் வந்து T20 வங்காளதேசத்துக்கு எதிராக முதல்ல இவங்க வந்து அறிமுகமானாங்க. இவங்க 2016 ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 102 முதல் செஞ்சுரி இவங்க 2016 தான் இவங்க அடிச்சிருக்காங்க. அடுத்து 2014 இவங்க ஃபஸ்ட்டே ஒன் டே கிரிக்கெட் மேட்ச்சில் இவங்க விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க 2024 ஆசிபி என்ற அணிக்கு வந்து கேப்டனாகவும் அவங்க அணிக்கு கோப்பையும் வென்று கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஜெமிமா, இவங்க வந்து September 5, 2000 மும்பையில் பிறந்திருக்காங்க. இவங்களுடைய 17 தான் இவங்க கிரிக்கெட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க வந்து 2 கிரிக்கெட் டீமோட கேப்டனாக, இவங்களுடைய 19 கிரிக்கெட் டீமோட கேப்டனாக இருக்காங்க. இவங்க முதல்ல 2018 தான் ஒன் டே மேட்ச்சில் இவங்க செலக்ட் ஆகிருக்காங்க. ஏன் இதில் தமிழ்நாட்டிலேருந்து 2 மட்டும்தான் கிரிக்கெட்டில் விளையாடிருக்காங்க. அவங்க கமலினி குணால் மதுரையில் இருந்தும், கீர்த்தனா பாலகிருஷ்ணன் சென்னையில் இருந்தும் விளையாடிட்டுருக்காங்க.
0: இரும்பு மனிதர் அப்படின்னா இவரை தான் சொல்லுவோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய நகரங்களை, மாநிலங்களை, மாவட்டங்களை இப்படி எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைச்ச பெருமை இவருக்கு இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்ததா சர்தார் வல்லபாய் பட்டேல், இவரை பற்றின சிறப்புகளை தான் சொல்ல வராங்க 6ஆம் வகுப்பு மாணவி அஷ்மிதா.
4: இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் குஜராத் மாநிலத்தில் உள்ள கரம்சன் என்ற ஊரில் 1875 ஆண்டு அக்டோபர் 15 பிறந்தார். இவரது தந்தை ஜாவர்பாய் பட்டேல், தாயார் லட்பாய் ஆவார்.

0: பள்ளி படிப்பை முடித்து பிறகு இங்கிலாந்து சென்று வழக்கறிஞர் படிப்பு படித்தார். சுதேசி இயக்கம் உச்சத்தில் இருந்தபோது மகாத்மா காந்தியின் உரையை கேட்ட வல்லபாய் பட்டேல் வழக்கறிஞர் தொழிலை உதறிவிட்டு தன்னை சுதேசி இயக்கத்தில் இணைத்து கொண்டார். சர்தார் என்ற பட்டம் வல்லபாய் பட்டேலுக்கு மகாத்மா காந்தியால் வழங்கப்பட்டது. இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் சர்தார் வல்லபாய் பட்டேல். 1950 டிசம்பர் 15 75 வயதில் மாரடைப்பு காரணமாக இயற்கை எழுதினார். 1999 இந்தியாவின் வழங்கப்படும் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது.
1: நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, நம்ம கல்வி மூலமா அந்த கஷ்டத்தையும் வெல்லலாம் அப்படின்றத பாடல் மூலமா பாடுறாங்க. துன்பத்தை வெல்லும் கல்வி அப்படின்ற பாடல் பாட வராங்க 6 வகுப்பு மாணவி ஜெசிகா.
0: ஏ

0: விட வேண்டும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன்.
1: கல்லுக்குள்ளேயும் ஈரம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் இந்த உதவி அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல அது வெளியவே வர்றதில்லை அப்படின்னே சொல்லலாம். ஆனா எல்லா நேரங்கள்லயும் நாம எப்பவும் ஏதாச்சும் ஒரு உதவி மத்தவங்களுக்கு செய்யறோம் அப்படின்னா அதோட பலன் பல மடங்கு நம்மளுக்கு வந்து சேரும். நம்மள இல்லைன்னா அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா உதவி, இத பத்தின கதை சொல்ல வராங்க 7ஆம் வகுப்பு மாணவி தனுஸ்ரீ.
2: புது தெருங்கிற ஒரு கிராமத்துல பெரியசாமிங்கிறவங்க வாழ்ந்து வராங்க. அவங்க தம்பி ராமசாமியும் வாழ்ந்து வராங்க. அவங்க ரெண்டு பேருமே ஆடு மேய்க்கிறவங்க. வழக்கம் போல பெரியசாமி வந்து அவனோட ஆட்டெல்லாம் மேய்ச்சலுக்கு கூப்பிட்டு போகும்போது ராமசாமியோட ஆடு வந்து ஒன்று அவர் பின்னாடியே வந்துருது. அது வந்து அவரோட ஆடுன்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. அந்த ஆடு தெரியாம கிணத்துல விழுந்துருச்சு. அந்த ஆட்டை வந்து அவர் காப்பாற்றுறாங்க. ஆனாலையும் அது இறந்துருச்சு. அந்த கவலை தாங்க முடியாத அவர் வந்து கோயிலுக்கு போய் அழுந்துட்டு இருக்காங்க. அவரோட களைப்புனால அவரவே மறந்து அவர் வந்து தூங்கிட்டாரு. அப்போ வந்து அவரோட கனவுல இது வந்து ராமசாமியோட ஆடு, உன்னோட ஆடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கனவுல வருது. அவரை டக்குன்னு போய் வீட்டான பார்க்கும்போது அவர் வீட்டுக்கு பின்னாடி தான் அவரோட ஆடு இருக்கு. ராமசாமியோட ஆடும் உன்னை காணும், அது வந்து போய் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. போய் உடனே சொல்லிடலாம், இல்லைன்னா ராமசாமி ரொம்ப கவலைப்படுவாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே போய் உன்னோட ஆடு வந்து உன கிணத்துல விழுந்துருச்சு, நான் காப்பாத்தினா ஆனால் அது வந்து இறந்துருச்சு, நீ கவலைப்படாத, என்கிட்ட இருக்கிற ஒரு ஆடு வந்து உன்கிட்ட தரேன், நீ அதை வந்து உன் ஆடு மாதிரி நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க பெரியசாமி. வேண்டானா அப்படின்னு சொல்றாரு ராமசாமி. பரவாயில்ல இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆடுலாம் இருக்கிற இடத்துல போய் விட்டு வராரு. எந்த ஒரு கெட்ட எண்ணமும் மனசுல நினைக்காத நல்ல எண்ணமே நினைச்சிட்டு அவர் வந்து கொண்டு போய் விடுறாரு. இந்த ஆடை வந்து நீ ஆடு மாதிரி பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு பெரியசாமி. இந்த நன்றியை நான் எப்போதுமே மறக்க மாட்டேனா அப்படின்னு சொல்றாரு ராமசாமி. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்மளோட பொருளை மட்டும் நம்ம காப்பாற்றிக் கூடாது, நம்ம சுத்தி இருக்கிறவங்க பொருளையும் நம்ம காப்பாத்தினாதான் நமக்கு இன்னொருத்தர் நல்லது செய்வாங்க.
3: இந்த உலகத்துல ஒருத்தங்க நம்ம கிட்ட அழறதோ இல்ல கஷ்டத்தை சொல்றதோ நாம அதை தீர்த்து வைப்போங்கிறதுக்காக இல்ல, யாராவது அவங்க கையை பிடிச்சு நான் இருக்கேன் நீ பயப்படாதான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களான்னுதான். ஆனா அவங்களுக்காக நீ அந்த நேரத்துல சொல்ற இல்ல நான் இருக்கேங்கிற வார்த்தை அதுதான் முக்கியம்.
1: அடுத்ததா நம்மளோட வள்ளுவர் எழுதின திருக்குறள் சொல்ல வராங்க 6ஆம் வகுப்பு மாணவி ரித்திகா.

0: பகவான் முதற்றே உலகு கற்க கசிதர கற்பவை கற்றப்பை நீர்க்க அதத்துதாக தீனால் சுட்டப்போ நொல்லாரும் மாறாதே நாயினால் சுட்டவடே.
1: தமிழர்களோட பாரம்பரியத்துல ஒண்ணு இந்த கட்டிடக்கலை அப்படின்னே சொல்லலாம். அந்த காலத்துல இருக்கக்கூடிய கோவில்களாகட்டும் கட்டிடங்களாகட்டும் இப்ப வரைக்கும் அதை எப்படிதான் கட்டியிருப்பாங்க அப்படின்ட்டு யூகிக்க முடியாத அளவுக்கு, ஏன்னா அவ்வளவு வந்து வேலைப்பாடுகளும் சிற்பங்களும் அவ்வளவு அழகா வந்து இன்னைக்கு வரைக்கும் தாங்கி நிற்குது. நிகழ்ச்சியில் அடுத்ததா கட்டிடக்கலை இத பத்தி பேச வராங்க 6ஆம் வகுப்பு மாணவி தன்மதி.
2: சோழர் காலத்தில் கட்டடக்கலை வளர்ச்சி பெற்றிருந்தது. ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் 216 அடி உயரமுடையது. ராஜேந்திர சோழனால் எழுப்பப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள கோவில் நுழைவாயில் தரை மட்டத்திலிருந்து 20 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. செங்கற்களால் கட்டப்பட்ட நந்தி, சிங்கமுக கிணறு போன்றவை தமிழரின் கட்டடக்கலையை பறைசாற்றுகின்றன.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததா காமராஜரை பத்தி கவிதை சொல்ல வராங்க 6ஆம் வகுப்பு மாணவி சஷ்மிதா.
3: காமராஜர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர், கல்வி தந்தை என்றும் அன்புடன் அழைக்கப்படுகிறார். ஏழை குழந்தைகள் பள்ளிக்கு வர வேண்டும் என மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தார். அவர் காலத்தில் பல புதிய பள்ளிகளும் திறக்கப்பட்டன. அவர் கர்ம வீரர் என்றும் போற்றப்படுகிறார்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது மலரும் மொட்டுக்கள்.
1: இன்று தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இணைப்புரை ஜி தமிழ்ச்செல்வி. நிகழ்ச்சி அமைப்பு எம் புகழ் மாரிமுத்து.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெற உள்ளது. நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஏமன் நாட்டிற்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்பப் பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். 6 நாள் பயணத்தின் போது முதலில் இந்தோனேஷியா சென்ற பிரதமர் அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டியோவுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். அங்கிருந்து ஆஸ்திரேலியா சென்ற பிரதமர் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸுடன் ஆலோசனை நடத்தினார். இந்தியா ஆஸ்திரேலியா தொழிலதிபர்கள் மாநாட்டிலும் அவர் உரையாற்றினார். நேற்று முன்தினம் நியூசிலாந்து சென்ற திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்திய பெருங்கடல் மற்றும் இந்தோ பசிபிக் பகுதியில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சம்பித் பாத்ரா, செஷல்ஸ் மற்றும் இந்தோனேஷியாவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பயணம் மேற்கொண்டது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த உதவி இருப்பதாக கூறினார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பொருளாதாரத்தில் முக்கிய மைல்கல் என்றும் அவர் தெரிவித்தார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெற உள்ளது. உடல்நலக் குறைவால் நேற்று அதிகாலை மைசூரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை

0: பலனின்றி உயிரிழந்தார். மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு ஆயிரக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். 1938 ஏப்ரல் 23 பிறந்த எஸ் ஜானகி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 48,000 மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். 4 தேசிய விருதுகள், தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களின் விருதுகள் உட்பட 33 விருதுகளை அவர் பெற்றுள்ளார். எஸ் ஜானகியின் ஏராளமான பாடல்கள் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றுள்ளன.
1: பெருமதிப்பிற்குரிய

0: எஸ் ஜானகியின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் எஸ் ஜானகியின் மறைவு இசை உலகிற்கு பேரிழப்பு என்று கூறியுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ள எஸ் ஜானகி தனது இனிமையான குரலாலும் உணர்வு பூர்வமான இசை வெளிப்பாட்டாலும் பல தலைமுறையினரின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். எஸ் ஜானகியின் மறைவு இந்திய திரைப்பட இசை உலகிற்கு பேரிழப்பு என்று இசையமைப்பாளர் திரு இளையராஜா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார்.
1: பெருமதிப்பிற்குரிய பாடகி ஜானகி அம்மா அவர்கள் காலமான செய்தி கேட்டு மிகவும் துக்கமடைந்தேன். மிகவும் அதிர்ச்சிகரமான செய்தியாக எனக்கு இருந்தது. தன்னுடைய சொந்த வாழ்வில் எத்தனையோ தாங்க முடியாத துக்கங்களை, தாங்க முடியாத நிகழ்வுகளை தாங்கி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். ஜானகி அம்மா அவர்கள் தன்னுடைய திறமையில் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்பது ஒவ்வொரு பாடலிலும் நிரூபித்துக் கொண்டே வந்திருக்கிறார். மிகவும் கடினமான உழைப்பாளி, சிறந்த கம்போசர், சிறந்த பாடல்களை பஜன் சாங்களை நிறைய எழுதியிருக்கிறார். அவருடைய இழப்பு இந்திய திரைப்பட சங்கீத உலகத்திற்கு ஒரு பெரிய இழப்பு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டம் 6 மாதங்கள் வரை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி சட்டத்திற்கு உட்பட்டு வருங்கால வைப்பு நிதி வைத்துள்ள நிறுவனங்கள் இத்திட்டத்தை பயன்படுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மண்டல அலுவலகத்தில் நிறுவனங்கள் மின் அஞ்சல் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏமன் நாட்டிற்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்பப் பெற்றுள்ளது. ஏமனில் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்ட நிலையில் கடந்த 2017 இந்தியர்கள் அங்கு செல்வதற்கு வெளியுறவு அமைச்சகம் சில கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. அங்கு நிலவும் பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு இந்தியர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்நாட்டிற்கு தேவையில்லாத பயணத்தை தவிர்க்குமாறும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டது. தற்போது ஏமன் நாட்டில் நிலைமை சீரடைந்துள்ளதை அடுத்து அந்நாட்டிற்கு செல்வதற்கு

விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் திரும்பப் பெறுவதாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நேரிட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. கடந்த 8 அப்பகுதியில் உள்ள மாநகர நிர்வாக கட்டிடம் மீது குப்பைகள் சரிந்து இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த கட்டிடத்தில் 23 பேர் சிக்கியதையடுத்து இந்திய ராணுவம், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இந்த கட்டிடத்தில் இருந்து 14 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். கத்தாரின் முன்னாள் அரசர் அமீர் ஷேக் ஹமத் பின் காலிஃபா இன்று காலமானார். அவருக்கு வயது 74. 18 கத்தார் நாட்டின் அரசராக இருந்த அவர் கடந்த 2013 தமது பதவியை அவரது மகனுக்கு வழங்கினார். அவரது பதவிக்காலத்தில் கத்தார் நாடு எரிசக்தி உற்பத்தியில் உலகிலேயே முன்னணி நாடாக விளங்கியது. அவரது காலத்தில்தான் அல் ஜசீரா செய்தி நிறுவனம் தொடங்கப்பட்டது. பவி புயல் கிழக்கு சீனாவின் டைசு பகுதியில் கரையை கடந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 20 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். முன்னதாக ஜப்பானின் தெற்கு சகிஷிமா தீவு மற்றும் வடக்கு தைவானை ஒட்டிய பகுதியில் இந்த புயல் கரையை கடந்தது. மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய இந்த புயலால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இருப்பினும் பிலிப்பீன்ஸில் பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் கனமழை காரணமாக 17 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. காலிறுதி ஆட்டங்களில் அர்ஜென்டினா 3-1 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்தையும், இங்கிலாந்து 2-1 என்ற கோல் கணக்கில் நார்வேயையும் வென்றன. வரும் புதன்கிழமை நள்ளிரவு மணி 12:30 டலாஸில் நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. வியாழக்கிழமை நள்ளிரவு மணி 12:30 அட்லாண்டாவில் நடைபெறும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. லண்டனில் லார்ட்ஸில் நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 2 ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 2 இன்னிங்ஸில் 1 இழப்பிற்கு 154 ரன் எடுத்திருந்தது. இந்தியா தற்போது 269 ரன் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 285 ரன்னும் இங்கிலாந்து 170 ரன்னும் எடுத்துள்ளன. 3rd நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. சீனாவின் ஹைகோவில் நடைபெற்ற 18 ஆசிய ஆடவர் கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறவுள்ளது. நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஏமன் நாட்டிற்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்பப் பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம். இன்றைய சூழல் காப்போம் நிகழ்ச்சியில் நெகிழியை தவிர்ப்போம் என்ற விழிப்புணர்வு குறித்து கேட்கலாம். என்ன முல்லையக்கா, மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கே?
1: ஆமாப்பா, காய்கறி வாங்கிட்டு வரேன். ஆனா இந்த முறை ஒரு மாற்றம் பண்ணிட்டேனே.
0: என்ன மாற்றம் பண்ணீங்க?
1: வீட்ல இருந்து துணி பை எடுத்துட்டு போனேன், கடையில ஒரு பிளாஸ்டிக் பை வாங்கவே இல்லையே.
0: அட, நல்ல விஷயம்க்கா. ஒரு பிளாஸ்டிக் பை தானே நினைக்கிறோம், ஆனா அது பூமிக்கு எவ்வளவு பெரிய சுமை தெரியுமா?
1: அதுதான், சில நிமிஷம் பயன்படுத்துற பிளாஸ்டிக் மண்ணுல அழிய 100-200 வருஷம் கூட ஆகும்.
0: அதுவும் மழை நீர் வடிகால்ல போய் அடைச்சுக்கிட்டு மழை வந்தாலே தண்ணீர் தேங்கி வெள்ளம் வர்றதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம்க்கா.
1: சரியா சொன்னப்பா. கடல்ல போய் சேர்ற பிளாஸ்டிக்க மீன்கள், ஆமைங்க, பறவைகள் சாப்பிட்டு உயிரை இழக்குதுப்பா.
0: நம்ம செய்யற ஒரு சின்ன தவறு பாத்தீங்களா, எத்தனை உயிர்களுக்கு பாதிப்பு தெரியுமா?
1: அதனாலதான் இப்போ நானு வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், பிளாஸ்டிக் பை வேண்டாம், துணி பை எடுத்துட்டு போங்கன்னு.
0: அருமை அருமை அக்கா. அதோட தண்ணீர் குடிக்க பிளாஸ்டிக் பாட்டில் வாங்குறதுக்கு பதிலா ஸ்டீல் அல்லது காப்பர் பாட்டில் கூட நம்ம பயன்படுத்தலாம்.
1: ஆமா, ஒரு முறை பயன்படுத்துற பிளாஸ்டிக் கப்பு, தட்டு, ஸ்பூனு, ஸ்ட்ரா எல்லாத்தையும் தவிர்த்திடணும் பயணிமே.
0: நம்ம ஊர்ல விசேஷம், விழா, கூட்டம் எல்லாத்திலயும் இப்ப கூட நிறைய பிளாஸ்டிக் பயன்படுத்துறாங்கக்கா.
1: அதுக்கு பதிலா வாழை இலை, காகித பொருட்கள், மறுபயன்பாடு செய்யக்கூடிய பாத்திரங்கள் இதெல்லாம் பயன்படுத்தலாமே.
0: சில பேர்

0: சொல்லுவாங்கக்கா, நான் மட்டும் பிளாஸ்டிக் பயன்படுத்தலனா என்ன ஆக போகுதுன்னு.
1: அப்படி சொல்லக்கூடாது இல்லப்பா, ஒவ்வொருத்தருடைய மாற்றம் தான் பெரிய மாற்றத்துக்கு அடித்தளமா அமையும்.
0: சரி, வீட்டுல குழந்தைங்களுக்கும் இந்த பழக்கத்தை சொல்லி கொடுக்கணும்க்கா.
1: பள்ளிகள்லயும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தினா அடுத்த தலைமுறையே பிளாஸ்டிக்கை குறைச்சிடுவாங்கல்ல.
0: இன்னொரு விஷயம் கூட சொல்லணும்க்கா, கடைக்காரர்களையும் ஊக்கப்படுத்தணும், துணிப்பை கொண்டு வரவங்களுக்கு சலுகை கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லணும்.
1: நல்ல யோசனை தான்ப்பா. நாம மரம் நடுறது முக்கியம், அதே அளவுக்கு பிளாஸ்டிக்கை குறைக்கிறது முக்கியம் இல்லையா?
0: சூழல் நமக்கு சொந்தம் இல்லக்கா, அடுத்த தலைமுறையிடமிருந்து வாங்கிய கடன் அது, அதை பாதுகாப்பா திருப்பி கொடுக்கணும் நம்ம.
1: சரியா சொன்னப்பா, இன்று முதல்ல நாம உறுதி எடுப்போம்.
0: பிளாஸ்டிக்கு இல்லை, இயற்கைக்கு ஆமாம்.
1: துணிப்பையை கையில் ஏந்துவோம், பசுமையான பூமியை சேர்ந்து காப்போம். சில நிமிட பிளாஸ்டிக் பயன்பாடு தானே அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினைச்சு பயன்படுத்துறதுனால இது மண்ணுக்கும் மனுஷனுக்கும் எவ்வளவு பெரிய தீங்கு விளைவிக்குது அப்படிங்கறத நம்ம யாருக்கும் புரியறதே இல்லை. ஒவ்வொருத்தரும் இதை தனி மனித கடமையா நினைச்சு பிளாஸ்டிக்க அறவே தவிர்த்தோம்னா நம்ம அடுத்த தலைமுறையையும் பிளாஸ்டிக் பயன்பாட்டில இருந்து தடுக்கலாம்.
0: இயற்கை நமக்கு கிடைத்த விலை மதிப்பற்ற பரிசு, அந்த இயற்கையை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். இன்று சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பது நெகிழி பயன்பாடு.

0: நினைச்சு பயன்படுத்துறதுனால இது மண்ணுக்கும் மனுஷனுக்கும் எவ்வளவு பெரிய தீங்க விளைவிக்குது அப்படிங்கறத நம்ம யாருக்கும் புரியறதே இல்லை. ஒவ்வொருத்தரும் இதை தனிமனித கடமையா நினைச்சு பிளாஸ்டிக்கை அறவே தவிர்த்தோம்னா நம்ம அடுத்த தலைமுறையையும் பிளாஸ்டிக் பயன்பாட்டில இருந்து தடுக்கலாம்.
1: இயற்கை நமக்கு கிடைத்த விலை மதிப்பற்ற பரிசு. அந்த இயற்கையை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். இன்று சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பது நெகிழி பயன்பாடு. நெகிழி பயன்படுத்த எளிதாக இருந்தாலும் அது மண்ணில் எளிதில் மக்காது. ஒரு நெகிழிப்பை அழிய நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆகலாம். இதனால் மண்வளம் பாதிக்கப்படுகிறது, நீர்நிலைகள் மாசுபடுகின்றன, கால்நடைகள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் நெகிழியை உணவாக நினைத்துக் கொண்டு உயிரிழக்கின்றன. இறுதியில் அந்த மாசுபாடு மனிதர்களின் உடல் நலத்தையும் பாதிக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் சிறிய மாற்றங்களை இன்று முதலே தொடங்க வேண்டும். கடைக்கு செல்லும் போது துணிப்பையை எடுத்து செல்வோம். ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழி பொருட்களை தவிர்ப்போம். துணி, கண்ணாடி, எஃகு போன்ற மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பயன்படுத்துவோம். தேவையற்ற நெகிழி பொருட்களை வாங்குவதை தவிர்ப்போம். நம் வீடு, பள்ளி, அலுவலகம் மற்றும் சுற்றுப்புறத்தை நெகிழி இல்லாத பகுதியாக மாற்ற உறுதியேற்போம். நம் குழந்தைகளுக்கும் நண்பர்களுக்கும் நெகிழியின் தீமைகளை எடுத்துரைப்போம். இன்று நாம் செய்யும் சிறிய முயற்சியே நாளைய தலைமுறைக்கு சுத்தமான பூமியை பரிசளிக்கும். வாருங்கள், சூழலை காப்போம், நெகிழியை தவிர்ப்போம், பசுமையான பூமியை உருவாக்குவோம்.
2: சூழல் காப்போம், நெகிழியை தவிர்ப்போம், வளமான பூமியை அடுத்த தலைமுறைக்கு பரிசாக அளிப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் சூழல் காப்போம்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, தருமபுரி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறையின் மூலம் செயல்படும் அரசு விடுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர் மாணவியர்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. இதற்கான தகுதிகள்: பெற்றோர் ஆண்டு வருமானம் ₹2,00,000 மிகாமல் இருக்க வேண்டும். பள்ளி கல்லூரிகள் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும். மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படும் வசதிகள்: தங்கும் வசதி, தினமும் 3 வேளை உணவு, 4ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 4 இணை சீருடைகள், 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீட் JEE தேர்வுக்கான வினாவங்கி மற்றும் வழிகாட்டி நூல்கள். விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க கடைசி நாள் பள்ளி விடுதி மாணவர்களுக்கு வருகின்ற 18ஆம் தேதி, கல்லூரி விடுதிகள் மாணவ மாணவிகளுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை. விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலகத்தில் இலவசமாக பெற்று பயன்பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசால் நிலத்தடி நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தி பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பழைய பம்புகளை மாற்றி 4 நட்சத்திர தரம் கொண்ட புதிய மின் மோட்டார் பம்பு செட் வழங்கப்படுகிறது. இதற்கான மானிய விவரம் 15,000 அல்லது மொத்த விலையில் 50% மானியமாக வழங்கப்பட உள்ளது. இதற்கு பயன்பெற பழைய பம்பு செட் மாற்றுபவர்கள், புதிய கிணற்றிற்கு பம்பு செட் அமைப்பவர்கள், மின் இணைப்பு பெற்ற விவசாயிகள், நுண்ணீர் பாசன வசதியுள்ள அல்லது அமைக்க விரும்பும் விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதற்கு தேவைப்படும் முக்கிய ஆவணங்கள்: விவசாய அடையாள அட்டையன், சிட்டா, அடங்கல், ஆதார் அட்டை, நில வரைபடம், மின் இணைப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தக நகல், சாதி சான்றிதழ். SC ST பிரிவினருக்கு மேற்கொண்ட ஆவணங்கள் மூலம் விவசாயிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்: தருமபுரி மாவட்ட விவசாயிகள் 97-86-21-07-17 என்ற கைபேசி எண்ணிலும், அரூர் வட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் 75-98-31-39-50 என்ற கைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என அறிவுறுத்தப்படுகிறது. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 3,45,500 கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இம்மாதம் நடைபெற உள்ளது. நடைபெறும் நாட்கள் இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நடைபெறும் இடங்கள் உங்கள் கிராமங்களில் உள்ள சிறப்பு முகாம்கள் மற்றும் அருகில் உள்ள கால்நடை மருந்தகம், கால்நடை மருத்துவமனைகள் ஆகிய இடங்களில் நடைபெறுகிறது. இந்த முகாம்கள் முற்றிலும் கட்டணமில்லா சேவையாகும். கால்நடை வளர்ப்போர் அனைவரும் இந்த வாய்ப்பை

0: பயன்படுத்தி தங்கள் கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு கட்டணமில்லா உதவி எண் 1077 என்ற எண்ணிலும், 94 45 00 11 13 என்ற எண்ணிலோ, அல்லது 94 43 27 20 60 என்ற எண்ணிலோ, அல்லது 94 43 40 93 46 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு விவரங்களை பெறலாம் என தெரிவிக்கப்படுகிறது.
1: சந்த தமிழோசை தர்மபுரி 102.5 ஏற்காடு 103.7 தொடர்ந்து கேட்கலாம் மெல்லிசை.

0: நாபகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 1:10. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது
1: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனம்ஸ் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனம்ஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்துக்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
5: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
4: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
6: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. ஒருவேளை மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் நீ மாற வேண்டி வரும். கவிஞர் கண்ணதாசன் வரிகளோடு நாம் இணையவிருக்கும் நிகழ்ச்சி நேயர் விருப்பம். கடித வழியில் உங்களது விருப்பமான பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. ஏ மோட்டூர் ஷாஜகான் பாவ மன்னிப்பு என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே,

0: பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

கம்பளையில் கவிப்பாடும் நேரம். நண்பகல் 1:19. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் குமாரபாளையம் வழங்கும் நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. ஆட்டுக்கானோர் சின்ன பாப்பா சந்திப்பு என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: 100% கடலெண்ணெய்.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: Students, listen carefully.
5: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavamulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na best ah sollikite polam.
6: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
7: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனம்ஸ் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனம்ஸ்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோ

0: திருப்பி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: ஏ பூஞ்சோல, அடியே பூஞ்சோல, இந்தா என் போன்ல ஒரு மசாஜ் வந்திருக்கு பாரு, என்னன்னு பார்த்து சொல்லு பிள்ள.
1: பாஞ்சால, அது மசாஜ் இல்லடி, மெசேஜ். நல்லா சொன்னப்போ
0: படிச்சுட்டேன்னு ரொம்ப அழட்டிக்காத. சரி சரி, அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னு பார்த்து சொல்லு.
1: அடியாத்தி, உன் அக்கவுண்ட்டுக்கு 10 லட்சம் பணம் போட போறாங்களாமே.
0: என்னது 10 லட்சமா? எங்க வரணும், எப்ப வரணும், சீக்கிரம் கேட்டு சொல்லு பிள்ள.
1: அடியே பாஞ்சால, நீ பாட்டுக்கு விவரம் புரியாம அப்படி இப்படி போயிட போற, அது ஒரு தப்பான மெசேஜ். இப்படிதான் பல பேருக்கு அனுப்பி பல பேரு ஆண்டி ஆயி போய் உக்காந்துருக்காங்க.
0: அம்மாடி, இப்படி இல்லாமா ஏமாத்துறாங்க?
1: அட, ஆமா பாஞ்சால, இந்த ஓடிபி, பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது. நம்ம தான் உசாரா இருக்கணும். புரிஞ்சதா?
0: நல்லாவே புரிஞ்சது. இனிமே நான் போய் ஏமாறுவனா? விழிப்புடன் இருப்போம்.
1: பொதுநலன் கருதி
0: தர்ம புரிப்பான்பலை 102.5.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:30. இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தர்மபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா புரதம். அதாவது நமக்கு மாவு சத்து தனி, புரதச்சத்து தனி, கொழுப்பு சத்து தனி, இது மூணுமே வந்து ஒரு ஒரு சாப்பாட்டிலிருந்து நமக்கு வரணும். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். இதில் வந்து மெயினானது வந்து பார்த்திங்கன்னா அந்த புரதம். புரதம் வந்து எதுக்கு தேவை அப்படின்னாக்க, நம்ம உடம்புல இருக்கிற சதைகள்லாம் வலுப்பெறணும். அதில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து தசை நார்கள்லாம் வந்து ஏதாவது அடிபட்டு செஞ்சு பண்ணிச்சுன்னா ரிப்பேர் ஆகணும். இது எல்லாமே வேணும் அப்படின்னாக்கா வந்து நமக்கு வந்து புரதங்கள் தேவை. புரதம் நல்லா எடுத்துக்கிட்டிங்க செஞ்சிங்கன்னா அந்த தோலை பார்த்தீங்கன்னா அப்படியே பளபளப்பலாம் இருக்கும், செய்யும் பண்ணும். ரெண்டாவது, பசி நிறைய எடுக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட சார் பசிக்குது, ஒரு மணி நேரத்துலேயே திரும்ப சாப்பிட்றேன், திரும்ப ஒரு மணி நேரத்துலேயே பசிக்குது, எனக்கு வந்து ரொம்ப டயர்டாகுது, இவ்வளோ சாப்பிட்டாலுமே வந்து உனக்கு ஒரு திருப்தி இல்லை, எனக்கு வந்து டயர்டாகுது, அது இதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அவங்க எல்லாமே பார்த்தீங்க செஞ்சிங்கனாக்கா புரதம் வந்து அவங்களுக்கு வந்து உடம்புல வேணுங்கிற அளவு இருக்காது. புரதம் கரெக்டான அளவு இருந்து செஞ்சு பண்ணிச்சுன்னா பசி அவ்வளோவா எடுக்காது. இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நிறைய இந்த மாதிரி வந்து பசி இல்லை, பசிக்குதுன்னு சொல்கிறவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க உடலில் வந்து அவங்களுக்கு தேவையான அளவு புரதம் கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து தேவையான அளவு புரதம்ன்றதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னாக்கா, 1 கிலோகிராமுக்கு 1 கிராம் ப்ரோட்டீன், இதுதான் வந்து கணக்கு. இப்போ நீங்கள் வந்து 60 கிலோ இருக்கிறீங்க ஒரு பேச்சுக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து டெய்லி தேவைகள் வந்து 60 கிராம் வந்து புரதம் வந்து தேவை. நார்மலாக இருக்கிற பர்சன், ஒரு வேலை செய்கிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து 1 நாளைக்கு 1 கிராம் அப்படின்றது நமக்கு கணக்கு. இப்போ வந்து கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு 1.5 கிராம் கணக்கு. கர்ப்பிணி பெண்கள் வந்து 60, அவங்களுக்கு கொஞ்சம் புரதம் வந்து அதிகம் தேவைப்படும். ஒரு 60 கிலோ இருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு 90 கிராம் வந்து புரதம் வந்து தேவைப்படும். இதே வந்து ஒரு ஜிம்முக்கு போகிறாங்க, பயங்கரமாக அவங்க வந்து அந்த மசில் எல்லாம் பயங்கரமாக பில்டப் பண்ணணும், இல்லை வந்து ஏதாவது ரன்னிங்கு இந்த மாதிரி ஸ்விம்மிங்கு இந்த மாதிரி ஹெவியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க செய்கிறாங்க, இல்லை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அடிபட்டிருக்கு, ஒரு சர்ஜரி நடந்திருக்கு, ஒரு எலும்பு சர்ஜரியோ இல்லை அவங்களுக்கு ஒரு வயிற்றுலையோ ஒரு சர்ஜரி நடந்திருக்கு, செஞ்சுருக்கு, ஒரு மேஜரான சர்ஜரி நடந்திருக்கு அவங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து 2 கிராம் வந்து புரதம் வந்து தேவை. அப்போ ஒரு 60 கிலோ இருக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாருக்கும், ஜிம்முக்கு போகிறவங்க, கொஞ்சம் வந்து அடிபட்டவங்க, ஒரு மேஜரான சர்ஜரி பண்ணவங்க, இல்லை ஹெவியாக வந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா 120 கிராம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தேவைப்படும். ஒரு 60 கிலோ அப்படி இருக்கிறாங்க செய்கிறாங்கனாக்கா இதுதான் வந்து புரதத்தோட அளவு. இப்போ இந்த புரதமெல்லாம் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா, வெறும் புரதம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், சிக்கனு மட்டனு ஃபிஷ்ஷு அப்புறம் வந்து முட்டை, இது மட்டும்தான் வந்து நமக்கு வந்து பயங்கரமான ப்ரோட்டீன், இல்லைனா வந்து இந்த வே ப்ரோட்டீன்

0: இந்த பவுடர் மாதிரி எல்லாம் கடையில் கிடைக்கிறது செய்து இல்லைங்களா, அதில் மட்டும்தான் புரதம் இருக்குது அப்படின்னு வந்து நாம் வந்து நினச்சிட்ருக்கோம், செய்கிறோம் பண்ணுறோம். நம்ம இந்திய உணவுகளில், நம்ம தமிழ்நாட்டில் நம்ம முன்னோர்கள் வகுத்த உணவில் நமக்கு வந்து நார்மலாக சாப்பிட்ற சாப்பாட்டிலேயே வந்து பார்த்திங்கனாக்கா, அதாவது வந்து ஒரு பால் ஐட்டம், ஒரு பாலோ மோரோ இந்த மாதிரி வந்து ஒரு 200 மில்லி எடுக்கிறவங்களோ, இல்லை வந்து ஒரு சாதாரணமாக இட்லி தோசை நல்ல பருப்பு குழம்பு வச்சு செய்கிறவங்க, நைட்டுக்கு ஒரு சப்பாத்தி கீது எடுக்கிறவங்க, இல்லை களி கீது எடுக்கிறவங்க, கூட வந்து ஒரு பருப்பு குழம்போ கீரையோ இந்த மாதிரி ஒரு காய்கறிகளோ இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு முழுமையான ஒரு சாப்பாடு 3 வேளை நம்ம சாப்பிட்றோம் செய்கிறோம்னாவே, இந்த சாதாரண சாப்பாட்டிலிருந்தே நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 40-50 கிராம் வந்து புரதம் வந்து நமக்கு வேணுங்கிற அளவு கிடைச்சிரும். நாம் எதுவும் பயப்பட வேண்டாம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
3: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 1:35. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் குமாரபாளையம் வழங்கும் நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. அனுமந்தபுரம் அன்பரசு ராஜா என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேயர்களே, உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

பெண்கள் வரவோ தரவோ ஒரு பத்து காதல் இருபத்தமாக சம்ப

ಹರಿದ

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1

பண்பலையில் கவி பாடும் நேரம் நண்பகல் 1:41. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் குமாரபாளையம் வழங்கும் நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க சேலம் ஐயம்புதூர், குறிஞ்சிமலர் வீரராஜ், சுசிலா ஆகியோர். காதலர் தினம் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ நேர்களே உங்களுக்கான அந்த பாடல்.

0: காரப்பாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனம்ஸ் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் குமாரப்பாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனம்ஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
1: இதுவரை நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பொது சலுகை திட்டம் 2026 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் மக்கள் விரும்பும் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய மூன்று நாடுகள் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி வந்தடைந்தார். தமது மூன்று நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். இரண்டாம் கட்டமாக இந்தியா ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்று முன்னணி தொழில்துறை தலைவர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். இறுதிக்கட்டமாக நியூசிலாந்தில் அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட பிரதமர், இரு நாடுகளுக்கிடையேயான உறவு நீடித்த நட்பு மற்றும் வளமான எதிர்காலத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், மக்கள் தங்களது வீடுகளில் சூரிய மின்சக்தி அமைப்புகளை நிறுவ வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் பருவநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் 1.5 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடும் மாபெரும் இயக்கத்தையும் திரு அமித்ஷா தொடங்கி வைத்தார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு விலக்களிக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதி முறையை செயல்படுத்தும் நிறுவனங்கள் தங்களது நிலையை முறைப்படுத்திக் கொள்ளும் வகையில் பொது மன்னிப்பு திட்டம் 2026 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டம் அடுத்த 6 மாத காலத்திற்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 1961 வருமான வரி சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதி அறக்கட்டளையை நிர்வகித்து வரும் நிறுவனங்களுக்கு இத்திட்டம் பொருந்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தகுதியுடைய நிறுவனங்கள் இணையதளம் வாயிலாக அந்தந்த மண்டல அலுவலகத்திற்கு இது தொடர்பான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் 2026 விதிகளை மீறியதாக நுகர்வோரிடமிருந்து பெறப்பட்ட புகார்களை அடுத்து ஸ்வகி இன்ஸ்ட்

0: மார்ட் நிறுவனத்திற்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஆணையம் 9 பிரிவுகளில் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆணையம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட உணவு வணிக நிறுவனம் விரிவான விளக்கம் அளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீறினால் தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. பிரதமரின் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற செயல்முறை கட்டணமாக 350 ரூபாய் செலுத்தக்கோரும் போலி ஒப்புதல் கடிதம் குறித்து பரவி வரும் செய்திகளை மத்திய பத்திரிகை தகவல் அலுவலக உண்மை சரிபார்ப்பு பிரிவு நிராகரித்துள்ளது. முத்ரா நிறுவனம் சிறு தொழில் முனைவோர் அல்லது தனிநபர்களுக்கு நேரடியாக கடன் வழங்குவதில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. இத்தகைய செய்திகளின் அடிப்படையில் பொதுமக்கள் பணம் அனுப்புவதையோ அல்லது தனிப்பட்ட மற்றும் வங்கி விவரங்களை பகிர்ந்து கொள்வதையோ தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏமன் நாட்டிற்கு செல்லும் இந்தியர்களுக்கு கடந்த 2017 விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தற்போது தளர்த்தியுள்ளது. இருப்பினும் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அங்கு வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறும் அவசர தேவைக்கு ரியாதில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்தார் நாட்டு முன்னாள் இளவரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானி மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் தொலைநோக்கு பார்வையுடன் அந்நாட்டின் வளர்ச்சிக்கு விதித்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறுகிறது. அவரது உடல் மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட 20 மொழிகளில் 48,000 மேற்பட்ட பாடல்களை பாடி தலைமுறைகளை தாண்டி ரசிகர்களை தன்வசம் ஈர்த்தவர். 33 மாநில விருதுகள், 4 தேசிய விருதுகளை பெற்று இசை உலகில் தனக்கென தடம் பதித்த பெருமைக்குரிய ஜானகி பல குரல்களில் பாடும் திறமை பெற்றவர்.

0: அன்னாரின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மக்கள் விரும்பும் அனைத்து திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் பல்வேறு துறைகள் சார்பில் 567 பயனாளிகளுக்கு 2,69,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 12 பட்டாசு ஆலைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலைகளில் ஏற்படும் தொடர் வெடி விபத்துகளை தடுக்க பட்டாசு ஆலைகளில் விதிமீறல்கள் உள்ளதா என ஆய்வு செய்ய தொழிலக பாதுகாப்பு சுகாதார இயக்ககத்தின் சார்பில் 6 குழுக்கள் மாவட்டம் முழுவதும் உள்ள பட்டாசு ஆலைகளில் தொடர்ச்சியாக ஆய்வு செய்து வருகிறது. விதிமீறல்கள் கண்டறியப்பட்ட 12 பட்டாசு ஆலைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்தும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
0: தமிழ்நாடு நாள் விழா வரும் 18 தேதி கொண்டாடப்படவுள்ளது. இந்நாளையொட்டி திருச்சி, பெரம்பலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 6 முதல் 12 வகுப்பு மாணாக்கருக்கான கட்டுரை பேச்சுப் போட்டிகள் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளதாக அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் காமராசரின் 124வது பிறந்த நாள் வரும் புதன்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி இலவச கண் சிகிச்சை முகாம் இன்று நடைபெற்றது. தொடர்ந்து பள்ளி மாணாக்கருக்கு இலவச நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மகளிர்

0: மற்றும் திருநங்கைகளுக்கான தொழில் முனைவோர் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் வரும் 31ஆம் தேதிக்குள் பயிர் காப்பீடு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு காளியூர் பெரிய ஏரியில் மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அடுத்த காளியூர் கிராமத்தில் உள்ள பெரிய ஏரியில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது. இத்திருவிழாவில் காளியூர், புளிவரம்பாக்கம், பெரிய கோயில் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு மீன்களை பிடித்தனர். இதில் 10 கிலோவிற்கும் மேற்பட்ட பெரிய மீன்களும் சிறிய வகை மீன்களும் கிராம மக்கள் மகிழ்ச்சியோடு பிடித்துச் சென்றனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
0: நெல்லை நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் திருக்கோவில் நடைபெற்ற வளைகாப்பு திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழகத்தில் வில்லையப்பர் திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 4ஆம் நாளான இன்று காந்திமதி அம்பாளுக்கு வளைகாப்பு உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. ஊஞ்சல் மண்டபத்தில் காந்திமதி அம்பாள் வெண்பட்டு அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து மேளதாளம் முழங்க சீர்வரிசைகளுடன் சுவாமி நெல்லையப்பரிடம் ஆசி பெறும் முயற்சி நடைபெற்றது. பின்னர் ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருளி வளையல் பூட்டி வளைகாப்பு

0: திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழகத்தில் பிள்ளையப்பர் திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 4ஆம் நாளான இன்று காந்திமதி அம்பாளுக்கு வளைகாப்பு உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. ஊஞ்சல் மண்டபத்தில் காந்திமதி அம்பாள் வெண்பட்டு அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து மேளதாளம் முழங்க சீர்வரிசைகளுடன் சுவாமி நெல்லையப்பரிடம் ஆசி பெறும் நடைபெற்றது. பின்னர் ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருளி வளையல் பூட்டி வளைகாப்பு உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான மினி மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் வரும் 15ஆம் தேதி தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினையும், 16ஆம் தேதி நடைபெறும் மற்றொரு அரையிறுதியில் அர்ஜென்டினா இங்கிலாந்தையும் எதிர்கொள்கின்றன. விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரவ் இத்தாலியின் ஜானிக் சின்னரை இன்றிரவு எதிர்கொள்கிறார். இன்று மாலை நடைபெறும் மகளிர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் சீன பிரான்ஸ் இணை கனடா பிரேசில் இணையுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பொது சலுகை திட்டம் 2026 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் மக்கள் விரும்பும் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: ஆகாஷவாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:55. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் இன்றைய வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவுகள் நீலகிரி, குன்னூர் AWS பகுதியில் 61 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி விண்ட்வொர்த் எஸ்டேட், திருவள்ளூர், அம்பத்தூர், தஞ்சாவூர், எச்என் விடுதி ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் அளவும், திருவள்ளூர், கொரட்டூர், கோயம்புத்தூர், சின்னக்கல்லாறு, கோயம்புத்தூர் சோலையார், திருவள்ளூர், பள்ளிப்பட்டு, திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் அளவும், காஞ்சிபுரம் ACS மருத்துவக் கல்லூரி, கோயம்புத்தூர் சின்கோனா, திருவள்ளூர் வில்லிவாக்கம், கோயம்புத்தூர் உபாசி, திருவள்ளூர் பூந்தமல்லி, கோயம்புத்தூர் வால்பாறை, திருவள்ளூர் ஆவடி, செங்கல்பட்டு சத்யபாமா பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் வால்பாறை, வால்பாறை தாலுகா அலுவலகம் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் அளவும், சென்னை சோழிங்கநல்லூர், திருவள்ளூர் திருவாலங்காடு, திருவள்ளூர் செம்பரம்பாக்கம், சென்னை பூந்தமல்லி, சென்னை நுங்கம்பாக்கம், நீலகிரி தாலுகா அலுவலகம், பந்தலூர், ராணிப்பேட்டை பணப்பாக்கம், காஞ்சிபுரம், சென்னை MGR நகர் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் அளவும், சென்னை DGP அலுவலகம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தாம்பரம், திருவள்ளூர் ஜெயா பொறியியல் கல்லூரி, புதுக்கோட்டை திருமயம், காஞ்சிபுரம் ஸ்ரீபெரம்பலூர், செங்கல்பட்டு, சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், புதுக்கோட்டை மலையூர் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 41.4 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளியான கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.8 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 12.6 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுகிறது. சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை தெலுங்கானாவிலிருந்து கர்நாடக கடலோர பகுதிக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடல் வரை நிலவுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை மாறும்.

0: முதல் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. மத்திய மேற்கு, வடமேற்கு மற்றும் வடகிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேரலை நிறைவு பெற்றது வானிலை அறிக்கை.
1: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
2: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும் என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும் நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
1: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
3: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.

0: பிற்பகல் வணக்கம் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. 2 மணி.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனை கரரிகள், தர்மபுரி.
0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்
4: ஆகாஷ்வாணி. இலக்கியம் பேசுவோம்.
5: வணக்கம் நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் பங்கேற்று நம்முடன் தன் படைப்புகள் பற்றி பேச இருக்கிறார் எழுத்தாளர் லட்சுமி சிவகுமார் அவர்கள். வளமான வண்டல் மண் கொண்ட தஞ்சாவூரில் வசித்து வரும் இவர் வளமான கதைகளுக்கும் நாவலுக்கும் சொந்தக்காரர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் 10 ஆண்டுகள் நடத்துனராக பணியாற்றியுள்ளார். இப்படிக்கு கண்ணம்மா, நியமம், போர்ச்சுகீசியனின் விரல்கள், SMG 615F என்கிற செயற்கை உளவாளிக்கு தெரிந்த 7 காரணங்கள் ஆகிய 4 நாவல் நூல்கள், லங்கூர் சிறுகதை தொகுப்பு 1, வெளிவராமலும் போகக்கூடிய குவர்ட்டி கீபோர்டிலிருந்து கவிதை தொகுப்பு 1 என இதுவரை 6 நூல்களை எழுதியுள்ளார். முடிவிலி பதிப்பகம் 1 நடத்தி வருகிறார். உலக சினிமா ஆர்வலர், அட்டைப்பட வடிவமைப்பாளர் என பன்முக திறமை உள்ளவர். நேயர்களாகிய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.
6: ஐயா, எப்படி நீங்க வாசிப்பு உலகத்துக்குள்ள வந்தீங்க அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
7: கண்டிப்பா, ஹானஸ்டா சொல்லணும்னா அது ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். 2003 ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல எனக்கு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி. அந்த சிவியர் இன்ஜுரிக்கு அப்புறம் ஆஃப்டர் சர்ஜரி நான் வீட்டுக்குள்ளே முடங்குற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. அங்கேருந்து தொடங்கினதான் என்னோட வாசிப்பும் எழுத்தும்.
6: ஐயா, இந்த நீங்க வாசிப்பு எழுத்து ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் தொடங்குனீங்க அப்படின்னு சொல்றீங்க. எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சிறுவர் மலர், வாரமலர்ல வரக்கூடிய கதைகளை படிக்கிறது இல்லைன்னா துணுக்குகளை படிக்கிறது தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த தொடக்க கால

0: வாசிப்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களேன்.
1: ஆரம்ப காலங்களில் அது மாதிரி வசிக்கிறது தான் உண்டு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த வேலையை அது சார்ந்து ஓட ஆரம்பிச்சதுனால அந்த வாசிப்பு தடைபட்டுச்சு. இந்த காலகட்டங்களில் தான் வாசிப்பு கொஞ்சம் தீவிரமானுச்சு. 2003 அப்புறம் தான் தீவிரமானுச்சு.
0: உங்களது கதைகள்லாம் வந்து எப்படி உருவாகுது, அப்புறம் இந்த கதையை எழுதலாம் அப்படின்னு நீங்கள் எந்த நேரத்தில் முடிவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லலாமா?
1: பெரும்பாலும் என்னோட கதைகளை வந்து என்னோட கனவுலேருந்து உருவாகிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா என்னோட கனவு தடைபட்டு நான் விழிக்கிறப்பெல்லாம் அப்போதைக்கு நான் கண்ட கனவை வந்து நான் வந்து குறிப்புகளாக எடுத்துக்கிறது பழக்கமாக வச்சிருந்து அதுலேருந்து தான் நான் எழுதுறேன். சில காட்சிகள் சில சித்திரங்கள் மூலமாக கூட என்னோட கதைகள் உருவாகுது. ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா அந்த நடத்துனர் ஓரம் கட்டப்படுறதோட அவரோட கனவுல அவர் வந்து ஒரு தேர்வு அறையில் தேர்வு எழுதிட்டு இருப்பாரு. மற்ற பசங்கள்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. இவர் எழுத முயற்சி பண்ணுவார், இவரால் எழுதவே முடியாது. பேர்க்கும் பேனா கையிலேருந்து கீழே விழுவோம். இப்படி ஏதோ ஒரு அமானுஷ சக்தி தன்னை வந்து எழுத விடாமல் தடை பண்ணுறதா அவர் நினைப்பாரு. இந்த நேரத்தில் வந்து அந்த தேர்வாளர் வந்து நேரம் முடிஞ்சிருச்சுன்னு பேப்பரை அவர்கிட்ட கேட்கிறப்ப அவர்கிட்ட இந்த பையன் வந்து கெஞ்சுவார், ஒரு 5 நிமிஷத்தில் நான் எழுதிட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு சம்மதிக்க முடியாதுன்ட்டு அவர் பேப்பரை வாங்கினதுக்கப்புறம் திருக்கிட்டு அவர் முழிச்சிடுவார். இந்த முழிச்சிடுறாருல அவர் தான் நான், இதை நான் வந்து கதையாக எழுதி பார்க்கணும்னு முடிவு பண்ணி அதுதான் ஃப்ராய்டுடன் விவாதம்னு ஒரு கதையாக நான் எழுதினேன்.
0: அந்த ஃப்ராய்டுடன் ஒரு விவாதம், அது மட்டும் இல்லாம உங்களுடைய அந்த லங்கூர் சிறுகதை தொகுப்புல வரக்கூடிய அந்த தலைப்புகள்லாம் இருக்கு இல்லைங்க, அதாவது நீர்ம நிலையில் இருப்பவன், பாவ குறியீடு, முகாம் ஓவியங்கள், முக்கியமா பிடிப்புங்கிற அந்த சிறுகதை இருக்குல்ல இல்லையாப்பா, இந்த மாதிரி தலைப்புகள்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது முக்கியமா நீர்ம நிலையில் இருப்பவன் எப்படிங்க இப்படி ஒவ்வொரு கதைக்கு தலைப்புகள் வித்தியாசமா இருக்கு, அது சொல்லுங்களேன்.
1: என்னை பொறுத்தளவுக்கு ஒரு கதை எழுதுறது காட்டியும் அந்த கதைக்கான தலைப்பு வைக்கிறது தான் பெரிய சவாலாக இருந்திருக்கு எனக்கு. சில நேரங்களில் வந்து அந்த கதையோட போக்கே அதை உள்வாங்கிக்கிட்டு இருந்திருக்கு, அது கேட்டு வாங்கிக்கும் சமயங்களில். தலைப்புக்காகவும் நான் யோசிக்கிறது உண்டு. சில கதைகளை வந்து தலைப்புக்காகவும் எழுதியிருக்கேன். அந்த மாதிரி எழுதப்பட்டதான் அவன் என்று இருப்பது நான்.
0: அப்படிங்களா? அதாவது நீங்க இந்த அவன் என்று இருப்பது நான் அப்படின்னு அந்த கதை சொல்றீங்களா? எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நீங்க ஒரு நடத்துனர், அப்புறம் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமால நீங்க வீட்லயே தான் இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வெவ்வேறு வாழ்க்கை அனுபவங்கள் கிடைச்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எனக்கு ஏற்படுது. ஆனா உங்களுக்கு உரிய வாழ்க்கை அனுபவம் உங்களுக்கு தான் தெரியும். எப்படிதான் இவருக்கு வந்து இப்படியான வெவ்வேறு கதைக்கலன்கள் கிடைக்குது, முக்கியமா அந்த லங்கூர், அது வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல நடக்குது. நீங்க சொல்லக்கூடிய அவன் என்று இருப்பது நான் தான்ங்கிறது தஞ்சாவூர்ல உங்க வீட்டுக்கு பின்னாலதான் நடந்திருக்குமோ அப்படின்னு எல்லாம் நினைக்க தோணுது. எப்படி வித்தியாசமான கதைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: கனவுலேருந்து நான் அந்த கரு எடுக்கிறது தான், அப்படிதான் நான் என்னோட கதையை கட்டமைச்சு கொண்டு போறேன். அதுக்கு நான் ரொம்ப மெனக்கெடுவேன். ஒரு குறிப்பு கிடைச்சிருச்சுன்னு அவசர அவசரமா ஒரு கதையை நான் எடுத்துறது இல்லை, அதுக்காக ரொம்ப மெனக்கெடுவேன். ஒரு 20 பக்கத்துல ஒரு சிறுகதை எழுதணும்னா அதுக்கு வந்து எனக்கு வந்து 1 மாசமாவது ஆகும். அந்த மெனக்கெடல் தான் நீங்க சொல்ற அந்த இதை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் நான்.
0: மகிழ்ச்சியை கொடுக்குது, ஏன்னா அந்த கதையை பிடிக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச புத்தக எழுத்தாளர் பத்தி எங்களோட பகிர்ந்து கொள்ளலாமா?
1: அப்படி ஒரு பட்டியலுக்கு வந்து நான் எப்போதுமே தயாரா இல்ல. இருந்தாலும் எனக்கு பிடிச்ச என்னை எழுத தூண்ட ஒரு எழுத்தாளரை நான் சொல்லணும்னா ஹாருகி முரகாமின்னு ஜப்பானிய எழுத்தாளர். அவர் நான் எப்ப வந்து எழுத முடியாம தடைபட்டு நிக்கிறேனோ அவரோட எழுத்தை படிக்க ஆரம்பிச்சேன்னா எனக்கு எழுதக்கூடிய சிந்தனையை தூண்டுது அந்த எழுத்து. பெரும்பாலும் அவரோட கதைகள் வந்து நேர்வழியில சொல்லப்படுறது இல்லை. அப்படி இருந்தாலும் அந்த எழுத்துக்கான வசீகரம் வந்து என்னை எழுத தூண்டுறதா நான் பாக்குறேன். அதனால அந்த எழுத்தாளர் நான் சொல்லலாம்.
0: இன்றைய இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வாசிக்கிறது இல்ல, செல்போன்லயே நிறைய விரயம் பண்றாங்க அப்படின்னு நம்மளை போன்ற பெரியவர்களுடைய குற்றச்சாட்டாவே இருந்துட்டு வருது. அவங்க வந்து வாசிப்பு உலகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி சில புத்தகங்களை பரிந்துரை செய்ய இயலுமா?
1: இன்றைய வாழ்க்கை முறை வந்து நம்மளோட வேல்யூ சிஸ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சிட்டு இருக்கதா நான் நினைக்கிறேன். இது வந்து குடும்ப வன்முறைக்கான பாதையை திறந்து விடக்கூடிய போக்கு இருக்கதா இதில் நான் பார்க்குறேன். இதுக்கு நாம் எல்லாருமே காரணமாக இருந்திருக்கோம். அதனால இந்த மாற்றத்துக்கு பொறுப்பெடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கும் இருக்கு. இன்றைய இளைஞர்களுக்கு வந்து கல்வியை கடந்த இலக்கிய வாசிப்பு வந்து அவசியமாக தேவைப்படுது நான் நினைக்கிறேன். பொதுவாக இளைஞர்கள் எல்லாருமே வாசிக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் வைக்க விரும்பல. ஆனால் விதிவிலக்குகளை கடந்த பெரும்பான்மையை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அந்த வகையில் கல்வியை கடந்த இலக்கிய வாசிப்பை நோக்கி இளைஞர்களை நம்ம திருப்பணுங்கிறது என்னோட கருத்து. அந்த ஆர்வத்தை தூண்டுறதுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு புத்தகத்தை பரிந்துரைக்கணுங்கிற கட்டாயம் இல்ல, அந்த வாசிப்பு முறைய வந்து வாழ்க்கை முறையா மாற்றி தரணும் அவங்களுக்கு அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன்.
0: இந்த நியமம் நாவல்ல பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் தான் கதாநாயகனா இருக்காரு. இந்த கதாநாயகனுடைய பேரை நீங்க கடைசி வரையும் சொல்லவே இல்லை.

0: நானும் எங்கேயாவது சொல்லியிருப்பீங்களா அப்படின்னு பார்க்குறேன். எங்கேயுமே சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் அந்த நாயகனால் அந்த நாயகியும் அவனோட காதலியும் வந்து நோய்வாய்ப்படுற மாதிரி சொல்கிறீங்க. அந்த நோயும் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்படி கடைசி வரையும் ட்விஸ்டோட நீங்களா படிச்சு புரிஞ்சுக்கங்கப்பா, இதெல்லாம் நான் ஏப்பா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கதையை நகர்த்திக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்புறம் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு சில சமூக குற்றங்களையும் அது ரொம்ப ஆழமாகவும் பேசுது. இந்த நாவலை பத்தி சொல்ல முடியுமா, எப்படி உருவானுச்சு, இதா உங்களுடைய எழுத்து ஸ்டைலா?
1: நாவல்ல குமாருங்கிற பாத்திரம் ஒண்ணு வரும். அந்த பாத்திரம் வந்து அடிக்கடி என்ன சொல்லணும்னா, வேற எப்படி பிழைக்கிறதா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கும். உண்மையில இந்த வார்த்தைக்கு பின்னால்தான் இந்த சமூகத்தோட அத்தனை குற்றங்களும் நிகழ்றதா நான் பாக்குறேன். இந்த நாவல் உருவாகிறதுக்கு அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். மேலும் என்னோட எழுத்து ஸ்டைல் கொடுத்து கேட்டீங்க, இது என்னோட எழுத்து ஸ்டைலுங்கிற உரிமை கொண்டாட முடியாது. ஆனா இது ஒரு புது மாதிரியான கதை சொல்லல் முறைன்னு மொழிபெயர்ப்பாளர் சா தேவதாஸ் குறிப்பிட்டாரு. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு.
0: நியமம் நாவல்ல கதாநாயகன் வந்து தான் கதை சொல்ற மாதிரி இருக்கு. நியம நாவல் வரக்கூடிய கதாநாயகனுக்கும் இது கனவுலதான் இந்த நாவல் நடக்கிற மாதிரி நீங்க கொண்டு போறீங்க. ஆனா ஒரு சிறைச்சாலைக்குள்ள நடக்கிறதெல்லாம் எப்படி மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா அவன் இங்கதான் இயங்குறான், அவன் தான் போய் ஜாமீன்ல எடுக்கிறான், எல்லாம் பண்றான். ஆனா ஒரு சிறைச்சாலைக்குள்ள நடக்கக்கூடிய கான்வர்சேஷனையும் தெரிஞ்சுக்கிட்டு எழுதுற மாதிரி எழுதிருக்கீங்க. அதெல்லாம் எப்படிங்க?
1: அதாவது அவன் கனவுல அதை செய்யறான், அவனோட கனவுல அது நடக்குது, அதை தானே அவன் சொல்றான்.
2: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் நம்முடன் இப்படிக்கு கண்ணம்மா, போர்ச்சுகீசியனின் விரல்கள் உள்ளிட்ட நான்கு நாவல்களை தந்த எழுத்தாளர் லட்சுமி சிவகுமார் அவர்கள்.
0: இந்த லங்கூர் சிறுகதை தொகுப்புல நோமோங்கிற ஒரு கதையை எழுதியிருப்பீங்க. அதாவது என்னன்னா, ஒரு இளைஞர் ஒரு செல்போனுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிடுறாரு. அப்படி அவங்க அம்மா அப்பா கேட்கிற கேள்விக்கு கூட அவங்களுக்கு வந்து டைரக்டா பதில் சொல்லாம செல்போன்ல தான் பதில் சொல்றாரு. சாப்பிட்டியாடா, சாப்பிட்டேன் அப்படின்னு செல்போன்ல தான் பதில் சொல்றாரு. மிரண்டு போறாங்க அவங்க அம்மா அப்பா. அது மட்டும் இல்லாம அவர் இன்டர்வியூக்கு போறாரு. வேலைக்கு ஆள் எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலையும் போய் அவங்களுக்கும் செல்போன்லயே பதில் சொன்னா. ஆனா அவர் பேசக்கூடியவர் தான். ஏன் இப்படி ஒரு வித்தியாசமான கதை எழுதுனீங்க, தெரிஞ்சுக்கலாமா?
1: இந்த கதை வந்து 2016 எழுதப்பட்டதா இருந்தாலும் இந்த கதைக்கான கரு உருவானது வந்து 2009 உருவாயிடுச்சு. அப்பெல்லாம் வந்து ஸ்மார்ட் போன் வராத காலம், நம்ம செல்போனை பார்த்து அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம்ல. அப்படியான நாட்களில் என்னோட நண்பர் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு வந்தப்போ அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கப்போ அவர் கேட்ட கேள்விக்கு வந்து நான் டக்குன்னு செல்போன் எடுத்து ரிப்ளை டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த தாக்கம் தான் இந்த கதை உருவாகிறதுக்கு காரணம். இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்க முடியல. இது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு இணையத்தில் தேட தேட பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நோமோஃபோபியாங்கிற ஒரு கண்டிஷன்னால இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு தகவல் இருந்துச்சு. அப்புறம் அதே தான் கதையாக எழுதி பார்க்கணும்னு முடிவு பண்ணி எழுதினேன்.
0: உங்களுடைய கதைகளை படிக்கும் போதும் இந்த விவரிப்புகள்லாம் இருக்குல்ல, என்னமோ நான் அந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா தோல்ல வந்து பைய போட்டுக்கிட்டு அந்த லைப்ரரி போற காட்சி எழுதிருப்பீங்க. அவரு இந்த படிக்கட்டில் ஏறுறாரு, அங்கே போய் பார்க்குறாரு யார் இருக்கா. அங்கே முன்னாடி அந்த ரெஜிஸ்டர் இருக்கு, உள்ளுக்குள்ளே தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, ஆனால் ஒரு பாப்பா படிச்சுட்டு இருக்குது அப்படின்னா. அந்த நூலகத்தினுடைய விவரிப்புகள் இருக்குல்ல, அவங்க வீட்டில் அவங்க அப்பா எங்கே உட்காந்துருப்பாரு, அவங்க அம்மா சமையலில் இருக்கிறது, அவன் ரூம் எது, அவன் மாடியிலுக்கு ஏன் போகிறான், எப்பெல்லாம் போகிறான், அந்த வீடு, அதுக்கு பக்கத்து வீட்டில் அவன் வந்து இதுக்கு இடையில இன்னொரு பொண்ணை பார்ப்பான், அந்த பொண்ணு கூட லவ் பண்ணும் அந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ, அப்ப பக்கத்து வீடா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கற்பனை காட்சி வந்து உங்களோட படிக்க படிக்க காட்சி வந்து நம்மளுக்கே வந்து உருவாக ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி காட்சிப்படுத்தி எழுதுறதுனால எதுவும் திரைப்பட முயற்சி எதுவும் உங்களுக்கு இருக்கா?
1: கண்டிப்பா அந்த முயற்சி இருக்கு. என்னோட முதல் நாவல் இப்படி கண்ணமாவே பாத்தீங்கன்னா வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்கிரிப்டா எழுதி பார்த்ததுதான் அது. அதாவது 2007-08 இந்த காலகட்டங்கள். இது ஒரு சினாப்சிஸா எடுத்து நான் டைரக்டர் ராமு கூட ஃபேஸ்புக்ல ஒரு மெசேஜா அனுப்புனேன். அது அந்த சினாப்சிஸை படிச்சுட்டு சீக்கிரமே கூப்பிடுறேன் சிவா அப்படின்ட்டு ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறது அப்படியே விட்டுட்டு நாவலா எழுதுவோம்ட்டு இப்படி கண்ணம்மாங்கிற பேர்ல நாவலா எழுதி அப்படியே இலக்கிய எழுத்துல தொடர்ந்துருச்சு. சினிமாவுக்கான முயற்சி என்கிட்ட தொடர்ந்து இன்னமும் இருந்துட்டு இருக்கு.
0: அப்புறம் உங்களுடைய அந்த லங்கூர் கதை உத்தரகாண்ட்ல தான் நடக்கு, ஆனா அந்த பாப்பா பேரெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, நன்னிலா. அதே போல வெண்பாவும் யானையும்

0: ரசிகர்கள் அவர்களுடைய வெண்பா எப்படிங்க அழகழகான பெயர்களா வைக்கிறீங்க. அவங்க வந்து சக உயிர்கள் மேல இந்த பூனை, நாய், ஆட்டுக்குட்டி, முயல் கொல்ல பிரியம் இருக்கும், யானைன்னா இன்னும் கொல்ல பிரியம். அவங்க பண்ற அடம் எல்லாம் இருக்குல்ல, அதுல இந்த லங்கூர்ல நன்னிலா பண்ற அடம் இருக்குல்ல, அடே அப்பா எப்படி இந்த பெண் குழந்தைகளையும் இல்லைன்னா வரக்கூடிய பெண்களையுமே வந்து ஒரு கதாநாயகிகளா உங்களுடைய கதைகள்ல வர்றாங்க, ஏன் தெரிஞ்சுக்கலாமா?
1: இந்த சமூகத்துல வந்து வழக்கமா பின்பற்றக்கூடிய நடைமுறைகளை பகுத்தறிஞ்சு பார்த்து வேல்யூ சிஸ்டத்தை பாதிக்காத வகையில ஒரு மாற்று சிந்தனையை நான் என்னோட படைப்புகள்ல கொண்டு வரணும்னு நினைப்பேன். அந்த முயற்சி தான் இது.
0: ஐயா, அப்புறம் இந்த உங்களுடைய இந்த போர்ச்சுகீசியனின் விரல்கள் அந்த நாவல் இருக்குல்ல, அது முக்கியமா கால்பந்தாட்டத்தை மையப்படுத்தி எழுதியிருக்கீங்க. விரித்தனமா இந்த கால்பந்து போட்டிய ரசிக்கக்கூடிய பிரேசில களமா எடுத்திருக்கீங்க, ஏன் அப்படிங்கறது?
1: விளையாட்டை மையப்படுத்தி ஒரு நாவல் எழுதணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கு வந்து விளையாட்டை வந்து உயிரா நேசிக்கிற ஒரு நாட்டுல நடக்கிற கதையா தான் இதை எழுதணும்னு நினைச்சேன். அந்த வகையில நான் வந்து பிரேசில தான் தேர்ந்தெடுத்தேன். எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் கூட இந்த நாவலை படிச்சுட்டு ஒரு வாட்டி என்கிட்ட பேசினப்ப சொன்னாரு, நீ இந்த நாவலுக்கு வந்து எடுத்திருக்க அந்த எழுத்து நடை தான் இந்த நாவலோட வெற்றி காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது.
0: நாஞ்சில் நாடன் ஐயாட்ட இருந்தா பாராட்டு பெறுவது என்பது மிகப்பெரிய சிரமமான காரியம் தான், கூட்டு பாராட்டுறதுனா சிறப்பு. அதே போல லங்கூர் சிறுகதையில முருகவேல் வந்து உங்களுக்கு முன்னுரை கொடுத்திருந்தாரு, ரொம்ப ரசிக்கத்தகத லெவல்ல, அதையே நீங்க வந்து ஒரு சிறுகதை போல வாசிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நல்ல அறிமுகம் கொடுத்திருந்தாரு. ஒரு புத்தகத்துக்குள்ள நுழையறதுக்கான ஒரு நல்ல திறவு போல அதை வந்து பார்க்கலாம். நல்லா எழுதியிருந்தாரு முருகவேல் ஐயா. முருகவேல் ஐயா கூட உங்களுக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டது?
1: முருகவேல் ஐயா வந்து ஃபேஸ்புக்ல தான் பழக்கம். அவர் தஞ்சாவூர் வந்திருந்தப்ப ஒரு வாட்டி சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அப்ப என்னோட இப்படி கண்ணம்மாங்கிற நாவலை அவர்கிட்ட கொடுத்து வாசிக்க சொன்னேன். வாசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் குட் நாவல் அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தார். மேற்கொண்டு என்ன எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப, நான் என்னோட லங்கூர் தொகுப்பை எழுதி முடிக்கிற நேரம் அது, இது எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி அதை அனுப்புங்க நான் படிக்கிறேன்னு சொல்லி படிச்சு பார்த்தாரு. அப்படியே எங்களோட நட்பு தொடர்ந்துகிட்டு இருக்கு இன்னமும்.
2: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் லங்கூர் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் லட்சுமி சிவகுமார் அவர்களுடன் தொடர்ந்து இலக்கியம் பேசுவோம்.
0: SMG 615 F என்கிற செயற்கை உளவாளிக்கு, அவரும் இயற்கை உளவாளி இல்ல போல, செயற்கை உளவாளிக்கு தெரிந்த 7 காரணங்கள், பெயரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதுல வந்து ஒரு 3 குறுநாவல் வச்சிருக்கீங்க, குறுநாவல் தொகுப்பா தான் இருக்கு. இதுல ஒரு இளைஞன் சந்திக்கக்கூடிய 7 காரணங்களை பத்தியும் எழுதியிருக்கீங்க. ஒரு இடத்துல லீனியரா போறீங்க, ஒரு இடத்துல இங்கிட்டு சுத்தி அங்கிட்டு வர்றீங்க, நான் லீனியர் அப்படி விதவிதமா முயற்சி எடுத்திருக்கீங்களே. ஆனா இருந்தாலும் இந்த போக்கு வந்து தடை பண்ணலாம், நல்லா ஒரு சந்தோஷமா அதை வாசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. எப்படி இப்படி ஒரு கதை சொல்லக்கூடிய போக்கை எடுத்தா மக்கள் வரவேற்பாங்க அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்தீங்க?
1: ஒருவேளை எனக்கு இந்த சினிமா எழுத்துல ஆர்வம் இருக்கிறதுனால அப்படி நான் எடுத்திருக்கலாம். சாதாரணமா ஒரு கதையை சொல்லிட்டு போக கூடாதுன்னு நினைப்பேன். கதையோட கருவில் இருக்க தாக்கத்தை தாண்டி வாசகர்களுக்கு வாசிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கணும் அப்படிங்கிற முயற்சிக்காக ரொம்ப மெனக்கெடுவேன். அப்படி முயற்சி பண்றதுதான், கொஞ்சம் டைம் எடுத்துக்குவேன்னு வச்சுக்கீங்களேன். அதனால இந்த முயற்சி கைகூடி வருது.
0: ஐயா, நீங்க இந்த மாதிரி கதை நாவல் அப்புறம் கவிதையும் விட்டு வைக்கல, வெளிவராமலும் போகக்கூடிய கொத்தி கீபோர்டுல இருந்து அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டு இருக்கீங்க, அதுல இருந்து ஒரு கவிதையை எங்களுக்கு சொல்லுங்க. அந்த பயணத்தை பத்தியும் கூடுதலா சொல்லுங்க.
1: அந்த கொத்தி கீபோர்டுங்கிறது வந்து ஒண்ணுல நம்ம வழக்கமா பயன்படுத்துற அந்த கீபோர்டோட லே அவுட் தான் அது. அது வந்து லத்தீன் அமெரிக்கன் லே அவுட்னு வச்சுங்களேன். இந்த கவிதைகள்லாம் வந்து 2007 இருந்து நான் எழுதப்பட்ட கவிதைகள் தான் அது. இது அவ்வப்போது நான் வந்து எழுதுறப்ப பாத்தீங்கன்னா அந்த கீபோர்டில் எழுதுறதுனால 2007 இந்த தலைப்பு வச்சுட்டேன். ஏன்னா இது கவிதையா வெளி வருமா என்னங்கிற சந்தேகம் எனக்கு அப்பையிலேருந்தே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதான் பாருங்க, 2007 எழுதப்பட்ட கவிதை 2025 தான் வெளியா வந்திருக்கு. எனக்கு அப்பவே இது கவிதை தொகுப்பா வராதுங்கிற எண்ணம்லாம் இருந்துச்சு. அதனால 2007 இந்த பேரை வச்சுட்டேன், வெளிவராமலும் போகக்கூடிய குவர்ட்டி கீபோர்டில் இருந்துட்டு. அதுக்கான காலகட்டங்கள் இந்த 2025 தான் ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அதனால அதே தலைப்பையே வச்சு கவிதை தொகுப்பு வெளியிட்டாச்சு.
0: கொரோனா காலம் உங்களுக்கு எப்படி போனது, நீங்க எப்படி சமாளிச்சீங்க?
1: ரொம்பவே சிரமமான காலகட்டம் தான் அது, அதை விவரிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கீங்களேன். ரொம்ப கஷ்டமான காலகட்டங்கள், அடிப்படை தேவைகளுக்கு அடுத்தவங்களை எதிர்பார்த்து இருக்கிற சூழலா இருந்தாலும் அந்த நேரத்துல ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அதாவது நம்ம ஒன்னு கேட்டா வாங்கியாந்து

0: கொடுக்கறதுக்கான ஆட்கள் வந்து அவங்க வருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான சூழல்லாம் இருந்துச்சு. ரொம்ப சிரமமான காலகட்டம் தான்.
1: இன்னைக்கு கொரியர் சர்வீஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. உங்களுக்கு தேவையான புத்தகங்கள்லாம் எப்படி வரவழைச்சு படிச்சுக்கிறீங்க?
0: மொழிபெயர்ப்புகள் நிறைய படிப்பேன். அந்த வகையில எனக்கு தேவையான புத்தகங்கள் வந்து எதிர்வெளியீட்டில் கிடைக்கிது. அனுஷ் நண்பர் அவர் தான், அவர்கிட்ட நான் சொன்னேன்னா ரெண்டு நாள்ல அனுப்பி விட்டுவார். எனக்கு
1: கவிதையை சொல்லுங்க. வெளிவராமலும் போகக்கூடிய கொட்டி கீபோர்டிலிருந்து.
0: தன்னை வரைய சொல்லிவிட்டு எதிரில் இருந்த சாய்நாற்காலியில் அமர்ந்து கொண்டால் முனியம்மா. என் கையில் தூரிகை எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு கிரேயன் குச்சி மட்டும்தான் இருந்தது. அடிக்கடி அவளை பார்ப்பதும் வரைவதுமாகவே இருந்து கொண்டிருந்தேன். உருவத்தின் ஒழுங்கு வேண்டி அசைவற்றிருக்க சொன்னதை ஆமோதித்தவளுக்கு சிரிப்பு மட்டும்தான் சதி செய்தது. எனக்கான நேரத்திற்கு ஒத்துழைத்தவளுக்கு நன்றியை சொல்லியதும் வேலை முடிந்ததென பெருமையுடன் புருவமேட்டை உயர்த்தினேன். விடுவிடவிடன் ஓடி வந்தவள் என் தலையை அணைத்துக் கொண்டபடி முத்தமிட்டாள். ஏனெனில் நான் வரைந்தது அப்போது அவள் தந்த முத்தத்தை தான்.
1: ஐயா, இப்ப நீங்க முழுக்க எழுத்து வாசிப்பு அப்படிங்கறத தாண்டி உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன?
0: நான் கொஞ்சம் சினிமா நிறைய பார்ப்பேன். உலக சினிமாக்கள் கொஞ்சம் பாக்குறது. இந்த செலியனோட உலக சினிமாக்கள்ங்கிறது வீடன்ல தொடரா கொஞ்ச நாள் வந்துச்சு. அவர் நிறைய சினிமாக்களை அறிமுகப்படுத்தினாரு. அது அந்த காலகட்டங்கள்ல யூடியூப்ல கிடைக்கிறத வந்து ரொம்ப தேடி தேடி நிறைய பார்த்திருக்கேன். என்னோட ஹார்ட் டிஸ்க்ல அவர் பரிந்துரைத்த படங்கள் நிறைய வச்சிருக்கேன். இன்னமும் எனக்கு அது மாதிரி படம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அது எடுத்து பார்த்துக்கிறது. சினிமா பாக்குறது தான் முழு நேரமா பொழுதுபோக்கு.
1: ஐயா, இப்ப அது தாண்டி கால்பந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அதனாலதான் வந்து போர்ச்சுகீசியனின் விரல்கள் அப்படின்னு ஒரு நாவல் கூட எழுதியிருக்கீங்க. உட்கார்ந்த இடத்துல விளையாடுற மாதிரி ஏதாவது விளையாட்டுகள் உங்களுக்கு பிடிக்குமா?
0: நான் இப்ப எழுத்துல இயங்குறதுனால அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் நான் எடுத்துக்கல. செஸ் விளையாடணும்னு விருப்பம் இருக்கும், கேரம் போர்டு விளையாடணும்னு விருப்பம் இருக்கும். இருந்தாலும் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகி போயிடுமோன்ட்டு நான் அந்த எழுத்துக்குள்ளேயே இருக்கதான் நினைப்பேன். எனக்கு மற்ற வேலைகள் ஏதாச்சும் வந்தா கூட கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரியே ஃபீல் பண்ணுவேன். கிரிக்கெட் பாக்குறது கூட ரொம்ப ஆர்வமா பார்த்த காலகட்டங்கள் உண்டு. ஸ்கூலுக்கு லீவ் போட்டு வேலைக்கு லீவ் போட்டு இப்படி பார்த்த காலகட்டங்கள்லாம் உண்டு. இந்த எழுத்துன்னு வந்ததுக்கு அப்புறம் விளையாட்டை பாக்குற வேலையை கூட விட்டுட்டேன். முழு நேரம் எழுத்துதான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி எழுதிட்டு இருக்கேன்.
1: அப்புறம் நாங்க கேள்விப்படுறோம், உங்களுக்கு வானொலி தான் துணையா இருக்குன்னு. வானொலி எந்த அளவுக்கு துணையா இருக்கு அப்படிங்கறத சொல்லணும்.
0: காலைல எழுந்திரிச்சோடனே முதல் வேலை அந்த சுவிட்ச் ஆன் பண்ணி விடுறதுதான். அதுல என்ன ஓடுது என்னங்கறதுல அது ஒரு கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நிறைய பாடல்கள் போடுவாங்க. நம்ம கையில இன்னைக்கு எந்த நேரத்துல எந்த பாடல்கள் கேட்கலாங்கிற மாதிரி டிவைசஸ் எல்லாம் இருந்தாலும் அதுல இருந்து ஒளிபரப்பாகிற பாடல் வந்து திடீர்னு நம்ம யோசிக்காத ஒரு பாடல் வந்து ஒளிபரப்பாகும். அது நமக்கு ரொம்ப உற்சாகத்தை தரும். நம்ம சோர்வா இருக்க நேரங்கள்ல கூட அது கொஞ்சம் நம்மள உற்சாகப்படுத்திரும். அந்த வகையில வானொலி வந்து நண்பன் கூட சொல்லலாம்.
1: ஐயா, இப்ப முடிவிலி பதிப்பகம்னு ஒரு பதிப்பகமும் வச்சிருக்கீங்க. முதல்ல வந்து உங்களுடைய நண்பரான சுதீர் செந்தில் ஐயாவே வந்து நிறைய பேர்த்துல சொல்லுவாரு, தெரிஞ்சே ஏண்டா கிணத்துக்குள்ள விழுகுற அப்படின்னுதான் சொல்லுவாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா பதிப்பகம் வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம்தான். எழுத்தாளராக கூட வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிங்க ஒரு பதிப்பகம் தொடங்குனீங்க, அதனுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு?
0: அண்ணன் சுதீர் செந்தில் சொல்றது உண்மைதான். அந்த கிணத்துக்குள்ள நான் விழுந்தாலும் என்னோட புத்தகங்களை மட்டும் பதிப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில முதல் புத்தகத்தை நான் என்னோட ஒரு பதிப்பகம் பேர்ல நான் வெளியிட்டேன். அது கை காசு போட்டு நான் மற்ற புத்தகங்களை பதிப்பிக்கிற அளவுக்கு ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டா இதை நான் நடத்தல. என்னோட புத்தகத்தை வெளியிடுறதுக்காக மட்டும்தான் இதை ஆரம்பிச்சேன். ஆனா பதிப்பகம் சார்ந்த வேலைகளை நான் வந்து நூல் வடிவமைக்கிறது, அட்டை வடிவமைச்சு கொடுக்கறது, ப்ரூஃப் பார்த்து கொடுக்கறது, இது மாதிரி வேலைகளை நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பதிப்பகத்தை தாண்டி இந்த மாதிரி வேலைகளை புக் லேஅவுட் பண்ணி கொடுக்கறது, கவர் டிசைன் பண்ணி கொடுக்கறது, ப்ரூஃப் பார்த்து கொடுக்கறது, இது மாதிரி வேலைகளை நான் பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்படி கண்ணம்மா நூலோட அட்டை டிசைன் நான். அந்த புத்தகத்தை பிரிண்ட் பண்ணது மட்டும்தான் வெளியில ஒரு இடம், பாக்கி எல்லா வேலையும் அந்த புத்தகத்துக்கு நான் பண்ணதுதான்.
1: அந்த மூவை கூட முடிவெளி பதிப்பதுக்காக அதை நீங்க வந்து அது ஒரு சுற்றுல விட்டுட்டீங்க. அந்த டிசைனே ரொம்ப அழகா இருக்கு.
0: ஆமா, அந்த லோகோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் அதை எப்படி வடிவமைக்கணும்னு தெரியாம ரொம்ப மெனக்கட்டு வடிவமைச்சது. ரொம்ப பிடிச்சிருந்த லோகோ அது. அது நான் தான் வடிவமைச்சேன்.

0: ஒரு சில பேர்களை சொல்றேன், நீங்க அவங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. ஐயா கார்த்திகை பாண்டியன் எழுத்தாளர்,
1: சிறந்த நண்பர் அவரு. அவரோட அறிமுகம் எப்படி கிடைச்சதுன்னா, என்னோட லங்கூர் தொகுப்பு வெளியாகிறதுக்கு முன்னாடி அவரோட அறிமுகம் கிடைச்சது. ரொம்ப சிறந்த நண்பர் அவரு. சிறுகதைகள் குறித்து பேசிட்டு இருக்கப்ப வித்தைக்காரியின் சாகசம் வர்ண மாதிரி அவருமே அதே ஜானர்ல ஒரு கதை எழுதியிருக்கதா சொன்னாரு.
0: பதிப்பாளர் அனுஷ்,
1: சிறந்த நண்பர் அவரு, என்ன வழி நடத்தக்கூடியவர்னு கூட சொல்லலாம். அவரை புத்தகம் சார்ந்த வேலைகள் நிறைய பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன்ல, அதுக்கு நிறைய உதவி செய்யறது அவர் தான். குறிப்பா புத்தக வடிவமைப்பு குறித்து எந்த சந்தேகம் எந்த நேரத்துல கேட்டாலும் சொல்லுவாரு. புத்தக அட்டைக்கான அந்த அளவுகளை கேட்டா உடனே சொல்லுவாரு. நான் இன்னைக்கு புத்தக வேலை பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன்னா அதுக்கு ரொம்ப உதவி பண்ணது அனுஷ் தான். கூட பிறந்த சகோதரன் கூட சொல்லலாம் அவரு.
0: ஐயா எழுத்தாளர் பாவனன்,
1: ஐயா பாவனனோட ரொம்ப பரிச்சயம் கிடையாது. ஒரு முறை வீட்டுக்கு வந்தாரு, அந்த சந்திப்பு மட்டும்தான். முதல் முறை கை குலுக்கிறப்பே அவரோட அன்பை புரிஞ்சுக்க முடிந்தது. நல்ல மனிதர் அவர்.
0: பதிப்பாளர் எழுத்தாளர் உயிரெழுத்து இதழின் ஆசிரியர் சுதீர் செந்தில்,
1: அண்ணன் வந்து எனக்கு எப்போ தெரியும்னா, அந்த வித்தைக்காரியின் சாகசம் மரணம் கதையை அனுப்பிட்டு வெயிட் பண்ணப்போ ஒரு 10-15 நாள்லேயே அந்த கதையை படிச்சுட்டு

0: போட்டாங்க. 3 மாதம் கழிச்சு போட முடியும், இப்போதைக்கு போட முடியாது அப்படின்னாங்க. அப்புறமா அடுத்த மாதமே போட்டாங்க. அந்த கதையை வந்து அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போல இருக்கு. அதுக்கப்புறம் நல்லா எழுதுற, இன்னும் 2 கதை உனக்கு நான் போட்டு தரேன், உயிரெழுத்துல எழுது அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க.
1: அந்த லங்கூர் சிறுகதை தொகுப்பு கூட
0: உயிரெழுத்துல தான் வந்துச்சு. அந்த கதையும் டெடிகேஷன் பண்ணது வந்து மகேந்திரனுக்கும் சுதீசந்திரனுக்கும் தான் பண்ணிருந்தேன்.
1: இப்ப என்ன எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
0: திரை எழுத்து தான், ஆனா அது கொஞ்சம் ரகசியமா இருக்கட்டும்.
1: சிறப்பு உங்களுடைய எழுத்து பயணம் தொடர வாழ்வி சார்பாக வாழ்த்துக்கள்.
0: மிக்க நன்றி.
2: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இதுவரை நம்முடன் பயணித்தவர் எழுத்தாளர் லட்சுமி சிவக்குமார் அவர்கள். அமைப்பு கு அடைக்கலராஜ்,

0: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 2:31.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
0: இனி கேட்கலாம் ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் இடம்பெற்றுள்ள திரைப்படம் ஆதவன் திரைப்படம். ஆதவன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை ரசிக்கலாம் நேர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடலை, இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு ஹாரிஸ் ஜெயராஜ். இந்த பாடலை பாடியிருக்காங்க கார்த்திக், ஹரிணி, டாக்டர் பர்ன், மாயா ஆகியோர். இந்த பாடலுக்கான வரிகள் பா விஜய் அவர்கள். இதோ நேர்களே அந்த பாடல்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை இந்த பாடலை பாடியிருக்காங்க பி உன்னிகிருஷ்ணன், சின்மை ஸ்ரீ பாதா மற்றும் மேகா ஆகியோர் இந்த பாடலை பாடியிருக்காங்க. இதோ அந்த பாடல்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை பாடியிருக்காங்க சுதா ரகுநாதன் மற்றும் ஆண்ட்ரியா ஜெயமிரலா. தாமரையின் வரிகளில் இதோ அந்த பாடல்.

இதுவரை ஒரு பட பாடல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்றைய ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் இடம்பெற்றுள்ள திரைப்படம் ஆதவன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். தொடர்ந்து பானா காத்தாடி திரைப்படத்திலிருந்து இதோ நேர்களே.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
2: பண்பலையில் கவி பாடும் நேரம் பிற்பகல் 2:56. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை, இந்த பாடலுக்கான இசையமைச்சிருக்காரு யுவன் சங்கர் ராஜா, இந்த பாடலுக்கான வரிகள் நா முத்துக்குமார். இதோ நேரில் இந்த பாடல்.

இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இதுவரை உங்களோடு நான் அறிவிப்பாளர் ஜெய பார்த்தசாரதி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: நெஞ்சும் பணியும் சிலிருக்கும் இசை தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கரெக்டாக டைம் கரெக்டாக 3 மணி 1 நிமிடம் ஆயிடுச்சு. அதான் சாப்பிட்டுக்கலாம், இப்போ சாப்பிட்டுக்கலாம், அப்போ சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். சரியான நேரத்தில் சாப்பிட்ருக்கேன் மதிய உணவை. நேற்றில் இன்னைக்கு ரசிக்கலாம் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்னமஸ் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்னமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
0: கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற பேக் டு பேக் அதிகமாக பேசுறதே இல்லை, பாட்டு மட்டும் போட்டு தள்ள போறோம். இன்னைக்கு உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெற 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்பி வைங்கள். கடந்த 7 நாட்களில் பங்கு பெறாத நேர்மடம் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். முதலாவதாக கருணா திரைப்படத்திற்காக பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தர்மபுரி மாவட்டத்திலிருந்து தீபா பாடலை ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அம்மா.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
5: சொல்லுங்க.
4: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
5: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
4: ஆனா அத எப்படி பண்ணனும்?
5: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
4: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
5: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
4: அவ்வளவுதானா?
5: அவ்வளவுதான்,
4: புரிஞ்சிடுச்சு.
5: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTECH.

0: எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
2: விரும்பி கேட்டிருக்காங்க துரைசாமி அவர்கள் கேட்டிருக்காரு. தர்மபுரி மாவட்டத்திலிருந்து சின்ன பசங்க நான் என்ற திரைப்படத்திலிருந்து, சின்ன பசங்க நாங்க திரைப்படத்திலிருந்து.
3: பாவலர் வரதராஜன் மன்றம், பாவலர் வரதராஜன் மன்றம்.

0: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க.
1: புதுசேனா?
0: புதுசுதான். எப்படி வாங்கின?
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
1: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
0: தங்க விலையா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500-84-8820.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500-84-8820.
8: மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
9: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ்.
10: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
11: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
10: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
12: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
13: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
14: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
13: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
15: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
16: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே. அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
17: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
16: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
17: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
16: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
17: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
16: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
18: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்,
19: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE, BTech, எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்.

0: டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா? புதுசுதான். எப்படி வாங்க? ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன். அது எப்படி? ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
2: தங்க விலை ஏறனா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: கட்சவில் கல்கள் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தர்மபுரி மாவட்டம் ஈசல்பட்டிலிருந்து ரவி அவர்கள் பாடலும் கேட்டிருக்காரு. நாட்டாமை திரைப்படத்திற்காக

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.
3: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின்

0: சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ஸ்ரீ மகாலட்சுமி
7: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு,
6: தருமபுரி.
8: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
9: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
10: தொடர்புக்கு 9500848820.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
12: மேச்சேரி ரவி கிரியேஷன், ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரவி கிரியேஷன், தருமபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
13: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
14: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
15: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
14: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
13: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய

0: மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: நாம் இதுவரை கேட்ட சித்தம் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிய கட்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. நேர்களை உங்களது விருப்பப்படலும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒழிக்க 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்பி வையுங்கள். கேட்டாசிக்கலாம். தர்மபுரி பைசொலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நிகழ்ச்சி அடுத்ததாக கடலூர் மாவட்டத்திலிருந்து செந்தில்குமார் அவர்கள் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காரு, மந்திர புன்னகை திரைப்படத்திற்காக.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTECல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: கட்சவியின் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வருகிறது. PWD காலனியிலிருந்து கணபதி கேட்டிருக்காரு புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திற்காக.

0: கர்ப்பக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
7: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
12: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள், மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
13: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
14: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
1: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
15: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்.
16: மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
15: The Kaveri Polytechnic College, Mecheri, Salem. மேலும் விவரங்களுக்கு 9524936156.
17: 3:44 கே

பிரசித்தி கொண்டது கிரோம் தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. நிகழ்ச்சி நடத்தாக அளிக்க வருகிறது முந்தானை முடிச்சு திரைப்படத்திற்காக பாடல விரும்பி கேட்டிருக்காங்க கீரைப்பட்டியிலிருந்து சையத் அவர்கள்.

0: சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா.

0: PL Kaluri Autonomous, Bommidi, Dharmapuri District. Call 90254-00159. Counseling code 2683.
1: ஏங்க எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனை கேரரிகள் தர்மபுரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500-84-8820.
8: கட்சிவியல் கலைகள் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கீதாஞ்சலி திரைப்படத்தை விரும்பி கேட்டிருக்காரு. அந்த ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காரு தர்மபுரி மாவட்டம் நத்தாலிலிருந்து ஆர். ஸ்ரீனிவாசன்.

0: மேலும் விவரங்களுக்கு
1: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965233999.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2600.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிடுறேன்.
1: தங்க விலை ஏறலாம்,
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை,
4: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
5: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

அமைதிவரைக்கேற்ற சித்தம் தருமபுரி பைசொலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

வெண்ணிற ஆடை மூர்த்தி, இயக்கம் ஒய் ஜி மகேந்திரன், வானொலி நாடக தொகுப்பு டி சுஜின்குமார், வானொலி நாடக அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா.

0: நமஸ்காரம். என் பேர் சுவாமிநாதன். நான் உங்களை ஒரு யாத்திரையில் கூட்டின்னு போகிறேன். ஒரு புனிதமான யாத்திரை தான். ஏன்னா ஒரு புனிதமான ஜீவனோட கதையை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கதை நடந்த இடம் தஞ்சாவூர் ஜில்லாவில் திருவசநெல்லூர் கிராமம். இது உண்மையிலேயே நடந்த கதை. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு கொஞ்சம் மசாலா தூவி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவ்வளோதான். வாங்க, உங்களை கதை நடந்த இடத்துக்கு கூட்டின்னு போகிறேன். சங்கரன் ஒரு பண்ணையார் விட்டு கூட்டின்னு போகிறேன்.
1: பராசக்தி, மீனாட்சி, என்ன மட்டும் ரட்சிடிமா?
2: பாட்டி, நான் என்ன பாவம் பண்ண? என்ன விட்டுட்டேல?
1: சரிடிமா, இந்த கிட்டாவை சேர்த்து ரட்சி. ஏண்டாப்பா நோக்கே, இது நல்லா இருக்கா? நம்மாத்து பண்ணையில வேலை செஞ்சுட்டு போயும் போயும் ஒரு ஆட்டை திருடிட்டிய, நோக்கு வெக்கமா இல்ல?
2: பாட்டி, இவனுக்கு ஆடுதான் அம்புட்டது, வெக்கமா இருக்குங்கிறதுக்காக யானையை திருட முடியுமோ?
1: நீங்க செத்த சும்மா இருக்கலா கிட்டாவே? ஏண்டாப்பா சங்கரனை பத்தி நோக்கு தெரியாதா? இந்த தஞ்சாவூர் ஜில்லாவே அவன் பேரை கேட்டா அலருமேடாப்பா. அவன் பண்ணையில வேலை செஞ்சுட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டிய.
2: அது மட்டும் இல்ல பாட்டி, சங்கரனை பஞ்சாயத்துல நிக்க வச்சு பேச்சு வாங்க வச்சுட்டான். அத நினைக்கிறச்ச என் ரத்தமே கொதிக்கிறது.
1: பகவானே, சங்கரன் வேற பஞ்சாயத்துல இருந்து நேரா ஆத்துக்கு தான் வரப்போறான். என்ன ஆப்போறதோ தெரியலையே.
2: ஏன் பாட்டி இப்படி பண்ணிட்டா? எப்படி பேசாம திருடன ஆட்டை திரும்ப கொடுத்துட்டா?
1: எப்படிடாப்பா? அவன் தான் அத பக்கத்து ஊர்ல காசுக்கு வித்துட்டானாமே.
2: அச்சுச்சோ, வித்துட்டியா? எவ்வளவு கூட வித்த?
3: 10 ரூபாய்க்கு வித்தங்க.
2: அட கடங்காரா, நம்ம ஊர் ஆட்டை போயும் போயும் 10 ரூபாய்க்கு விக்கிறதா? 25 ரூபாய்க்குல வித்துருக்கணும்.
1: இது ரொம்ப அதிகம் கிட்டாவே.
3: 20க்கே கொடுத்துடலாங்கிறீங்க?
1: நீங்க சத்த சும்மா இருக்கேடா, உழிக்கிறான் பாரு. ஆட்டை திருடின கள்ளன் ஆட்டம்.
2: பாட்டி, இவன் ஆட்டை திருடின கள்ளனே தான். இவனை இப்படியே சும்மா விட கூடாது. சடையன் கிட்ட சொல்லி 50 சவுக்கடியாவது கொடுக்க சொல்லணும்.
4: நிறுத்துங்க கிட்டாவையர்.
5: என்ன இது? நான் பஞ்சாயத்தை முடிச்சுட்டு நேர ஆத்துக்குள்ள வரதானு நினைச்சிட்டு வந்தேன். இங்க என்னமோ ஆட்டு சந்த மாதிரி சாட்டையால் அடிக்கணும், சவுக்கால் அடிக்கணும்னு கேட்டு இருக்கே, என்ன நடக்கிறது?
2: ஐயா மன்னிச்சிருங்க ஐயா.
5: ஒன்ன நான் மன்னிக்கிறமா? இருடா.
6: அவ காய்ச்சல் இருந்த குழந்தையோட இங்க வந்தா. நான் தான் அவன்கிட்ட 4 காசு கொடுத்து வைத்தியர் போய் பார்க்க.

0: சொல்லிருக்கேன், இந்நேரம் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். குழந்தைக்கு சுஸ்தமா இருக்கும், நீ கிளம்பு. ஆத்து கிளம்பு.
1: நினைக்கிறேன்.
0: என் தாய் வழி சொந்தம் சாம்பு மாமா மங்கள மாமி குரல் மாதிரி ஏதோ கேட்டது வந்துட்டான் நினைக்கிறேன். அவளும் வந்திருக்கா போல் இருக்கு. சங்கரா
2: சௌக்கியமா,
0: அடாடாடாடாடாடாடாடா, வாங்கோ வாங்கோ வாங்கோ வாங்கோ. என்ன திவ்யமான தரிசனம், உங்களெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. சாம்பு மாமா மங்களம் மாமி கோப்பு மாமா நீங்க வந்துட்டா,
2: வண்டியோட
3: ஒவ்வொரு உருட்டுக்கும் பத்து பத்தா முழுசு முழுசா
0: முழுங்கினியோ. மாமிக்கு உடம்புக்கு முடியல போல் இருக்கு, எதுவுமே சாப்பிட முடியறதுல போல் இருக்கு. நீங்க இப்படி ஆட்டலனா ஆத்துல சமையல் வேலை எல்லாத்தையும் யார் பாத்துக்கிறது?
3: அடா இப்படி கேட்டுடா, சாக்கடைய குத்தி விடுறதுல இருந்து சமையல் வரைக்கும் சப்ஜெக்டா நானே பண்ணிட்டு இருக்கேன்.
0: இல்ல அதை பண்ணிட்டு ஒண்ணு அதை பண்ணிடா,
4: இல்ல மாத்தி அத்தியாவது ஒழுங்கா பண்ணிய. சாக்கடையில இவ்வளோ பெரிய பெருச்சாளி, கம்பு எடுத்து குத்து குத்துன்னு குத்தின நகரவே இல்லையே.
3: போதும்டா போதும், மாட்டினது பெருச்சாளி இல்ல நானு, குத்தினது என்ன இன்னும் வலிக்கிறது.
4: அதான் கம்பு பாதிய காணும்.
0: அப்போ மாமா நீங்க ஆத்துல சமையலா? அப்ப மாமி நீங்க பொழைச்சது புனர் ஜென்மன்னு சொல்லுங்க.
2: சங்கரா ரொம்ப தான் வாராத, சும்மா சொல்லப்படாது. எங்க ஆத்து மாமா ரொம்ப நன்னாவே சமைப்பார்.
4: அதை விட புடவை எல்லாம் நன்னாவே தோச்சு போடுவான்.
2: ஏன் தோச்சு போட்டா என்ன? இல்ல தோச்சு போட்டா என்னங்கிற ஒரு ஆத்திர அவசரம்னா ஒட்ட கொட்ட
3: கல்யாணத்து
4: மேல விருப்பே வந்து.
3: கோபோ நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? சங்கரனை பத்தி பேசதானே வந்திருக்கோம், அதை விட்டுட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்கியே. பேசு,
4: சங்கர விஷயத்தை பத்தி பேச வேண்டாமோ?
0: இருங்கோ இருங்கோ இருங்கோ. என்னது இது, இது வரைக்கும் உங்களுக்குள்ள ஏதோ விளையாடிட்டு இருந்தேன், பாக்குறதுக்கு நல்லா சுவாரஸ்யமா இருந்தது. இப்ப என்ன திடீர்னு வண்டி என் பக்கம் திரும்புறது?
2: அது ஒண்ணு இல்ல சங்கரா, எல்லாம் உன் கல்யாண விஷயம்தான்.
0: அதுக்கே மாமி நீங்க வாக்கப்படுறேன். என் கல்யாண விஷயம் தானே, என் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்?
3: அவசரம் மட்டும் இல்லடா, அவசியமும் இருக்கு. நோக்குதான் வயசா என்றே போறதோ இல்லையோ. இப்ப என்ன 32 வயசா?
0: மாமா வயசை கூட்டி சொல்லாதே, இப்ப 31.
3: இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல.
0: ஆமா குறைவா இருக்கிற வரை கூட்டின அவசியம் தானே?
3: அது இல்ல, இது வரைக்கும் அன்மேரிடா இருந்துட்டா ஓகே, இனிமேலும் நீ இப்படியே இருந்தனா கோபு மாதிரி அன்மேரிஜபிளா ஆயிடுவேன்.
2: அது மட்டும் இல்ல, 500 வேலி சொத்துக்கு ஒரே வாரிசா உன்னை விட்டுட்டு உங்க அம்மாவும் அப்பாவும் போய் சேர்ந்துட்டா இன்னும் நீ எத்தனை நாள் தான் தன்னந்தனியா வாழ்ந்துட்டு இருப்ப?
4: பாட்டி நோக்கி இன்னும் எத்தனை நாளைக்கு சமைச்சு போட்டு இருப்பா?
0: ஏன்
4: பாட்டி ஒரு நாள் போட்டுன்னு மண்டைய போட்டான்னு வச்சுக்கோ.
5: கட்டல வைக்க நாசமா போக.
4: பாட்டி நீங்க யார வெஞ்சிட்டு இருக்கேன்?
5: உங்களைத்தான் வாங்கோன்னு சொன்னேன்.
3: சரி அத உடுங்கோ, நீங்க தானே இந்த ஆத்துக்கு பெரியவா. சங்கரனுக்கு வயசாயிட்டே போறதோ இல்லையோ, கல்யாணம் பண்ணிக்கோடான்னு எடுத்து சொல்லப்படாதா?
5: நான் சொல்லாம இருப்பேனாடா? ஒரு நாளைக்கு 10 தடவையாவது சொல்றேன், மீறி ஒரு வார்த்தைய சொல்லிட்டா போறோம். பாட்டி நேக்கு சமைச்சு போடுறதுக்கு சிரமமா இருந்தா சொல்லுங்க, நான் வேணா சமையலுக்கு ஆளை வச்சு விடுறேன்னு.
0: ஆமா நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க இன்னைக்கோ ஒரு நாள் வரேன், பாட்டிக்கு எல்லாம் நல்லா சாப்பிட்டு போயிட்டே இருக்கேன். ஆனா பாட்டி பாவம், காத்த காத்தால எழுந்தானா? அத்தனை வேலையை தனியா ஒத்த ஆளா பாத்துட்டு

0: திரும்ப வர வரைக்கும் காத்திருந்துட்டு அப்புறம் எனக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு பாவம் படுத்து தூங்க போறதுக்கு நாழி ஆறுது. எவ்வளவு சிரமமா இருக்கு தெரியுமா இந்த வயசுல.
1: என்னடா சங்கரா இப்படி சொல்லிட்ட, நோக்கு சமைச்சு போடுறத போய் நான் சிரமமா நினைப்பேனா? அதை நான் என்னோட தவமா இல்லடா நினைச்சிட்டு இருக்கேன். நோக்கு சமைச்சு போடணுங்கிறதுக்காகவாவது இன்னைக்கு ஆயுஷ குடுன்னு அந்த பகவான் நித்தமும் பிரார்த்தனை பண்றேன்டா.
0: இப்பேற்பட்ட ஒரு பாட்டி என்ன பாத்துக்கிடுச்சு, புதுசா ஆத்துக்காரையும் ஒத்தி வந்து என்னத்த பெருசா சாதிச்சிருப்பாரா? என் கல்யாண பேச்சு இதோட விட்டுருப்போம்.
2: சங்கரா சுபசிய சீக்கிரம்னு சொல்லுவா, கல்யாணத்துல காலகாலத்துல பண்ணிடணும்ப்பா, தள்ளி போடண்டே இருக்கப்படாதே.
0: இப்படியே நிம்மதியா காலத்தை கழிச்சுடலான்னு பார்த்தேன், வாண்டாண்டா என்ன மாதிரியே கல்யாணத்தை பண்ணிட்டு அவஸ்தப்படுங்கிறேன். சரி கல்யாணத்திற்கு சம்மதிக்கிறேன்.
1: கோபு சாம்பு இன்னைக்குத்தான் உங்க ஆயுசிலேயே மொத தடவையா ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கேன். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் இந்த ஆத்துல வடமாயசத்தோட சாப்பாடு உண்டு.
3: அப்பாடா ஒரு வழியா சங்கரன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா.
4: திருவாரூர் தேர் அசைஞ்சுடுதோ.
0: மாமா திருவாரூர் தேர் அசைஞ்சிருக்கு இல்லேன்னு சொல்லல, ஆனா அந்த தேர் தான் விருப்பப்பட்ட ஒரு பாதையில போகணும்னு ஆசைப்படுறது. அத்தையும் கொஞ்சம் கவனிங்க.
2: என்னடி சொல்றான் அவன்?
3: என்னன்னா உங்களுக்கு புரியலையா? அவன் மனசுல யாரையும் நினைச்சிட்டு இருக்கான். சங்கரா அவ யாருன்னு சொல்லிடும், நாங்க போய் பார்த்து பேசி முடிச்சிட்டு வந்துடுறோம்.
2: சொல்லேண்டா
3: சொல்லேண்டா,
2: வெக்கப்படாதடா கண்ணா, நாங்க பேசி முடிச்சு வைக்கிறோம்.
0: இருக்குமாமா கல்யாணத்து கூட வெக்கப்படப்படாதா? இதே மாமா பொண்ணு இதே ஊரு தான.
2: பேஸ் இந்த ஊரா? நேக்கு தான் இந்த ஊர்ல எல்லாரும் நன்னா தெரியுமே.
0: ஆமா இந்த ஊர்ல உங்களுக்கு எல்லாரும் நன்னா தெரியும், அதனால தான் உங்களுக்கே வெளியூர்ல பொண்ணு.
2: வெளியூரா? நீ சொல்லவே இல்ல.
0: சொல்லேண்டா சொல்றேன் மாமா, அது இங்கேந்து ஒரு ரெண்டு தெரு தள்ளிதான் மாமா.
4: ரெண்டு தெரு தள்ளி ஈஸ்வரன் கோயில் தெரு. அங்க யாரு?
0: அங்க சுந்தரேச கணபாடிகள். இந்த வைத்தியக்காரன்லாம் ரொம்ப ஸ்ரத்தையா என்ன பண்ணி வைப்பார். அவருக்கு லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு, அப்படியே பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரியே இருப்பான். அதுக்காக நான் என்னமோ தினம் தினம் போய் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு தப்பா அபிப்பிராயப்படப்படாது. கோயிலுக்கு போறச்சே வரச்சே பார்த்துட்டு கல்யாணம்னு ஒன்று பண்ணிண்டா, லக்ஷ்மி பண்ணிண்டா என் வாழ்க்கை நன்னா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம்.
2: ஏண்டா சுந்தரேச கணப்பாடிகள் நாலாத்துல அமாவாசை தர்ப்பணமும் சிரார்த்தமும் பண்ணிட்டு பொழப்பு நடத்திட்டு இருக்கார். நாலனா கிடைக்கிறதுனா தர்ப்ப கட்டிய கஷ்கத்துல வச்சுட்டு விச்சுக்கு விச்சுக்கு 40 மைல் கூட நடையோ நடப்பார். அவர் பொண்ணையா? சே இறங்கி இது
3: சங்கரா என்னடா இப்படி ஒரு குண்டத்தைக்கு போட்டுட்ட? நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா போறோம், நம்ம தஞ்சாவூர் ஜில்லால பொண்ணு பித்து வச்சிருக்க பெரிய பெரிய மிராஸ் எல்லாம் நோக்கு பொண்ணு கொடுக்க நான் நீன்னு போட்டி போட்டு நம்மாத்து வாசல் வந்து நிப்பாளே.
4: சங்கரா நன்ன யோஜனை பண்ணி பாரு, ரோகிதம் பார்த்துட்டு பொறங்க இணைக்கின்னு இருக்கிற அவரால தம் பொண்ணு கல்யாணத்தை பர்பராட்டா நடத்த முடியுமோ?
2: அதானே சொர்ண புஷ்பம் சமர்ப்பயாமின்னு மந்திரத்தை சொல்லிட்டு தங்கத்துக்கு பதிலா அச்சதைய போட்டு பழக்கப்பட்டவரால தாம் பொண்ணு திருமாங்கல்யத்துக்கு ஒரு பொட்டு தங்க வாங்க முடியுமாடா?
3: பந்தியில ஒருவேளை சோத்துக்கு ஓரமா உட்காந்துட்டு போறவர நாம எப்படி சம்பந்தம் நடத்துக்க முடியும்?
0: என்ன பேச்சு பேசுறேன், அது யார பத்தி பேசிட்டு இருக்க? இந்த பாருங்க காசு சம்பாதிக்கிறது மட்டும்தான் அவனோட ஒரே நோக்கம்னா சத்தியமா வாய்ந்த தொழிலுக்கு வந்திருக்க மாட்டான். குலத்தொழில விட்டு கொடுக்கறது பாவம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் லோகத்துல இன்னைக்கும் உங்களை மாதிரி மனுஷனோட ஏச்சையும் பேச்சையும் கேட்டுட்டு இன்னும் சில பேராது வைதிகால வாழ்ந்துட்டு இருக்கா. இப்பவே லோகத்துல வேத சத்தம் ஏதோ ஒரு ஓலத்துல தான் ஒளிச்சுட்டு இருக்கு. இவாளும் இல்லாம போயிட்டான்னு வைங்க அந்த சத்தம் அப்படியே அஸ்தமிச்சு போயிடும்.
3: அது இல்லடா சங்கரா.
0: தெரியும் தெரியும் தெரியும், நீங்க எங்க வரப்போறேன்னு தெரியும். இந்த பாருங்க இந்த கல்யாணத்துக்கு அவர் காரணா செலவு பண்ண வேண்டாம், அத்தனை செலவையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லுங்க. உங்களால முடியும்னா இந்த காரியத்தை பண்ணுங்க.
1: இன்னும் எதுக்கு மசமசன் முழிச்சுண்டே நிக்கிறே? அதான் சங்கரனே சொல்லிட்டானோ இல்லையோ, மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் கவனிங்கோ.
4: பேஷா சங்கரன் சாப்பிட்டு போக சொன்னானே அதை நீங்க கவனிங்க. பாட்டிக்கை பாவக்கா பிட்ல அமர்களமா இருக்கும்.
1: பிட்ல இவ்வளவு நாளா வடிச்சு கொட்டல, சம்பந்தத்தை பேசி முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் இந்த ஆத்துல பச்சை தண்ணி
4: அப்படிங்கிற சுந்தரேச கணபாடிகள்.

0: மாமா,
1: ஏய் என்ன பிச்சை அடிக்கிற? சுந்தரேச கணப்பாடிகள்
0: மாமா,
2: ஏத பாரு.
3: வாங்க வாங்க வாங்க வாங்க.
4: நாங்க வந்து 5 நிமிஷம் ஆச்சு.
3: மன்னிக்கணும், பின்னாடி கடத்தடியில ஜபம் பண்ணிட்டு இருந்தேன், அதான் நீங்க கூப்பிட்டதுன்னு காதல வேல
5: விடாது.
3: நிக்கிறே, உட்காருங்க.
0: எங்க
3: எதில
4: பெரிய பண்ண சங்கர இருக்கானோ, அவனுக்கு நாங்கள் நெருங்கிய பந்துக்கள். இது அண்ணா சாம்பு, மன்னி மங்களம், நான் கோபு.
3: சங்கரன் சார்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோம் சுவாமி.
6: போறோம், நீங்களும் ரொம்ப தான் இருக்காதீங்க. விஷயத்த சட்டுன்னு சொல்லுங்க.
1: என்னடி சொல்ற நீ? நான் சட்டுன்னு விஷயத்த சொல்ல போக மனுஷ பொட்டுன்னு போயிட்டாருனா?
3: ஈஸ்வரா,
4: அது ஒண்ணும் இல்ல சுவாமி, அது ஒண்ணும் இல்ல. அது நீங்க சங்கரனுக்கு, சங்கர் கோபு என்னால சொல்ல முடியல, நான் வயிறு பத்திட்டு எரியறதுடா. நீங்க தான் அதிர்ஷ்டம், உங்களை தேடி உங்க சொப்பனத்துல கூட கற்பனை பண்ண முடியாத அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்திருக்கேன்.
3: அதிர்ஷ்டமா? நேக்கா, இந்த 60 வருஷத்துல அதிர்ஷ்டம்னா என்னன்னே தெரியாது சாமி இந்த ஜென்மத்துக்கு.
6: ஐயோ, மனுஷன் புலம்பரம் சரேனா சொல்லுங்க.
4: என்னடி மறுபடியும் என்னைய சொல்லு சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல சுவாமி, ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்கருக்கு நீங்க வேணா சொல்ல முடியலடா, வயிறு பத்தி எழுத சங்கரனுக்கு மாமனாரா ஆக போறீ.
3: என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியலையே.
0: சங்கர இருக்கானோ, அவனுக்கு உம பொண்ணு லட்சுமிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு அபிப்பிராயம்.
3: ஏன் பொண்ணு லட்சுமியா?
0: ஆரம்பத்துல நாங்களும் இப்படிதான் ஷாக் ஆனோம்.
4: நாங்களும் சொன்னோமே, கோபுரத்துக்கும் குப்பமேட்டுக்கும் ஒத்து வராதுன்னு சொன்னோம். கேட்டானா? கேட்கலையே.
3: என் பொண்ணு லட்சுமி மேல லட்சுமி கடாட்சம் விழ போறதா? வீண் போகல, வீண் போகல. நான் காலாகாலமா பண்ணிட்டு வந்தேன், காயத்திரி ஜபத்துக்கு பலன் கிடைச்சிடுத்து.
0: ஒரு சில பேருக்கு இது மாதிரி குருட்டு அதிர்ஷ்டம் அடிக்கிறது உண்டு.
3: அது அப்படி இல்லை, இந்த பகவானுடைய கிருபை.
4: போதும் போதும் போதும், நீங்களே பகவான நினைச்சுட்டே இருந்தேன்னா எல்லா கிருபையும் உங்களை வந்து சேர்ந்துரும். எங்களுக்கும் கிருபை கொஞ்சம் தேவை.
6: ஆக உங்க பொண்ணு லட்சுமிய எங்க சங்கரனுக்கு கொடுக்க உங்களுக்கு சம்மதம் தானே?
3: என்ன மாமி இப்படி கேட்டுட்டு? கண்ணு தெரியாதவன் முன்னாடி பகவான் பிரசன்னமாயி நோக்கு கண் பார்வை வேணுமானு கேட்டா வேண்டான்னு யாரா சொல்லுவாளா?
6: எதுக்கும் உம பொண்ண கூப்பிட்டுறோம், எங்க முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டுறோம். அப்படியே எங்க சங்கரன மைக்கின குட்டிய நாங்களும் ஒரு தரம் பார்த்த மாதிரி இருக்கும்.
3: அம்மா லட்சுமி, லட்சுமி.
7: கூப்பிட்டேலப்பா?
3: அவளுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கம்மா.
0: பெரிய
3: பண்ண சங்கரன் இருக்காரோ, அவருடைய நெருங்கிய பந்துக்கள். சங்கரனுக்கு உன் மேல ஏதோ அபிப்பிராயமா? உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுற அவர் சார்பில் இவெல்லாம் பொண்ணு கேட்டு வந்திருக்கா. நான் சரின்னு சொல்லிட்டம்மா, நீ என்ன சொல்ற குழந்தை?
7: இல்லப்பா, அது வந்து நீங்க
3: என்ன நினைச்சு நீ கவலைப்படாதம்மா, சரி சொல்லுமா.
7: இல்லப்பா, நீங்க தனியா இங்க ஆத்துல.
3: அம்மா நீ போயிட்ட, நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் கவலைப்படுறியா? நேக்குதான் நல்லா சமைக்க தெரியும் அம்மா. நீ குழந்தைய இருக்கிறச்ச நான் தினமா சமைச்சேன். நீ அதை இதை சொல்லி வீடு தேடி வந்த ஸ்ரீதேவிய வேண்டான்னு சொல்லிடாத குழந்தை. சரி சொல்லு குழந்தை.
7: உங்க இஷ்டம் என்னவோ அதுதான்ப்பா என் இஷ்டம்.
2: அந்த தாம்பூலத்தை எடுத்து அவளாண்ட கொடுத்துரும்.
0: இருக்கிறது ரெண்டே பேர், இவ்வளோ பழம் தேவையா?
2: ஓ, எல்லாம் தலைக்கு மேல போயிட்டு இருக்கு.

0: அத்தனை மாமாக்கெல்லாம் நீ ஏன் சம்பாவணைய குடுத்துடுற, இல்லனா எனக்கு ஜாஸ்தி உனக்கு ஜாஸ்தின்னு ஒருத்தொருத்த சண்டை போட்டுப்பா.
1: சமந்திரால் வாங்கோ. ஆச்சா,
2: என்ன கேள்வி இது? இப்பேற்பட்ட சாப்பாட இந்த ஜென்மால பார்த்திருப்பாரா? ஒரு புடி புடிச்சிருப்பேன்.
3: நான் சாப்பிடல.
1: ஏன்?
3: மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் இருக்கிறதா பத்திரிக்கையில படிச்ச. அப்பேற்பட்ட மகான் தேச விடுதலைக்காக உண்ணாவிரதம் இருக்கிறச்ச இங்க வட பாயசத்தோட கல்யாண சாப்பாடு சாப்பிட எனக்கு மனசு என்னமோ மாதிரி இருந்தது. அதான் ஒரு டம்ளர் பால் மட்டும் குடிச்சிட்டு எழுந்து வந்துட்டேன்.
1: கோபு, தேசபக்தி தேசபக்தின்னு
2: இது தேசபக்தி, உனக்கு வெறும் தேகபக்தி தான். சரி, வல வலன்னு பேசிண்ட
1: சம்பந்தி புறப்படுறாரோன்னு தாம்பூலத்தை எடுத்து கொடு.
2: போயிட்டே இருக்கார், போயிட்டே இருக்கார்.
3: நான் இப்போ புறப்படல.
1: அப்புறம்
3: மாப்பிள்ள கிட்ட சவகாசமா பேசிட்டு பொறுமையா போகலான்னு இருக்கேன்.
0: கணவாடிகள், நீங்க ரொம்ப வெகுளியா இருக்கேன். உமக்கு இங்கிதோனா என்னன்னே தெரியல.
3: என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியலையே.
0: நீர் எந்த ஜென்மால பண்ண புண்ணியமோ உம பொண்ணுக்கு நல்ல இடமா அமைஞ்சது, தள்ளி விட்டுட்டேன். இதே கல்யாணம் உம் மாத்துல உம்ம செலவுல நடந்திருந்தா விஷயமே வேற. ஆனா இப்போ சங்கர அவன் கை காச போட்டு ஜாம் ஜாமன் நடத்தின் இருக்கா. அப்படி இருக்கிறச்ச காரியான கையோட நான் சூக்க நழுவிட வேண்டாமா? அதை விட்டுட்டும் வெட்டியா விட்டத்தை பார்த்துட்டு வெறிக்க வெறிக்க நங்கூரம் பாய்ச்சின மாதிரி இங்கேயே உக்காந்து இருந்த சங்கர
1: நினைக்கலாம்.
3: மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவராச்சே, அப்படியெல்லாம் நினைப்பாரோ?
0: நினைப்பான்,
1: நினைக்க வைப்போம்.
3: மாப்பிள்ள கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருனே.
0: இதான் உம்ம கிட்ட புரிஞ்சுக்கவே மாட்டீரே. ஒரு வார்த்தை என்ன ஓய்? உம்ம சார்பா சங்கரன் கிட்ட ஒரு பிரசங்கமே பண்ணிடுறோம். நீ போயிட்டே இரு.
3: அப்படின்ற லட்சுமி புடவையெல்லாம் எடுத்து பெட்டியில வச்சிருப்பாளா? அவ சமத்தாச்சு, அதெல்லாம் நல்லா செய்வோம்.
4: இங்க ரெண்டு பேரும் நல்லா சேவமா தீர்க்கரசா இருக்கணும்.
5: ரொம்ப சந்தோஷம்.
4: பொண்ணு மாப்பிள்ளைய சொன்னேன்
1: பாடுறா. இவர குசும பாத்தியா, போற போது நம்மள குத்தி விட்டு போறார்.
0: ஆனா ஒண்ணு, கணவாடிகளுக்கு பாடியில மட்டும்தான் கணம்,
1: புத்தியில கணமே இல்ல.
0: நாம சொல்ற எல்லாத்தையும் நம்பிடுத்தும்.
1: ஆமா கண்ணா, இங்கதான் இருக்கேன் கண்ணா, சொல்லு.
6: என்ன மாமா, உங்க நான் இவ்வளவு அண்டா கூப்பிடுவேன? லக்ஷ்மியோட தோப்பனா ரெண்டாவது பேசணும்னு சொன்னார். எங்க அவர்?
0: சம்பவம் நான் சொல்லல, சங்கர வந்தா கேப்பான் தேடுவான்னு கேட்டாதானே, போயிட்டே இருந்தார்.
1: ஆமாடா சங்கரா, இந்த திருநாகேஸ்வரத்துல யாராத்திரியும் சத்யநாராயணா பூஜையா, அத பண்ணி வச்சா 10 ரூபாய் சன்மானம் கிடைக்குமா? கிளம்பிட்டார்.
6: மாமா, நான் அவரை பத்தி என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன்.
1: தாண்டா சொல்ல வரோம்,
6: அவர் உண்மையிலேயே பெரிய மகான்.
0: சங்கரா, நீ என்ன சொன்ன?
6: இல்ல மாமா, யோசிச்சு பாருங்க. இதே கல்யாணம்ங்கிறது ஒருத்தர் வாழ்க்கையில என்னைக்கோ ஒரு நாள் வர விசேஷம் தான், நான் இல்லேன்னு சொல்லல. ஆனா அன்னைக்கு கூட தன்னால பிரத்தியாருக்கு உபத்திரம் வந்துடக்கூடாதுன்னு ஒரு மனுஷன் தான் பழப்ப தேடி போயிருக்காருன்னா, அவர் எப்பேற்பட்ட மனுஷன், எப்பேற்பட்ட மனுஷன். உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லம்மா, அவர் என்ன இந்த கல்யாணத்துல வந்து மாப்பிள்ள இங்க பெரிய பெரிய மனுஷா எல்லாம் வந்திருக்கா, இன்னைக்கு இன்னைக்கு என்னமோ மாதிரி லஜ்ஜையா இருக்கு, நான் எங்க ஆத்துக்கு போயிட்டோமான்னு கேட்டார். இல்ல மாமா, நீங்க இருந்து ஆசீர்வாதம் பண்ணாதான் நானும் லட்சுமியும் மாமனார் நேக்கு வாச்சது பெரிய அனுகிரகம்.

0: அந்த இலக்கை நோக்கி போயிட்டு இருந்தது.
1: ஆனா ஒண்ணு, பாரதத்துக்கு சுதந்திரங்கிற குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கை மக்கள் மனசுல வளர வளர, சங்கரன் லட்சுமி தம்பதியருக்கு தங்களுக்கு ஒரு வாரிசு பிறக்குங்கிற நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சது.
0: சங்கரன் லட்சுமிக்கு குழந்தை பிறக்கலைங்கிற மேட்டர் தான் இன்னைக்கு ஊர்ல பெரிய டாபிக்கா இருந்தது.
1: ஆரம்பத்துல இந்த பேச்செல்லாம் சங்கரன் அவ்வளவா பாதிக்கல, பட் ஊர் சும்மா இல்லையே, பேசிக்கிட்டே இருந்தாங்க, வம்பு அளந்துக்கிட்டே இருந்தாங்க. அது மெல்ல மெல்ல சங்கரனை உறுத்த ஆரம்பிச்சது.
2: ஒரு நிமிஷம் நான் தாமதம் வந்திருந்தேன்னா என் குழந்தைய கோடா கும்பன் மாதிரி மெதிச்சே கொன்னிருப்பள். அதுக்கப்புறம் ஆயுசுக்கும் உங்களாண்ட நான் பேசியிருக்கவே மாட்டேன், தெரியுமோ இல்லையோ?
3: ஆயுசுக்கும் பேசியிருக்க மாட்டேன், தினம் தினம் பேசிட்டு தான் இருக்கும். என்னதான் பேச சாதிச்சிட்டோம், உண்மையிலேயே ஒரு குழந்தைய பெற்று தர வக்கு இல்ல. உம்ம குழந்தைய வச்சுட்டு ஏதோ பேத்திட்டு லட்சுமி, இது நான் வந்து நான் அப்படி சொல்ல வரல, அழாதம்மா அழாது.
2: இல்லைன்னா நான் என்ன நினைச்சு அழலண்ணா, உங்களை நினைச்சுதான் அழறேன்.
3: என்ன நினைச்சு நீ எழுதியா? எதுக்கு
2: நீங்க என் மனசை திருப்திப்படுத்த இந்த பொம்மை குழந்தைய நேக்கு வாங்கி கொடுத்தேள், ஆனா உங்களை திருப்திப்படுத்த என்னால ஒரு நெஜ குழந்தை.
3: லட்சுமி என்ன இது பாரு, அது நீ சிரிச்சாதா கோடி சூரிய பிரகாசம் மாதிரி இருக்கு.
2: என்ன குறைச்சல்? ஆமா, உங்க பிரயாணம் எல்லாம் நல்லபடியா நடந்ததா?
4: நல்லா இருந்ததுமா? நல்லா இருந்தது. மங்களம், அந்த கங்கை சொம்பையும் காசி கயிறையும் அவளாண்ட குடுத்துடும். சங்கரா குடிச்சுட்டோம், அந்த கயிறை கட்டிக்கோடா.
3: சரி,
2: நீங்க பேசின்னு இருங்கோ, நேக்கு சத்த வேலை இருக்கு. அப்புறம்
5: சங்கரா, சங்கரா, ஏதாவது விசேஷம் உண்டோ?
3: உண்டு. ஐயம்பேட்டை அனந்தராம ஐபி குடிச்சிட்டான். செருவத்தூர் சாமாவுக்கு சதாபிஷேகம் நடந்தது. அப்புறம் பிரம்ம

0: அது ஏற்கனவே நீங்க கேட்டது புரிஞ்சதுனால தான் மாத்தி சொன்னேன். இது வரைக்கும் எதுவும் இல்லம்மா.
1: இது வரைக்கும் இல்லைன்னா இனிமேலாம் வந்துட போறது.
0: சரி மாமா, நீங்க அதுக்கு பிராப்தம் இல்லை, விடு.
1: பிராப்தமாவது போடறங்க ஐயாவது, தப்பு ஓம் பேர்லங்கிறேன்.
0: மாமா சொல்றேன்.
2: சங்கரா, உனக்கு வாரிசு வேணுங்கிறதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னது வாஸ்தவம் தான். அதுக்காக நீயே ஒன்னு தேடி புடிச்சுட்டு பண்ணிய. இப்ப என்ன ஆச்சு?
0: என்ன ஆச்சு?
1: ஒன்னும் ஆகல, இனி ஆக போறதும் இல்ல.
3: சங்கரா, பொண்டாட்டிங்கிறவ அழகா இருந்தா மாத்திரம் போறாதுடா. காலகாலத்துல குழந்தை குட்டிகளை பெத்து தர தெரியணும்.
2: சரியா சொன்னடி. விசிறி வாழ கூட தான் பார்க்க அழகா இருக்கு, அதனால என்ன பிரயோஜனம்?
4: ஹேமம், ஊர்ல இருக்கிறவாதான் இப்படிதான் என்ன பேசிட்டு இருக்கானா? நீங்களும் விடுக்கோ மாமி. சரி, என் தலையெழுத்து அவ்வளவுதான்.
1: தலையெழுத்து அப்படியே விட்டுற முடியுமாடா? அந்த தலையெழுத்தை ரப்பரால் அழிச்சு நாம தான் மாத்தி எழுதிக்கணும். அதுக்குதான் பகவான் மதியின்னு ஒண்ணு கொடுத்திருக்க.
0: என்னமாமா சொல்றேன், புரியல?
2: அது சங்கரா, உன்கிட்ட ஏதாவது சொல்றதுனாலே எனக்கு பயமா இருக்குடா. ஏன்னா உனக்கு மூக்கு மேல கோவம் வந்துடுறது. ஏ கண்ணா, லோகத்துல இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் சரி பண்ணிக்க வழி இருக்குடா. சொல்றா கோப்போ.
1: அது சங்கரா, உன்ன மாதிரி பெரிய மனுஷாலாம் சுலபமா தேடிக்க கூடிய வழிதாண்டா. மணி சொல்லுங்களே. மணி,
3: இதுல ஒண்ணும் தப்பு இல்லை, நோக்கு கௌரவ குறைச்சலும் இல்லை. சொல்லுங்களேண்ணா.
2: என்ன சொல்ல சொல்ற? நீ வேணா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க.
0: என்ன வார்த்தை
2: சங்கரா? கண்ணா கோவப்படாம நான் சொல்றதை கேள்ற கண்ணா.
0: இல்ல இல்ல இல்ல
2: கண்ணா, உன்ன சின்ன குழந்தையில இருந்து பாத்துட்டு இருக்கோம் மோல்யோ. உனக்கு ஏதாவதுனா எங்களால ஏதோ போச்சுன்னு இருக்க முடியாதுரா கண்ணா. இல்ல, எல்லாம் உன் மேல ஒரு வாஞ்சதான். அங்க சொல்றத கேள்றா கண்ணா.
1: சங்கரா, நோக்கு ஒரு புத்திர பாகிய வேணுங்கிறதுக்கு தான் உன்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றோம்.
3: அதுக்காக நீ லட்சுமியை ஒதுக்கி வைக்கணும் அவசியம் இல்லை.
1: சங்கரா, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியில பெத்துட்டு உன்னை கேலி பேசினால இந்த ஊரா அவ மூஞ்சி எல்லாம் கரிய பூச வேண்டாமா? நடராஜ ஜட்டாவல்லவரோட பரம்பரை,
2: ஜட்டாவல்லவரோட பரம்பரை வாரிசு இல்லாம இருக்கலாமா? சங்கரா,
1: சங்கரா நாங்க பாத்துக்கோம்.
4: என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? குழந்தை குழந்தை இல்ல, குழந்தை இல்ல, நீங்களும் மத்துவா மாதிரி. ஆமாய், ஆமா, எல்லாரும் தான் பேசிட்டு இருக்கா. வெள்ள தரகாட்ட முடியல. ஏ, நம்ம பண்ணல வேலை பார்த்துட்டு இருக்கோட. அந்த பக்கம் போனா போறோம். ஒன்னே முட்டாக்க போட்டுட்டு அதோ போறா பாருங்கோ. முட்டாளார் சங்கரன், அவனுக்கு வாரிசு இல்லை, குழந்தை கொள்ளி வைக்க ஒரு வாரிசு. என்னத்து கொள்ளி வைக்கணும், என்னத்து கொள்ளி வைக்கணும்? நம்ம ஊர் வெயில போய் படுத்தா போறோம். அதுக்கா அதுக்காக மாமா, நான் வந்து லக்ஷ்மியை ஒதுக்கி உங்களுக்கு தெரியாது மாமா. லக்ஷ்மி ரொம்ப சங்கமான குழந்தை. ஆமா, அவன் என்னை எப்படி பாத்துக்கிறா தெரியுமா? குழந்தைக்காக போய் அது நீங்க என்ன பண்ணுங்க மாமா.
5: பாட்டி, நீ கவலைப்படாதே லக்ஷ்மி. சங்கரன் இவளோட பேச்சு தாங்காதிக்கு ஏதோ தலையாட்டிட்டு போயிட்டான். சரி, நல்லா சொல்லி விடல. இவெல்லாம் நன்னாவே இருக்க மாட்டான். எங்க போற?
6: இல்ல, அவளுக்கெல்லாம் ஏதாவது ஆகாரம்
5: ஒன்னும் வேண்டாம். பட்னி குழந்தையே சாகட்டும்.

0: Papa.
1: Ma, Lakshmi. Mama. ஏதாவது விசேஷமா திடீர்னு வந்திருக்க? மாப்பிள்ள வந்திருக்காரா?
0: இல்லப்பா, நான் மட்டும்தான் தனியா வந்திருக்கேன்.
1: மாப்பிள்ள அப்புறம் வரேன்னாரா?
0: அநேகமா அவர் வரவே மாட்டாருந்தான்ப்பா நினைக்கிறேன்.
1: என்னமா சொல்ற? மாப்பிளைக்கு நோக்க ஏதாவது சண்டையா?
0: ஐயோ, எங்களுக்கு எந்த சண்டையும் இல்லப்பா. ஆனா நேக்குதான் சக்காளத்தி வரப்போற.
1: என்னமா சொல்ற? மாப்பிள இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறாரா? அதுக்காக உன்னை ஒதுக்கிட்டாரா? நீ எதுவும் பேசுற குழந்தை இல்லையம்மா.
0: எனக்கு குழந்தை இல்லைங்கிறது தான்ப்பா ஊரெல்லாம் பேச்சு. விடுங்கப்பா, ஏ விதி எப்படியோ போட்டோம்.
1: மாப்பிள்ளைய பத்தி நான் எவ்வளவு உயர்வான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். குழந்தை இல்லைங்கிறதுக்கு

0: அனுப்பிட்டாரா?
1: அச்சுச்சோ, அவர் அனுப்பலப்பா. இனிமே நான் அங்க இருந்தா அவர் சுகத்துக்கு இடைஞ்சலா இருக்கும்னுட்டு தான் நானாவே வந்துட்டேன்ப்பா.
0: மாப்பிள்ள இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லுமா. நான் மாப்பிளைய பார்த்து, மாப்பிள்ள நீங்க செஞ்சது நியாயம் இல்ல தர்மம் இல்லன்னு எடுத்து சொல்றேன். சொன்னா மாப்பிள்ள கேப்பாருமா?
1: இல்லப்பா, இப்போ நீங்க எதை சொன்னாலும் கேட்கிற நிர்மத்தர் அவர் இல்லப்பா. விடுங்கோப்பா, நமக்கு அவ்வளவுதான் பிராப்தம். விதி விடுங்கோ.
0: விதி? அந்த பாயா போன விதி தாமா. பிறந்ததுல இருந்து என்ன பாடா படிச்சுட்டு இருக்கு. கெட்டதுலயே நல்லதுன்ற போல இந்த குசலனுடைய குழந்தைக்கு ஒரு குபேரம் கிடைச்சானேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த அற்ப சந்தோஷத்தை கூட அந்த ஆண்டவன் என்ன அனுபவிக்க விடலையே.
1: அப்பாப்பா, என்னப்பா நீங்கோ, நீங்களும் இப்படி அழுதுன்னா அப்புறம் நேக்கு யாருப்பா ஆறுதுன்னு சொல்லுவா? ஏன்பா, நான் இந்த ஆத்துக்குள்ள வந்தபோது நீங்க என்ன ஸ்லோகம் சொல்லிட்டு இருந்தேன்? அசத்தோமா சத்கமயான் தானே சொல்லிட்டு இருந்தேன். அப்போ இந்த அசத்தியமான வாழ்க்கையில நடக்கிறத பத்தி நாம ஏன்பா கவலைப்படணும்? விடுங்கப்பா, பாத்துக்கலாம். பகவான்கா
2: வெகுலி அவளுக்கு எவ்வளவு பெரிய வாழ்க்கைய அமைச்சு கொடுத்துருக்கான். ஏன்னா கோபு, ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஸ்ரீயா இருந்தா என்னடா பண்ணிருக்கணும்? தனக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே தன்னோட ஆத்துக்காரருக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு ஒரு ஓரமா இருக்க வேண்டியதானே?
3: அதை விட்டுட்டு அதான் சொல்லுவாளேடா, இந்த நாய குளிப்பாட்டி நடு ஆத்துல வச்சாலும் அது ஏதோ போகும்னு சொல்லுவாளே. அதுதான்டா இது. இதெல்லாம் அண்ணா நன்னாவே சொல்லுவான்.
4: போறோம் போறோம், அண்ணாவும் தம்பியும் சேர்ந்துட்டு அவன் மனசுல கழிச்சிடாதீங்க. ஏற்கனவே நம்ம பேர்ல பழி போட்டு இருக்கா, இல்ல ரெண்டாம் கல்யாணம் வேறையா? நமக்கு என்ன வம்பு? வாங்க
5: நில்லுங்க. இல்ல தெரியாம கேக்குறேன், நீங்களா உங்களை பத்தி என்ன நினைச்சுட்டு இருக்கு? ஒவ்வொரு தடவையும் ஒரே ஏதாவது கோபம் பார்த்து களை போட்டுட்டு போறேன் போறேன்னு என்ன அர்த்தம்? இந்த பாருங்க, பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா அதுக்கு தீர்வு ஒண்ணு காணும். உங்களால இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியல இல்லையா? அப்ப நான் சொல்றபடி செய்யுங்க. நீங்க மூணு பேரை கிளம்பி அங்க போங்க.
6: சங்கரா
5: மன்னார்குடிக்கு போங்க. அங்க யாரோ மகாதேவையர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஒரு பொண்ணு பேர் ஏதோ சொன்னல,
6: சரஸ்வதி
5: ஏதோ ஒரு அவதி. பேசி பேசி நிச்சயம் பண்ணுங்க.
6: சங்கரா, பொண்ண ஒரு தடவை நீ பாக்க
5: வேண்டாம்.

0: மாமா, இன்னைக்கு அவர் பிறந்த நாள். அவர் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்கோ. சுவாதி நட்சத்திரம், துலா ராசி, ஸ்ரீவத்ச கோத்திரம்.
1: பேஷா பண்ணிடுறேன்மா. அம்பாளுக்கு அலங்காரத்தை முடிச்சுட்டு பண்ணி வைக்கிறேன்.
2: லட்சுமி, நல்லா இருக்கியா?
0: நான் நல்லா இருக்கேன் கிட்டா மாமா. நீங்க நல்லா இருக்கலா?
2: நல்லா இருக்கேம்மா. நீ சங்கர்னை பிரிஞ்சு ஒரு வருஷம் ஆகுது. இருந்தாலும் இன்னைக்கும் அவன் பேர்ல அவனுக்காக அர்ச்சனை பண்றத பாக்குறச்ச எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா.
0: இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு மாமா? நாங்க ரெண்டு பேரும் உடம்பால வேணா பிரிஞ்சிருக்கலாம், ஆனா மனசார இன்னும் சேர்ந்து தானே மாமா வாழ்ந்துட்டு இருக்கோம்.
2: கவலைப்படாதம்மா குழந்தை, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்.

0: பண்ணணும். ஸ்வாதி நட்சத்திரம், துலா ராசி, கோத்திரம்
1: ஸ்ரீவத்ச கோத்திரம் தானே? அவ சொல்லிட்டா.
0: யாரு?
1: பிரதர்ஷனம் பண்ண போயிருக்கா. இருமா, ஒரு ஒரு ரச்சனையா பண்ணி
0: வைக்கிறேன். திடீர்னு காணா போயிட்டே.
2: அது இது வஜ்ரகடை இரும்பு வேலை பார்த்தேன்.
0: யாரு?
2: இல்ல, இரும்பு கடை வஜ்ர வேலை வந்திருந்தா, அவனோட பேசிட்டு இருந்தேன்.
0: நானே
2: ரொம்ப காலம் கழிச்சு நித்தமா பார்த்தேன்.
0: ஏனா லக்ஷ்மி அக்கா ரொம்ப அழகா இருப்பா, நன்னா சமைப்பா, ஜோரா பாடுவான்னு சமயம் கிடைக்கிறதெல்லாம் வாயார மனசார புகழறீளே. அப்புறம் ஏன்னா அக்காவை ஆத்த விட்டு அனுப்பிச்சுட்டேன். லக்ஷ்மி அக்காக்கு குழந்தை இல்லைன்னு தானே ஆத்த விட்டு
2: அனுப்பிச்சுட்டேன்.
0: இல்ல, ஒருவேளை நேக்கும் குழந்தை பிறக்கலன்னா லக்ஷ்மி அக்கா கதிதானா எனக்கும்?
2: பர்மா சரஸ்வதி, நீ ரொம்ப கேள்வி கேட்கற. நேக்குத்தான் உடம்புக்கும் தெம்பு இல்லை, அதனால நான் தூங்க போறேன். நீயும் விளக்க அணைச்சு தூங்க.
0: விளக்க உங்களாலதான் நான் சுலபமா அணைக்க முடியும். சுவிட்ச் ஒசரக்க இருக்கு, நீ கேட்டாதுன்னு. சந்திரா
2: சொல்லுங்க, கேக்குறது.
3: சரஸ்வாத்துல இருக்காளோ?
2: கூப்பிட்டுமா?
3: இல்ல இல்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். சங்கரா, ஏதாவது விசேஷம் உண்டோ?
2: உண்டே. பட்டீஸ்வரம் பட்டாபி ராமையர் பலகாரம் நினைச்சிட்டு பட்டாசு வாயில போட்டு பட்டாரம் வச்சுடுத்து அப்படின்னு இந்த தடவை நான் விஷயத்தை மாத்தி சொல்ல போறது இல்ல. மாமி கவலைப்படாது, நீங்க கேட்க வந்தது பதிலுக்கு நான் சொல்ல வேண்டியது ரெண்டுத்தையும் நானே சேர்த்து சொல்றேன். நான் விசிராந்தியா இருந்து கேட்டு போங்க. மாமி இதையா கேக்குறா விசேஷம்னு? இல்ல இன்னும் சத்தனா இல்ல கேப்பா. சங்கரா, சரஸ்வதி ஆத்துல இருக்காளோட? இருக்கா மாமி? ஏதாவது புழுப்பூச்சி உண்டோ? ஐயோ இருக்கு மாமி, அம்மாவாசை சொல்லி மருந்து அடிச்சு சொல்றேன். அசடு, நான் அத்தையா கேட்டேன், சரஸ்வதி வயித்துல ஏதாவது புழுப்பூச்சி இருக்கா? இது வரைக்கும் எதுவும் இல்லை மாமி. உடனே அவர் இது வரைக்கும் இல்லைன்னா இனிமேல் நான் வந்துட போறது. சரி மாமா, எனக்குதான் பிராப்தம் இல்ல. உடனே அவர் பிராப்தமாவது புடலங்களாவது. நீ இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு பண்ண பதிலா, அதாவது இப்படி ஒரு ரெண்டாம் கல்யாணம் பண்ணதுக்கு பதிலா, முத பொண்டாட்டியோடவே நன்னா இருந்துக்கலாண்டா. உடனே அவர் அதுக்கு மாமி உடனே, சங்கரா பொண்டாட்டியா இருக்கிறவ அழகா இருந்துட்டா மட்டும் பத்தாதுரா, காலகாலத்துல குழந்தை குட்டிகளை பத்தி தர தெரியணும். அப்படின் இழுப்பா. என்ன இதெல்லாம், யாரோ எங்கேயோ யாருக்கோ எப்போ சொன்ன மாதிரி காதல எதிரொலிக்கிறதா?
4: மங்களா, யாரு இதெல்லாம் சொன்னதே?
3: எல்லாம் நீங்க தான் சொன்னேன்.
4: நான் மட்டுமா சொன்னேன்? கோபு கூட தான் சொன்னா.
2: வண்டி மட்டும் வாயை வச்சுட்டு சும்மா வருங்க. உங்களுக்குள்ள அடிச்சுக்காதீங்க, உங்களுக்குள்ள அடிச்சுக்காதீங்க. நம்ம யார் இப்போ நடராஜ ஜட்டா வல்லவர் பரம்பரை ஆம்பளை ஆம்பளை வாரிசு வேணுமே. பொம்முநாட்டில் மனசை பத்தி நமக்கு என்ன குறைச்சல், நமக்கு என்ன கவலை? இதை பார்க்க வேணுமே, நீங்க ஆத்து பக்கமே வரப்படாது அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. நீங்களா என் தாய் வழி பந்துக்குள்ளாயிட்டேன். வாங்கோ வாங்கோ, நன்னா இருக்கோ, நன்னா சாப்பிடுங்கோ. நான் தயவு செஞ்சு தயவு செஞ்சு இன்னைக்கு உபாயம் சொல்றேன், உதவி பண்றேன்னு தயவு செஞ்சு.
5: சங்கரா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காது. தெய்வத்துக்கு எதிராக நாம செஞ்ச பாவங்களுக்கு அந்த தெய்வத்தையே சரணாகதி அடைஞ்சு பரிகாரம் தேடிக்கிற மாதிரி, மனுஷாளுக்கு எதிராக நாம செஞ்ச பாவங்களுக்கு அந்த மனுஷாலேயே சரணாகதி அடைதான் பரிகாரம். ஒரு உத்தமமான பொண்ணோட மனசை நீ நோகடிச்சிட்ட. அந்த லக்ஷ்மி அண்ட போய் நெக்குருகி மன்னிப்பு கேள். அவளை சந்தோஷப்படுத்து. அவளோட கருணா விலாசத்தால இந்த ஆத்துல புத்திரபாகியம் உண்டாகிறதுக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம் இருக்கு.
2: எப்படி சுவாமி, எந்த முகத்தை வச்சுட்டு அங்க போய் சரஸ்வதி நில்லு. இப்ப நீ எங்க கிளம்பிட்டு இருக்க?

0: சேர்ந்து ஆத்த எல்லாருமே நீங்க பாட்டுக்கு வருவேன்னு சொல்லாம போயிட்டே இருப்பேன். இப்போ நான் நோக்கு, நான் இப்ப ஒண்ணுமே சொல்லலையம்மா, கிட்டா வேறு ஏதோ பேசிட்டு இருந்த.
1: கிட்டாமா சரியா தானே நான் சொன்னா, அதான் புறப்பட்டுட்டேன்.
0: எங்க
1: வாங்கண்ணா, லட்சுமி அக்கா விஷயம் வந்துடலாம்.
2: மறுபடியும் நடத்த போறோம் சொன்னதை கேட்ட உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? லட்சுமி, லட்சுமி
3: கூப்பிட்டேப்பா.
2: மாப்பிள்ளை மனசுல இருந்து வந்திருக்கிறாருமா, அவர் உன்னை மறுபடியும் வாத்திட்டு அழைச்சிட்டு போய் குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்படுற. நான் சரின்னு சொல்லிட்டே குழந்தை, நீ என்னம்மா சொல்ற?
3: இல்லப்பா, அது வந்து
2: மறுபடியும் மறுபடியும் என்ன நினைச்சு நீ கவலைப்படாதம்மா. நீ மாப்பிள்ளையோட சந்தோஷமா குடும்பம் நடத்துறதாம்மா, நேக்கு சந்தோஷம். சரின்னு சொல்லு குழந்தை, சரின்னு சொல்லு.
3: உங்க இஷ்டம் என்னவோ அதுதான்ப்பா என் இஷ்டம்.
0: நீங்க அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன் நடந்துடுத்தோ. ஆம்பளை குழந்தை லட்சுமி,
3: அவளை பார்த்த உடனே அடுப்புல பெரிய அண்டாவா வச்சுட்டேன்.
0: அதனால இந்த வாட்டி அவளுக்கு சமைக்கும் போதே கொஞ்சம் உப்பு அதிகமாவே போடு.
1: ஆயிரம் தான் சொல்லுவோக்கா, கும்பகோணம் வெத்தல கும்பகோணம் வெத்தலதான். நாக்கு என்னமா சவக்குது
3: அசடு, நாக்கு நன்னா செவக்கிறதுனா ஆத்துக்காருக்கு மேல கொள்ள பிரியம்னு அர்த்தம். மொக்கு
1: போங்கோக்கா.
0: லட்சுமி, சரஸ்வதி, மடி லட்சுமி, இதே நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னாவே இருக்கலாம், கூப்பிட சுலபமா போயிருது. லட்சுமி சரஸ்வதி கேட்டு கூப்பிட்டா போறோம். ஆமா, இதே நம்ம குழந்தை சுவாமிநாதனுக்கு ஒரு வயசு ஆக போறதும்னோ, அதான் நாளைக்கு சுவாமி மலையில அவனுக்கு முடி எடுக்கிறதா வேண்டிட்டு இருக்கோம்னோ, நான் ரெண்டு பிரஷர் கார் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஒரு கார்ல நாமெல்லாம் போறோம், இன்னொரு காரில் அந்த வேப்பத்தூர் கோஷி வரதேங்கிறது பாவம். வளவலன்னு பேசினதை தவிர நல்ல மனசு அவளுக்கு பாவம். அவளுக்கு வரட்டும், நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போயிடுவோம். என்ன நிறைய இருக்கும்
3: குழந்தை ஐஷண்டு, நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கோ, நான் ஆத்துல பாட்டிக்கு துணையா இருக்கேனே.
0: ஏன் பாட்டி இந்த ஆத்துல தனியா இருந்தது இல்லையா? இது மாதிரி சாக்கு போகலாம் சொல்லாத, நீ வர. ஆமா
3: இல்ல பெத்தவா, நீங்க ரெண்டு பேரும் ஐஷண்டு போனேன்னா நன்னா இருக்கும்னு என்னுடைய ஒரு அபிப்பிராயம்.
0: ஓஹோ, இந்த பாருமா, இந்த லோகத்துல மத்தவா குழந்தைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா என் குழந்தைக்கு எத்தவளும் வேணும். இந்த மாதிரி தெய்வமா பார்த்து பார்த்து வளர்க்குறியே, வளர்க்குறவன் நீ வேணும்மா. இந்த மாதிரி நீ வரதா இருந்தா நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் வச்சுக்கிறேன், இல்லைனா ப்ரோக்ராம் கேன்சல்.
3: என்னன்னா இது எதுக்கு எடுத்தாலும் மூக்கு.
0: நான் கேட்டா நீ வரமாட்டேன்னு என்ன இது கோவம்?
3: சரி நான் வரேன், கோச்சுக்காதே.
0: வரணும் நீ,
3: நான் வரேன்.
0: இதுதானே அது,
3: நான் வரேன்.
4: என்ன
5: ஆச்சு கிட்டாவே, எதுக்கு இப்படி பதறி அடிச்சுட்டு வர?
4: சுவாமி மலைக்கு போன சங்கரனும் சரஸ்வதியும் கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டா பாட்டி.
5: என்னடா சொல்ற? ஐயோ பகவானே, பகவானே, குழந்தைக்கு என்னடா ஆச்சு?
4: யார் செஞ்ச புண்ணியமோ, குழந்தையும் லட்சுமியும் பின்னாடி வேற ஒரு வண்டியில வந்துட்டு இருந்தா, அவளுக்கு ஒண்ணு ஆகல. ஆனா

0: എന്നെ ഞാൻ ആദ്യം കവിക്ക് വിട്ടിട്ട് ശങ്കരെ പോയി സേന്തുട്ടാ പാട്ടി.
1: ശങ്കരനും സരസ്വതിയും പോയി സേന്തുട്ടാ. വിളയാട്ടോ ഒരു വാറും ഓടി പെടുത്തിരാ ഗോപ്പു. ഇനിമേൽ നാട്ടില് നമ്മൾക്ക് എന്നെ വേല. അവാ അവാ അവാ അവാ ആത്തുക്ക് പോയി ചേര വേണ്ടിതാണേ.
2: என்ன யாருக்கோ சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சில ஜென்மாக்களுக்கு நேரா சொன்னா தான் புரியும். டி லட்சுமி மாமா உன்னனதான் பேசிட்டு இருக்கார்.
1: ஏ லட்சுமி, நான் சொல்றது காதுல விழறதா இல்ல விழாத மாதிரி நடிக்கிறியா? என்னைக்கு இந்த ஆத்துல நீ கால் எடுத்து வச்சியோ அன்னைக்கே சங்கரனையும் சரஸ்வதியும் உருட்டிட்ட. இன்னும் எத்தனை பேரை உருட்டலான்னு கங்கனை கட்டிட்டு காத்துட்டு இருக்க.
2: ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்? அவரே போயிட்டார். இனிமே அவர் நினைப்பா இந்த குழந்தை மூஞ்சிய பார்த்துதானே நான் என் காலத்தை ஓட்டணும்.
1: என்ன பதிபக்தி
2: ஏதேதோ பேசுறீளே. நான் போயிடுறேன். உங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கல, ஆனா தயவு செய்து இந்த குழந்தைய நான் ஐஷன் போக்கு எனக்கு அனுமதி கொடுங்கோ.
3: அதெல்லாம் நடக்காதடி. சொந்தமா வெட்டுதா துப்பு இல்ல. அடுத்த வாழ்க்கு போறதுன்னு சொந்தங்களோட வந்துட்டா.
2: மாமி உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். மாமி இந்த குழந்தைய மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சுறாதே.
4: என்ன நீலி கண்ணீர் வடிக்கிற மரியாதையா? இந்த ஆத்த விட்டு வெளில போயிடு.
2: நான் போயிட்டு வரேன் பாட்டி. நான் எங்க இருந்தாலும் உங்க நினைப்பாவே தான் பாட்டி இருப்பேன். என் ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. அப்புறம் குழந்தை பத்திரம் பாட்டி. நான் வரேன் பாட்டி.
5: இல்லடி, எங்க போற? யாரு சொன்னாலும் போற? இந்த ஆத்துல நோக்கு இல்லாத உரிமையா இவாளுக்கெல்லாம் இருந்துட போறது? இதோ பாரு லக்ஷ்மி, என்ன ஆனாலும் அந்த குழந்தைய விட்டு நீ ஒரு க்ஷணம் கூட பிரியப்படாது. கடைசி நேரத்துல சங்கரனும் அதை தாண்டி ஆசைப்பட்டிருப்பான். ஒன்னு புரிஞ்சுக்கோ, பேச வேண்டியத பேச வேண்டிய நேரத்துல பேசலன்னா நம்மள பேசவே விடாதிக்கு இவெல்லாம் ஊமையாவே ஆக்கிட்டுவா. நான் சொல்றேன், அந்த குழந்தைய உன் கையில எடுத்துக்கோ. அது ஓ சொத்து. எங்க போய் எப்படி வளர்த்துக்கிறியோ நீயே வளர்த்துக்கோ. உன்னை யார் என்ன பண்ணிடுறான்னு நானும் பாக்குறேன்.
2: போயிருப்பேனா? அவருடைய சுகத்துக்கு எந்த பந்தமும் ஏற்படுத்த கூடாதுங்கிறதுனாலதானே நான் போனேன். மறுபடியும் நானாவா இந்த ஆத்துக்குள்ள வந்தேன்? தானாவா வந்தேன்? அவராதானே என்ன வாத்தியா வந்த ஐஷண்டு வந்த சரஸ்வதிக்கு கர்ப்பம் தெரிச்சப்போ இதே வாயால என்ன சொன்னேன்? லட்சுமி இந்த ஆத்துல கால் எடுத்து வச்ச நேரம் சரஸ்வதிக்கு புத்திரபாகியம் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னேன். இப்போ அதே வாயால என்ன தொடகாலின்னு சொல்றேளே. மாமா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. பாருங்க, இந்த குழந்தை நேக்கு பிறக்கலைனாலும் எங்க ஆத்துக்காருக்கு பிறந்த குழந்தை. இந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்குற முழு உரிமையும் எனக்கு மட்டும்தான் இருக்கு. இப்படியாவது ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கணுங்கிறது தான் தெய்வ சங்கல்பம். இல்லைன்னா இவாழ்கிட்டேந்து அந்த குழந்தைய பிரிச்சு என் கூட பிரயாணம் பண்ற மாதிரி அந்த பகவான் பண்ணிருப்பானா? உங்களுக்குலாம் என்ன, எங்கே நான் இந்த சொத்தை முழுசா அனுபவிச்சிருவேனோங்கிற பயம் தானே? வேண்டாம், நேக்கு இந்த சொத்துல சல்லி காசு வேண்டாம். எல்லாத்தையும் நீங்களே அனுபவிங்க. அவரே போயிட்டார். இனிமே நேக்கு இங்க என்ன வேலை? ஆனா குழந்தைய மட்டும் என்கிட்டேந்து பிரிச்சு விடலான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க.
6: இல்ல, குழந்தை மேல உன் கை பட்டதோ இங்க நடக்கிறதே வேற சொல்லிட்டேன்.
3: என்ன பண்ணுவேன்? என்ன கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவேளா? உசிரே போனாலும் சரி, இந்த குழந்தைய விட்டு இனிமே நான் ஒரு க்ஷணம் இந்த பக்கம் அந்த பக்கம் நகர மாட்டேன். அவ்வளவுதான்.
7: இவளை சம்ஹாரம் பண்ணாதானடா வம்பு. திரௌபதி மாதிரி மானபங்கம் படுத்திட்டோம்னா
2: கிட்டாராது அழிஞ்சு போயிடுவேன். மனசார சொல்றேன், தயவு செய்து கிட்ட வராது.
6: பெரிய கண்ணகியா இவ, சாபம் விட்டா நம்மளாம் பஸ்பம் ஆயிடும். என்ன நீ
3: விடுறா கைய
2: கையடா
3: பாவி, நீ ஒரு மனுஷன் தானாடா? பொம்பளையோட மனசை இப்படி நோக்கடிச்சேன்னா அது உங்க குடும்பத்தை மட்டும் இல்ல, இந்த நாட்டையே சுட்டடிச்சு.

0: பொறுமைக்கு உதாரணமா இந்த பொன்னையும் மண்ணையும் சொல்லுவா. அந்த பொறுமைய உதாசீனப்படுத்திராதே. அக்கிரமமும் அந்நியாயமும் தலைவரிச்சு ஆடும் பொழுது பூமாதேவியே சீறி எழுந்து வரலையா? அப்படி சீறி எழுந்து வந்த கண்ணகி மதுரையே எரிக்கலையா? நடு சபையில திரௌபதியோட ஒரு சாபம் கௌரவ குலத்தையே அழிக்கலையா? இதெல்லாம் என்னைக்கோ நடந்த கதை இல்ல, இன்னைக்கும் நடக்கும், இனிமேலும் நடக்கத்தான் போறது. நீங்கெல்லாம் பார்க்கத்தான் போறேன். ஒரு ஆணுக்கு பெண் எந்த விதத்திலயும் சலச்சவ கிடையாது. சந்தர்ப்பத்தால நிர்பந்தம் ஏற்பட்டா ஒரு பொண்ணால சாதிக்க முடியாதது எதுவுமே இல்ல. இதெல்லாம் உங்களை மாதிரி சில மர மண்டைகளுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ஆண்டவனே அர்த்தநாரீஸ்வரரா காட்சி அளிச்சிருக்க.
1: ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பார்த்தேளா எப்படி பேசுறான்னு?
0: மங்களம் மாமி, எப்படி பேசுறோங்கிறது முக்கியம் இல்ல, என்ன பேசுறோங்கிறது தான் முக்கியம். சத்த முன்னாடி வாய் கூசாம எங்களை வெக்கம் கட்ட குடும்பம்னு சொன்னாளே, தோ நிக்கிறாரே உங்க ஆத்துக்கார். அவர் இப்போ ஒரு வெக்கம் கட்ட காரியத்தை செய்ய சொன்ன போது வாய மூடிந்து நின்னாளே. உங்களை நாங்க எந்த குடும்பம்னு சொல்றது? ஒரு புருஷனை தர்ம வழியில அழிச்சுட்டு போறவ பேர் தான் தர்ம பத்தினி. ஆமா, நீங்கெல்லாம் சாஸ்திரம் படிச்சவா தானே? மறந்துட்டேளா? நான் ஞாபகப்படுத்துறேன், மனு தர்ம சாஸ்திரத்துல என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? ஒருத்தருடைய முதல் சம்சாரத்துக்கு புத்திர பாக்கியம் இல்லாம அவருடைய ரெண்டாம் சம்சாரத்துக்கு புத்திர பாக்கியம் ஏற்பட்டா அந்த குழந்தை முதல் சம்சாரத்துக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லி அப்படி சாஸ்திரமே சொன்னத இல்லன்னு சொல்ல நீங்க யாரு? நீங்க யாரு என்ன தடுக்க? பாருங்க, இது என் குழந்தை, என் வாரிசு, என் சந்ததி. என் சந்ததிய நான் சந்தையில விட்டுட்டு போக மாட்டேன். வாழ்ந்தாலும் இந்த குழந்தையோட தான், செத்தாலும் இந்த குழந்தையோட தான். உங்களால ஆனதை பாத்துக்கோங்க.
2: பா வாங்கோப்பா.

0: என் சந்ததிய நான் சந்தியில விட்டுட்டு போக மாட்டேன். வாழ்ந்தாலும் இந்த குழந்தையோட தான், செத்தாலும் இந்த குழந்தையோட தான். உங்களால் ஆனதை பார்த்துக்கோங்க.
1: பா வாங்கோப்பா, நம்ம நம்பத்துக்கே போயிடலாம்ப்பா. இந்த பெரிய இடத்து சகாத்தாலும் நமக்கு வேண்டாம்ப்பா. ஆனா அப்பா, இந்த தடவை நான் வெறும் கையோட வரலப்பா. விலை மதிப்பே இல்லாத ஒரு சொத்தை கூட அழிச்சுண்டு வரேன். ஆமாம்ப்பா, அந்த பகவான் ரெண்டு குழந்தைய பாத்துக்கிற பொறுப்பை கொடுத்துருக்காம்ப்பா. ஆமாப்பா, இது நாம் பெக்காத குழந்தை, நீங்க என்ன பெத்தெடுத்த குழந்தை. வாங்கப்பா, நம்ம
2: சபாஷ். பாரதியார் கண்ட புதுமை பெண் இவதானோ? இவதானோ சந்தேகம். இவதான் சார், ஒவ்வொரு யுகத்திலையும் தன்னுடைய நியாயமான உரிமைக்காக போராட ஒரு லட்சுமி அவதரிச்சிருக்கா சார். இன்னொரு விசேஷம், நம்ம நாட்டில் மட்டும் நம்ம பெண்மணிகளுக்கு இந்த தாய்மைங்கிற ஒரு உணர்ச்சி மேலோங்கி நிற்கலன்னு வச்சுங்க, இங்கே பிறக்கிற பாதி குழந்தைகள் அனாதியாக தான் சார் போயிருக்கும். பொதுப்படையாக சொல்லுவானே, பர்டிகுலராகவே சொல்கிறேன், அன்னைக்கு மட்டும் அந்த லக்ஷ்மிக்கு தைரியம் வந்து அந்த குழந்தைய கையில் எடுத்துக்கிட்டு அவள் வெளிநடப்பு நடத்தலேன்னு வச்சுங்க, நானே அனாதையாக தான் சார் போயிருப்பேன். யோசிக்கிறீங்களா? ஆமாம், இத்தனை நேரம் நீங்கள் என்னோட சேர்ந்து பார்த்தது எங்கள் கிராமத்து கதை மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்து கதை, எங்கள் பெரியம்மா லக்ஷ்மியோட கதை. ஆமாம், அதோ அந்த லக்ஷ்மி கையில் எதிர்கால இந்தியாவை நோக்கி சந்தோஷமாக போயிட்டுருக்கேன் அந்த குழந்தை. அந்த சுவாமிநாதன் வேற யாரும் இல்லை சார், இந்த சுவாமிநாதன் தான். ஏதோ இத்தனை நேரம் என்னோட சேர்ந்து எங்கள் குடும்ப கதையை பார்க்குறதுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கினீங்களே, அதுக்கு உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி.

நேயர்கள், இதுவரை YG மதுவந்தி அவர்களின் டாம் மீடியாஸ் வழங்கும் லக்ஷ்மி கல்யாண வைபோகமே மேடை நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் வெண்ணிற ஆடை மூர்த்தி, இயக்கம் YG மகேந்திரன், வானொலி நாடக தொகுப்பு டி சுஜின்குமார், வானொலி நாடக அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா.

எடுத்துக்கும் இசை முழக்கம் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தென்னிந்தியாவின் இசை அரசி எஸ் ஜானகி அம்மாள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஒரு இசை அஞ்சலியாக இந்த மாலை திண்டலானது எஸ் ஜானகி அம்மா பாடிய பாடல்களாக ஒலிக்கிறது. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை திண்டல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் டி ஆர் சுந்தரம் ரோடு வாசன் ஐ கேர் அருகில் தருமபுரி.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: The Kaveri Engineering College, Autonomous.
4: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தின்றல் நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சீதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மாலை தின்றலின் முதல் பாடல் 16 வயதினிலே என்ற திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் பாடல் வரிகளுக்கு ஜானகி அம்மாள் பாடிய பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் மாலை 6

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி.
4: பெண்ணகரம் ரோடு ஆட்டக்காரன்பட்டி ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின? ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
1: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
2: தங்க விலை ஏறலாம்,
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
6: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
7: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
8: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
10: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
11: தீனமுத குரல், காந்த குரல், திரைப்பட சங்கீத உலகில இசையுடைய பேரரசியா திகழ்ந்த எஸ் ஜானகி அம்மாள் கிட்டத்தட்ட 50,000 பாடல்களை பதிவு செய்திருக்காங்க. தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், இந்தி, ஒடியா, வங்க மொழி, மராத்தி, துளு, உருது, குஜராத்தி, பஞ்சாபி, அசாமி, சிந்தி, ஆங்கிலம், அரபு, ஜெர்மன், சிங்களம் போன்ற பல்வேறு மொழிகளில் பாடி மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தியிருக்காங்க எஸ் ஜானகி அம்மாள். மாலை தண்டலின் அடுத்த பாடல் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திற்காக இளையராஜாவோட இசையில் கங்கை அமரின் பாடல் வரிகளுக்கு பாடலை பாடியிருக்கிறார் நம்ம எஸ் ஜானகி அம்மாள்.

0: போல பொங்குற மனசு பாடாதோ. பூவர சந்து சூட்டாச்சு, பொண்ணுக்கு சேதியும் வந்தாச்சு. காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவர்

0: வரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம் குமாரசாமி பேட்டை தர்மபுரி தொடர்புக்கு 8608653440
1: ஏங்க எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும் வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க
3: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் கால் 9025400159 கவுன்சிலிங் கோட் 2683

0: Viking Bunions and Briefs.
1: தேனமது குரல் எஸ் ஜானகி அம்மையோடைய ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி ஒரு இசை அஞ்சலி மாதிரி செலுத்திட்டு இருக்கோம். இந்த மாலை தின்றல செயல்படும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தின்றல் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. ஜானகி அம்மாக்கும் நம்ம ஆல் இண்டியா ரேடியோக்குமே ஒரு தொடர்பு இருக்கு. 1956 அகில இந்திய வானொலி இசை போட்டியில குடியரசுத் தலைவரிடம் வந்து ஒரு பரிசு வாங்கியிருக்காங்க நம்மளுடைய நைட்டிங்கல் தென்னிந்தியாவுடைய நைட்டிங்கல் இசை பேரரசி எஸ் ஜானகி அம்மா. 1957 வெளியான விதியின் விளையாட்டு திரைப்படத்தின் மூலமா தனது முதல் பாட்டை தொடங்கியிருக்காங்க, தங்களுடைய இசை ராஜ்யத்தை தொடங்கியிருக்காங்க. அதை தொடங்கின அந்த ஆண்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 5 மொழிகளில் பாடின ஒரு வல்லமை பிடித்தவர்கள் தான் நம்ம எஸ் ஜானகி அம்மா. அது மட்டும் இல்லாமல் இசைஞானியோடைய முதல் திரைப்படம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இசைஞானி இளையராஜாவோட முதல் திரைப்படம் அன்னக்கிளி. அந்த திரைப்படத்தில் 3 பாட்டை பாடினது நம்ம எஸ் ஜானகி அம்மா. இளையராஜாவோட இசையில் அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. அன்னக்கிளி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி அம்மாவோடைய குரலில்

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
4: என்னாச்சு?
3: புது கிட் பேக் வேணுமா?
4: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
3: கரெக்ட்.
4: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா CMS போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் CMS போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
3: RBI சொல்கிறது,
5: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் RBI ஓம்புட்ஸ்மேன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இருக்கும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
6: திரும்பின பக்கம் எல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
7: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
6: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
8: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
9: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
10: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
9: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
11: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
12: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் BE சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமா சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.

0: Viking Bunions and Briefs.
1: தீனமுது குரல் அரசி எஸ் ஜானகி அம்மா. தமிழ் திரைப்படத்தில் முதல் பாடல் எந்த பாட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அதாவது ஒரு நாதஸ்வரம் அப்படியே வாசிக்க வாசிக்க அப்படியே அந்த இசையை அப்படியே கொட்டி கொட்டி தீக்கிற மாதிரியான ஒரு பாடல். கொஞ்சம் சலங்கை திரைப்படத்திலிருந்து சிங்கார வேலனே தெய்வா அப்படிங்கிற பாட்டு. இந்த வரிகள் சொன்ன உடனே ஜானகி அம்மா பாடின அந்த அந்த நளினங்கள் எல்லாமே நம்ம மனசுக்கு வரும். அது மட்டும் இல்லைங்க, எம்எஸ் விஸ்வநாதன் முதற்கொண்டு இளையராஜாவோட பல பாடல்கள் சேர்ந்து வேலை செஞ்சு, ஏஆர் ரஹ்மானோட வேலை செஞ்சு, இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கான ராக் ஸ்டார் அனிருத் கூட சேர்ந்து வேலை செஞ்ச ஒரே பாடகி ஜானகி அம்மா தான். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் அவார்டு இருக்குல்ல, அது எம்எஸ்வி கூடையும் இளையராஜா கூடவும் ஏஆர் ரஹ்மான் கூடவும் சேர்ந்து வாங்கின ஒரே ஒரு பாடகி ஜானகி அம்மா தான். கிட்டத்தட்ட 33 அவார்டு வாங்கியிருக்காங்க நம்மளுடைய இசைக்காக, 33 விருதுகளை வாங்கியிருக்காங்க நம்ம ஜானகி அம்மா. அதில் மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் திரைப்படத்துக்கு 2 வாங்கியிருக்காங்க. 16 வயதிலே திரைப்படத்திலிருந்து செந்துரோ பூவைக்காக வாங்கியிருக்காங்க. அப்புறம் தேவர் மகன் திரைப்படத்திற்காக இஞ்சி இடிப்பழகா அப்படிங்கிற இஞ்சி இடிப்பழகின்னு சொல்லிட்டு அந்த படம் வெறும் காத்து தாங்க வருது அப்படி சொல்லி சொல்லுவோம்ல அந்த பாட்டு. அது மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் மலையாளத்துலேயும் ஒவ்வொரு பாடல்கள் வாங்கியிருக்காங்க. 4 தேசிய விருது வாங்கின நம்ம ஜானகி அம்மாவுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரியான பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாட்டு உதிரி பூக்கள். இந்த படத்தை பார்த்தாலே அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கோம். கூடவே ஜானகி அம்மா பாட்டு கேட்குறதும் ரொம்ப சான்ஸே இல்லாதில் ஒரு மியூசிக் வரும் பாருங்கள். இளையராஜாவோட இசையில் அழகிய கண்ணை அப்படிங்கிறது மகேந்திரனுடைய டைரக்ஷனில் வந்த படம் இது. கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு டைம் பாருங்கள். உதிரி பூக்கள் திரைப்படத்திற்காக இளையராஜாவோட இசையில் கண்ணதாசினியின் பாடல் வரிகளுக்கு எஸ் ஜானகி அம்மா பாடின பாட்டு.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மேச்சேரி த காவேரி

0: മെഡിക്കൽ ക്യാമ്പസ്.
1: ബിപിടി ഫിസിയോതെറപ്പി, ബിഎസ്സി നഴ്സിംഗ്, ബാച്ചലർ ഓഫ് ഫാർമസി, ഡിപ്ലോമ ഇൻ ഫാർമസി, ഡിപ്ലോമ ഇൻ ജനറൽ നഴ്സിംഗ് ആകിയ പഠിപ്പുകൾ சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
0: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: தமிழ் திரைப்படங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய கர்நாடிக் சம்பந்தமான பாடல்களை பாடியிருக்காங்க. காற்றில் எந்த கீதம், ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா திரைப்படத்தில் வந்து அப்படியே தேடி ஓடிட்டே இருப்பார். காற்றில் எந்த கீதம்னு சொல்லிட்டு ஸ்ரீதேவி அம்மா அந்த திரைப்படத்தில் பாடியிருப்பாங்க. அதில் பேக்கில் அந்த பின்னணி பாடல் அப்படி இருக்க பாருங்கள், அவ்வளோ ஒரு கலைநயமாக இருக்கும், அவ்வளோ ஸ்வரங்கள், எத்தனை அற்புதமான பாடல்கள், அதெல்லாம் கேட்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்கும் இல்லையா. இன்னைக்கு காத்தோட கலந்துட்டாங்க, காற்றில் எந்த கீதம். இதுவரை கேட்டு சுத்தம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். மற்றும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சீதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்கும். எஸ்பி பாலசுப்ரமணிய ஐயா கூட வந்து சேர்ந்து அம்மா பாடும்போது அந்த கிளுகிழப்பான பாடல்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறதுக்கே அவ்வளோ ஒரு ரம்மியமான சின்ன சின்ன சைகைகள், சின்ன சின்ன அந்த சின்னங்கள்லாம் இருக்கும் பாருங்கள். அது அம்மா தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. நிகழ்ச்சி நடத்த பாடல் கவிக்குயில் என்ற திரைப்படத்திற்காக இளையராஜாவோட சில பஞ்சு அருணாசலம் அவருடைய பாடல் வரிகளுக்கு எஸ் ஜானகி அம்மா சோலோவா பாடிய பாடல்.

0: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
1: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
8: திரைப்பட சங்கீத உலகின் இசை பேரரசி பாடல்கள், அதாவது ஆண் பெண் இரு பாடலும் அதை பற்றினா சேர்ந்து பாடும்

ஆண் குரலும் பெண் குரலும் இணைந்து பாடும்போது ஒரு டூ இட் சாங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பாடல்கள் பாடும்போது ஒரு ஒன்றிணைந்து பாடக்கூடிய அந்த சுவாபம் அப்படிங்கிறது நம்ம ஜானகி அம்மாக்கிட்ட 100% 200% இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சோகமான நேரங்களில் கூட இந்த பாடல்கள் நிறைய கேட்கலாம். ஆறெங்கும் தான் உறங்க, ஆறு கடல் நீர் உறங்க அப்படிங்கிற ஒரு பாடல் ரொம்ப மனசு அப்படியே அறுத்து தள்ளிடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகான ஒரு பாடல் கூட இருக்குது, அந்த வானத்தை போல் மனம் படைச்ச தென்னவென அப்படி சொல்லிட்டு ஒரு பாடல் வரும்ல, அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்போம் இல்லையா. அந்த பாட்டு கூட நம்ம ஜானகியம்மா பாடின பாட்டு தான். அது மட்டும் இல்லாமல் பட்டுவண்ண ரோசாவா அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும், கன்னி பருவத்தில் திரைப்படம். அந்த படத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணது கே பாக்யராஜ் அவர்கள். அதில் ஒரு கெஸ்ட் ரோலாகவும் வந்திருப்பார் சங்கு கணேஷோட சில ரொம்ப அழகான ஒரு பாடல் கன்னி பருவத்தில் திரைப்படத்தில் எஸ் ஜானகியம்மா சோலுவாக பாடியிருப்பாங்க. அப்படி மனசை உருகி ஒவ்வொரு வரிகளுக்கும் அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு கேட்போம்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: எஸ் ஜானகி அம்மாவோடைய பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்கலாம். ஒரு 10 பாட்டு கேட்டதுக்கப்புறம் அந்த மறுபடியும் முதல் பாட்டு வந்தால் புதுசாக கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு அலுப்பு தட்டுறதே தெரியவே தெரியாதுன்னு சொல்லலாம். சிகப்பு ரோஜிக்கால் திரைப்படத்தில் நினைவோ ஒரு பறவை அப்படிங்கிற பாட்டு, ஜானகி படத்தில் காற்றில் எந்தன் கீதம், அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தில் ஆயிரம் தாமரை முட்டுக்களை, ரொம்ப கிழப்பான ஒரு பாட்டு 3 முறை திரைப்படத்தில் பொன்மேனி உருகுதேன்னு சொல்லி பாடிப்பாங்க. ஆண்பாவம் திரைப்படத்தில் என்ன பாட சொல்லாதே அப்படி சொல்லுவாங்க. கண்டிப்பாக இப்போ யார் சொன்னாலும் அது நடக்கவே நடக்காது. இதய கோயில் திரைப்படத்தில் வான் உயர்ந்த சோலையிலே, குங்குமச்சமல் திரைப்படத்தில் நிலவு தூங்கும் நேரம், எஸ்பி பாலசுப்ரமணிய ஐயாவோட சேர்ந்த பாடின பாட்டு, வேதம் புரிது படம் அப்படி வேதம் புதிதுன்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா, அந்த படத்தில் மந்திரம் சொன்னேன் வந்து வீடு தந்து வீடுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, மாக்கினி நட்சத்திரத்தில் ரோஜாப்பூ, என் ஜீவன் பாடுது திரைப்படத்தில் கட்டி வச்சுக்கோ எந்த மனசை, கரகாட்டன்காரன் திரைப்படத்தில் மாங்குயிலே பூங்குயில், புதுநெல் புதுநாத்து ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு பாட்டு, கருத்த மச்சான், வண்ண வண்ண பூக்களில் ஒரு பாடல் இருக்கும், கோழி கூவும் நேரத்தில் அப்படி சொல்லிட்டு, அரண்மனைகளில் ராசாவே உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு, எவ்வளோ ஒரு சோலோ சாங் தெரியுமா அந்த பாட்டை, ரிப்பீட்டடாக இப்போ கூட எல்லா இந்த பஸ்ஸில் பேருந்துகளில் ஒழிக்கக்கூடிய பாட்டு இது. ஜென்டில்மேன் படத்தில் ஒட்டகத்தை கட்டிக்கோ, கண்ணேயின் முன்னே கடலும் துள்ளாது அப்படி சொல்லிட்டு, இந்த எஜமான் படத்தில் ஒரு நாளும் உனை மறவாத காதல், இந்த கருணாத்திரி படத்தில் ஐயோ அந்த பாட்டெலாம் சான்ஸ் இல்லை மலரே மௌனமா, சங்கம் திரைப்படத்தில் மார்கழி திங்கள் நிலவா, ஜோடி திரைப்படத்தில் காதல் கடிதம் தீட்டவே, வேலையெல்லாம் பட்ட தரையில் கடைசியில் நான் போன பின்மே நீ வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இசையை வாழ்த்திட்டு போயிருக்காங்க ஜானகி அம்மா.

0: சென்னை ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை, விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848820.
4: இவ்வளவு நேரம் இசை உலகுடைய தமிழ் திரைப்படத்துடைய திரைப்பட உலகின் இசை பேரரசியுடைய பாடல்கள் கேட்டோம். இசை உலகின் இனிய குரல் மௌனமானது, காற்றில் கலந்தது. எஸ் ஜானகி அம்மா மறைஞ்சாலும் நிச்சயமா அவர்களுடைய குரல் என்றும் நிலைத்திருக்கும்.

0: நிறைவு பெற்றது இன்றைய மாலை தென்றல். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: நேய உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம். இன்று தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் மாவட்டம் வடமதுரை பகுதியில் அமைந்திருக்கும் விருதீஸ்வரர் திருக்கோவிலின் திருப்புகளை கேட்டு ரசிக்கலாமா? இங்கு அமைந்திருக்கும் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக திகழ் பாளிக்கிறார். இங்கு தலவிருட்சமாக வன முருங்கை உள்ளது. இந்த வன

இலங்கைக்கும் ஒரு வரலாறு உள்ளது. சாதாரணமாக எல்லா சிவாலயங்களிலும் நடராஜர் ஜடாமுடி விரிந்து கிடக்க நடனம் ஆடுவார். ஆனால் இங்கு தலைமுடித்து அருள்பாலிக்கிறார். சிவன் தனது வாகனமான நந்திக்கு இத்தலத்தில்தான் சர்வ அதிகாரம் தந்தார் என்று புராணங்கள் சொல்லப்படுகிறது. இதையடுத்துதான் கோவில்களில் அதிகார நந்தி சன்னதி அமைக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. மிகவும் பழமையான இத்தலம் கணீஸ்வரம், அகஸ்தியநல்லூர், கந்தம்மாபுரி என்று மூன்று யுகங்களிலும் அழைக்கப்பட்டது. கோவில்களில் உள்ள கல்வெட்டின்படி 7ஆம் நூற்றாண்டில் குலோத்தங்க சோழனால் கட்டப்பட்ட கோவில் என்று தெரிய வருகின்றது. இங்கு அமைந்திருக்கும் அதிகார நந்தியை பிரதோஷ காலங்களில் குளிர்ச்சியான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்தால் அவரும் குளிர்ந்து பக்தர்கள் வேண்டும் வரத்தை தருவார் என்பது ஓர் ஐதீகம். இந்த ஈசன் சன்னதியில் சுந்தரர் அவிநாசி சென்று அவிநாசி லிங்கரையும் கருணாம்பிகையும் தரிசித்த பின் மிகுந்த களைப்புடனும் பசியுடனும் விருதீஸ்வரர் கோயிலுக்கு வந்து சேர்ந்தார். அங்கிருந்த வேடுவ தம்பதியினர் அவருக்கு முருங்கைக்கீரையுடன் உணவு தயாரித்து தந்து பசியையும் களைப்பையும் போக்கினர். அவ்வாறு தனது பசிக்கு உணவு தந்தவர்கள் இறைவனும் இறைவியுமே என்று உணர்ந்தார் சுந்தரர். சுந்தரருக்கு விருந்து படைத்ததால் இக்கோவிலில் ஈசன் விருதீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார். அதுதான் இந்த கோவிலின் தல விருட்சமாக வனமுருங்கையும் அமைந்துள்ளது என்றும் கூறப்படுகிறது.

0: மார்கழியில் ஆருத்ர தரிசனம், தைப்பூசத்தில் சிவராத்திரி, பங்குனி உத்திரம் விசேஷ நாட்களாக இங்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. முக்கிய சிறப்பு அம்சமாக அதிசயத்தின் அடிப்படையில் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக திகழ்கிறார் என்பதும், பங்குனி மாதம் 17 தேதியில் சூரியன் விருதீஸ்வரர் மீது தன் ஒளிக்கதிர்களை வீசி வழிபாடு செய்கிறார் என்பதும் ஒரு ஐதீகமாக கூறப்படுகிறது. இங்கு மூலவர் விருதீஸ்வரராகவும் பார்வதி அம்மாள் விஸ்வநாயகி அம்பாளாகவும் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கின்றார்கள். இணைந்திருந்தோம் இது தினமுறு திருக்கோயில் நிகழ்ச்சியோடு. இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் வடமதுரை ஊர் அருகே அமைந்திருக்கும் விருதீஸ்வரரின் திருக்கோவிலின் திருப்புகழை கேட்டு ரசித்தோம் நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் மாலை 6:10. இனி கேட்கலாம் இசை மின்னல்.

நிகழ்ச்சியின் முதல் பாடலாக துரை என்ற திரைப்படத்திலிருந்து டி இமான் இசையில் தபு சங்கர் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் இதோ நேர்களே அந்த பாடல்

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
2: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
5: BA தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல்

0: ఇంటెలిజెన్స్ అండ్ డేటా సైన్స్, బీకామ్, బీకామ్ సిఏ, బీసీఏ, బీబీఏ, ఎంకామ్, ఎంఎస్సి మైక్రోబయాలజి, బిఎட், எம்ஏடி என நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.
0: கான்டாக்ட் 9524936156.
2: பண்பலையில் இசைப்பாடும் நேரம், மாலை 6:17. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது புத்தம்புதிய நிகழ்ச்சி இசை மின்னல்.

நிகழ்ச்சி நடத்த பாடலாக ஜெயம் கொண்டான் என்ற திரைப்படத்திலிருந்து, வித்யாசாகர் இசையில் அரிகரன் மதுசிறி குரலில் யுகபாரதி வரிகளில். இதோ நேர்களே அந்த அழகான பாடல்.

0: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
1: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.
6: இசை மின்னல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக காதலில் விழுந்தேன் என்ற திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி இசையில், விஜய் ஆண்டனி, ஹாரிஸ் ராகவேந்திரா, ஸ்ரீசரன் மற்றும் மேகா குரலில். இதோ நேர்களே அந்த பாடல்.

திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இதுவரை இசை மின்னல் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

0: நான் இங்க இருக்கேன்.
1: நான் ஒண்ணு தேடல, இத மொபைல சார்ஜ் பண்ணனும்.
0: மூளைய சார்ஜ் பண்ணு.
2: இப்படி பப்ளிக் போர்ட்ல போனை சார்ஜ் பண்ணா உங்க பர்சனல் டேட்டா பப்ளிக் டேட்டா ஆயிடும்.
0: பாத்தியா?
1: அப்ப இருங்க, நான் போய் பண்றேன். சிக்னல் இல்ல.
2: இப்ப என்ன பண்ணுவ?
1: ஃப்ரீ வைஃபை இருக்குல்ல.
0: மடையா, திருந்துடா.
2: பேமெண்ட்ஸ் பண்ண நோ ஓபன் வைஃபை.
1: அதாவது ஃப்ராட்க்கு சொல்லுங்க. பை பை.
2: ஆர்பிஐ சொல்கிறது
0: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவில் இதுவரை இல்லாத அளவிலான நல்விளைவுகளை இந்த பயணம் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கவும் இது உதவிடும் என்று குறிப்பிட்டார்.

0: கொரோனாவின் பாதிப்புகளை களைவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்தல் போன்றவை இதில் அடங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மகளிர் பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் திரு விஜய் உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு மரிய வில்சன் கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். இன்று தூத்துக்குடியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார். மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நட்புடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இன்று கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவுடன் நட்பு என்பது வேறு, அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெளிவுபடுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். தவேகாவும் திமுகவும் ஓரணியில் இடம்பெற வேண்டும் என்றும் திரு வன்னியரசு தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேகவினர் போதைப் பொருளை பயன்படுத்துவதாக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதனை களைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கூறியுள்ளது. தமிழகத்தில் உள்ள பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை 2 லட்சம் குறைந்துள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளிகளில் போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாததும் ஆசிரியர்கள் குறைவாக இருப்பதும் தான் இதற்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனை களைய தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மறைந்த பழம்பெரும் திரைப்பட பின்னணி பாடகி ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் கர்நாடக மாநிலம் மைசூருவில் இன்று நடைபெற்றது. ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். ஆகாஷ்வாணி கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இன்று நடைபெற்றது. இதில் நேயர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழகத்தின் குறிப்பிடத்தகுந்த வானொலியாக கொடைக்கானலில் கடந்த 26 ஆண்டுகளாக இயங்கி வரும் அகில இந்திய வானொலியின் கோடை பண்பலையானது ஆண்டுதோறும் தனது உதய விழா நிகழ்ச்சிகளை நேயர்கள் மத்தியில் கொண்டாடி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் இளையாம்பாளையம் பகுதியில் உள்ள கல்லூரி ஒன்றில் நேயர் மத்தியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கோடை பண்பலையின் 27ஆவது ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு 27 கிலோ எடை கொண்ட கேக் வெட்டி நேயர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. மேலும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து அறிவிப்பாளர்களின் குழு பாடல்கள் செற்புக செந்தமிழ், நாங்களும் நடிப்போம்ல, வீரபாண்டிய பொம்மன் வசனம், திக்குமுக்கு வண்ணத்தூரிகை, தக்குமுக்கு தர்பார், கலக்கல் நேரலை, வானவில் போன்ற வானொலி நிகழ்ச்சிகள் நேயர்கள் மத்தியில் நேரலையாக நடத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சிகளில் நேயர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற நேயர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுவதிலிருந்து கோடை பண்பலை நேயர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி பூண்டு அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த வகை பூண்டிற்கு தற்போது நல்ல விலை கிடைப்பதாக விவசாயி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பேர் சாமிநாதனுங்க. நான் ஊட்டி துணை கிராமம் கவுடர் காலனி வசிக்கிறேங்க. இந்த ஏரியாவில் வந்து பூண்டு, காட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு இதெல்லாம் பயிரிடுறோங்க. இந்த போகத்தை பொறுத்தளவு பூண்டு கொஞ்சம் எல்லாம் அதிகமாக பயிரிடுவாங்க. இது என் மனசில் பார்த்துருந்தா போன வாரம் இந்த 2-3 வாரமாக கொஞ்சம் ஏற்றமாக விற்கிதுங்க. 300 லிருந்து 500.

0: நூற்றம்பது விற்கிதுங்க. ஆனால் பூண்டுக்கு வந்து முட்டு வலி எல்லாம் ஜாஸ்திங்க. இதே வேலை கொஞ்சம் நீடிச்சதுன்னா விவசாயிகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க.
1: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 4 நாட்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாவட்ட செய்திகள். பெரம்பலூரில் போதைப் பொருளின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மினி மாரத்தான் ஓட்டம் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை எஸ்டேட் நிலங்கள் அனைத்தும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தனியார் நிறுவனத்திடமிருந்து வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டன. நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 6.65 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை விடுமுறை தினமான இன்று வெகுவாக அதிகரித்தது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் ஆனந்த் சிங் தங்கப்பதக்கத்தையும் லொஹேக்கர் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கத்தையும் 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் இந்தியா வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 3 வெள்ளி, 9 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. சர்வதேச இணைய மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் அமெரிக்காவின் ரோஸ் அட்வெல்லை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். இத்தாலியின் லொனாட்டோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். டொமினிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌர்யா பர்த்வாஜ் பட்டம் வென்றார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று 1 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடி வரும் இந்தியா சற்றுமுன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 264 ரன் எடுத்துள்ளது. யஷ்டிகா பாட்டியா சதம் அடித்து சாதனை படைத்தார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் சேர்க்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: இனி விளம்பரம்.
3: அக்கா பாரு,
4: ஹேப்பி பர்த்டே ப்ரோ.
3: காட்டு. வாவ், யுவர் ஃபேவரட் கலர்.
4: எப்பவும் ஷாப்பிங்.
3: ஐ நோ அம்மா, இது செலவு பண்ற வயசு, ரைட்?
5: இந்த வயசுல சேவிங்கும் பண்ணலாம்.
6: ஐ நோ அப்பா, சேவ் பண்ணுங்க, சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க, அந்த தொகைக்கு வட்டி கிடைக்கும். அத மறுபடியும் முதலீடு பண்ணினா வட்டி கிடைச்சிட்டே இருக்கும்.
5: எனக்கு தெரியும்ல,
6: ஆர்பிஐ சொல்கிறது.
7: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:41.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில். முதல் அறிவிப்பாக, தூத்துக்குடியில் உள்ள வாவோசி துறைமுக ஆணையத்தில் காலியாக உள்ள

0: பைலட் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி, கடல்சார் துறையில் உரிய சான்றிதழ் மற்றும் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை, தபாலில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி, த செக்ரட்டரி, விஓ சிதம்பரனார், போர்ட் அத்தாரிட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், ஹார்பர், டுட்டுகிரேன், 628004, தமிழ்நாடு என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 24/7/2026. மேலும் விவரங்களுக்கு voc.gov.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, இந்தியன் ஆய்வு நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அக்கவுண்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் பிரிவுகளில் மொத்தம் 1626 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி, பிளஸ் டூ, ஐடிஐ, டிப்ளமோ, பிஎஸ்சி, பிகாம் ஆகிய டிகிரிகளில் ஏதாவது ஒன்றும். தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை, ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 28/7/2026. மேலும் விவரங்களுக்கு iocl.com என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, ராஷ்டிரிய கெமிக்கல் மற்றும் உரம் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஆபீசர் பிரிவில் 9 இடங்களும், சீனியர் என்ஜினியர் பிரிவில் 7 இடங்கள், என்ஜினியர் பிரிவில் 7, அசிஸ்டன்ட் என்ஜினியர் 5 உட்பட மொத்தம் 32 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி, டிப்ளமோ, பிஇ, பிடெக், எம்பிஏ ஆகிய படிப்புகளில் ஏதாவது ஒன்றை படித்திருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, ஸ்கில் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகியவை இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை, ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹1000, பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 13/7/2026. மேலும் விவரங்களுக்கு rcfltd.com என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் ஒப்பந்த பணிக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்காப்போல்டர் ட்ரைனி பிரிவில் மொத்தம் 60 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி, 10 வகுப்பு மற்றும் 12 வகுப்பு. தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, உடல் தகுதி தேர்வு ஆகியவை இடம்பெறும். விண்ணப்பிக்கும் முறை, ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹200, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 22/7/2026. மேலும் விவரங்களுக்கு கொச்சின் shipyard.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, பொதுத்துறை வங்கியான பேங்க் ஆப் இந்தியா காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கிரெடிட் ஆபீசர் பிரிவில் மொத்தம் 779 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி, பட்டப்படிப்பு, எம்பிஏ, சிஏ படித்திருக்க வேண்டும். இதற்கான அனுபவம், தொடர்புடைய பிரிவில் குறைந்தது 3 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, ஆன்லைன் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை, ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹850, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹175. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 20/7/2026. மேலும் விவரங்களுக்கு பேங்க் ஆப் இந்தியா .bank.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது வேலை காத்திருக்கு.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:45. நேயர்களினை கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழை அளவு. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் பகுதியில் 19 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் ஓரிரு இடங்களில் 2

8 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையத்தில் 39.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம் 23.3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 11.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். அப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். மணி நேரத்திற்கான அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். வெப்பநிலை சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை ஏதுமில்லை. வங்கக்கடல் பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளிக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள், மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளிக்காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:50.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, தருமபுரி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறையின் மூலம் செயல்படும் அரசு விடுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர் மாணவியர்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. இதற்கான தகுதிகள்: பெற்றோர் ஆண்டு வருமானம் ரூபாய் 200,000 மிகாமல் இருக்க வேண்டும். பள்ளி கல்லூரிகள் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும். மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படும் வசதிகள்: தங்கும் வசதி, தினமும் 3 வேளை உணவு, 4ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 4 இணை சீருடைகள், 10ஆம் வகுப்பு

0: மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு நீட் JEE தேர்வுக்கான வினா வங்கி மற்றும் வழிகாட்டி நூல்கள். விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க கடைசி நாள் பள்ளி விடுதி மாணவர்களுக்கு வருகின்ற 18 தேதி, கல்லூரி விடுதிகள் மாணவ மாணவிகளுக்கு அடுத்த மாதம் 15 தேதி வரை. விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலகத்தில் இலவசமாக பெற்று பயன்பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசால் நிலத்தடி நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தி பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பழைய பம்புகளை மாற்றி 4 நட்சத்திர தரம் கொண்ட புதிய மின் மோட்டார் பம்பு செட் வழங்கப்படுகிறது. இதற்கான மானிய விவரம் 15,000 அல்லது மொத்த விலையில் 50% மானியமாக வழங்கப்பட உள்ளது. இதற்கு பயன்பெற பழைய பம்பு செட் மாற்றுபவர்கள், புதிய கிணற்றிற்கு பம்பு செட் அமைப்பவர்கள், மின் இணைப்பு பெற்ற விவசாயிகள், நுண்ணீர் பாசன வசதியுள்ள அல்லது அமைக்க விரும்பும் விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதற்கு தேவைப்படும் முக்கிய ஆவணங்கள் விவசாய அடையாள அட்டையன், சிட்டா, அடங்கல், ஆதார் அட்டை, நில வரைபடம், மின் இணைப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தக நகல், சாதி சான்றிதழ். SC ST பிரிவினருக்கு மேற்கொண்ட ஆவணங்கள் மூலம் விவசாயிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் தருமபுரி மாவட்ட விவசாயிகள் 97 86 21 07 17 என்ற கைபேசி எண்ணிலும், அரூர் வட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் 75 98 31 39 50 என்ற கைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என அறிவுறுத்தப்படுகிறது. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 3,45,500 கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இம்மாதம் நடைபெற உள்ளது. நடைபெறும் நாட்கள் இம்மாதம் 1 தேதி முதல் 31 தேதி வரை நடைபெற உள்ளது. நடைபெறும் இடங்கள் உங்கள் கிராமங்களில் உள்ள சிறப்பு முகாம்கள் மற்றும் அருகில் உள்ள கால்நடை மருந்தகம், கால்நடை மருத்துவமனைகள் ஆகிய இடங்களில் நடைபெறுகிறது. இந்த முகாம்கள் முற்றிலும் கட்டணமில்லா சேவையாகும். கால்நடை வளர்ப்போர் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு கட்டணமில்லா உதவி எண் 10 77 என்ற எண்ணிலும், 94 45 00 11 13 என்ற எண்ணிலோ, அல்லது 94 43 27 20 60 என்ற எண்ணிலோ, அல்லது 94 43 40 93 46 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு விவரங்களை பெறலாம் என தெரிவிக்கப்படுகிறது.
1: நேயர்கள் இனி கேட்கலாம்
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். ஒரு கொக்கு ஒண்ணு இறை தேடி பல இடங்கள்ல அலையுது. இப்ப அது கவலையோட என்ன பண்ணுச்சு, இனி என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டு பறந்த போது ஒரு குளத்தை பார்த்தது. அதில் நிறைய மீன்கள் இருப்பதை பார்த்தவுடன் சரி பிடிக்கலாம் என்று இறங்கியது. ஆனால் இதற்கு ஏற்பட்ட மனச்சோர்வு காரணமாக ஒரு மீனும் சிக்கவில்லை. உடனே என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டே அந்த கொக்கு அந்த குளக்கரையில் நின்றிருந்தது. அப்போது உள்ளிருந்த மீன்கள் எல்லாம் துள்ளி குதித்து சிரித்தபடி, என்ன கொக்காரே, உட்கார இடமில்லையா, நின்று கொண்டே இருக்கிறீர், சாப்பாடு கிடைக்கவில்லையா என்று கேலி பேச்சு பேசின. உடனே அந்த கொக்கும், ஆம், உட்கார இடமில்லை என்பது மட்டுமில்லை, நான் வருத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னது. ஏன் வருத்தமாக இருக்கிறீர்கள் அந்த மீன்கள்லாம் கேட்டன. என்னத்தை சொல்ல, நான் வரும் வழியில் ஒரு வலை வீசுபவனை பார்த்தேன். அவன் இந்த குளத்தை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வலையை பார்த்தாலே எனக்கு பயமாகிவிட்டது. அநேகமாக உங்கள் எல்லோரையும் அவன் பிடித்து கொண்டு போய்விடுவான் போல் தோன்றுகிறது என்று சொன்னவுடன் மீன்கள் எல்லாம் பயந்து போய்விட்டன. ஐயோ, இப்போது என்ன செய்வது என்று கேட்டவுடன் உடனே கொக்கு சொன்னது, நீங்கள் எல்லோரும்

அவனிடத்திலே மாட்டக்கூடாது. நான் இருக்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் என்ன செய்யுங்கள், என்னை நம்புங்கள். நான் ஒவ்வொருவராக கொண்டு போய் எனக்கு தெரிந்த மற்றொரு குளத்திலே உங்களை விட்டு விடுகிறேன், சௌரியமாக வாழலாம் என்று சொன்னவுடன் கொக்குடைய வார்த்தையை கேட்ட அந்த மீன்களும் கொஞ்சம் ஆலோசித்து விட்டு பிறகு சரி என்று ஒத்துக்கொண்டான். உடனே கொக்கு தன்னுடைய அலகை நீட்ட ஒரு பெரிய மீன் சிக்கியது, கெண்டை மீன். அதை எடுத்துக்கொண்டு ஆகாயத்தில் பறந்தது. போன கொக்கு ஒரு பாறையில் உட்கார்ந்து அதை தபக்கென்று முழுங்கிவிட்டது. பிறகு மறுநாள் வந்தது, என்ன ஆயிற்று.

0: சில மீன்களை உலர வைக்க என்று வைத்து கொண்டிருந்தது. இதே குளத்திலே நண்டு ஒன்று இருந்தது. அந்த நண்டுக்கு ஒரு சந்தேகம், கொக்கு நமக்கு எதிரி. அப்படி இருக்கிற போது இந்த மீன்கள் அப்பாவித்தனமாக அதை போய் நம்பலாமா? நம்பி அதோடு செல்லுகிறதே, ஒரு மீன் திரும்பி வரவில்லையே, என்ன ஆயிருக்கும் என்று யோசித்து அந்த கொக்கிடத்தில் சென்று, கொக்காரே, என்னையும் நீங்கள் அந்த குளத்தில் கொண்டு விடக்கூடாதா என்று கேட்டவுடன், விடலாம் விடலாம், நானும் எத்தனை நாளுக்குத்தான் மீன்களை கொண்டு விட்டு கொண்டிருப்பது, உன்னையும் கொண்டு விடுகிறேன் வா என்று சொன்னவுடன் முதுகில் ஏறிக்கொள் என்றது. இல்லை இல்லை, நான் உங்களுடைய கழுத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறேன் என்று நண்டு சொன்னது. உடனே கொக்கும் சரி என்று சொல்ல நண்டு கொக்கின் கழுத்தை பிடித்து கொள்ள கொக்கு பறந்து சென்றது. தான் எப்போதும் உண்ணுகின்ற அந்த பாறைக்கு அருகில் சென்றவுடன் நண்டுக்கு பிரிந்து விட்டது. அங்கு மீன்களின் எலும்புகளும் காய வைக்கப்பட்ட மீன்களும் பார்த்தவுடன், ஆகா, இந்த கொக்கு வஞ்சனையால் எல்லாவற்றையும் தின்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு, சரி இறங்கு என்று கொக்கு சொன்னது. உடனே நண்டு, இல்லை கொக்காரே, உங்களை பார்த்தால் எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது, உங்களுடைய சேவையை நான் பாராட்ட வேண்டும், என்னோடு சேர்ந்து கொளுத்த நண்டுகள் பல என்னுடைய பழைய குளத்திலே இருக்கின்றன, நீங்கள் மறக்காமல் என்னை திரும்ப அங்கொண்டு விடுங்கள், நான் அந்த நண்டுகளையெல்லாம் அனுப்பி வைக்கிறேன், உங்களுக்கு அவர்களெல்லாம் உதவியாக இருப்பார்கள், நீங்கள் அவர்களை கொண்டு வந்து இங்கு விடுங்கள் என்று சொன்னவுடன் பேராசை உள்ள கொக்கு சரி என்று சொல்லி அந்த நண்டை திரும்பவும் அழைத்து கொண்டு அந்த குளத்துக்கு வந்தது. குளக்கரைக்கு வந்தவுடன் நண்டு தன்னுடைய இரண்டு அந்த கொடுக்குகளால் கொக்கின் கழுத்தை இறுக்கி கொக்கை இறக்க செய்தது. அலறிக்கொண்டே கொக்கு விழ தண்ணிக்குள் விழுந்த நண்டு கொக்கினுடைய அந்த கொடுமையான சூழ்ச்சியை அங்கிருந்த மீன்களுக்கும் நண்டுகளுக்கும் சொல்லி அவற்றை காப்பாற்றியது. இந்த கதை என்ன செய்தியை சொல்கிறது என்றால், இது குழந்தைகளுக்கு சொல்லுகிற போது கொக்கு நண்டு என்று சொல்லிவிட்டு நிறுத்தாமல் தனக்கு எதிரி என்று தெரிந்த அந்த கொக்கை மீன்கள் நம்பியது தவறு. அதே போல நண்டு தன்னை கொல்லக்கூடியது என்று தெரிந்திருந்தாலும் அதையும் நம்பி ஏமாந்து போன கொக்கு செய்ததும் தப்புத்தான். இதில் புத்தியுள்ள ஒரே ஒரு உயிரினம் எது என்று கேட்டால் அந்த நண்டு மட்டும்தான். நண்டுக்கு புத்தி உண்டா கொக்குக்கு புத்தி உண்டா என்பதையெல்லாம் யோசிப்பதை காட்டிலும் யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது, நம்பிக்கை துரோகம் செய்பவர்களை எப்படி தண்டிக்க வேண்டும் என்பதற்கான நீதிதான் இந்த கதையினுடைய அடிநாதமாக சொல்லப்படுகிறது. இது போன்ற அரிய கதைகள் மூலம் நாம் குழந்தைகளுக்கு பல உண்மைகளையும் நீதிகளையும் சொல்லலாம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களினி கேட்கலாம் திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியில் முதலாவதாக சந்தித்த வேளை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: திரைசி நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பொற்காலம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்

0: நிறைவு பெற்றது இன்றைய திரையிசை. இன்னும் சில நொடிகளில் மாவட்ட செய்தி மலர், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.
1: பத்து நிமிடம். ஆகாஷ்வாணி ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் வி கார்த்திகேயன்.
2: மத்திய அரசு தொழில் முனைவரை ஊக்குவிக்கும் விதமாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்து வருகின்றது. அதன் ஒருபகுதியாக ராமநாதபுரம் அடுத்துள்ள லாந்தை பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கும் நிகழ்வில் சிறு குறு தொழில் மற்றும் நடுத்தர தொழில்கள் நிறுவனத்துறை அமைச்சர் மதன் ராஜா ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவோர்கள் மற்றும் மாணவர்களின் 5 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்கி வைத்தார். முன்னதாக கல்லூரி வளாகத்தில் தொழில் முனைவர்களால் தொடங்கப்பட்ட நிறுவனங்களிலிருந்து சந்தைப்படுத்தப்படும் பொருட்கள் அடங்கிய கண்காட்சியினை திறந்து வைத்த அமைச்சர் கண்காட்சியை பார்வையிட்டு தொழில் முனைவோருடன் கலந்துரையாடினார். பின்னர் பேசிய அமைச்சர், சிறு குறு தொழில் நடுத்தர தொழில் நிறுவனத்துறையின் மூலம் பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது என்றும், அதன் அடிப்படையில் தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ள ஸ்டார்ட் அப்களால் மாணவர்கள் தொழில் முனைவராக மாற அதிக வாய்ப்புள்ளது எனவும், இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களால் ராமநாதபுரம் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கும் பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும், தொழில் முனைவருக்கு வரும் காலங்களில் 100,000 உத்தரவாதம் இல்லாத கடன் வழங்குவது குறித்து துறை அதிகாரிகள் மற்றும் தமிழக முதல்வருடன் கலந்தாலோசித்து விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு August 1 முதல் 30 வரை நடைபெறவுள்ளது. இந்த களப்பணிக்கு 15 நாட்களுக்கு முன்னதாக மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு July 17 முதல் 31 வரை நடைபெறவுள்ளது. இதில் பொதுமக்கள் தாங்களாகவே தங்களது வீடுகளை பற்றிய விவரங்களை இணைய முகவரியில் கைபேசி எண்ணை கொண்டு பதிவு செய்யலாம். ஒரு குடும்பத்திற்கு ஒரு கைபேசி எண் வாயிலாக மட்டுமே பதிவு செய்ய முடியும். 34 கேள்விகளுக்கு விடையளித்து பின் 12 இலக்க எண் குறுஞ்செய்தி வாயிலாக கைபேசி எண்ணுக்கு பெறப்படும். தங்கள் பகுதிக்கு வரும் ஒதுக்கீட்டு செய்யப்பட்ட கணக்கெடுப்பாளர் கணக்கெடுக்க வரும்பொழுது மேற்கண்ட 12 இலக்க எண்ணை கணக்கீட்டாளரிடம் கூற வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் August 1 முதல் 30 வரை சுமார் 2,705 கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ள நபர்களுக்கு 3 கட்டங்களாக பயிற்சி நடத்த திட்டமிடப்பட்டு பயிற்சி நடைபெற்று வருகின்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களின் பட்டா, உழவரட்டை மற்றும் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்தல் தொடர்பான கோரிக்கைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்யும் நோக்கில் அனைத்து வட்டங்களிலும்

0: சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக கீழக்கரை மற்றும் கடலாடி வட்டங்களில் வரும் 14 மற்றும் 15 தேதிகளில் பட்டா மாறுதல், பட்டா மேல்முறையீடு, கணினி திருத்தம், உழவர் அட்டை மற்றும் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்தல் தொடர்பாக சிறப்பு முகாம்கள் கீழக்கரை மற்றும் கடலாடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களில் வருவாய் கோட்டாட்சியர்கள் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளன. அதேபோன்று 16 மற்றும் 17 தேதிகளில் பரமக்குடி மற்றும் ராமேஸ்வரம் வருவாய் வட்டாட்சியரின் அலுவலகங்களில் வருவாய் கோட்டாட்சியர்கள் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளன. இந்த சிறப்பு முகாம்களில் கீழக்கரை, கடலாடி, பரமக்குடி மற்றும் ராமேஸ்வரம் வட்டங்களில் வசிக்கும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது பட்டா, உழவர் அட்டை மற்றும் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்தல் தொடர்பான கோரிக்கைகளை உரிய ஆவணங்களுடன் மனு செய்து உடனடியாக பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் மா சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மற்றும் கடலாடி வட்டங்களில் வசிக்கும் மக்கள் வாரிசு அடிப்படையில் பட்டா மாறுதல் செய்வதற்கு இறப்பு மற்றும் வாரிசு சான்றிதழ் தேவைப்படும் நபர்கள் வரும் 21 தேதி மற்றும் 22 தேதி ஆகிய 2 நாட்களில் ராமநாதபுரம் மற்றும் பரமக்குடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெறும் சிறப்பு முகாம்களில் இறப்பு மற்றும் வாரிசு சான்று தொடர்பான விண்ணப்பங்களை உரிய முறையில் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்களுடன் நேரில் கலந்து கொண்டு உடனடியாக சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் ஸ்வார்ட்ஸ் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கடந்த வெள்ளி அன்று ONGC சார்பில் நடைபெற்ற தூய்மை இந்தியா விழிப்புணர்வு நடைப்பயண பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் மா சிவகுரு பிரபாகரன் தொடங்கி வைத்தார். ONGC நிறுவனத்தின் சார்பில் ஆண்டுதோறும் ஜூலை 1 முதல் 15 தேதி வரை தூய்மை இந்தியா இருவார விழா கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இவ்விழாவின் முக்கிய நோக்கம் தூய்மை, சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக பொறுப்புணர்வு குறித்த பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். இந்த இருவார விழாவினை தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு உதவிகள் வழங்குதல், அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகளில் வர்ணம் பூசுதல், மரக்கன்றுகள் நடுதல், தானியங்கள் வழங்குதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சமூக பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக தூய்மை இந்தியா இயக்கத்தின் நோக்கங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையிலும் நெகிழி ஒழிப்பு, தூய்மையான சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதாரமான வாழ்க்கை முறையை வலியுறுத்தும் வகையிலும் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.
1: ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் வி கார்த்திகேயன். தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டுமென்று பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று அகமதாபாத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் 1,25,00,000 மரக்கன்றுகள் நடும் பணியினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். எதிர்கால சந்ததியினரின் நலனை கருத்தில் கொண்டு நாட்டு மக்கள் அனைவரும் மரக்கன்றுகளை நட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மத்திய ஆயுதப்படையினர் கடந்த 7 ஆண்டுகளில் 7 கோடி மரக்கன்றுகளை நட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு பொதுமக்கள் மாற வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கையாக 101 பூங்காக்கள் இன்று திறக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணிக்குள் கருத்து வேறுபாடுகள் நிலவுவதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஒருமித்த கருத்துடன் செயல்பட முடியவில்லை என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். நீர்வளத்துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிப்பதற்காக மாநிலங்களின் நீர்வளத்துறை செயலர்கள் பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த மாநாடு புதுதில்லியில் நாளை நடைபெறும் என்று நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மழைநீர் சேமிப்பு இயக்கத்தின் செயல்பாடுகள் குறித்தும் நீர் நிர்வாகத்தில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்தும் இதில் விரிவு

0: தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குஜராத்தில் ஜெகந்நாத் ரத யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். அகமதாபாத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின்போது பாதுகாப்பு பணியில் ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 31,000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீகாரில் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். இன்று பாட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மாதிரி பள்ளிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அரசு பள்ளி வளாகங்களிலேயே உயர்கல்விக்கான பயிற்சி மையங்கள் ஏற்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மகளிர் மேம்பாட்டிற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் திரு சாம்ராஜ் சௌத்ரி பட்டியலிட்டார். மத்திய பிரதேசத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் 21 லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்கான இயக்கத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இன்று இந்தூரில் தொடங்கி வைத்தார். இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக 51,000 நீர்நிலைகள் புனரமைக்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹரியானாவில் பள்ளி மாணவர்களுக்கான சீருடையில் கழுத்தை இருக்கும் வகையிலான டை இடம்பெறுவதை தவிர்க்குமாறு மாநில குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. கழுத்தை இருக்குவது போன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதை தவிர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இதுபோன்ற விபத்துகள் நடைபெற்றதை கருத்தில் கொண்டு அதனை தவிர்க்கும் வகையில் இந்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பஞ்சாபில் ஆளும் ஆம் ஆத்மி அரசு நிதி நிலைமையை முறையாக கையாளவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு கேவல் சிங் திலோன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆம் ஆத்மி அரசு பொறுப்பேற்ற பின்னர் பஞ்சாபின் கடன் சுமை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வருவாயை பெருக்குவதற்கான நடவடிக்கையை ஆம் ஆத்மி அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திரு கேவல் சிங் திலோன் குற்றம் சாட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரகண்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக 126 சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டேராடூனில் சுவர் இடிந்து விழுந்ததன் காரணமாக ஒருவர் காயமடைந்தார். 7 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் துணை பிரதமர் திரு இஷாக் தார் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், பிரச்சினைகளுக்கு பேச்சுக்கள் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்தியாவைச் சேர்ந்த 15 சுற்றுலா பயணிகளின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. விபத்து நடந்த ஃபூ குவோக் தீவுகளிலிருந்து உடல்கள் சீமின் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் மீட்கப்பட்ட 17 பேரில் 16 பேர் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும், ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த 15 இந்தியர்களில் 10 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பங்களாதேஷில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் கடந்த 7 நாட்களில் 44 பேர் உயிரிழந்துள்ளனர். கனமழை காரணமாக டாக்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயற்பியல் ஒலிம்பியாட்டில் இந்தியா 5 தங்கப்பதக்கங்களை வென்றது. கொலம்பியாவின் புக்காரமங்காவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. இதன் மூலம் இயற்பியல் ஒலிம்பியாட்டின் தரவரிசையில் முதலிடத்தையும் இந்தியா பெற்றது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டி

இந்தியாவின் கோகிலா வெண்கலப்பதக்கம் வென்றார். மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஷா, நிக்கிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு அரையிறுதி ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஆதித்யா, சிகேந்தர், மௌஷம் சுஹாக், தேவேந்தர் சௌத்ரி, சாகர் மற்றும் சுபம் ராஜ்புத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டொமினிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌரியா பரத்வாஜ் பட்டம் வென்றார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிவரும் இந்தியா சற்றுமுன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 311 ரன் எடுத்துள்ளது. அபாரமாக ஆடி சதமடித்து சாதனை படைத்த யஷ்டிகா பாட்டியா 113 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் சேர்க்கப்பட்டுள்ளார். இதேபோல் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக ரவி பிஷ்னோய் சேர்க்கப்பட்டுள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சர்வதேச இணைய மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் அமெரிக்காவின் ரோஸ் அட்வெல்லை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். இத்தாலியின் லொனோட்டோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இரவு வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 7:26.
1: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் மஞ்சள், ராகி மற்றும் காய்கறி சாகுபடி அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் மிட்டாரெட்டியள்ளி பகுதியை சேர்ந்த ஆர்ஜி செல்வம் அவர்கள்.
3: மூர்த்தி தம்பியா, வாப்பா, எப்ப ஊர்ல இருந்து வந்த?
2: இப்பதாங்கா வந்தேன். எப்படிக்கா இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்ப்பா. ஊர்ல எல்லாம் பரவாயில்லையா? வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சாப்பாடு தண்ணி எல்லாம் செட் ஆகுதா உனக்கு?
2: வேலையெல்லாம் நல்லா தான்க்கா போயிட்டு இருக்கு. என்ன, சாப்பாடுதான் செட் ஆக மாட்டேங்குது.
3: அப்படியா? சாப்பாடு ஏன் செட் ஆக மாட்டேங்குது? என்ன பிரச்சனை உனக்கு சாப்பாட்டுல?
2: என்னத்தக்கா சொல்ல, என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர்ல விளைஞ்சு ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுற காய்கறி மாதிரி வருங்களா?
3: ஆமாப்பா, அதுவும் கரெக்ட் தான். நம்ம ஊர் காய்கறி நம்ம மண்ணில் விளைஞ்சு சாப்பிட்ற மாதிரி சிட்டில எல்லாம் கிடைக்காது இல்ல?
2: ஆமாங்கா, நீங்க வயல் வச்சிருக்கீங்களே, நல்லா ஃப்ரெஷ்ஷா விளைஞ்சு வந்த காய்கறி தானே நான் சமைச்சு சாப்பிடுவீங்க?
3: அட இல்லைப்பா, நானும் விலைக்கு தான் வாங்கி சாப்பிட்றேன். நிலமெல்லாம் இருக்குது, ஆனால் எந்த காய்கறி எந்த பட்டத்தில் பண்ணுறதுன்னு தெரியலையே.
2: என்னக்கா இப்படி சொல்கிறீங்க? ரேடியோ ஆன் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே அதில் கிடைக்குது. இன்றைக்கி மஞ்சள், ராகி, காய்கறி சாகுபடி பற்றி சொல்கிறாங்க. ஆன் பண்ணுங்க, சேர்ந்தே உட்காந்து கேட்போம்.
3: சரிப்பா, 7:30 இல்லை, ரெண்டு பேரும் உட்காந்து கேட்கலாம். நானே நாளைக்கே பாரு டிராக்டர் வர சொல்லி உழுதுறேன்.
4: வணக்கம் ஐயா, உங்கள் பேரும் ஊர் சொல்லுங்க.
5: வணக்கம் மேடம். தர்மபுரி மாவட்டம், நல்லம்பள்ளி வட்டம், மிட்டாரெட்டியில் கிராமத்தில் நான் ஒரு விவசாயியாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன்.
4: சரிங்க, எவ்வளவு ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க?
5: எங்கிட்ட இருக்கிறது இப்போதைக்கு 2 ஏக்கர் நிலம் தான் இருக்குங்க.
4: நிலத்துல எல்லாம் என்ன பயிர் செஞ்சிட்டு இருக்கீங்க?
5: நான் மஞ்சள் கொஞ்சம் பண்ணுவேன், காய்கறி மற்றும் ராகி பண்ணுவேன்.

0: ஏதோ ஒரு ஆண்டில் கரும்பு போகிறோம், கரும்பு செய்வேன் சாகுபடி.
1: சரிங்க, இப்போ மஞ்சள் சாகுபடி செய்கிறீங்கன்னா முதல்ல நிலத்தை எப்படி தயார் செய்வீங்க?
0: ஒரு 3 மாசத்துக்கு முன்னிருந்து 90 நாள் ஓட்டி போட்டு வச்சுருப்பேன். பழைய உழவாக்கி அதுக்கு எருவு கொட்டி இல்லை சாணமெல்லாம் கொட்டி நல்லா ஓட்டி அது நல்லா கொஞ்சம் நைஸ் உழவு பண்ணி வச்சா பழைய உழவுல கொஞ்சம் மஞ்சள் நல்லா வரும்.
1: சரி, மஞ்சள் வந்து 90 நாள் பயிர்.
0: 90 நாள்
1: அதுக்கு நீங்க 3 மாசம் முன்னாடியே வந்து நிலத்தை தயார் செஞ்சிருக்கீங்க.
0: அதுக்கு முன்னே நான் வந்து ஒரு 3 மாசம் நல்லா பண்ணி வச்சாதான் அந்த பயிர் நல்லா வருங்க, இல்லைன்னா புது உழவுல அது வராது ஒழுங்க.
1: சரி, மஞ்சள் நடவுக்கு வந்து கிழங்கு தானே நடவு?
0: கிழங்கு தான் நடுவோம்.
1: எங்க அந்த விதை கிழங்கு எல்லாம் தேர்வு?
0: நாங்க ஈரோடு பக்கம் அந்த மஞ்சள் கொண்டு போய் விற்பனை பண்றோம் இல்லைங்களா, அவங்களே கூட கொஞ்சம் தயார் பண்ணி கொடுக்குறாங்க. மற்றும் என்ன போல விவசாயிங்க லோக்கலில் இருக்கிறது, நான் நிறைய விவசாயத்துக்கு மருந்து அடிக்கிறது, பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறதெல்லாம் போகிறேன். அந்த அனுபவத்தில் பார்த்து நல்ல வெறியாக இருக்குதுன்னு சொல்லி நான் வாங்கிக்கணும்.
1: சரி, முடிஞ்ச வரைக்கும் நம்ம இயற்கை விவசாயம் தானே செய்யணும்னு நம்ம சொல்லணும்.
0: நான் விவசாயம் இயற்கை விவசாயம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், நான் பண்ணிக்கிட்டுறேன்
1: எனக்கோசரம். அப்புறம் நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிக்க போகிறீங்க?
0: கண்டிப்பாக கூப்பிடுறாங்க, நான் பணத்துக்காக எனக்கு தேவை என் தொழில் அது, நான் கண்டிப்பாக செய்கிறேன். நீங்களும் இதை செய்யுங்க, உங்களுக்கு அந்த இயற்கை விவசாயத்தை பற்றி நான் சொல்லித்தரேன். அந்த தலையெல்லாம் போட்டு நீங்கள் ஒரு 15 நாள் வச்சுக்காங்க, நீங்கள் என்ன போல செய்யுங்கன்ற அவங்க யாரும் செய்யலை.
1: போது
0: மஞ்சள் வச்சு லேசான மண்ணை வெட்டி போட்டு அடுத்த நாள் தண்ணி விட்டுருவோம்.
1: சரிங்க, இப்போ இந்த களை எல்லாம் முளைக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து எப்படி நீக்குறீங்க?
0: அது களைக்கொல்லி ஒரு சிலர் அடிக்கிறாங்க, நான் பணத்துக்காக சொல்றேன் இல்லைங்களா, தொழில் போய் செஞ்சுட்டு இருக்கிறேன். களைக்கொல்லி அதுக்கு அடிக்கிறேன், நட்டு ஒரு 5 நாள் 6 நாள்ல மஞ்சளுக்கு அடிச்சிட்டு இருக்கிறேன். நான் எனக்கு வந்து என்ன பண்றேன், நான் ஆள் வச்சு அப்படியே கொத்தி எடுத்துருவேன்,
1: களைகளை நீக்கிறீங்க?
0: களைகள் நீக்கிருவேன்.
1: சரி, ஆள்லாம் கிடைக்கிறாங்களா?
0: ஆளுக்கு வந்து 100 நாள் வேலை வந்ததுனால ஆள் ரொம்ப டிமாண்டுங்க. அந்த முழு நேரத்து சம்பளம் வந்து 3 மணிலிருந்து 5.5 மணி வரைக்கும் கொடுத்தாக்கல, அந்த முழு நேர சம்பளத்துக்கு ஏதோ கொஞ்சம் பேர் வராங்க.
1: சரி சரி, இப்போ வந்து நட்டுட்டீங்க, களை நீக்கிறீங்க, இப்ப பயிர் வளரும் போது வந்து பாத்தீங்கன்னா நோய் தாக்குதல்லாம்
0: தாக்குதுங்க.
1: என்ன மாதிரி நோய் தாக்குதல்லாம் ஏற்படும்?
0: மஞ்சள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மாசம் ஆன பிறகு பாத்தீங்கன்னா இலையில ரவுண்ட் ரவுண்டா வெள்ள பூச்சி தாக்கல், அந்த வெள்ள நோய் வருங்க. அதுக்கு சும்மா லேசான ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரோகர்ன்ற மாதிரி மருந்தெல்லாம் கொஞ்சமாக கலந்து போட்டு அடிச்சு, பெஸ்டின் பவுடர், ரோகர், அந்த டைத்தன் பவுடர், இது மாதிரி கொஞ்சமாக லேசாக அதுக்கு நம்ம மனுஷனுக்கு எப்படி டோஸ் கொடுக்குறோமோ அது பார்த்து பயிருக்கும் கொடுக்கணும். அப்போ ஒரு 40 மில்லி லெவலில் போட்டு நான் அதை அடித்து அதை நீக்கிடுவேன், அந்த நோயை கொண்டு போயிடுவேன். மறுபடியும் உரகரம் போட்டு நம்ம புரட்டாசி மாதத்தில் மண் கட்டுற டைமில் கொஞ்சம் நல்ல ஹெவி டோஸாக கொடுத்தோம்னா எந்த புழு அண்டாமல் நல்லா அந்த தண்டு அழுகல் நோய் வராமல் நல்லா வருதுங்க.
1: சரி, இப்போ வந்து நீங்க இயற்கை விவசாயம் தான் செஞ்சுட்டு இருக்கேன்.
0: கண்டிப்பா இயற்கையாக தான் விவசாயம் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
1: அந்த களை நீக்கிகளுக்காகட்டும் இல்ல அந்த நோய் தாக்குதலுக்காகட்டும் இயற்கை முறையில என்ன மாதிரியான அந்த மருந்து நீங்க தயார் செய்வீங்க?
0: நான் வந்து பல விதமான தலைகள் எல்லாம் வெட்டி போட்டு ஒரு பெரிய பானைக்குள்ள நல்லா கிளீனாக சின்ன சின்னதாக நறுக்கிவிட்டு அதை போட்டு உரலெல்லாம் அரைச்சி ஒரு பானைக்குள்ளே ஊற்றி வச்சுருவேன். அதன் பிறகு வந்து ஒரு வாரம் கழித்து மாட்டு சாணம் ஒரு 2, இப்போ எனக்கு வந்து நாட்டு மாடு கிடைக்கல, அது முறையாக நாட்டு மாடு தான் போட வேணும். அதனால் வந்து நம்மகிட்ட இருக்கிற பசுமாட்டு சாணியை போட்டு ஒரு 2 நில 3 நில சாணியை போட்டு நல்லா கரைச்சி விட்ருவேன். அதன் பிறகு ஒரு வாரம் கழிச்சு ஒரு 4 நாள் கழித்து தயிர், ஒரு லிட்டர் தயிர் வாங்கியோ இல்லை நாமளே தயார் பண்ணியோ போட்டு ஒரு கோலை போட்டு நல்லா ஆட்டி விட்டுருவேன். அது மாதிரி பண்ணி நான் ஒரு 15 நாள் அந்த மாதிரி விட்டு நான் எடுத்து அதை வடித்து மறுபடியும் அதை பானையில் வச்சுக்குவேன், மீண்டும் தலை போட்டு விட்டுருவேன். அது இயற்கையாக எடுத்து நான் எடுத்து பயிருக்கு தெளிச்சு விடுவேன்.
1: தெளிச்சு விட்டுருவேன். சரி, பல விதமான தலைகள் சொன்னீங்களே, எந்தெந்த மாதிரி தலைகள்
0: இருக்க? ஊனான், எட்டி, இது போல நிறைய தலைகள் இருக்குது. நம்ம ரோட்லயே எல்லாமே நம்ம போயிட்டு இருக்கிற வழியில ரோட்லயே இருக்கு நிறைய தலை இருக்கு. சிக்கரெல்லாம் வெட்டி போடுவேன், எட்டி தலை போடுவேன், வேப்பந்தலை போடுவேன், எல்லா தலையும் போடுவேன். எனக்கு என்ன கண்ணுக்கு போடுது அத்தனை தலையும் அது நமக்கு வைத்தியம் தான் சொல்லி அதை நறுக்கி போட்டுருவேன்.
1: எல்லா தலையிலும்
0: ஏதாவது ஒன்று இருக்கும். நான் படிப்பறிவு கம்மி, அனுபவம் கொஞ்சம் அதிகமாக நான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அதனால வந்து இயற்கையை பற்றி இந்த எஃப்எம்ல கேட்டுக்கிட்டு இருப்பேன், டிவியில் கேட்டுட்டு இருப்பேன். நான் விவசாயத்தை பற்றி கொஞ்சம் அதிகமாக நான் சின்ன வயசுல இருந்து ஈடுபாடாக கேட்டுட்டு இருப்பேன். ஏன்னா நான் ஒரு விவசாயியாக இருக்கிறதுனால கேட்டுட்டு இருப்பேன். அதனால அது போல இதுலயும் ஏதாவது இருக்கும் அப்படின்னு நான் பண்ணிட்டு இருப்பேங்க.
1: என்ன தலைன்னு தெரியலனாலும்
0: அது எனக்கு அது வேணும்னு பிடிங்க போட்டு வச்சிருப்பேன்.
1: சரி சரிங்க, இப்போ எப்படி வந்து இந்த களை நீக்கி இந்த ஒரு இயற்கை முறையில எப்படி இது தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போ விதை வந்து இப்போ மஞ்சள் வந்து அறுவடைக்கு வருது அப்படின்னா அது வந்து எங்க வந்து நீங்க மஞ்சள் அறுவடைக்கு வருது அப்படின்னா நீங்க இப்ப ஆளுங்களை கூப்பிட்டு தான் வந்து அறுவடை செய்யணும்?
0: கண்டிப்பா.
1: இப்ப ஆளுங்களை வந்து

0: கிடைக்கிறாங்களா? இப்ப அதே மாதிரி மஞ்சள் வந்து கிழங்கு புட்டு போடுறதுக்கும் ஆளுங்க தேவைப்படும்.
1: அந்த புட்டு போடுறதுக்கு அந்த டைம்ல வந்துங்க, அந்த 100 நாள் வேலை சொன்னோம் இல்லைங்களா, அந்த கவர்மெண்ட்ல 100 நாள் வேலை கொடுக்கறதுனால விவசாயத்தை ரொம்ப பாதிக்குது. அதனால அந்த பாதி நேரமா இருக்கிறவங்களை கூப்பிட்டு செய்ய வேண்டியதா இருக்குது. அப்படி எல்லாம் வேற பக்கம் போயிட்டு அந்த 100 நாள் வேலை இல்லாத ஊர்ல கூட கொஞ்சம் சம்பளம் அதிகமா கொடுத்து கூட கூப்பிட்டு வந்து நம்ம வேலை முடிக்கணும் அப்படின்னா அதான் செஞ்சிட்டு இருக்கிறோங்க. அதை வெட்டி வேச்சு நம்ம அதை பதப்படுத்தி கொண்டு போய் கொடுக்கற வரைக்கும் நம்ம ஆள் கூலி தேவைப்படுது, ஆளும் தேவைப்படுது, பண்ணிட்டு இருக்கிறோம்.
0: சரி, எங்க வந்து விற்பனைக்குள்ள எடுத்துட்டு
1: போவீங்க? மஞ்சள் தான் எடுக்க முடிஞ்சதுங்க. அப்ப எனக்கு வந்து அது கொஞ்சம் லாஸ்ன்ற மாதிரி தாங்க. நான் செய்யற செலவுக்கும் நான் அது இயற்கையா பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் பண்ணிட்டு இருக்கிற செலவுக்கு எனக்கு வந்து அது கம்மி தாங்க. அதனால வந்து கூலி கொடுத்து நான் பண்றது என்னோட வேலை எல்லாம் கம்மி, அதெல்லாம் பார்த்தா ரொம்ப கம்மி. இதனால நம்ம வேலை நிலத்துல வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும், விட்டுறக்கூடாது, அதான் பண்ணிட்டு இருக்கிறேன்.
0: சரி சரிங்க. இப்ப வந்து மஞ்சள் சாகுபடி செஞ்சீங்கன்னு சொன்னீங்க, அடுத்துதான் ராகி கூட நீங்க சாகுபடி செய்யறதா சொன்னீங்க. ராகிக்கு வந்து என்ன ப்ராசஸ், அது வந்து எப்படி நீங்க விளைவிப்பீங்க?
1: நான் வந்து தை மாச வாக்குல நட்டுருவேங்க. நட்டுட்டு மாசி பங்குல அறுத்து அறுவடை பண்ணி நான் அதை தானியத்தை எடுத்துருவேன், தனியா ஆக்கிடுவேன். அதை கொண்டு போய் எனக்கு இன்னைக்கு போதுமான ரேட்டு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கல நம்ம கூட்டுறவு சொசைட்டில ஒழுங்குமுறை விற்பனை நிலையம் ஒன்று வச்சிருக்காங்க தருமபுரியில மதிப்பன் பாளையத்துக்கிட்ட, அதுல கொண்டு போய் கொடுத்தேன். 48 ரூபா 50 காசு போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஏக்கருக்கு பக்கம் பண்ண 1 டன் கிடைச்சதுங்க எனக்கு. இப்ப அது அவ்வளவுதான் எடுக்க முடிஞ்சது என்னால. ஒரு 90 சென்ட் பண்ணியிருந்தேன், 1 டன் கிடைச்சது. அது கொண்டு போய் கொடுத்து எனக்கு ஒன்றும் அமௌண்ட் வரல, நாளைக்கு போடணும்னு சொல்லியிருக்காங்க.
0: சரி, அதாவது வீட்டுக்கு தேவையான அளவு நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு மீதியை வந்து
1: விற்பனைக்கு பண்ணிக்கோங்க.
0: இப்ப ராகி வந்து கொள்முதல் ராகி வந்து இப்போ நீங்க அறுவடை பண்ணணும், ராகி வந்து பயிர் செய்யணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு எப்படி நிலத்தை வந்து தயார் செய்யணும்?
1: அதை வந்து வேற ஒரு விவசாயத்தை பண்ணிட்டு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசம் அளவுக்கு நம்ம பழைய உழவாக்கி அது கொஞ்சம் தரமா பூமியா பண்ணி அந்த கட்டி மண்ணு உடைச்சு விட்டு அதை பண்ணி வச்சு நாத்தங்கால நம்ம தனியா நாத்த விட்டு 22 நாள்ல அந்த நாத்த நடுணுங்க. அந்த 22 நாளுக்கு மேல போயிடுச்சுன்னா அது நெல் பயிரை விட அதுக்கு தரம் வந்து கொஞ்சம் அதிகம் முத்தி போயிடுச்சுன்னா கதிர் ஒழுங்கா கதிர் வராது, மணி பெருக்காது. அதனால அந்த 22 அல்லது 25 நாளைக்குள்ள நம்ம நடவு பண்ணிடணுங்க. அதுதான் ஒரு தரமான ஒரு ராகிக்கு நான் பட்டம்.
0: சரி, இப்போ வந்து ராகி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தண்ணி தேவைப்படாது,
1: படாதுங்க.
0: மஞ்சள் அளவுக்கு வந்து ராகி
1: தண்ணி தேவைப்படாதுங்க.
0: கொஞ்சம் மேட்டு நிலத்துல கூட நம்ம வந்து
1: அது கணக்கு பாத்தீங்களா, 1 ஏக்கர் கணக்கு மாதிரி வந்துருங்க கரும்பு மாதிரி மஞ்சள். இது வந்து நம்ம 3 மாசத்துக்குள்ள அறுவடை பண்ணிடலாங்க.
0: சரி சரிங்கய்யா. இப்போ வந்து ராகி வந்து பயிர் செய்யும் போது பாத்தீங்கன்னா அதுக்கு எந்த மாதிரி நோய் தாக்குதல் எல்லாம் வரும்?
1: அதுக்கும் தண்டு புழு வருதுங்க, வேர் புழு வருது ஆரியத்துக்குமே. கொஞ்சம் முன்னாடியே எருவு கொட்டாம நம்ம ஓட்டி வைக்காம விட்டுட்டு பயிர் நடுறப்ப கொட்டினோம்னா கண்டிப்பா வேர்ப்புழு தண்டு புழு அதுல வந்துடும். ஏன்னு கேட்டீங்கன்னா பச்சை சாணம் அந்த பயிரை தாக்கும், மண்ணுல போட்டு பதப்படுத்தி அதை கலந்துடணும், அப்ப இது வராது. கடைசியா பாத்தீங்கன்னா கதிர் வெடிச்சு பொடையா இருந்து வெளியே வரும் பொழுது அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஈனுக்கு நோயின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கதிர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 6 பாதி பாதியா வெள்ள வெள்ளையா வந்துடும். அது வந்து இனுக்கு நோயின்னு சொல்லுவோம். அது அப்ப அந்த நேரத்தை பார்த்து சரியா ஒரு மருந்து ஒண்ணு அடிச்சிட்டோம்னா அது வராது. அவ்வளோட சரி.
0: சரி, நீங்க இயற்கை விவசாயில எல்லா பயிருக்குமே வந்து மண்ணு தான் முதல்ல ரொம்ப முக்கியம்,
1: முக்கியமானது மண்ணு.
0: மண்ணு தரமா இருந்தா மட்டும்தான் பயிர் நல்லா செழித்து வளரும், அதே மாதிரி நம்ம நினைக்கிற அளவுக்கு வந்து லாபத்தையும் எடுக்க முடியும்.
1: கண்டிப்பா மேடம்.
0: அப்ப நீங்க மண்ணு தயார் செய்யறதுக்கு நீங்க எந்த மாதிரியான இயற்கை உரங்கள் எல்லாம் கொடுக்குறீங்க?
1: அதுக்கு வந்து தலையை வெட்டி போட்டு ஒரு குழியில நான் என்ன அளவுக்கு ஒரு குழியை வெட்டி வச்சிருந்தேன், அது இப்போ இடம் போதல் அப்படின்னு நான் நிரப்பிட்டேன் மண்ணு. அதில் வேஸ்ட்டாக போகிற குப்பை கூளம் பிளாஸ்டிக்கை தவிர மீதி எல்லா தலைகளை மாட்டுக்கு போடுற அந்த மீதி கழிச்சு விடு சாப்பிடாம அந்த புல் வைக்க புல்லு எல்லாம் எடுத்து அந்த குழிக்குள்ள போட்டு அது மேலே சாணத்தை கொட்டி ஒரு 3 மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அது ஒரு கிண்டு கிண்டி விட்டுருவோம், ஜேசிப்பு கூப்பிட்டு ஒரு மலத்தை மலத்தி விட்டுருவோம். ஏன்னா உள்ள இருக்கிறதெல்லாம் மெலியவே வந்து அடுத்த குப்பையும் நல்லா மக்கணும் இல்லையா, அது மாதிரி நான் தயார் பண்ணுவேன். இந்த முன்ன சொன்னீங்களா இயற்கை

0: மருந்து தயார் பண்றேன்னா அது மாதிரி அந்த கோல் குச்சி எல்லாத்தையும் வெட்டி அதில் போட்டு நான் எருவாக்குவேன்.
1: அந்த கோ நீங்க சொன்ன கோல் குச்சி அந்த எல்லா தலைங்களும் வந்து அரைச்சி ஒரு பானையில ஊத்தி வைக்குவீங்களா இல்ல தலைங்களை
0: அரைச்சி தலைய சின்ன சின்னதா நறுக்கி அரைச்சி அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க.
1: தண்ணி ஊத்தணுங்களா இல்ல?
0: தண்ணி ஊத்துவேன். நம்ம தேவைக்கு அந்த பானையில தண்ணி ஊற்றி வச்சா ஒரு பாதி அளவுக்கு தான் ஊத்தணும். அதுக்கு மேல போனா நுரை வந்து பொங்கி வரும். ஒரு வாரத்துக்கு மேல போனா அது பொங்கி வரும். ஒரு பாதியில் நம்ம முக்கால் பாகம் தான் ஊய்.
1: இன்னும் ஒரு சில எல்லாம் அதுல இந்த மாட்டு கோமியத்தெல்லாம் பஞ்சகாவியம்
0: கண்டிப்பா கண்டிப்பா பஞ்சகாவியம் மாதிரி தயிர் ஊத்தின பிறகு கோமியமே ஊத்தலாம். அது நாட்டு மாட்டு கோமியமா இருக்கணும். அது மாதிரி வாங்கி ஊத்திருக்கிறேன் பண்ணியிருக்கிறேன் மேடம். அதுவும் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் எதுவும் விவசாயி இல்லாத போது இங்க நம்ம நல்லமலை யூனியன் ஆபீஸ்ல இது கொடுப்பாங்க ஜனப்ப விதை. அதை வாங்கிட்டு போய் விதைச்சுட்டு அது ஏதோ தண்ணி கட்டி விட்டோம்னா அது நல்ல ஒரு எண்ணெய் மறைக்கிற அளவு வரும் செடி. அப்ப பிடிச்சி லொட்டோட விட்டு ஓட்டிடுவேன். அது நல்ல எரு
1: மண்ணுக்கு
0: மண்ணுக்கு தரமான எரு சத்து. அடுத்தது நம்ம எந்த வெள்ளாம பயிர் பண்ணாலும் நல்லா உரிக்கும்.
1: சரி, என்ன விதை சொன்னீங்க? ஜனப்ப விதை.
0: ஜனப்ப விதை.
1: இது எங்கெல்லாம் கிடைக்கும்?
0: நான் இது வரைக்கும் நம்ம ஆபீஸ்லயே வாங்கிக்கிறேங்க. யூனியன் ஆபீஸ்லயே
1: வாங்கிக்கிறேன்.
0: எல்லாம் மருந்து கடையில உரக்கடையில இந்த மாதிரி வச்சிருப்பாங்க, வாங்கிக்கலாம்.
1: எந்த பயிர் செய்யறதுக்கு முன்னாடி இந்த வந்து
0: மண்ணை பதப்படுத்தணும்னா நம்ம இந்த மாதிரி எல்லாம் இயற்கையா நம்ம ஒண்ணு பண்ணணும். அதன் பிறகுதான் உரத்தை விட அது நமக்கு ரொம்ப மேல். ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து உரம் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு 10 kg விதை விதைச்சோம்னா உரத்தை விட மதிப்பீடு அதிகம். அதுக்கு அந்த அளவு ஈல்டு எடுக்கலாம்.
1: பயிர் நல்லா வரும்.
0: நல்லா வரும். நோய் இல்லாம வரும்.
1: நோய் தாக்குதலும்
0: ஆமா
1: தாங்கி வளரக்கூடிய
0: வளரக்கூடிய சக்தி அதுல இருக்குங்க.
1: சரி சரிங்க. இப்ப அதே மாதிரி இப்போ ராகி வந்து அறுவடை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த அந்த நிலத்துல என்ன பயிர் செய்யணும்?
0: மறுபடியும் அது கொஞ்ச நாள் ஒரு 3 மாசம் கேப் விட்டுருவோம். உடனே எந்த ஒரு வெள்ளாம பண்ணாலும் மண்ணை போட்டு நம்ம திருப்பி பண்ணோம்னா நாம எப்படி ஒரு வெயிட் தூக்கி கொண்டு போட்டோம்னா கொஞ்சம் லெஸ்ட் தேவைப்படுதோ அது போல மண்ணுக்கும் லெஸ்ட் வேணுங்க. அது ஒரு 2 மாசம் 3 மாசம் விட்டு மாடு அடெல்லாம் அந்த காடு பூரா கட்டி மேயறதுக்கெல்லாம் விட்டோம்னா சாணம் கோமியம் எல்லாம் போடும். மறுபடியும் நம்ம கிட்ட இருக்கிற எருவை கொண்டு போய் அள்ளி கொஞ்சம் கொட்டலாம். கொட்டி ஓட்டி மறுபடியும் நெல்லுக்கு அந்த டைம் வந்துடும். அப்ப நம்ம சேர் ஓட்டி நெல் பண்ணலாங்க.
1: ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் கேப் வேணும்.
0: கேப் வேணும், கண்டிப்பா கேப் வேணும்.
1: இப்ப நெல் அப்படின்னா இப்ப நீங்க ராகி பண்ணிருக்கீங்க, அதே நேரத்துல நெல்லும் வந்து ஒரு 3 மாசம் கழிச்சு பயிர்
0: செய்யலாம். 3 மாசம் கழிச்சு பயிர் வைக்கலாம்.
1: அப்ப நெல்லுக்குன்றப்ப அங்கு வந்து நிலத்தை எப்படி தயார் செய்வீங்க?
0: ஓட்டி நம்ம வந்து அந்த அதுக்கும் ஜனப்பு விதைச்சு ஓட்டுவோம். அது ஜனப்பு வந்து சேறு ஓட்டும் போது முன்னாடியே சுத்தி எடுத்து நாங்க வரப்பெல்லாம் கட்டிடுவோம். ஏன்னா அந்த தலையெல்லாம் அதுக்கு போயிடும் இல்லைங்களா. அதனால எல்லாம் முன்கூட்டியே வரப்பெல்லாம் கட்டி வச்சுட்டு தண்ணி விட்டு நல்லா வயல் அடிச்சு ஓட்டிடுவோம். ஓட்டி 1 வாரம் கழிச்சு மறுபடியும் மறுச்சாடை ஓட்டி அந்த வரப்பு வாய்க்கெல்லாம் சுத்தப்படுத்தி அப்புறம் பயிர் நடுறதுக்கு நாங்க இது பண்ணிடுவோம்.
1: எந்த பயிர் செய்யறதுக்கு முன்னாடி அந்த ஜனப்பு விதைச்சு
0: விதைச்சா நமக்கு மண்ணுக்கு தரம் நல்லா இருக்கும்.
1: ஒவ்வொரு பயிருக்குமே அது செய்யணும்.
0: கண்டிப்பா செய்யறது நல்லது.
1: சரி, இப்ப நெல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுலயும் வந்து நிறைய நோய் தாக்குதல்.
0: நிறைய நோய் தாக்குது.
1: நெல்லு வந்து நீங்களே எப்படி அந்த நாத்து விட்டு எடுத்து நட்டுருவீங்களா?
0: நாத்து நானே தனியா ஒரு இடத்துல விடுவேன். எப்பயும் ஒரு நம்ம விவசாயம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த வயல்ல முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாத்து விடக்கூடாது.
1: கூடாது.
0: பக்கத்துல ஏதாவது ஒரு வயல்ல அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட இடம், 1 சென்டோ 2 சென்டோ 10 சென்டோ நம்ம எவ்வளவு நாத்து விதைக்கிறோமோ அதுக்கு தக்கன ஒரு இடம் வச்சுக்கணும் மேடம். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த நாத்தங்கள்லயே மறுபடியும் பயிர் நட்டோம்னா அது வளர்ச்சி வளராது. ஆமா, சத்துப்புறம் எடுத்துக்குது. அதுல ஒழுங்கான காப்பு நம்மளுக்கு கிடைக்காது. ஒரு 400 நெல் நம்ம ஒரு கொலையில எடுக்கிறோம் சொன்னா ஒரு 200 நெல் வர்றதே கஷ்டமா இருக்கும். அதனால வந்து நம்ம பக்கமா ஒரு இடத்த தேர்வு பண்ணி அதுல நம்ம நாத்தங்கள் விதை விட்டு ஒரு 22 நாள் அல்லது 25 நாள் அதை எடுத்து நம்ம நடவு பண்ணிடலாம்.
1: சரி சரி. இப்ப வந்து நாத்து நடுறது சிலர் பிடிச்செல்லாம் நடுவாங்க, இன்னொரு சிலர் குத்து மதிப்பாவும் நடுவாங்க. நீங்க எந்த மாதிரி?
0: நான் கண்டிப்பா கயிறு பிடிச்சுதான் நடுவேன் ஆரம்பத்துல இருந்து. ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு கேப் வேணும். நான் மருந்து அடிக்கணும். ஆளுங்களை விட்டு களை எடுக்கும் போது கை நல்லா நுழைஞ்சு போகணும், போற அளவுக்கு வேணும். அப்படி போகணும்னா காத்தோட்டம் வேணும். இதெல்லாம் வசதி நமக்கு வசதின்றதை விட அந்த பயிருக்கு காத்தோட்டம் வேணும். பாத்தீங்கன்னா மார் சாப்பு இப்படி பார்த்தாலும் அரடி இப்படி பார்த்தாலும் அரடி இருந்துச்சுன்னா அதுல காத்து ஓடும். அந்த நெருக்கமா நடுற நடவையை விட காத்து ஓடுறதுல இந்த நடவிலே நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் அந்த வெள்ளாம. அதுதான் உண்மை.
1: ஓ, அதனால வந்து கயிறு பிடிச்சி நடுறது ரொம்ப நல்லது.
0: ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது.
1: அதுக்கு தேவையான சத்துக்களும் கரெக்டா போய் சேரும். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த களை பறிக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே வசதியா இருக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: நெல்லுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நோய் வரும், அதை பத்தி சொன்னீங்க. இப்ப நெல் வந்து அறுவடை பண்றீங்கன்னா அது வந்து எங்க நீங்க எடுத்துட்டு போவீங்க?
0: அது நான் இன்ன வரைக்கும் ஏதாவது ஒரு நம்ம ஊர்ல பக்கத்துலதான் நான் கொஞ்சம் நானே சொந்தமா மருந்து தயார் பண்றேன் இல்லைங்களா பஞ்சகவியம். அதனால என்ன பார்த்துட்டு ஒரு சிலர் எனக்கு 5 மூட்டை கூட 10 மூட்டை கொடுன்னு
1: கேட்பாங்க. ஊர்லயே
0: வித்துருவேன். கொஞ்சம் ரேட்டு நான் இதுக்கு அதிகமா வேணும்னு கேட்பேன், எனக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு. எதுங்க நம்ம மார்க்கெட்ல எடுக்கிறத விட ஏதோ ஒரு 2-3 ரூபா கிலோ மேல எக்ஸ்ட்ரா கொடுத்து என்கிட்ட வாங்கிக்குவாங்க. எல்லாம் சொந்த பந்தமே வாங்கிக்குவாங்க. அப்புறம் எனக்கு சொந்த பந்தக்கெல்லாம் நான் கொடுப்பேன், அது எனக்கு சரியா போயிடுது.
1: நெல்லை பொறுத்த வரைக்கும் நீங்க வெளியில எடுத்துட்டு போய் விற்பனை செய்யணும்.
0: அதை நான் வெளியே கொண்டு போறது இல்லைங்க, என்கிட்ட வாங்கிடுறாங்க வீட்டுக்கிட்டே.
1: சரி, இப்போ மஞ்சள் சாகுபடி சொன்னீங்க, ராகி சொன்னீங்க, இப்போ அடுத்து நெல்லும் சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க

0: கால்நடைகளும் வச்சிருக்கணும்.
1: கண்டிப்பா வச்சிருக்கேங்க.
0: எத்தனை வச்சிருக்கீங்க?
1: நான் ஒரு விவசாயின்றதுனால கால்நடை எனக்கு அவசியமா வேணும். நாலு ரெண்டு கண்ணுக்குட்டி இருக்குங்க. மாடு நாலு இருக்கு, ரெண்டு சின்ன கண்ணுக்குட்டி இருக்குங்க.
0: சரிங்க. இப்போ வந்து நாலு மாடுன்றப்போ பால் கறக்கும் கண்டிப்பா.
1: கண்டிப்பா
0: பால் கறக்குற மாடை வந்து பராமரிக்கிறது பெரிய விஷயம்னா, நம்ம நேரத்துக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தீனி கொடுக்கணும், அதே மாதிரி நோய் வராம பாத்துக்கணும், இருப்பிடத்தை சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்றதுல கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். இப்போ நிலத்தையும் பாத்துக்கிறேன்றீங்க, கால்நடைகளையும் பாத்துக்கிறேன்றீங்க, இப்போ ஒரே ஆளால எல்லாத்தையும் பாத்துக்க முடியாது.
1: எங்க வீட்டுல எங்க சம்சாரம் இருக்குங்க. வீட்டுல யாரும் இல்ல, பசங்க எல்லாம் படிக்க போயிட்டதுனால நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறோம். காலையில எந்திரிச்சோன்னு நான் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சு கொடுத்துட்டு போவோம், மீதி எங்க வீட்டுல பாப்பாங்க. அதனால நாங்க ரெண்டு பேரும் அனுசரிச்சுக்கோங்க.
0: சரி, மாடுன்னா என்ன வகையான மாடு வச்சிருக்கீங்க?
1: ஜெர்சி இருக்குது, எச்எப் இருக்குங்க.
0: ஏன் நாட்டு மாடு எதுவும் வாங்கலையா நீங்க?
1: நாட்டு மாடு வச்சுக்கிட்டாங்களே, இது கொஞ்சம் பால் தொழில் எனக்கு விவசாயிக்கு. அதனால பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு பண்றதுக்கு, எனக்கு செலவுக்கு, நான் டீ செலவு கடைக்கு போனா கூட எனக்கு ஒரு 50 ரூபாய் பாக்கெட்ல வேணும். அதனால வேலையை விவசாய வேலை செஞ்சுட்டு போனா எனக்கு அதனால நான் வருமானத்தை எதிர்பார்த்துருக்கிறேன் மேடம்.
0: சரி, பால்னா எத்தனை லிட்டர் கறக்குது? நாலு மாடு சேர்த்து
1: இப்போ வந்து கம்மியா தான் இருக்குதுங்க. ரெண்டு மாடு வந்து சினையா இருக்குது, ஊசி போட்டிருக்கேன். ரெண்டு மாடு கறகு கறவு வந்து அதுவும் கம்மி கம்மியா தான் கறக்குதுங்க. ஒரு மாடு இப்போ ஒரு 5 லிட்டர் பால் வரைக்கும் தான் வருதுங்க. அதுவும் ஒரு 4 மாசம் போனா மறுபடியும் கண்ணுக்குட்டி போட்டுருங்க.
0: சரிங்க, இப்போ கண்ணுக்குட்டி போட்டா மாடு வந்து வித்துருவீங்களா? கண்ணுக்குட்டி இருக்கு, அது பெருசாகி நம்ம பால் கறந்துக்கலான்னு, இல்ல கண்ணுக்குட்டி வித்துருவீங்க?
1: அது கிடாரி கண்ணா இருந்தா கண்டிப்பா வித்துருவேங்க. பொட்டை கண்ணா போட்டதுனால மீண்டும் அது நல்லா தீவனம் எல்லாம் நான் மாட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து அது 100 மாடு ஆக்கிடுவேன்.
0: இன்னொரு மாடாக்கி அது வந்து
1: அதை வச்சுக்குவேன். கொஞ்சம் வயசு கொஞ்சம் அதிகமா இருந்தா மாத்திருவேன்.
0: அந்த மாட்டோட தேவை மாத்திருவீங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு விவசாயி.
1: விவசாயி அந்த அனுபவத்துல சின்னதை வச்சிருந்தா இன்னும் 2 வருஷம் சேர்த்து வச்சிருக்கலாம். பெருசு வந்து வயசாயிட்டவங்களுக்கு எப்படி மரியாதையோ அது மாதிரி அதை கொடுத்துருவாங்க.
0: சரி சரிங்க. இப்ப மாடு பராமரிக்கிறப்ப அதுக்குன்னு கொட்டகை வச்சு பராமரிக்கிறீங்களா?
1: கண்டிப்பா கொட்டகை போட்டிருக்குங்க. மீண்டும் கொட்டகை போடுறதுக்கு எனக்கு போதுமான வசதி இல்ல. அது கவர்மெண்ட்ல எதுவும் உதவி கேட்டும் செய்யல. அதனால மீண்டும் கேட்கலாம் அப்படின்னு பாக்குறேன். கொட்டகையெல்லாம் இருந்ததுன்னா இன்னும் 2 மாடு வச்சு நான் பாப்பேங்க என் திறமைக்கு.
0: சரி சரிங்க. இப்போ மாடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாட்டு சாணமா இருக்கட்டும், கோமியம் இதெல்லாம் வந்து கரெக்டா நம்ம கிளீன் பண்ணும். ஏன்னா அது மாட்டு சாணம் போட்டு அது மேலே மெதிச்சிட்டு அந்த மாதிரி
1: நாம சாணமா சொல்றோம். அது நம்ம எப்படி ஒரு பாத்ரூம் போயிட்டு கிளீன் பண்ணாம இருக்கிறோமோ அது மாதிரி தாங்க மாட்டுக்கும். அதே அதுக்கு ஒரு நோய், நம்ம பண்ணாத ஒழுங்கா கிளீன் பண்ணா மட்டும்னா அது கண்டிப்பா நோய் கிருமிகள் அட்டாக் ஆகிறதுக்கு 100% இருக்குது மேடம்.
0: சரி, மாடு பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நோய்கள் வரும்? இப்ப கோமாரி நோய் எல்லாம் வரும், மடி நோய் வரும்.
1: கண்டிப்பா அந்த ஈரத்துல இப்ப நம்ம கிளியர் பண்ணாத சொல்றோம் இல்லைங்களா, அந்த இடத்துல படுத்தா கட்டி கட்டிடும் மாடு மடி, பால் வராது, தயிர் மாதிரி வரும். அப்படி இல்ல, நீங்க தம் கட்டி அதை இழுத்தோம்னா அந்த காம்பு இழுக்கும் போது தயிர் மாதிரி வரும். அதுல இருந்து அந்த ஒரு மாட்டோட காம்பு அடி வாங்கி சிவா கூட மாறிடுங்க, ரத்த சிவா கூட மாறிடும். இந்த மாதிரி நோய் நிறைய இருக்குதுங்க. அந்த தரமான இடம் இல்ல மாட்டுக்கு, மற்ற மாடு ஒரு நோய் மாடு பக்கமா புடிச்சிட்டு போறாங்கன்னா அது கோமாரி நோய் நம்ம மாட்டை தகர்த்துக்கும் வாய்ப்பு இருக்குங்க.
0: இப்போ ஒரு மாட்டுக்கு வந்துச்சுன்னா அதே நோய் மற்ற மாட்டுக்கு
1: கண்டிப்பா. அது வந்து அம்மை நோய் மாதிரி, மனிதனுக்கு எப்படி அம்மை நோய் சொல்றோமோ அது மாதிரி மாட்டுக்கு அம்மை நோய்ங்க அது. அதனால வந்து அது அடுத்த மாட்டுக்கு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
0: சரி, இப்ப இந்த தடுப்பூசி எல்லாம் வந்து நீங்க போட்டிருக்கீங்களா மாட்டுக்கு?
1: கூப்பிட்டு போட்டிருக்கங்க, பக்கம் இருக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு, வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்கு. கூப்பிட்டு அவங்களே வராங்க, இந்த மாதிரி தடுப்பூசி போடுங்கன்னு சொல்றாங்க. வருஷத்துல ஒரு டைம் அதுவும் போடுறோங்க.
0: சரிங்க. அதுவும் இல்லாம படிக்கடி மாடு பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு தொந்தரவு வரும்,
1: வரும்.
0: அது நம்ம கரெக்டா வந்து நம்ம கண்காணிக்கணும்.
1: ஏன் தீனி எடுக்கல, ஏன் ஜல்லு உழக்குது, ஏன் படுத்த மாடு எந்திரிக்காம இருக்குது, பார்வையே சரியில்லாம இருக்குது, இது மேல நோக்கமா பாக்கணும். எங்கேயோ போயிட்டு வந்தா பால் பேசுறது கூட எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறத விட இந்த சேட்டையெல்லாம் ஏன் இப்படி வருது அப்படின்னு மாட்டை நம்ம பாத்துக்கணும். அது அனுபவங்க. போய் நின்ன உடனே மாட்டு கட்டந்தேர்ல பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவோம் நான்.
0: சரி, அந்த மாதிரி எல்லாம் இருந்தா அது எப்படி வந்து சரி பண்றது?
1: அதுக்கு வந்து போய் மாட்டு ஹாஸ்பிட்டல் இத மெடிக்கல்ல போயிட்டு எழுதி கொடுக்க சொல்லுவோம் டாக்டர். மருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்து தீனி நல்லா எடுக்கிற மாதிரி, ஜீரணம் ஆகிற மாதிரி பண்ணுவேன். மாடு நல்லா இருக்கணும், கால்சியம் சத்து கம்மியா இருக்குதுன்னு சொன்னா கல்லு சுண்ணாம்பு வாங்கி ஒரு பானைக்குள்ள நான் வேச்சு போட்டு வச்சிருவேன். அதை கலக்காம 2-2 டப்பா 1 லிட்டர் டப்பாவில் 2-2 லிட்டர் குளத்தில முன்னு ஊத்தி நான் அதை தண்ணிக்கு விடுவேங்க. அந்த மேல தெளிகிற தண்ணியே இது, அதே நோய் வராது.
0: இப்ப மாடு பராமரிப்பு சொன்னீங்க, இப்போ நீங்க கொஞ்சமா நிலம் வச்சிருக்கீங்க, அது இல்லாம காய்கறிகள் எல்லாம் வந்து போடுறீங்களா?
1: போடுறேன், எங்க வீட்டுக்கு தக்கிற மாதிரி அதுல மீதி அவர் காய் கொண்டு போய் வித்துருவாங்க. எங்க வீட்டுல
0: என்னென்ன காய் எல்லாம் வந்து பயிர் போடுறீங்க?
1: நாங்க கத்திரிக்காய் போடுவோம், சிக்கிடிக்காய், கீரை வகை போடுவோம், அவரைக்காய் போடுவோம், எல்லாம் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கோங்க.
0: அது கொஞ்சம் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சமா நிலந்தாவே போதும் இல்லையா? ஒரு 30% அந்த மாதிரி இருந்தாலே போதும். இப்போ ஒரு சில விவசாயிகள் வந்து கம்மியா தான் நிலம் வச்சிருப்பாங்க, ஒரு 40-30% தான் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் பயிர் செய்யணும் அப்படின்னா அவங்க எந்த மாதிரி வந்து அவங்கள தயார் பண்ணிக்கலாம், இந்த காய்கறி பயிர் செய்யணும்னா அவங்க எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுங்களேன்.
1: அதாவது நம்ம வீட்டுக்கு தேவை, நம்ம ஏதோ ஒரு செலவு வைக்கிறோம், ஒரு 1 சென்ட் அளவு வைக்கிறோம், ஒரு செலவுன்றதோட 1 சென்ட்

0: வைக்கிறோம். அந்த ஒரு சென்ட்டுக்கு உண்டான தண்ணி இருக்கா பாக்கணும். அந்த வீட்டுல நம்ம குடிச்சிட்டு மீதி ஆகிற தண்ணி, பாத்திரம் கலவுற தண்ணி, நம்ம மாட்டுக்கு வச்சுட்டு வேஸ்ட் ஆகிற தண்ணி இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஒரு வாய்க்கா மாதிரி ஒரு பைப் வச்சு விட்டு அந்த பயிர் செடி நடுற இடத்துக்கு போய் பாயற மாதிரி இன்னைக்கு ஒரு கால் நாளைக்கு ஒரு கால் சொட்டு நீர் மாதிரி நம்ம வீட்டு தண்ணியை சேகரிக்கலாம். அந்த மாதிரி பண்ணுவோம் நான். இந்த தண்ணி வேஸ்ட் இல்லாம அது பாத்ரூம் வழியா போயிட்டு எங்கேயோ செப்டி டேங்க் வழியா போறதுக்கு இதை நம்ம ஒரு பயிருக்காக கொடுக்கலாம். இது இந்த பயிர் கொடுத்தோம்னா காய்கறி நல்லா விளையும். அதே மாதிரி நம்ம தேவைக்கு அதாவது ஒவ்வொரு பாத்தி ஒரு அரை சென்ட் கால் சென்ட் எல்லா காய் வகையும் வச்சுக்கலாம், நம்ம இடத்துல வச்சுக்கலாம். அந்த கீழே வைக்கிற தக்காளி, சிக்கிடிக்காய், வெண்டைக்காய் இப்படி வைக்கிறது போல நான் என்ன பண்ணுவேன், மேல ஒரு 7 அடி உயரத்துல பந்தல் சொல்லுவோம் இல்லையா, கோல் நட்டு பந்தல் போட்டுருவேன். போடலங்கா, அவரைக்காய், வதாடு இது மாதிரி மேலையும் ஒரு இது பண்ணுவேன். வெள்ளாம வந்து மேலையும் வரும் காய்கறி, கீழே இந்த சின்ன சின்ன காய் வரும்.
1: கீழே கத்திரிக்காய், இதெல்லாம் கொடி வகைகளை வந்து அப்படியே மேல பண்ணுவேன். ஒரு 2-in-1 வந்து நீங்க பண்ணுவாங்க. ஒரே கல்லுல ரெண்டு
0: வந்து வைக்கிற நம்ம வெள்ளாமையும் ஒண்ணு, நம்ம போடுற சத்தும் அதுக்கு வேறுக்கும் இதுக்கு வேறுக்கும் வந்துருது. காய்க்கிறத மட்டும் தானே மேல போய் காய்க்குது இல்லைங்களா, அதனால மேடம்.
1: சரிங்க, இப்போ இதுக்கெல்லாம் வந்து இப்ப நாத்தா வாங்கி வைப்பீங்களா? இப்ப கத்திரிக்காய், தக்காளி இதெல்லாம் கொத்தவரங்களால வந்து
0: எடுத்து போட்டு மருந்து போட்டு வச்சிருவோம். ஒரு டப்பாவுக்குள்ள போட்டு அந்த வேதையெல்லாம் மருந்து போட்டு வச்சோம்னா உளுக்காது, ஓட்டையெல்லாம் ஆகாது. மீண்டும் நடவு செய்யற நேரத்துல எடுத்து நட்டுருவோம். அந்த கத்திரி செடி, தக்காளி மட்டும் இதுல பண்ணையில குடுக்கறாங்க இல்லைங்களா, அதை வாங்கிட்டு வந்துடும்.
1: நர்சரியில அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க பந்தல் மேல ஏத்தி விடுற இந்த சொரக்காய், பீக்கங்காய் இதெல்லாம்
0: காய்கறிகள்ட்டு வேலைக்காக போனாலும் காய்கறி வந்து இவங்களுக்காக சொந்தமா நல்லா பண்றாங்க அப்படின்னு தருமபுரி டவுன்ல போய் வாங்கிட்டு வந்து விக்கிற காயை விட நம்ம கிட்ட எங்க வீட்டுல எடுத்துட்டு போனா வாங்கிடுவாங்க.
1: மார்க்கெட்டுக்கு போய் வாங்குறது இங்கே வாங்கிக்கிறது,
0: நல்லா இருக்குது சொந்தமான காய் அப்படின்னு இங்கே வாங்கிடுவாங்க.
1: சரி சரிங்கய்யா. அதாவது என்னதான் நான் வந்து ஒரு மருந்தடிக்கிற தொழிலுக்கு போனாலும் என் வீட்டுக்கு நான் இயற்கையா தான் பயிர்
0: செய்யறேன்.
1: எங்கிட்ட கேக்குறவங்களுக்கு நான் இயற்கையா தான் வந்து பயிர் செய்யணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இந்த இயற்கை முறையில பயிர் செய்யறதா இருக்கட்டும், இப்போ நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சமான இடத்துல வந்து ஒரு காய்கறி தோட்டமே போட்டு கூட அதை வந்து விற்பனை செஞ்சு அதை ஒரு வியாபாரமா பண்றவங்களா இருக்கட்டும், நிறைய விவசாயிகளுக்கு வந்து தோணும். இப்ப நீங்க சொன்னதை கேட்டுட்டு அடல பரவாயில்லையே இயற்கை விவசாயமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு யோசிப்பாங்க. இன்னும் இந்த காய்கறி எல்லாம் வந்து பாக்கும்போது பரவாயில்ல, கொஞ்சம் இடத்துல நம்ம ஏதாச்சும் நாமளும் இந்த மாதிரி செய்யலாம், இல்ல அட்லீஸ்ட் நம்ம வீட்டுக்காவது செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்படி அவங்க வந்து ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, அப்படி கேக்குறவங்களுக்கு சொல்வீங்களா?
0: கண்டிப்பா நான் சொல்லுவேன். என்னோட அனுபவம் வந்து நான் படிப்பு ஸ்கூலுக்கு போகாம நின்னது காரணமே நான் விவசாயியா இருக்கிறதுனாலதான். எங்க பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சு நான் போக முடியல, என்ன வழிகாட்ட கொஞ்சம் முன்னோர்கள் என்ன அதிகமா வழிகாட்டல. நான் விவசாயமே எனக்கு ஒரு பெரிய தொழிலா கடவுளாவும் எடுத்துக்கிட்டேன், அதனால இன்னைக்கு வரைக்கும் அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட வாழ்நாள் முழுசும் நான் விவசாயத்துல தான் முடிவேன், அதுதான் உண்மை.
1: சரிங்க, அப்ப உங்களோட அனுபவங்களையோ உங்ககிட்ட ஏதாவது சந்தேகம் கேட்கணும் அப்படின்னா உங்களோட தொலைபேசி.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நான் வந்து இன்னைக்கு ஒரு 35 வருஷமா எல்லா பயிருக்கும் மருந்து அடிச்சு விட்டு இருக்கிறேங்க. மிட்டாரா டெய்லியில செல்வம் அப்படின்னு சொன்னா எங்க ஏரியாவில சுத்து பக்கத்துல யாருக்கும் தெரியாமா இல்ல, யாரும் இல்ல. மருந்து அடிக்கிற செல்வம்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியுங்க, அந்த ரவுண்டிங் எல்லாருக்கும் தெரியுங்க.
1: உங்களோட தொலைபேசி.
0: தொலைபேசி 9442922155.
1: 94 42 92 21 55. இந்த எண்ணில் வந்து தொடர்பு கொண்டா நீங்க விவசாயம் பத்தி நிறைய சந்தேகங்களை கேட்டாலும் பதில் சொல்லுவீங்களா? சரிங்க, இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களோட விவசாய அனுபவத்தையும் தாண்டி ஒவ்வொரு பயிருக்கும் எந்த மாதிரி நம்ம இயற்கை விவசாயம் மூலமா நல்ல மகசூல் எடுக்கலாம், விவசாயம் அதாவது பயிர் செய்யறதுக்கு முன்னாடி எப்படி வந்து நம்ம நிலத்தை தயார் செய்யலாம் அப்படின்ற நிறைய தகவலை பண்பலையோட பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு நன்றிங்க.
0: இந்த அரியம்மன் கோட்டை பண்பலை என்னை எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து இதை தெரியப்படுத்துறதுக்கு இந்த பண்பலைக்காகவும் மேடம் உங்களுக்காகவும் என் மனமார்ந்த நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: என்னக்கா கேட்டிங்களா, தகவல்லாம் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சா?
1: ஆமாப்பா, ரொம்ப நல்லாவே புரிஞ்சது. ரேடியோல சொன்னவர் சூப்பரா புட்டு புட்டு வச்சிட்டாருல்ல, நாளைக்கே டிராக்டர் வர வச்சு உழுது காய்கறி நடுறம் பாரு.
0: அவ்வளவுதான்க்கா. நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் மஞ்சள், ராகி மற்றும் காய்கறி சாகுபடி அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் மிட்டாரெட்டி அள்ளி பகுதியை சேர்ந்த ஆர்ஜி செல்வம் அவர்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களி மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: சேலம் மாவட்ட வேளாண் இணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, சேலம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் தக்காளி பயிரை தாக்கும் கியூடா அப்சல்யூட்டா எனப்படும் ஊசி துளை

மண் பூச்சியினம் தக்காளி பயிரை தாக்கி அதன் மகசூலை பாதித்து சேதமடைய செய்கிறது. இது தக்காளி செடியின் இலைகள் தண்டுகளை சுரண்டியும் பழங்களில் ஊசி துவாரங்களை உண்டாக்கி மிக மோசமாக பாதிக்கும் ஒரு பூச்சியினமாகும். தக்காளியில் இதன் சேதத்தின் அறிகுறிகள்: இப்பூச்சியினம் இலைகளின் மீது உட்கார்ந்து திசுக்களை சுரண்டி உண்பதால் இலைகளில் வெள்ளை நிற கோடுகள் அல்லது புள்ளிகள் போன்ற தழும்புகள் ஏற்படும். தக்காளியில் மிகச்சிறிய ஊசி போன்ற துவாரங்கள் காணப்படும். இதனால் பழங்கள் அழுகி சந்தை மதிப்பினை இழக்கின்றன. மேலும் இந்த புழு இனங்கள் தண்டுகளையும் துளைத்து செல்வது

தக்காளிக்கு பிறகு கத்தரி அல்லது மிளகாய் போன்ற ஒரே குடும்பத்தை சார்ந்த பயிர்களை பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் பூச்சி தாக்குதல் இல்லாத ஆரோக்கியமான நாற்றுகளை தேர்ந்தெடுத்து நடவு செய்வது அவசியமாகும். மேலும் இனக்கவர்ச்சி பொறிகள் மூலம் இந்த பூச்சி இனத்தை அழிக்கலாம். அதாவது ஏக்கருக்கு 16 இனக்கவர்ச்சி பொறிகளை வைத்து ஆண் அந்துப்பூச்சிகளை கவர்ந்து அழிப்பதன் மூலம் பூச்சிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தலாம். இயற்கை முறை கரைசலிலும் இப்பூச்சி இனத்தை கட்டுப்படுத்தலாம். அதாவது சோற்று கற்றாழை, துளசி மற்றும் ஆடு தின்ன பானை ஆகியவற்றின் சாற்றை தெளிப்பதன் மூலம் இந்த பூச்சி இனத்தை கட்டுப்படுத்த முடியும். இவ்வாறு பயன்படுத்துவதன் மூலம் தக்காளியை தாக்கும் அப்சல்யூட்டா எனப்படும் ஊசி துளைப்பான் பூச்சியை கட்டுப்படுத்தலாம் என சேலம் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: அப்பப்பா, என்ன வெயில் என்ன வெயில், மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
1: வா கீதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
0: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ, அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளவு செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
1: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வா கீதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
0: நிக்கலாமே உமா. அப்பப்பா, குழுகுழுன்னு ஏசியில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
1: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா வெயிலின் தாக்கம் குறைஞ்சி உலகமே குளிர்ச்சியாயிருமே.
0: ஆமா ஆமா உமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
2: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், குளிர்ந்த நல் காற்று பெறுவோம்.
3: நேயர் நலனில் ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7,

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:00. நீர்கள் கேட்கலாம் திரை இசை.

0: நேரம் 8:15.
1: ஆகாஷ்வாணி. நேற்று இயற்கை எழுதிய பிரபல சினிமா பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுக்கு நினைவஞ்சலி கேட்கலாம். புகழ்பெற்ற மூத்த பின்னணி பாடகி திருமதி எஸ் ஜானகி அவர்கள் நேற்று கர்நாடக மாநிலம் மைசூரில் 88 வயதில் காலமானார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய தென்னிந்திய மொழிகளிலும் இந்தி மொழியிலும் ஆயிரக்கணக்கான திரைப்பட பாடல்களை பாடி இசை உலகில் அழியாத முத்திரையை பதித்தவர். 4 முறை இந்திய அரசின் உயரிய தேசிய திரைப்பட விருதை பெற்றதுடன் பல மாநில அரசுகளின் திரைப்பட விருதுகளையும் பெற்றுள்ளார். அவர்களின் மறைவு குறித்து திரைப்பட இசையமைப்பாளர் ரமேஷ் விநாயகம் அவர்கள் விடுத்த இரங்கல் செய்தியில்,
2: சங்கீத குயில் எஸ் ஜானகி அம்மா அவர்களின் மறைவு என்னை மிகவும் பாதித்திருக்கிறது. என்னால் சொல்ல ஒண்ணா துயரத்தை நான் அடைந்திருக்கிறேன். பலருக்கு தெரியாது, என்னுடைய முதல் படம் 1989 தெலுங்கு மொழியில் நான் இசையமைத்தேன். என்னுடைய முதல் திரை இசை பாடலை பாடியதே ஜானகி அம்மாதான். இந்த உலகத்திலே என் வாழ்க்கையில் நான் கண்டு பழகிய மனிதர்களில் மிக மிக மிக மிக உயர்ந்த அன்பை தவிர வேறு இல்லாத உள்ளம் என்று சொன்னால் ஜானகி அம்மாவை தான் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, அவர்களைப் போல் யாராலையும் பாட முடியாது. சிங்கார வேலனே தேவா என்ற ஒரு பாடல் நாதஸ்வரத்துடன் பாடிய ஒரு சிறிய குமரி பெண், சிறு பெண், நினைத்து கூட பார்க்க முடியாத விஷயம் அது. நாதஸ்வரத்தில் வருகின்ற கமங்களை குரல் பேசுமா என்று பலர் பயந்து பாட முடியாது என்று சென்றபொழுது அதை பாடிய சிறிய பெண். நமது வாழ்க்கையில் நாம் ரசித்து கேட்கின்ற அற்புதமான பாடல்களை தந்த பெரும் இசை அமைப்பாளர்களின் மனதில் உதிக்கின்ற அது அபூர்வமான சங்கீதத்தை, பாடல்களை அந்த வார்த்தைகளின் உச்சரிப்பினால் அவர் தெலுங்கராக இருந்தாலும் தமிழ், மலையாளம், இந்தி, கன்னடம் என்று எல்லா மொழிகளும் பாடி மனிதர்களின் மனத்தை வசப்படுத்தியது இறைவனுடைய பேரருளால் தான். அப்படிப்பட்ட பேரருள் பெற்ற அரும் பெரும் பாடகி எஸ் ஜானகி அம்மா. இந்த உலகம் நிச்சயமாக

0: தன்னுடைய ஒரு பெரும் இசைக்குயிலை இழந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரை என்னுடைய தாயை போலதான் நான் அவர்களை எப்போவுமே கணித்திருக்கிறேன். என்னை தன் பிள்ளையாக தான் அவர் பாவித்திருக்கிறார். ஆகையினால் என் துயரம் என்னுடன் மிக பெரிதாக இருக்கிறது. ஆயினும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய மனமார்ந்த வேண்டுதல்.
1: கர்நாடக இசைப்பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் விடுத்த இரங்கல் செய்தியில்,
2: தலை சிறந்த பின்னணி பாடகி, ஆயிரக்கணக்கில் 17 மொழிகளில் எவ்வளவோ திரைப்படங்களுக்கும் பக்தி பாடல்களுக்கும் தன்னுடைய தங்க குரலால் உயிர் கொடுத்த என்னுடைய போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் லட்சக்கணக்கான இசை ரசிகர்களுடைய அபிமான பாடகியாக இருக்கிற திருமதி எஸ் ஜானகி அம்மா நேத்திக்கு காலமாயிட்டாங்க அப்படின்ற செய்தி கேட்டு மனசு ரொம்ப பாரமாக இருக்கு. என்ன ஒரு குரல் அவங்களுடைய குரல், கணீர்னு ஒரு கோவில் மணி போல நம்ம மனதெல்லாம் ஒரு சந்தோஷத்துல ஆழ்த்தக்கூடிய ஒரு இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் அவங்க. ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அனாயாசமாக எந்த ஒரு ஸ்ருத்தியிலையும் துல்லியமாக ஸ்ருத்தி சுத்தமாக பாவத்தோட கிளாரிட்டியோட ஒரு பெர்ஃபெக்ட் டோனல் குவாலிட்டியோட எந்த விதமான பாடல்களாட், அது வந்து ஒரு சோகம் இழையோடுற பாடலோ இல்லை துள்ளலோட இருக்கிற பாட்டோ மெலடியோ இல்லை ஒரு ஃபோக் சாங்கோ வெஸ்டர்ன் டச் இருக்கிற பாடலோ இல்லைனா விவகாரமான ஸ்வரங்கள் ஆலாப்பனையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு கர்நாடிக் பேஸ்ட் பாட்டோ எந்த பாட்டை பாடினாலும் அது தன்னுடைய முதிரைய பதிச்சு ஒரு 100% அதுக்கு மேலேயே சொல்லலாம் 200% ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து மனசுக்குள்ள ஒரு பாடலை வந்து அதோட வடிவத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு ஒரு பாடகரையோ பாடகியோ அப்ரோச் பண்ற சமயத்துல அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் சர்பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு திறமைசாலி அசாத்தியமாக பாடக்கூடியவர் அப்படின்னா எஸ் ஜானகி அம்மா. அவங்க பாடின எவ்வளவோ பாடல்கள் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். சிங்கார வேலனை தேவா அஃப்கோர்ஸ், அதே மாதிரி அவங்களுக்கு நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்த செந்தூர பூவே, அதில் அப்படியே அந்த ஒரு குரலோட ஒரு பட்டு மாதிரி அந்த ரிச்னஸ் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் சிங்கிங் அவ்வளோ ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஜெர்மனியில் அதில் ஒரு வெஸ்டர்ன் டச்சோடு இருக்கிற ஒரு ஒரு ஹம்மிங் பார்ட் வருமே எவ்வளோ இனிமையாக இருக்கும். மௌனமான நேரம் இது மனதில் என்ன பாரம், அதே மாதிரி எத்தனையோ இளையராஜா சார் ஓட ஹிட்ஸ் எல்லாம், என்வென் நெஞ்சில், தூங்காத விழிகள், சின்ன சின்ன வண்ணக்குயில், அதே மாதிரி இந்த தர்பாரி கானடால சின்னஞ்சிறிய அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான சங்கதியெல்லாம் அதில் இருக்கும். தர்பாரி கானடான உடனே மலரே மௌனமா வித்யாசாகர் சாருடைய அந்த மெலடி ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. சமீபத்தில் கூட ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்கில் நெஞ்சினிலே நெஞ்சினிலேயோ இல்லை மார்கழி திங்கள் அல்லவோ முதல்வனே இந்த மாதிரி பாட்டு, அது அவங்களுடைய குரல் அப்படின்னு அந்த குரலில் வெளிவந்த பாடல் அப்படின்னா அது ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு ஃபிலிம் சாங்க்கு அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி குரலில் வந்து வளைஞ்சு கொடுத்து அதுக்கு தேவையான மாடுலேஷன்ஸ் அந்த பாவம் அந்த நுணுக்கங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வெர்சடைல் சிங்கர் எஸ் ஜானகி அம்மா. பர்சனலாக வந்து எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்தோட ரொம்ப ஒரு லாங் அசோசியேஷன் அவங்களோட, ஏன்னா வந்து வருஷத்துக்கு 2 முறையாவது என்னுடைய பாட்டியும் குருவுமான திருமதி டி கே பட்டம்மாள் அவங்கள வந்து சந்திக்கிறதுக்கு இவங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கு பட்டம்மா அம்மானா ரொம்ப ஒரு மரியாதை, ஒரு அபிமானம் அப்படின்னு சொல்லணும். எப்பவும் அவங்களுடைய ஆசிர்வாதத்தை வாங்கிப்பாங்க. எனக்கு ஒரு சமயம் வந்து நான் பாடி காமிச்ச அவங்கள்ட்டேருந்து ஆசிர்வாதம் வாங்கின்ற ஞாபகம் எனக்கு இன்னும் பசுமையாக இருக்குது. அப்போ அவங்க எனக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க, ஒரு

0: கேசட், அந்த கேசட்டில் செலக்டடாக அவங்களே வந்து அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு வித்தியாசமான பாடல்கள்னு என் கையில் கொடுத்தாங்க. அதை நான் கேட்டுட்டே இருப்பேன், இப்போவும் பொக்கிஷமாக வச்சுருக்கேன். அதில் இந்த கண்ணா நீ எங்கேன்னு ஒரு சின்ன குழந்தை மாதிரி வாய்ஸை மாற்றின்னு பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. அதுக்கப்புறம் சிவ சிவ சிவன்னு எம்எஸ்ஜி சார் வயலின் வாசிச்சு ஆபோகி தோடி இந்த ரெண்டு ராகத்திலையும் ஸ்வரங்கள் பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. அதுக்கப்புறம் மம்மி பேர் மாறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடலை பையன் மாதிரி குரலை சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு மீரா பஜன், தியாகராஜ் சுவாமி கிருதி, ராரா மாயின்டிக்கு இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் எனக்கு கொடுத்துருந்தாங்க, மறக்கவே முடியாது. அவங்களுடைய கோடிக்கணக்கான ரசிகையில் நானும் ஒருத்தி, ஒரு பாடகியாகவும் என்னுடைய வணக்கங்களை நான் அவங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய பிரார்த்தனைகள். ஓம் சாந்தி.
1: கர்நாடக இசை பாடகர் சிக்கில் குருச்சரண் அவர்கள் விடுத்த இரங்கல் செய்தியில்,
2: எல்லோருக்கும் வணக்கம். சமீப காலமாகவே திரையுலகில் பல ஜாம்பவான்களை நம்ம ஒன்னா இழந்துட்டு இருக்கோம். ரொம்ப துயரமாக இருக்குது, ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்குது. ஆனால் ஒரே ஆறுதல் என்னென்னா, இவங்க எல்லாருமே கலைஞர்களாக இருக்கிறதுனால அவங்களுடைய கலை படைப்புகள் வந்து நம்மளோட டெய்லி லைஃப்பில், நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம கூடவே வந்துட்டுருக்கு. ஜானகி அம்மாவோட குரலும் அதே மாதிரி தான். அந்த எஸ் ஜானகி அம்மா இப்போது நம்ம கூட இல்லைங்கிற அந்த செய்தி கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய குழந்தைகள் அவங்க வந்து ஜானகி அம்மாவோட முகத்தை கூட பார்த்ததில்லை, ஃபோட்டோ கூட பார்த்ததில்லை. ஆனால் அவங்க பாட்டை வந்து தினப்படி எங்கள் கார்லேயோ எங்கள் வீட்லேயோ கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி நான் இந்த செய்தி ஸ்ரீமதி எஸ் ஜானகி பாசசவே அப்படின்னு படிக்கும்போது அவங்களுக்கும் ஒரு மனசில் ஒரு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கண்ணன் வந்து பாடுகின்றான் பாட்டு போட்டோன்னே, ஐ மிஸ் ஜானகி அம்மா அப்படின்னு என் குழந்தை சொல்கிறது. அதுதான் அந்த ஒரு லெஜெண்டரி சிங்கருக்கான நம்ம கொடுக்குற ஒரு ட்ரிபியூட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்க வந்து நம்ம வாழ்க்கையில் இல்லாத நாளே கிடையாது. அவங்களுக்கு இப்போ கொஞ்ச நாளாக பாடலைனா கூட அவங்களுடைய குரல் நம்மளோட ஒரு கம்பேனியன் மாதிரி இவ்வளோலாம் வந்துகிட்டே இருக்குது. எனக்கும் சரி, என்னோடய பாட்டி சிக்கல் சகோதரிகள் நீலா குஞ்சுமணி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடகிங்க அந்த வகையில் தான் எனக்கு எஸ் ஜானகி அம்மா மாதிரியே தெரியும். அவங்க ரொம்ப ரசித்து கேட்குற ஒரு பாடகி வந்து எஸ் ஜானகி அம்மா. அதுவும் இல்லாமல் எஸ் ஜானகி அம்மாவும் அவங்களும் மீட் பண்ணும்போது நான் பக்கத்துலேயே ஒரு சின்ன பையனாக பார்த்துருக்கேன். ரெண்டு பேருமே எவ்வளோ பரஸ்பரத்தோட எவ்வளோ மரியாதையோடு ரெண்டு பேருமே இவங்களுடைய புல்லாங்குழல் பற்றி, அவங்களும் அவங்களுடைய குரலை பற்றி என்னுடைய பாட்டியும் பேசுறது கேட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பல காலம் பல வருஷங்கள் கழிச்சு ஜானகி அம்மா கூட பாடுறதுக்கான ஒரு ரியாலிட்டி ஷோக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த ரியாலிட்டி ஷோவில் அவங்களுடைய ஃபைனல்ஸில் அவங்க கூடயே ஒரு பாட்டு பாடுறதுக்கு, அந்த ரோஜாவை தாளாட்டுன்ற அந்த பாட்டு நான் பாடி அவங்களும் பாடி அதில் எனக்கு ஒரு பரிசும் கொடுத்தாங்க. அவங்களுடைய அந்த ரொம்ப ஒரு எளிமையான ஒரு குணம், அது சின்ன பையனாக இருந்தால் கூட ரொம்ப பாராட்டி அவங்களுடைய நிறை குறைகள்லாம் ரொம்ப அழகாக சொல்லி ரொம்ப ஊக்குவிச்சு அந்த தருணத்தை மறக்கவே முடியாது. எஸ் ஜானகி அம்மா, வி வில் ஆல் மிஸ் யூ, பட் உங்களுடைய சங்கீதம் எங்கள் கூடவே இருக்கும், எங்களை இன்னும் சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கும் அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஓம் சாந்தி.
1: தனது இனிமையான தனித்துவமான குரலாலும் எண்ணற்ற மனதை வருடும் பாடல்களாலும் இசை ரசிகர்கள் மட்டுமின்றி பொதுமக்களின் இதயங்களிலும் என்றும் நிலைத்து நிற்பார். அவருடைய மறைவு இந்திய திரையிசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். இதுவரை நேற்று இயற்கை எய்திய பிரபல சினிமா பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுக்கு நினைவஞ்சலி கேட்டீர்கள். படைப்பு சென்னை ஆகாஷ்வாணி.

நிறைவு பெற்றது. நேற்று மறைந்த பிரபல முதுபெரும் திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுக்கான நினைவஞ்சலி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு விடுகதைகள். இளம் தென்றல் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள், புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணிப்போடு 244030 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 81 10 25 என்ற எண்களிலோ, மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணிப்போடு 244031 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். ஏனிப்பிள்ளையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
1: நாகலாபுரம் கன்னியப்பன்.
0: சரிங்க கன்னியப்பன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? எளிமையாவே கேட்டுலாம். 1000 கண்கள் உண்டு, அசந்து தூங்க இடம் உண்டு, அது என்ன?
1: ஐயா தேன்கூடு.
0: தேன்கூடு. தேன்கூட்டுல போய் நம்ம தூங்க முடியுமா?
1: தூங்க முடியாது.
0: தவறான பதில். நன்றி. இணைப்பினையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்க. துரையா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? வெளிச்சத்தை சுமந்தபடி வீதியுலா வருவான், அவன் யார்?
2: வெளிச்சத்தில் சுமந்தபடி
0: வீதியுலா வருவான், அவன் யார்?
2: தெருளைச்சர்.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி.

0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. அத்திமரத்தூர் அருண். சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? சடக்கென்று வருவான், சத்தமிட்டு போவான், அவன் யார்? சடக்கென்று வருவான், சத்தமிட்டு போவான், அவன் யார்?
1: பட்டாசு.
0: பட்டாசு, தவறான பதில், நன்றி.

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.

0: சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 செலமற்றம் திருச்சி.

0: மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:24. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம். பெயர் சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? உங்களுக்கான விடுகதை, பெட்டியை திறந்தால் போட்ட முடியாது, அது என்ன? பெட்டியை திறந்துட்டோம்னா போட்டவே முடியாதுங்க, அது என்ன? தெரியலீங்களா? நன்றி. இனிப்பினையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
5: வணக்கம். பேர் சொல்லுங்க.
6: சக்கரவர்த்தி மஞ்சிப்பட்டி.
5: சரிங்கய்யா. சக்கரவர்த்தி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
6: கேளுங்கய்யா.
5: குடியிருக்க கோட்டை கட்டும், கோட்டையை உடைத்து வெளியே வரும், அது என்ன?
6: பட்டுப்பூச்சிங்கய்யா.
5: பட்டுப்பூச்சிங்களா?
6: ஆமாங்கய்யா.
5: சரிங்க, சரியான விடை தான் சொல்லிட்டீங்க. சரிங்க, உங்களுக்கான அடுத்த கேள்வி
6: கேளுங்க.
5: வெட்ட வெட்ட தொலையாத வீரமணி கட்டை, அது என்ன?
6: வெட்ட வெட்ட
5: தொலையாத வீரமணி கட்டை, அது என்ன?
6: தலைமுடி.
5: இல்லைங்க, தவறான பதில். நன்றி.

0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க. தேவசேனா, என்ன படிக்கிறீங்க? நாலாம் வகுப்பா? சரி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? சரி, வந்தாரு போனாரு, திரும்பி வந்தாரு, சொல்லுக்கு இடம் தந்தாரு, அது என்ன? விடை தெரியுமா? நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
2: நாமக்கல் மாவட்டத்துல இருந்து மணிமேகலை.
0: மணிமேகலை, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? கூன் கிழவனுக்கு குதிகால் வரை பற்கள், அது என்ன? கூன் கிழவனுக்கு குதிங்கால் வரை பற்கள், அது என்ன? யோசிக்கிறீங்களா? விடை தெரியுமா? தெரியலீங்களா? சரிங்கம்மா, நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
3: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.

0: ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
1: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனை கரரிகள் தர்மபுரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்
5: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
6: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
8: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
10: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
11: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம். ஈரோட்லிருந்து கவிதா பேசுறேன்.
3: சரிங்கம்மா கவிதா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? மொட்டை தாத்தாவுக்கு இரட்டை புலவு மண்டையில், அது என்ன? ஆமா கேக்குதுங்களா? மொட்டை தாத்தாவுக்கு இரட்டை பிளவு மண்டையில், அது என்ன தெரியுங்களா? இனிப்பிள்ளையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?

0: உங்களுக்கான விடுகதை, விதைக்காத விதை மண்ணிலே அறுக்காத கதிர் மண்ணிலே, அது என்ன? என்னங்க
1: கவரு?
0: கயிறு சொல்றீங்களா? இல்லைங்க, தவறான பதில். நன்றி. ஏனிப்பிள்ளையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: ஹலோ, வடிவேல் பெரியாம்பட்டியிலிருந்து பேசுறேன்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
2: கேளுங்க.
0: உங்களுக்கான கேள்வி, வரிக்குதிரை ஓடியது, வாய்ப்பாடு பாடியது, அது என்ன? பஸ்ஸா? இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பிள்ளையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
3: நல்லமல்லி
0: பேசுறேங்க. நல்லமல்லி இருந்து?
3: நல்லமல்லி வட்டம்.
0: சரிங்க, ராமகிருஷ்ண ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? உங்களுக்கான விடுகதை, கால்கள் நான்கு நடக்காது, கண்கள் ஆயிரம் இமைக்காது, அது என்ன? நாலு கால் இருக்குங்க, ஆனா நடக்காது. கண்கள் வந்து ஆயிரம் கண்கள் இருக்கும், ஆனா இமைக்காது, அது என்ன? என்னங்க? இல்லைங்க, தவறான பதில். நன்றி.

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு முன்பாக மீண்டும் இணையலாம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ்எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
6: ஐயா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
0: சரிங்க சந்திரசேகர், உங்களுக்கான விடுகதை கேட்கலாங்களா?
6: கேளுங்க ஐயா, நான் முயற்சி செய்யறேன் நிச்சயமா.
0: நல்ல பொண்ணு உத்தமிக்கு நடுக்குடலில் ஓட்டை, அது என்ன?
6: நான் நினைக்கிறேன் இது வந்து மீன் வலை. அந்த ஆன்சர்
0: மீன் வலை. தவறான பதில். நன்றி
6: நன்றி.
0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். விடுகதை கேட்கலாமா? இருபுறமும் பாதை, இடையில் ஒரு தூண், அது என்ன? மூக்கு. சரியான விடை. சரிங்க, உங்களுக்கான அடுத்த கேள்வி. நல்ல பொண்ணு உத்தமிக்கு நடுக்குடலில் ஓட்டை, அது
6: என்ன?
0: உளுத்த வடை. சரியான விடை சொல்லிட்டீங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி. சுட்ட குண்டு கருவாடு மூளையில நெட்டுன்னு நிக்குது, அது என்ன? சுட்ட குண்டு கருவாடு மூளையில நெட்டுன்னு நிக்குது, அது என்ன? மூளையில நெட்டுன்னு நிக்குது.

0: சரியான விடையா சொல்லுங்க. சரியான விடை பாதி சொல்லிட்டீங்க. சரியான விடை தாமா அடுக்கு பானை, இந்த மூலையில எல்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா?
1: சரிங்கம்மா,
0: சரியான விடை சொல்லிட்டீங்க, நன்றி.

0: சுட்ட குண்டு கருவாடு மூளையில் நெட்டுன்னு நிற்கிது, அது என்ன அப்படின்னு கேட்டோம். அடுக்கு பானைன்னு சரியான விடை சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவு பெற்றது இன்றைய இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு விடுகதைகள். நேயர்களினை கேட்கலாம் தகடூர் தகவல்கள். வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி.
1: இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து விவசாயிகளின் நலன் மற்றும் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் 2026-27 ஆண்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் குறுவை பருவத்தில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 8 வட்டாரங்களிலும் உள்ளடக்கிய 23 குறு வட்டாரங்களில் செயல்படுத்தப்படும். தற்போது அனைத்து வட்டாரங்களிலும் நெல் மற்றும் இதர பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. தற்போது நிலவும் எல்னினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குறுவை பருவத்தில் நெல், மக்காச்சோளம், துவரை, நிலக்கடலை, ராகி, சோளம், பருத்தி ஆகிய 7 வேளாண் பயிர்களும், வாழை, வெங்காயம், கத்தரி, வெண்டை, மஞ்சள் மற்றும் தக்காளி ஆகிய 6 தோட்டக்கலை பயிர்களும் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்த பஜாஜ் அலைன்ஸ் என்ற நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் விருப்பத்தின் பெயரில் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் அனைவரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம் என விவசாயிகளை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது பதிவு விண்ணப்பம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் நடப்பு பசலிக்கான அடங்கல், இ அடங்கல், விதைப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டண தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்களின் மூலம் அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்றுக் கொள்ளலாம். தற்போது தருமபுரி மாவட்டத்தில் ஏக்கருக்கு அதிகபட்ச காப்பீட்டு தொகையாக நெற்பயிருக்கு 39,100, மக்காச்சோளத்திற்கு ₹30,200, நிலக்கடலைக்கு ₹22,600, பருத்திக்கு ₹14,594, சோளப்பயிருக்கு ₹10,300, ராகிக்கு ₹12,760 மற்றும் துவரை பயிருக்கு ₹18,700 வழங்கப்படும். மேலும் பயிர் காப்பீடு செய்ய நெல், சோளம், நிலக்கடலை பயிர்களுக்கு 2026 ஆண்டு ஜூலை மாதம் 31 தேதியும், மக்காச்சோளம், ராகி பயிருக்கு 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17 தேதியும், துவரை பயிருக்கு செப்டம்பர் மாதம் 16 தேதியும் மற்றும் பருத்தி பயிருக்கு செப்டம்பர் மாதம் 30 தேதியும் இறுதி நாளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் தங்கள் அருகாமையில் உள்ள பொது சேவை மையத்தை அணுகி காப்பீடு பிரிமியம் கட்டணம் நெற்பயிருக்கு ₹782, சோளப்பயிருக்கு ₹206, மக்காச்சோளத்திற்கு ₹604, துவரை பயிருக்கு ₹374, நிலக்கடலைக்கு ₹452, பருத்திக்கு ₹651 மற்றும் ராகிக்கு ₹255 பிரிமியம் செலுத்தி பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இத்திட்டம் குறித்து கூடுதல் விவரங்கள் பெறுவதற்கு பயிர் காப்பீடு இணையதள முகவரியான www.pmfby.gov.in என்ற இணையதளத்திலும், அருகில் உள்ள வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர், வேளாண்மை அலுவலர், உதவி வேளாண்மை அலுவலர், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் திட்டத்தை செயல்படுத்தும் காப்பீட்டு நிறுவனத்தை அணுகுமாறு

மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வே சரவணன் கேட்டுக்கொண்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட காரப்பாடி மலை கிராமத்தில் அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் அண்மையில் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். இம்மலை கிராமத்தில் வசிக்கும் மக்களிடம் சாலை வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி, போக்குவரத்து வசதி, பள்ளி வசதி, மருத்துவ வசதிகள் மற்றும் அரசு வழங்கும் நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்து மலை கிராம மக்களின் கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்ற துறை சார்ந்த அலுவலர்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் கடத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கடத்தூர் மற்றும் போ மல்லாபுரம் ஆகிய பேரூராட்சிகளின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பணிகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கான பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருவதையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அனைவரும் விடுபடாமல் முழுமையாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் என களப்பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுரை வழங்கினார். இப்பயிற்சியில் வீடு வீடாக சென்று டிஜிட்டல் முறையில் தரவுகளை சேகரிப்பது மற்றும் துல்லியமாக பதிவேற்றுவது குறித்து களப்பணியாளர்களுக்கு கணக்கெடுப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. இம்மக்கள் தொகை கணக்கெடுப்பு பயிற்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அலுவலர்களும் சிறப்பான முறையில் பயிற்சி எடுத்துக்கொண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியினை சிறப்பாக செயல்படுத்துமாறு மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் கேட்டுக்கொண்டார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் கம்பைநல்லூர் உள்வட்டம் இரமத்தூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் அண்மையில் பங்கேற்று 114 பயனாளிகளுக்கு ₹37.78 லட்சம் மதிப்பீட்டிலான பல்வேறு துறைகளின் சார்பில் அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். முன்னதாக இம்மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் வருவாய்த்துறை, மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை, வேளாண்மைத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, தோட்டக்கலைத்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, மகளிர் திட்டம், சமூக நலத்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், கால்நடை பராமரிப்புத்துறை, தாட்கோ, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை உள்ளிட்ட அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த திட்ட விளக்க கண்காட்சி அரங்குகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டார். தருமபுரி மாவட்டம் தருமபுரி வட்டம் செந்தில் நகரில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் நியாய விலை கடையினை மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் அண்மையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு நியாய விலை கடையில் விநியோகிக்கப்பட்டு வரும் அத்தியாவசிய பொருட்கள் அரிசி, சர்க்கரை, கோதுமை, துவரம்பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் பரிசோதித்து அதன் தரம் குறித்து பணியாளர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் பொருட்கள் சரியான அளவில் வழங்கப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்த மின்னணு தராசுகள் மற்றும் விற்பனை முனைய கருவிகள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். குடும்ப அட்டைகளுக்கு போதுமான அளவு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் முறையாக வழங்கப்படுகிறதா என்று குடும்ப அட்டைதாரர்களிடம் மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார். 2026 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர விரும்பும் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பட்டய படிப்பு, பட்டப்படிப்பு தேர்ச்சி மற்றும் தேர்ச்சி பெறாதோ தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி சேர்க்கை பெறும் பொருட்டு 31/7/2026 அதாவது இந்த மாதம் ஜூலை மாதம் இறுதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தின் 3 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் உள்ள தொழில் பயிற்சிகளின் விவரங்களை பற்றி அறிய நேரடியாகவோ அல்லது தொலைபேசி எண்களிலோ தொடர்பு கொண்டு நேரடி சேர்க்கையில் சேர்ந்து பயன்பெறலாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தருமபுரி அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தின் தொடர்பு எண் 9171313138, அரூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தின் தொடர்பு எண் 8015301017, காரிமங்கலம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தின் தொடர்பு எண் 7010086527 மற்றும் தருமபுரி மாவட்டத்தின் திறன் பயிற்சி அலுவலகத்தின் தொடர்பு எண்கள் 0434228809 மற்றொரு எண் 9500671416. இந்த எண்களில் தொடர்பு கொண்டு நேரடி சேர்க்கை குறித்து கேட்டு பயன்பெறலாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்துறைக்கு வலு சேர்க்கும் விதமாக உலக வங்கியின் நிதி உதவியுடன் தமிழ்நாடு அரசின் மூலமாக தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் கடைக்கோடியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் தொடங்கப்பட்டு மாவட்டத்தில் திறம்பட செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் வருவாய் கோட்ட அளவில் 2 விழுதுகள் ஒருங்கிணைந்த மறுவாழ்வு

0: சேவை மையங்களும் வட்டார அளவில் 10 விழுதுகள் ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவை மையங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இச்சேவை மையங்கள் மூலம் 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளுக்கான பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மொழி பயிற்சி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை, சிறப்பு கல்வி மற்றும் மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளை எளிதாக ஒரே இடத்தில் பெறும் வகையில் இம்மையங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் சிறப்பு அம்சமாக 100 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இப்பணியாளர்கள் கடைக்கோடியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க வழிகாட்டி வருகின்றனர். கிராமம் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் வாழும் அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தரமான மறுவாழ்வு சேவைகளை வழங்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி சமூகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்வதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். மேலும் இத்திட்டம் குறித்து தகவல்களுக்கு தருமபுரி பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வே சரவணன் தெரிவித்துள்ளார். இந்த அலுவலகத்தை 0-4342-230-5000 என்ற தொலைபேசி எண் மூலமாகவும் இலவச உதவி எண் 1800-4250-111 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு விவரங்களை பெறலாம் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் சைகை மொழி தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. 9498-34-5350 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் குமாரம்பட்டி கிராமம் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே உள்ள குமாரம்பட்டி அணைக்கட்டினை மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் அண்மையில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஈச்சம்பாடி அணைக்கட்டின் கீழ்ப்புறம் உள்ள குமாரம்பட்டி அணைக்கட்டானது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இந்த அணைக்கட்டு மற்றும் இதன் கால்வாய் தற்சமயம் மிகவும் பயனற்ற நிலையில் உள்ளது. குமாரம்பட்டி அணைக்கட்டினை புனரமைக்கும் பணிக்காக தற்போது அரசின் வழிகாட்டுதலின்படி ₹2,150,00,000 மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தினை விரைவில் செயல்படுத்திட அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் ஆலோசனை மேற்கொண்டார்.
1: மாணவர்களிடையே தேர்தல் நடைமுறைகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் தருமபுரி அருகே அரசு பள்ளி ஒன்றில் தேர்தல் ஆணைய விதிமுறைகளை பின்பற்றி மாணவர் மன்ற தேர்தல் மிக சிறப்பாக நடத்தப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் தொப்பூரை அடுத்த உமியம்பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு நடுநிலைப் பள்ளியில் 295 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் 10 ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாட கல்வியோடு வாழ்வியல் நெறிமுறைகளையும் கற்றுக் கொடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் பள்ளி மாணவ தலைவரை தேர்ந்தெடுக்க மாணவர் மன்ற தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான மாணவர் மன்ற தேர்தல் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு இணங்க கடந்த சில நாட்களுக்கு முன்பு வேட்புமனு தாக்கலுடன் தொடங்கியது. தேர்தலில் போட்டியிட 9 மாணவர்கள் மனு தாக்கல் செய்த நிலையில் சிறு தவறுகள் காரணமாக 2 பேரின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. இறுதி பட்டியலில் 7 வேட்பாளர்கள் களம் கண்டனர். வேட்பாளர்களுக்கு தனித்தனி சின்னங்கள் ஒதுக்கப்பட்டு தேர்தல் சுவரொட்டிகள் மற்றும் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன. காலை பள்ளி வளாகத்திலேயே வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதற்காக தனியாக வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டு வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் முகவர்கள் நியமிக்கப்பட்டனர். பள்ளியின் ஆசிரியர்கள் இந்த தேர்தலுக்கு அதிகாரப்பூர்வ தேர்தல் பார்வையாளர்களாக செயல்பட்டு வாக்குப்பதிவு நடைமுறைகளை கண்காணித்தனர். மொத்தமுள்ள 295 மாணவ மாணவிகளும் வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். பொது தேர்தலில் வாக்களிப்பது போன்றே தாங்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை வெளியில் சொல்லாமல் மாணவர்கள் ரகசியத்தை காத்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது.
2: நேர்மையான மற்றும் நல்ல வாக்குறுதிகளை அளித்த வேட்பாளர்களுக்கு தங்களின் வாக்குகளை செலுத்தியதாக மாணவர்கள் பெருமிதத்துடன் தெரிவித்தனர். இது குறித்து இப்பள்ளி மாணவர் ஒருவர் கூறுகையில்,
3: என் பெயர் சி நவனீஸ், நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி உமியம்பட்டியில வந்து 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு வர்றேன். இன்னைக்கு வந்து எங்க ஸ்கூல்ல வந்து மாணவர் மன்ற தேர்தல் நடக்குது. நான் வந்து அதுல வேட்பாளரா கலந்திருக்கேன். 18 முடிஞ்சாதான் நம்மளால ஓட்டே போட முடியும். ஆனா இங்க வந்து நாங்க அதை எப்படி ஓட்டு போடுறோம், நியாயமான முறையில எப்படி ஓட்டு போடணும் அப்படின்றதெல்லாம் இங்கே கத்துக்கிறோம். அது இல்லாம சட்டமன்ற பேரவை சட்டமன்ற இதெல்லாம் இங்க வேட்பு மனு தாக்கல் கூட பண்ணோம். அது வந்து கட்சியில கூட பண்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் இங்கேயே நாங்க அதெல்லாம் கத்துக்கிறோம். இப்ப வந்து நான் ஸ்கூல்ல நிக்கிறேன் வேட்பாளரா. எல்லாரும் என்ன தலைவராக்குவாங்கன்னு நான் இங்க வந்து டீச்சர்ஸ் வந்து சோசியல் சொல்லி தருவாங்க, அதாவது மாநில அரசுகள் அதாவது மத்திய அரசு இதெல்லாம் சொல்லி தராங்க. நம்ம வந்து அதுல தேர்தல் மூலமா தான் நம்ம வந்து எல்லா எம்பிசி எம்எல்ஏ அதெல்லாம் போடுறோம். அது மாதிரி யாரும் நியாயமா தலைவர் ஆகுறது, அதுவும் இல்லாம காசு வாங்கி யாரும் ஓட்டு போட

0: கூடாது அப்படின்றத வந்து முன்மொழிகிற மாதிரி எங்களுக்கு வந்து இங்கே டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லித்தராங்க. எனக்கு வந்து அது ஒரு சந்தோஷமா இருக்கு. நாங்கள் நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்போம், இப்படியே கற்றுக்கிட்டோன்னா நல்லா தலைவர்களால் நாங்கள் தேர்ந்தெடுப்போம். அனைத்து பள்ளிகளிலும் இந்த மாதிரி மாணவர் மன்ற தேர்தல் வைக்கணும் அப்படின்றது என் ஆசை.
1: பள்ளி பருவத்திலேயே தேர்தல் விழிப்புணர்வு, தலைமை பண்பு மற்றும் பொறுப்புணர்வை மாணவர்களிடையே விதைக்கும் உமையம்பட்டி அரசு நடுநிலைப் பள்ளியின் இந்த சிறப்பான முயற்சி கல்வி வட்டாரத்திலும் பொதுமக்களிடையேயும் பெரும் பாராட்டுக்களை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிறைவு பெற்றது தகடூர் தகவல்கள். வழங்கினார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி. உங்களோடு இணைந்திருப்பது உங்கள்

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிறைவு பெற்றது தகடூர் தகவல்கள். வழங்கினார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி. உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 9:30.
1: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
2: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
4: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
5: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.

0: ಮಡಿಯು தனனனன தனனனன தனன ரதியம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை உல

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:00. நேர்களினை கேட்கலாம் சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள், புதிய நேயர்களாக இருந்தால் 0434-342 என்ற முன்னணைப்போடு 2444-0300 என்றும், மற்றொரு எண்களாக 94-86-81-10-25 என்ற எண்களிலோ, மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணைப்போடு 2444-0301 என்றும், மற்றொரு எண்களாக 94-86-65-20-25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். காவிய காணங்களை கேட்டு ரசிக்கும் நேரம் இது சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ரகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேயர்களுக்காகவும். இணைப்பிடனையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சிப்பட்டி கற்றவர்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்
1: ஐயா? அன்னஜலி பாடல், ஜானி அம்மா பாடிய பாடல்.
0: சரிங்க, ஏதோ உங்களுக்கான பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:05. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்
1: சார். வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்கய்யா.
1: நான் தருமபுரி மாவட்டம் அட்டமணி பஞ்சாயத்து தாசனம்பட்டியில் சிந்தன்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன படம்?
1: இந்த இரவு நேரத்துல வந்து நம்ம எல்லாம் மண்ணை விட்டு மறைந்தாலும் மறைந்து விட்டார் இசைப்பில் எஸ் ஜானகியினுடைய நினைவாக சார். முதல் மரியாதையிலிருந்து எந்த பாடல் வேணுமெல்லாம் கொடுங்க சார். அனைத்து நேர்களுக்காக நன்றி சார்.
0: இதோ உங்களுக்கான பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: சரி சரி.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:11. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு உற்சாகமான இனிய இரவு வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
1: தருமபுரி ராஜப்பேட்டையிலிருந்து வாஜ்பாய்கார் விஜயம் பேசுறேன்.
0: நலமா இருக்கிறேங்க ஐயா. என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்
1: ஐயா? படம் வந்து கொஞ்சம் சலங்கை.
0: சரிங்க.
1: ஜானகம்மா மொத மொத பாடின பாடலுங்க.
0: சரிங்க.
1: சிங்கார வேலன் என்ற பாடல் கொடுங்க அனைத்து மாவட்ட நேயர்களுக்கும்.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு, பாடு சாந்தா, பாடு.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப் வழங்கும்.

0: விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:20. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்
3: சார். வணக்கம் சார்.
2: வணக்கம். பெயர் சொல்லுங்கய்யா.
3: நாமக்கல் மாவட்டம் சார். கடந்த அப்படி லோகநாதன் பேசுறேன்
2: சார். சரிங்கய்யா. என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்
3: சார்? நேற்று தினமொழி பேர்ல இருந்து கண்ணை நம்பாதே உன்னை ஏமாட்டேன் சார்.
2: இது உங்களுக்கான பாடல்.

0: தில் நேரம் இரவு 10:24. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். பெயர் சொல்லுங்க ஐயா.
1: நான் தருமபுரி மாவட்டம் கெட்டுப்பட்டி சின்னசாமிங்க.
0: சரிங்க. என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?

0: ஐயா திரைப்படம் வந்து அவளுக்கென்று ஒரு மனம், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படின்ற பாட்டுங்கய்யா.
1: இது உங்களுக்கான பாடல்.
0: இன்னைக்கு வந்து காலமான ஜானகி அம்மாவளுடைய நினைவஞ்சலிக்காக இந்த பாட்டுங்கய்யா.
1: சரிங்க, இது உங்களுக்கான பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:28. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்,
0: நலமா இருக்கிறங்க ஐயா. பேர் சொல்லுங்க. சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: யார் நீ என்கிற படத்துல இருந்து.
0: சரிங்கம்மா, இதோ உங்களுக்கான பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: அன்பான சோழருக்கு அன்பு வணக்கம் சார்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்கய்யா.
1: மதுரையிலிருந்து ஆண்டனி.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: சுமை தாங்கி திரைப்படம் சார்.
0: சரிங்க.
1: அது பிபிசி ராஜா
0: அவர். இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:35. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: பேர் சரவணன், சேலம் மாவட்டம் கிட்டிப்பாளையம்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படிக்காத மேடையில இருந்து ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா.
0: இதோ உங்களுக்கான பாடல்.
1: நன்றி ஐயா.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:40. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: மதியன்பாளையம் ராமகையர் இருந்து 1வது பேசுறேன் ஐயா.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்
1: ஐயா? புதிய பூமியிலிருந்து. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை.
0: இது உங்களுக்கான பாடல்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 10:40.

0: பங்கு நிமிடம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் ஏ திப்பம்பட்டி டிசி மாதன் பேசுறேன் சார்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் பார்க்கலாம்?
1: பொன்னுஞ்சில் படத்தில் ஆகாய பந்தலிலே.
0: இது உங்களுக்கான பாடல்?

0: நிலையத்தில் நேரம் 10:48. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம். இனி சகோதரருக்கு உற்சாகமான இனி இரவு வணக்கம்.
0: வணக்கம்.
1: மாவட்டம் நாகர்கோவில் கலில் நிர்மலையா.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம் ஐயா?
1: உனக்காக நான் படத்துல இருந்து இமை தொட்டு வெளியிரண்டு தோன்றது பாடல் இரவு நேரத்தில்
0: இது உங்களுக்கான பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 10:52. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்
1: சார். வணக்கம் சார், நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளையத்துல இருந்து கோவிந்தசாமிங்க சார்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்
1: சார்? நேற்று இன்று நாளையில இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடும்போது நான் தென்றல் காட்டு அந்த பாட்டு அனைத்து நேரங்களும் கொடுத்துருங்க சார்.
0: இது உங்களுக்கான பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:56. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: பேசுறேங்க.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: உலகம் சுற்றும் வாழ்வில் ஒரு பாடல்.
0: இது உங்களுக்கான பாடல்?

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:11. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: காவேரிபட்டினம் எம்சூர் ஏ ரங்கசாமி, தேனி மாவட்டம்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: ஐயா, சிவந்தமன் படத்துல இருந்து பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை என்ற பாடல்.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றிங்க.

நிறைவு பெற்றது என்றைய சுகமான ராகங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன். ஏனும் சில

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 11:10. நேரடி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி நிரல்.

நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, 6:10 இணைத்தனும் நல்லவை கேட்க, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மலரி மொழி, 7 மணிக்கு காலை வணக்கம் காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டல்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது ஆகியவை கேட்கலாம். நாளை காலை 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:35 சந்தோஷ சாரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லுமது, 9:05 வானொலியில் வசந்தம், 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜெயின் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை கட்சேவியில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகையில் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம், 11:05 பூவே பெண் பூவே, 12:10 அறிவியல் மலர் மனிதனின் செரிமான மண்டலம் டாக்டர் பி குமரேசன் அவர்களுடன் நேர்முகம், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2 மணிக்கு விவசாய அரங்கம் ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கேற்ற எந்தெந்த கால்நடை எப்படி தேர்வு செய்வது வளர்ப்பது மற்றும் பயன்கள் பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் திவ்யலட்சுமி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம், 2:30 பூங்கொத்து, 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடை திடுமனாக்கள், 5 மணிக்கு மாலை தின்றல், தருமபுரி டாக்டர் தீபக் நிபாடன் சைல்டு கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், 6 மணிக்கு தருமபுரி ராதிகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமுறு திருக்கோவில், 6:10 இசை மின்னல், 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7 மணிக்கு தலை இசை, 7:25 வயல்வெளி, 8 மணிக்கு இளம் தென்றல், நாளைய இளம் தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு சொல்லுக வெள்ளுக, 8:30 ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:30 இடைவிடாத இசைமழை, 10 மணிக்கு சுகமான ராகங்கள் தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல், நிறைவு பெற்றது நாளைய நிகழ்ச்சி நிரல், உறங்கும் முன் ஓர் சிந்தனை, பயத்தினால் பிடிக்கப்பட்ட மனிதன் கடவுளை ஒரு நாளும் அறிய முடியாது மகாத்மா காந்தியடிகள், ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:53 தொடங்கும். சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.